எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: Suprabhadam, chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam.
1: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
2: வணக்கம். இன்றைக்கு திருக்குறளில் மக்கள் பேறு என்ற அதிகாரத்தில் கூறியுள்ள குறள்களை பார்ப்போம். நான் நேற்றுக்கு உங்ககிட்ட சொன்னேன், எப்படி வள்ளுவர் வந்து தொடர்புடைய அதிகாரங்களை தான் பக்கத்து பக்கத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அப்போ இங்கே இல்லறம், அந்த வாழ்க்கை துணைநலம், அதற்கு பின்பு மக்கள் பேறு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். மக்கள் என்று சொன்னால் இங்கே குழந்தைகள், பிள்ளைகள் என்று பார்க்கின்றோம். பேறு, அப்போ இந்த குழந்தை பேறு என்று சொல்லும்போது அது கூட ஒரு பாக்கியம் என்று நம்ம பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து ஜனத்தொகை பெருகுகிறது என்று சொல்லி கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் குழந்தைகள் இல்லை என்று வருந்தக்கூடிய, கவலைப்படக்கூடிய, தத்தெடுத்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களை பார்க்கின்றோம். இல்லை என்று சொன்னால் வளர்ப்பு தாய்கள் இன்றைக்கு அதிகமாக பெருகி வருகிறார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த குழந்தைகளை பெறுவது என்பது கூட ஒரு பாக்கியம். அதனால தான் அந்த காலத்தில் திருமணமானவர்களை வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொன்ன போது அந்த 16 செல்வங்களை குறிப்பிட்டார்கள். அந்த 16 செல்வங்களில் ஒரு செல்வம் குழந்தை செல்வம், மக்கள் செல்வம். அப்போ அது வந்து ரொம்ப சிறப்பாக கருதப்பட்டது. அப்போ இன்றைக்கு கூட நம்ம பார்க்கின்றோம், நம்ம சமுதாயத்தில் திருமணமாகி குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். மலடி என்கிற ஒரு சொல் இருக்கிறது. அதாவது ஆண்களை பற்றி நம்முடைய சமுதாயம் எப்பவுமே கவலைப்படலை. அது என்னமோ ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் குறை என்கிற நிலையில, ஆணுக்கு அப்படி ஒரு மலடி என்று சொல்லக்கூடிய சொல் பெண்ணை குறிக்கின்றதே தவிர ஆணை குறிப்பதில்லை. ஆனால் பல நேரங்களில் நம்ம பார்க்கின்றோம், இதற்கு காரணமாக ஆண் கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஆணை நம்முடைய சமுதாயம் ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக இருந்ததுனால அதை பற்றிய ஒரு சொல் நம்ம வந்து உருவாக்கலை, காயின் பண்ணவே இல்லை என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை பெறக்கூடிய, தகுதி பெறக்கூடிய தன்மை, அது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொதுவாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அது பெண்ணுக்கு என்னமோ அது ஒரு குறை மாதிரியும், அப்படி குழந்தைகள் இல்லாத பெண்ணை சமூகத்தில் கொஞ்சம் தாழ்வாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அவளை சில நல்ல காரியங்களுக்கெல்லாம் அழைப்பதே இல்லை என்று பார்க்கின்றோம். அப்போ குழந்தை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த பெண்களை தான் பொது நிகழ்ச்சிகளில், இப்படி பெண்கள் கூடக்கூடிய திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய செல்வமாக கருதப்படுகிறது என்று நம்ம பார்க்கின்றோம். ஒரு கணவன் மனைவியை தலை நிமிர்த்தி சமுதாயத்தை பார்ப்பதற்கு, அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தருவதற்கு, ஒரு ரெகக்னிஷன் பெற்று தருவதற்கு இந்த குழந்தைகள் காரணமாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஏன்னா ஒரு குழந்தை சிறப்பாக வரும்போது நான் இன்னாருடைய தந்தை தாய் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறோம் என்று பார்க்கின்றோம். அப்போ அதனால தான் இங்கே அவர் சொல்கின்றார், எப்பொழுதுமே வள்ளுவர் வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பை விளக்கிவிட்டு அதனுடைய சிறப்பை சொல்லி, அது இல்லாவிட்டால் என்ன துன்பம் என்பதை சொல்லி உணர்த்துவார். அதே நிலையில் இங்கேயும் பெருமவற்றுள் ஒருவன் வாழ்க்கையில், ஒரு ஆணோ பெண்ணோ அடையக்கூடியவற்றுள் யாம் அறிவது இல்லை, யாம் எனக்கு தெரிந்தவரை மிக சிறந்தது என்று எதை சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், அறிவு அறிந்த மக்கள் பேறு அல்ல பிற. அறிவுடைய பிள்ளைகளை பெறுவது அல்லாமல் வேறு பேறுகள் இல்லை. அப்ப பேறு என்று சொன்னாலே பாக்கியம் என்று பார்த்தோம், அதிர்ஷ்டம், ஒரு செல்வம் என்று பார்த்தோம். அப்ப இங்க பெருமவற்றுள் வாழ்க்கையில் ஒருவன் பெறத்தக்க பேறுகள் பல இருக்கின்றன. அந்த பேர்களில் எல்லாம் எது சிறந்தது என்று நினைத்து பார்த்தால் எனக்கு தெரிந்தவரை யாம் அறிவது பார்த்தால் அறிவு அறிந்த தெரிய வேண்டியவரெல்லாம் தெரிந்து இருக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பெறுவது அன்றி வேறு பிற பேறுகள் இல்லை என்று இங்கே சொல்லுகின்றார். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன கதை கூட நினைவு வருது. மார்கண்டேயன் கதை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மார்கண்டேயனுடைய பெற்றோர்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கிறது. அப்ப இறைவனை வேண்டி அவர்கள் பல நோன்புகள் எல்லாம் நோக்கும் போது இறைவன் சொல்கின்றார், 100 வயது வரை இருக்கக்கூடிய அறிவு குறைந்த பிள்ளை வேண்டுமா, 16 வயது வரையே வாழக்கூடிய அறிவு மிக்க கூர்மையான அறிவு படைத்த குழந்தை வேண்டுமா என்று கேட்கிறார். அந்த பெற்றோர்கள் நல்ல புத்திசாலி பெற்றோர்கள், அதனால அவர்கள் சொல்கின்றார்கள், 100 வயது ஒரு மக்கு பிள்ளைக்கு தாயாக இருப்பதை விட 16 வயது வரை வாழ்ந்தாலும் புத்திசாலியான குழந்தைக்கு தாயாக இருக்க தான் விரும்புகின்றோம், அதனால எங்களுக்கு 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை போதும் என்று சொல்கின்றார்கள். குழந்தையும் பிறக்கின்றது, அந்த குழந்தை வளர்கின்றது, அதி புத்திசாலியாக இருக்கிறது. 16 வயது நெருங்க போகிறது. 16 வயதுல அந்த குழந்தைக்கு தெரியாத விஷயமே இல்லை, அறிவு கூர்மை அப்படி ஒரு கூர்மையாக இருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக வருந்தி வாட்டம் அடைகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த குழந்தை நம்மை விட்டு போகக்கூடிய நேரம் பக்கத்திலே வந்து விட்டதே என்று. அப்போ இது குழந்தை ஏன் என்று கேட்கும் போது இந்த கதையை சொல்கின்றார். அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, கவலைப்படாதீர்கள், ஏன்னா அதுதான் புத்திசாலி குழந்தை ஆயிற்று. அந்த யமன் உயிரை கவர்வதற்கு நெருங்கி வரும்போது பாசக்கயிற்றை போடும்போது இந்த குழந்தை சிவபெருமானை இறுக பிடித்து கொண்டு விடுகிறது. சிவபெருமானுகளால் அது விடாம பிடிக்கும் போது யமனால இழுத்து கொண்டு போக முடியவில்லை. கடைசியில் என்ன செய்வது என்று திகைக்கும் போது வேற வழி இல்லாம நீ என்றும் 16 வயதோடு இருப்பாயாக என்று ஒரு வரத்தை தருவதாக நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுகின்றோம். அதனாலதான் என்றும் மார்கண்டே நிரந்தரம் என்றும் 16. ரொம்ப இளமையோடு இருக்கின்றவர்கள் நம்ம சொல்றோம் அவங்க மார்கண்டேயன் மாதிரி எப்பொழுதும் இளமையோடு இருப்பார்கள் என்று. இதை எதற்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா, புத்திசாலி குழந்தையை தான் எல்லோருமே விரும்புகின்றோம். புத்திசாலி குழந்தையை கேட்டதுனாலதான் மார்கண்டேயனுடைய பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தை 16 வயதிலே இறந்து போகாமல் என்றும் நிலையோடு இருக்கக்கூடிய சிறப்பை பெற்றது என்று பார்க்கின்றோம். அப்போ குழந்தை பிறந்தால் மட்டும் போதாது, அறிவுடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும், புத்திசாலி குழந்தைகளாக இருக்க வேண்டும், தெரிய வேண்டியதை தெரிந்து இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்று இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. அப்போ நல்ல குழந்தைகளை பெறுவதுதான் ஒரு கணவன் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செல்வத்திலும் எல்லா பாக்கியத்திலும் சிறந்தது என்று சொல்கின்றார். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi everybody, என் பேரு வைத்யா எம் சுந்தர். நான் ரேடியோ மிர்ச்சியில ஒரு ஆர்ஜியா வேலை பாக்குறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி அண்ட் ஆர் ப்ரைட். ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி சொல்லனா, இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது. ஆப்பிள் ஜூஸ்னா ஆப்பிள் ஜூஸ் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நைட்டு 6 மணிக்கு மேலே வந்து கை நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து டு நாட் ட்ரைவ், டு நாட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். பிகாஸ் நீங்கள் என்ன தான் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினா கூட ஏத்தாப்பில் வரவங்க ஸ்டடியாக வருவாங்களான்னு இல்லையான்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால் உங்களோட சேஃப்டிக்காகவும் சரி, ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களோட சேஃப்டிக்காகவும் சரி, டு நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். தேங்க்யூ.
1: Hi, this is Ganesh Venkatraman here and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
2: Welcome back listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
2: என்ன தகவல சொல்ல போற அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்களா? நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில உயிர் நாடியா இருக்கக்கூடிய ஒரு தனிமத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். எல்லா உயிரினங்கள்லயும் சரி, எல்லா பொருட்கள்லயும் சரி, குறைஞ்சது 1% இந்த தனிமம் இருக்கும். சரி, நேர்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா எதை பத்தின தகவலை சொல்ல போறேன் அப்படின்னு? இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் கார்பனை பத்தி தாங்க தகவலை சொல்ல போறேன். ஏன் கேட்டீங்கன்னா, கார்பன் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் நாடியா இருக்குங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். எல்லா உயிரினங்கள்லயும் இந்த தனிமம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தனிமம். தனிம வரிசை அட்டவணையில பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறது எதுன்னு கேக்குறீங்களா? தனிம வரிசை அட்டவணையில 6வது இடத்துல முக்கியமா இருக்கிறது கார்பன் தாங்க. கார்பன்ல ஒவ்வொரு அணுவும் மற்ற 4 அணுக்களுடன் வந்து உறுதியா பிணைஞ்சிருக்குங்க. இந்த 4 ஒவ்வொன்றும் வேறு வேறு 4 அணுக்களுடன் இணைஞ்சிருக்கு. இவற்றை பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான செயல்க. கரியின் பல வகைகள் வந்து கார்பனை தான் குறிக்கும். கார்பன் என்ற தனிமம் வந்து எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியல. அது கண்டுபிடிக்கப்பட்ட காலமும் நேரமும் யாருக்கும் தெரியலங்க. கிரா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கொதிக்க வைக்கும் அப்படின்ற பொருள் தாங்க இருந்தது. கரி என்ற பொருள் பொருள் லத்தீன் சொல்லின் வேறு இதுல இருந்து தாங்க தோன்றுச்சு. கார்பன்ல வந்து படிக வடிவம் கொண்டவை, படிக வடிவம் இல்லாதவை என இரு வகைகள் இருக்குங்க. வைரம், கிராஃபைட் இதெல்லாம் படிக வடிவம் கொண்டவை. கார்பன் ஆனது வந்து மற்ற தனிமங்களுடன் அவ்வளவு சீக்கிரத்துல சேராது. அப்படி இருந்தா கூட கார்பன் வந்து மிக உயர்ந்த வெப்பநிலையில மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து வினை புரியுங்க. விண்ணிலும் கார்பன் நட்சத்திரங்கள் என்று தனி நட்சத்திரங்களே இருக்குங்க. பெண்களின் காதல மின்னக்கூடிய வைரத்தோடுகள், ஓவியர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பென்சில், இது எல்லாமே கார்பன் தாங்க. உயிரினங்கள் வாழணும் அப்படின்னா கார்பன் ரொம்ப முக்கியமானதுங்க. உயிரினங்களுடைய வயதை கணக்கிடுறதுக்கு கூட கார்பன் பயன்படுதுங்க. மருத்துவ துறையில கூட பெரும் பங்கு வகிக்குதுங்க. அணிஞ்சிருக்கக்கூடிய வைரத்தாலான எல்லா பொருட்களுமே கார்பன் அடங்கியிருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வைரம் கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு வகை தாங்க. ஏன்னா கார்பன் வந்து படிக வடிவம் கொண்டவை, படிக வடிவம் கொண்ட கொள்ளாதவை அப்படின்னு இரு வகைகள் இருக்குங்க. அதனால வைரமும் கிராஃபைட்டும் கார்பன்ல இருக்கக்கூடிய வகைகள் தாங்க. கார்பனுடைய பயன்கள் அப்படின்றது எல்லா துறையிலுமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ துறையிலயும் அது உபயோகப்படுது, புதைப்படிவ பொருட்கள்லயும் அதனுடைய வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் பயன்படுதுங்க. கார்பனோ அதனுடைய சேர்மங்களோ எந்த ஒரு பொருட்களுமே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா எல்லா வகையான பொருட்கள்லயும் சரி, எல்லா வகையான உயிரினங்கள்லயும் சரி கார்பன் இருக்குங்க. சரி நேர்களே, இன்னைக்கு கார்பனை பத்தின ஒரு சுவையான தகவலை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டேன். இதே போல அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்த தகவல் நேரம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ரம்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: எல்லாருக்கும் வணக்கம், நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களுடைய ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பெரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, அது இல்லாம வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்கும்.
3: You are listening to MOP Community Radio 107.8.
8: Our society,
9: our radio,
10: our pride.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையர நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி. I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community, our radio, our pride.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமல்ஹாசன், பத்மஸ்ரீ கமல்ஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல்,

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: புதையல் புதைந்து போன நம் உணவு பழக்கத்தை மீட்டெடுக்கும் ஓர் புதிய முயற்சி

0: நேயர்கள் அனைவரையும் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த புதையல் நிகழ்ச்சியானது புதைந்து போன நம் பாரம்பரிய உணவு பழக்கத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி.
1: ஏ ரகு, ஏ குமாரே, ஏ என்ன மாதிரி பக்கம்னா?
2: ஆமாயா, இந்த ஒரு வேலையா வந்தேன். அப்புறம் நீ நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன். ஊர்ல எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: எல்லாம் நல்லா இருக்காங்க.
1: என்ன மழை தண்ணிலாம் எப்படி இருக்கு?
2: என்னத்த மழை, எதை பெய்யுது? வர்ற விவசாயத்தை பாத்துக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன்.
1: என்ன வேலையா வந்தீங்க மாதிரி?
2: இந்த சும்மா வந்தேன், மாட்டு தீவன அதுன்னு வாங்கிட்டு. அப்புறம் இந்த தமுக்கத்துலதான் இந்த பிள்ளை ஏதோ என் பிள்ளை ஏதோ பேசுதான்.
1: என்ன பேசுது உங்களுக்கு?
2: என்னத்தையோ ஏதோ ஸ்கூல்ல ஏதோ ப்ரோக்ராம் சொன்னாங்களா, ரெண்டு நாளா என் பிள்ளை சொல்லிட்டே இருந்துச்சு. சரிப்பா, வந்து பாருங்க பாருங்கன்னு. சரி, அதான் இங்க வந்து நிக்கிறேன்.
1: என்ன நடக்குது? பாரம்பரிய உணவு தொழிலாளர் நடக்குது, அதுல உன் பிள்ளை என்ன பேச போகுது?
2: அதுதான் எனக்கே ஒன்றும் புரியலை. சரி, நான் அதே வந்தேன். சரி, ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாமே, பார்த்துட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகலான்னு பார்த்து வந்தேன்.
1: ஏதாவது நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த பார்வை பாரம்பரிய உணவு தொழிலான்னு போட்டுருங்க. சரி, வா உள்ளே போய் பார்ப்போம் உன் பிள்ளை என்ன பேசுதுன்ட்டு. அங்கே ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்களே மேடையில், அதில் தான் உன் பிள்ளை பேசுவோம். வா போய் பார்ப்போமா என்ன பேசுறது கேட்பான்.
2: நங்கியாத்தே இருக்கு, வாப்போ.
3: முதலாவதாக மீனாட்சி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் திருமதி சாரதா அவர்களை சிறப்புரையாற்றி அழைக்கிறேன்.
4: அனைவருக்கும் முதற்கன் எனது இனிய மாலை வணக்கம். பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெறும் இவ்வேளையில் நமது பாரம்பரிய உணவுகள் குறித்தும் உணவை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்ற எனது சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன்.
5: பாரம்பரிய உணவுகள் என்று நான் குறிப்பிடுவது நாம் மறந்தே போன சிறுதானிய உணவுகளை. சிறுதானியங்களினால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்வோம். சிறுதானியங்கள் சாப்பிடுவதால் அதிலிருந்து நமக்கு புரதம், நார்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து மற்றும் கனிமங்களான மெக்னீசியம், காப்பர், பாஸ்பரஸ் ஆகிய உயிர் சத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றது. நமது உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்க வல்லது. இரத்த அழுத்தத்தை சீராக்கும் தன்மையுடைய சிறுதானியங்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஏற்படும் டைப் 2 நீரிழிவு நோயை தடுக்க வல்லமை கொண்டது இந்த சிறுதானியங்கள். மேலும் இதில் உள்ள கரையும் நார்ச்சத்து பித்தப்பையில் ஏற்படும் கற்களை தடுக்கும். மாதவிடாய் நிற்க போகும் பெண்கள் அதிக அளவில் சிறுதானியம் சாப்பிடுவதால் மார்பக புற்றுநோய் வரும் அபாயம் குறைகிறது. என்னவெல்லாம் சிறுதானிய உணவுகளை நமது உணவில் சேர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தால், திணை, கேப்பை, வரகு, சாமை, கம்பு, குதிரைவாளி, இன்னும் பிற சிறுதானியங்கள். இதில் திணையை சாப்பிடும் பொழுது நீரிழிவு நோய் கட்டுப்படுகிறது. கேப்பை, இதில் சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் 344 மில்லிகிராம் உள்ளது. 100 கிராம் கேப்பையில் இவ்வளவு உள்ளது. ஒரு நாளைக்கு நமக்கு தேவையே 600 மில்லிகிராம். ஸோ நம்ம 100 கிராம் சாப்பிட்றப்ப ஈஸியாக நமக்கு ஒரு நாளுக்குரிய நமக்கு தேவை ஈஸியாக கிடைத்து விடுகிறது. இந்த கேப்பை சாப்பிடுவதன் மூலம் நாம் நீரிழிவு நோய், இதய நோய், பெருங்குடல் புற்றுநோய், மலச்சிக்கல் போன்ற நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. வரகை சாப்பிடுவதன் மூலம் ஒற்றை தலைவலி என்று சொல்லப்படும் மைக்ரேன், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இதய நோய், இவ்வகை நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. கம்பு, இருக்கும் சிறுதானியங்களிலேயே இரும்பு சத்து அதிகமாக உள்ளது கம்பில். இந்த கம்பை நாம் சாப்பிடும் பொழுது நாம் நிறைய பேருக்கு இரத்த சோகை என்று சொல்லப்படுகின்ற அனீமியா உள்ளது. இந்த அனீமியாவிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் இந்த கம்பை நாம் அடிக்கடி நமது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுபோக கம்பினால் நமக்கு நரம்பு தளர்ச்சி நோய், சிறுநீரக பாதுகாப்பு, இதிலிருந்து எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கிறது. இவ்வாறான சிறு தானிய உணவுகளை ஏன் நாம் அடிக்கடி நமது உணவுகளில் சேர்க்கவில்லை என்று யோசித்து பார்த்தேன். ஏனென்றால் எளிதாக சமைக்கக்கூடிய விதவிதமான பொருட்கள் இன்று சந்தையில் நமக்கு கிடைக்கின்றன. அதை வாங்கி வேகமாக உணவை சமைத்து விடுகின்றோம். எதையோ கிடைத்ததை சாப்பிடுகின்றோம். ஏனென்றால் இந்த சிறு தானியத்தை சமையல் செய்ய அதிகமாக சில சமயங்கள் நேரமாகும், கணிசம் கிடைக்காது. இப்பொழுது 1 கிலோ அரிசி சமைத்தால் ஒரு 4 பேர் சாப்பிட முடியும் என்றால், 1 கிலோ சிறுதானியத்தில் நீங்கள் சமையல் செய்தால் 3 பேர் தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி சிறுதானியங்களை சுத்தம் செய்வது சிறிது கடினமாக உள்ளது. இந்த சிறுதானியத்தை தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்கிறார்கள். இந்த சிறுதானியங்களை பற்றி எனது நண்பர் வயதான ஒருவர் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன தகவல்கள் சுவையாக இருந்தது. சரிவிகித கலப்பு உணவை அந்த காலத்தில் ஏழ்மை நிலையிலும் மக்கள் சாப்பிட்டுள்ளார்கள். அவர்களது உணவில் தினமும் வரகு, சாமை, திணை, கேப்பை, குதிரை வாலி, காடை கண்ணி போன்ற சிறுதானியங்களை அடிக்கடி சேர்த்துள்ளார்கள். வரகு, சாமை, குதிரை வாலி போன்ற சிறுதானியங்களிலிருந்து சோறு மற்றும் களி கிண்டி சாப்பிட்டுள்ளார்கள். திணையில் மாவு முறுக்கு செய்துள்ளார்கள். கேப்பை கூழ் செய்து சாப்பிட்டுள்ளார்கள். கம்பம் சோறும் நெத்திலி கருவாடும் சேர்த்து சாப்பிட்டுள்ளார்கள். குதிரை வாலியில் சீடை செய்துள்ளதாக சொன்னார் அவர். அவருடைய அம்மா மிகவும் சுவையாக செய்ததாகவும் எனக்கு சொன்னார். சோள தோசை, கம்பம் கொழக்கட்டை போன்ற நிறைய சிறுதானிய உணவுகளை சேர்த்துள்ளனர். இன்று இந்தியாவில் நாம் பார்த்தால் சத்தீஸ்கர் என்ற மாநிலத்தில், பஸ்தர் என்ற மாவட்டத்தில் பழங்குடியினர் மிக அதிகமாக உள்ளனர். 67.4% மக்கள் பழங்குடியினர். இவர்கள் மிகவும் அதிகமாக சிறுதானியங்களை தங்கள் உணவில் சேர்த்து கொண்டுள்ளதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிறுதானியங்களை பற்றி நான் படிக்கும் பொழுது எனக்கு சங்க இலக்கியத்தில் இந்த சிறுதானியங்களை பற்றி ஏதேனும் குறிப்புள்ளதா என்று பார்க்கும் ஆவல் ஏற்பட்டது. அப்பொழுது பெரும்பாநாற்று படை என்ற பாடலில், இந்த பெரும்பாநாற்று படை என்பது சுமார் 1500 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட சங்க இலக்கிய பாடல். அதில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பால் கலந்த திணை சோறு சாப்பிட்டதாக அந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளது. அவரை பருப்பு கலந்த வரகு சோறு, இதை மூரல் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதையும் சாப்பிட்டதாக தெரிய வருகிறது. ஒவ்வொரு வீட்டு முற்றத்திலும் வரகு திரிக்கின்ற திருகை இருந்ததாகவும் அப்பாடலில் குறிப்பிட்டுள்ளது. நமது திருவள்ளுவர் அவரது திருக்குறளில் இந்த உணவுகளை எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்துள்ளார். மருந்து என்ற அதிகாரத்தில் உள்ள 3 குறள்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றின் உணின். அதாவது, முன் உண்ட உணவு செரிமானம் ஆகிவிட்டது என்பதை அறிந்த பின்பு அளவறிந்து உண்டால் உடலுக்கு மருந்து என்று ஒன்று வேண்டியதில்லை என்று கூறுகிறார். நாம் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிவிட்டது என்று தெரிந்த பின்பு அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். அவ்வாறு உண்ணும் ஒருவருக்கு மருந்து என்பது அவரது வாழ்நாளில் தேவைப்படாது. அடுத்த குறள், அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. அதாவது, முன் உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து தன் உடம்பிற்கு ஒவ்வாத உணவை நீக்கி ஒத்துக்கொள்ள கூடிய உணவை நன்கு பசி ஏற்பட்ட பின்னர் உண்ண வேண்டும். இவ்வாறு நாம் சாப்பிடுகின்றோமா என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் 8 மணிக்கு காலை உணவை சாப்பிட்டு 11 மணிக்கு மறுபடியும் ஒரு டீ ஒரு வடை, மதிய உணவு இடைவேளையின் பொழுது நாம் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவு, மறுபடியும் 4 மணிக்கு ஒரு காஃபி ஒரு வடை, இப்படி செரிமானம் ஆவதற்கு முன்பாக அடுத்தடுத்த உணவுகளை உள்ளே தள்ளி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை மாற்றி உணவு நன்கு செரித்த பின்புதான் அடுத்த வேளை உணவை சாப்பிட வேண்டும். 3வது அவர் சொன்ன குறள், இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேரிழையான் கண் நோய். அளவறிந்து உண்பவனிடத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருப்பது போல அளவுக்கு மீறி உண்பவனிடத்தில் நோயும் நிலைத்திருக்கும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? நமது நிறைய பழமொழிகள் உணவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதில் பசித்து புசி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, சாப்பிடுவதற்கு முன் பசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் சாப்பிட வேண்டும். மாறாக, இது சாப்பிடும் நேரம், எனவே நான் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று நினைக்க தேவையில்லை. நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம். நாம் சாப்பிடும் பொழுது நன்றாக உணவை மென்று சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடும் பொழுது நமது உமிழ்நீரில் உள்ள நொதிகள் நன்றாக உணவு பொருளுடன் கலந்து உணவு செரிமானம் அடைவதற்கு வழிவகுக்கும். திருமூலர் கூட உணவை பற்றி சொல்கிறார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொன்னார். அதாவது, உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்டால் போதும் என்பதே அதன் பொருள். ஆனால் நாம் அதற்கும் மேலே சாப்பிடுவதனால்தான் நிறைய இன்று காணப்படும் மெட்டபாலிக் டிசார்டர் என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் என்ற நோய்களினால் நமது மக்கள் அவதிப்படுகின்றார்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கூட, தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடும் அப்பா, 100 வயது தருவோம் அப்பா என்று சொன்னார். பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெறும் இவ்வேளையில் நமது பாரம்பரிய உணவுகளை நமது சாப்பாட்டில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒன்றை நான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்குரிய பயனாக அதை அனைவரும் உணர வேண்டும். அது தவிர நாம் நமது தினமும் சாப்பிடும் நமது உணவில் சிறு மாறுதல்களை செய்ய முன் வர வேண்டும். உதாரணமாக சாப்பிடுவதற்கு முன் ஒரு பழம், கண்டிப்பாக வெறும் வயிற்றில் காலியாக உள்ள வயிற்றில் ஒரு பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஏனென்றால் அந்த பழத்தில் உள்ள அத்தனை உயிர் சத்துக்களையும் உடம்பு ஈர்த்து கொள்ளும். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பழம் சாப்பிடுவோம், நைட் தூங்க போறப்ப சாப்பிடுவோம். ஆனால் இதை மாற்றி எப்பொழுதெல்லாம் வயிறு காலியாக உள்ளதோ, காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் காஃபி தானே குடிக்கணும் அப்படின்னு நினைப்போம், காஃபி குடிங்க, ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஒரு ஃப்ரூட் கண்டிப்பா சாப்பிடணும். டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடணும். நெல்லிக்காய் மகிமையை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஔவையார் வந்து ஆதியமானிடம் கொடுத்த ஒரு தெய்வீக கனி அது. நெல்லிக்காயை தினமும் நாம் சாப்பிட வேண்டும். நிறைய காய்கறிகளை நமது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இரும்பு சத்து மிகுந்த காய்கறிகள் என்னென்ன இருக்கு, பழங்கள் என்ன இருக்கு என்று சேர்த்து சேர்த்து பார்த்து பார்த்து வாங்கணும். உதாரணமாக தர்பூசணி பழம், இதுல இரும்பு சத்தும் இருக்கு, வைட்டமின் சியும் இருக்கு. எப்பெல்லாம் வைட்டமின் சியும் இரும்பு சத்தும் சேருதோ அப்ப இரும்பு சத்து உடம்பு நன்றா இழுத்துக்கிறோம். சோ அதுக்காக எப்பெல்லாம் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் வைட்டமின் சி சாப்பிடணும். அப்புறம் நமது இந்தியா வந்து ஒரு வெப்ப நாடு, நம்ம எல்லாருமே வெளியில வெயில்ல போறதுக்கே பயப்படுறோம். ஆனா சூரிய ஒளி பட்டால்தான் நமது உடலுக்கு வைட்டமின் டி கிடைக்கும். வைட்டமின் டி பற்றாக்குறையினால கூட டயபெட்டிஸ் வரலாம் அப்படின்னு சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் சூரிய வெளிச்சம் நமது உடலில் படும்படியாக நாம் இருந்தால் இந்த வைட்டமின் டி குறைபாட்டிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம சமையலுக்கு உபயோகிக்கிற எண்ணெய், அதுல என்ன மாற்றம் கொண்டு வரலாம்னா, செக்கில ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய நம்ம சமையல்ல சேர்த்துக்கிட்டா மிகவும் நல்லது. எந்த உணவுல நல்ல கொழுப்பு இருக்கு, எந்த உணவுல கெட்ட கொழுப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். குப்பை உணவுகள் அதாவது ஜங்க் ஃபுட்ஸ், அதை அறவே ஒழிக்க வேண்டும். எப்பொழுதும் வீட்டில் சமைத்த உணவுகளையே உண்ண வேண்டும். ஆரோக்கியமாக சாப்பிடும் எண்ணம் நம் அனைவரது மனத்திலும் உதிக்க வேண்டும். ஏனென்றால் ஆரோக்கியமாக நாம் இருந்தால்தான் ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும். எனவே இந்த செய்தியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறத ஒரு பெண்ணும் உங்களுடைய குடும்பத்துல நீங்க பின்பற்றினால் கண்டிப்பாக ஆரோக்கியமான இந்தியா உருவாகும்.
4: இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.
2: என்னப்பா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, பூரா வாதியார்களா பெரிய பெரிய ஆளெல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
1: ஏப்பா இது மட்டும்தானா இந்த

0: தானே அங்க வர எத்தனை கொட்டை போட்டுருக்காங்க, இந்த தமுக மைதானம் பூரா போட்டுருப்பாங்க போல, வா போய் பாப்போம், ஏதாவது ஒரு இதுல மக இருக்கும்.
1: சரி வா போய் பாத்துருவோம். அது என்ன சிறுதானியம் அதுன்னு என்னமோ பேசிட்டு இருக்காங்க.
0: அட சிறுதானியம்னா தெரியாத உனக்கு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான்ப்பா கேப்ப கம்பு சொன்னாங்கல்ல, கேழ்வரகுன்றது என்னன்னு நினைக்கிற கேப்பதேன். இது மாதிரி இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடத்தை இப்ப திரும்ப சாப்பிட சொல்லி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆளுகெல்லாம் விட்டுட்டான். சரி வா உன் மக எங்க போய் பேசுதுன்னு பாப்போம்.
1: ஆனால் அதான் அந்த வெளியில் படத்தில் அப்படி போட்டிருக்காங்களா, பருப்பு பாயாசம் என்னென்னமோ போட்டிருந்தாங்க. சரி சரி வா போய் பார்ப்போம்.
2: அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம். அற்றார் அழைப்பசி தீர்தல் என்று ஈகை திறம் பற்றி வள்ளுவர் குறிப்பிடுவார். உணவு உடை இருப்பிடம் மனிதர்க்கு அடிப்படை, மாறுபாடில்லாத உண்டி மறுத்து உண்ணின் உருபாடு இல்லை உயிர்க்கு. அதாவது தன்னுடைய உடலுக்கு ஒப்பாத உணவை நாம் மறுத்து உண்ணும் பொழுது உடலுக்கு துன்பம் இல்லை என்பார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது பண்பாடு நாகரீகம் பழக்க வழக்கங்கள் அந்தந்த இட சூழ்நிலைக்கேற்ப அமைவது. ஆம், நம் பழந்தமிழரின் பண்பாட்டை என்னவென்று வியந்து கூறுவது. மனித வாழ்க்கைக்கு எம்மொழியும் இலக்கணம் வகுத்ததில்லை, ஆனால் நம் பழந்தமிழர்களே மனித வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட தொல்காப்பியம் மற்றும் நம்பியக பொருள் இலக்கண நூல்களில் முதல் கரு உரி என்று மனித வாழ்வை பகுத்து வைத்த பாரம்பரியம் நம் தமிழ் பாரம்பரியம். மலை காடு வயல் கடல் என நில பாகுபாட்டை வகுத்து அவ்விடங்களுக்கேற்ற கருப்பொருளை உருவாக்கியவர்கள் நம் தமிழர்கள். இதில் 14 வகையான கருப்பொருளில் உணவு என்பதும் ஒன்று. ஆம், குறிஞ்சியாகிய மலை நிலத்திற்கு திணை மலை நெல் மூங்கில் அரிசி என்றும், முல்லையாகிய காட்டு நிலத்திற்கு வரகு சாமை முதிரை என்றும், மருதமாகிய வயல் நிலத்திற்கு செந்நெல் வெண்ணெல் அரிசி என்றும், நெய்தலாகிய கடல் நிலத்திற்கு மீன் உப்பு என்றெல்லாம் பகுத்திருக்கிறார்கள் நம் பழந்தமிழர்கள். இப்படி பழங்காலத்தில் அவர்கள் சிறுதானியத்தையே தங்கள் முக்கிய உணவாக உண்டிருக்கிறார்கள். நன்செய் புன்செய் என்று பழந்தமிழர் நிலத்தை பிரித்து வைத்தனர். இதில் புன்செய் நிலத்தில்தான் நாம் உணவாக உண்ணக்கூடிய சிறுதானியங்கள் பயிரிடப்படுகின்றன. சிறுதானியங்கள் வரகு சாமை கேழ்வரகு திணை குதிரைவாளி பனிவரகு ஆகியனவற்றை நாம் குறிப்பிடலாம். சிறுதானியங்களை பயன்படுத்துவதால் இரத்த அழுத்தம் இருதய நோய்கள் உடல் பருமன் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த சிறுதானியங்களை பற்றி நான் சிறிது உங்களிடம் கூறுகிறேன். முதலில் வரகு. பழந்தமிழரின் உணவாகிய வரகினை வரகு என்றால் என்னவென்று கேட்கும் இன்றைய தமிழர்களின் மத்தியில் ஆப்பிரிக்க நாடுகளில் முதன்மை உணவு பயிராக வரகு விளங்குவதே இன்றைய தமிழர்களின் பெருமையை பற்றி நான் என்னவென்று கூறுவது. வரகு அதிக அளவில் புரதம் நார்ச்சத்து தயாமின் சத்துக்களை உடையது. மன அழுத்தத்தை குறைக்கும் நல் மருந்தாகவும் இது விளங்குகிறது. வரகிற்கு குளுக்கோஸ் வெளிவிடும் திறன் குறைவு. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல உறவு. புன்செய் சிறு தானியங்களில் தனித்துவம் மிக்கதுதான் சாமை. சாமை கோதுமையை விட அதிக அளவில் புரதமும் நார்ச்சத்தும் தயாமின் ஆகிய வைட்டமின் B1 அதிகம் கொண்டது. மனிதர்கள் கும்பகர்ணனை போல அதிக அளவு உணவை உட்கொள்வதும் உடல் பருமன் அதிகரிப்பதும் போன்ற பிரச்சனைகளை தடுக்க சாமை ஒரு நல்ல உதவிகரமான ஒன்றாகும். சாமையில் பைட்டிக் அமிலத்தை உள்ளடக்கிய பைட்டோ ரசாயனம் மிகுதியாக இருப்பதால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவையும் புற்றுநோய்க்கு காரணமான பைட்டேட் அளவையும் குறைக்கும் ஆற்றல் கொண்டதாய் சாமை விளங்குகிறது. சாமை உணவை தினமும் உண்போமே, அதுவே உடல் நச்சை அகற்றும் அணுதினமே. ராகி என்றும் கேப்பை என்றும் நம்மால் அழைக்கப்படுவதுதான் இந்த கேழ்வரகு சிறுதானியம். மற்ற தானியங்களில் இல்லாத அளவிற்கு மிக அதிக அளவில் சுண்ணாம்பு சத்தும் இரத்த சோகையை விரட்டும் இரும்பு சத்தும் உள்ள தானியம்தான் இந்த கேழ்வரகு. பிள்ளை பேறு பெற்ற தாய்மார்களுக்கு உணவாக அளிக்கப்படுவதும் இந்த கேழ்வரகு சிறுதானியம்தான். எனவே நாள்தோறும் ராகி உணவு அண்டாது என்றும் நீரிழிவு. அடுத்தபடியாக திணை. பழந்தமிழரின் வழிபாடு முருக வழிபாடு. அம்முருகனுக்கு படையலாக படைக்கப்படுவது தேனும் திணையும். அம்மரபு இன்றும் நம் தமிழர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் அதிக அளவில் விளைவிக்கப்படும் தானியங்களில் திணைதான் முதலிடத்தில் உள்ளது. அரிசி மற்றும் கோதுமையை காட்டிலும் கூடுதலான அரபு புரதமும் மற்றும் தயாமினும் நார்ச்சத்தும் தாது உப்புகளும் கூடுதலாக இருப்பது இதன் சிறப்பு. திணை இரத்த சோகையை தடுத்த ஹீமோக்ளோபின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது. திணையும் தேனும் நல் உணவே, அதுவே உங்கள் குழந்தைக்கு என்றும் நல் வலுவே. அடுத்தபடியாக குதிரைவாளி. மற்ற எல்லா தானியங்களை காட்டிலும் குதிரைவாளியில் அதிக அளவு புரதம் உள்ளது. குதிரைவாளி உணவு சாப்பிட்டவருக்கு வயிறு முட்ட சாப்பிட்ட திருப்தியும் உணர்வும் உண்டாகும். இதனால் அதிக உணவு உட்கொள்வதையும் உடல் பருமனையும் தடுக்கலாம். கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இருதய நோய் வராமல் தடுப்பது குதிரைவாளியே. உடலில் உள்ள நச்சை அகற்றும் நச்சு நீக்கியாக இது செயல்படுகிறது. மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் இது உதவுகிறது. எனவே அரிசிக்கு மாற்று குதிரைவாளி. அடுத்ததாக பனிவரகு. பண்டைய காலம் முதல் அறியப்படும் பயிர்களுள் பனிவரகும் ஒன்று. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் மனிதனை நோய் தாக்குகிறது. இப்படி ஜிக்கா வைரஸ், டெங்கு, சிக்கன்குனியா போன்ற புது புது நோய்கள் பல வடிவம் பெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த பனிவரகு உதவுகிறது. தினம் தவறாத பனிவரகு உணவு நமக்கு தந்திடுமே தினம் நோய் எதிர்ப்பு. இப்படிப்பட்ட சிறு தானியங்களை நாம் நம் சந்ததிகளுக்கு எடுத்து கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். தினமும் ஒருவேளை சிறு தானியம், அது நம் உடலை சீராக வைத்திருக்கும் வெகுமானம். தாய்க்கு நிகரான தெய்வம் இல்லை, சிறு தானியத்திற்கு ஈடான குணமும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: இப்போ நடுவர்கள் வந்து தீர்மானத்தின்படி நான் எல்லாருமே வந்து நல்லா பண்ணனால வாழ்த்துக்கள். அது பரிசு பெறுபவர்கள் ராஜேஸ்வரி கருங்காலக்குடி மேல்நிலைப்பள்ளி.
0: ஏ குமாரி, பரவாயில்லையே, உன் முகம் என்ன எந்த பேச்சு பேசுது?
1: ஏ, அது ஒரு வாரமா தூங்க விடலப்பா. அது வாட்டுக்கு நைட்டும் பகலுமா எடுத்து என்னென்னத்தையோ பேப்பரை படிச்சு ஒப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு.
0: நல்லா பரவாயில்லையே, நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கியே.
1: நான் என்னத்த சொல்லிக் கொடுக்கறது, எனக்கும் தெரியாது அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. நல்லபடியா ஏதோ ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்து பழக்கி விட்டுருக்காங்க. அது நல்லா புத்திசாலி பிள்ளை, நல்லா படிச்சுக்கிடும்.
0: நல்லா படிக்கிற பிள்ளையதான் பா தெரியுது, விட்டுறாத, நல்லா மேல மேல படிக்க வை.
1: அதெல்லாம் கண்டிப்பா படிக்க வச்சிருவேன்ப்பா.
0: அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த கவனிச்சியா, நல்லா பேசிச்சு சொன்ன விஷயத்த கவனிச்சியா, சிறுதானிய உணவுகளை வந்து நம்ம ஊர்லையும் சொல்லி நல்லா சாப்பிட சொல்லுங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நம்ம ஒரு காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு தான், அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் சாப்பிட்டான். அதுவே இருந்துச்சு, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டான். இப்போ பாரு எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அது இதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சொல்லும்போது நம்ம இன்னமும் அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதா? என்ன சாப்பிடுவோம்ப்பா, அதுக்கெல்லாம் சாப்பிடுவான். நானும் வீட்டில் சொல்கிறேன் பாரு.
1: அட, அந்த சின்ன பிள்ளைங்க தெரிஞ்ச கூட நமக்கு தெரியலையப்பா. இனிமேலும் பழைய உணவுகளை தான் இப்போ சாப்பிடணும்.
0: அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி வரைக்கும் தெம்பாக இருக்குது.
1: அது உண்மைதான்ப்பா.
0: இப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் அதை கொடுத்து வளர்த்தோம்னா தானே நம்ம அடுத்து வர்ற தலைமுறையும் அது மாதிரி இருக்கும். நம்மளும் அதே மாதிரி தான்ப்பா செய்யணும்.
1: கண்டிப்பாக அப்படி தான்ப்பா செய்யணும். சரி ரகு, என் மக வர்றதுக்கு லேட்டாகும் போல, நான் இருந்து கூட்டிட்டு போகிறேன். நீ வேலை இருந்தால் கிளம்புறகு.
0: சரி குமார், நான் கிளம்புறேன். அப்படியே மகளை மட்டும் நல்லா படிக்க வை.
1: சரியா, பார்ப்போம். ஒரு பக்கம் வந்தால் வந்து பாரியா.
0: ஆ, அடுத்த வாரம் வரணும், கட்டாயம் வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன்.
1: சரி ரகு, பார்ப்போம்.
0: ம், சரி, போயிட்டு வரேன்.
4: மேடம் சொல்லும்போது திருகையில் போட்டு திரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த திருகை அப்படிங்கிறது இப்போ இருக்க பல பேருக்கு தெரியாது இல்லை. சில பேர் வீட்டில் தான் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதுவும் ஒரு மூலையில். என்ன, நான் சொல்கிறது உண்மை தானே? சிறுதானியங்களோட பயன்பாடு குறைஞ்சு போனதும் திருகை, ஆட்டு உரல் மாதிரி பொருள்களும் நம்ம வீட்டுகளில் இல்லாமையே போச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறுதானிய உணவுகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க திருமதி அமுதாராணி அவங்க. வாங்க, என்ன சிறுதானியத்தில் என்ன சமையல் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: எல்லோருக்குமே இனிப்பு வகை அப்படின்றது பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு உணவு இனிப்பு. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவுல இனிப்பு சேர்த்து எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவதா பாக்கிறது வந்து திணை தேன் உருண்டை. திணை மாவு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நிறையவே மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு திணைனாலே என்னன்னு தெரியாது. திணைய பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எல்லோ கலர்ல இருக்கும். அதை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸில் போட்டு நல்லா அடிச்சுட்டு மாவாக்கி அதோட சேர்த்து கொஞ்சோண்டு கருப்பட்டி நுணுக்கி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வெள்ளத்தை பாவு காய்ச்சி கூட அதில் ஊற்றி அதோட கொஞ்சோண்டு தேன் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக்கினோம் அப்படின்னு வச்சுக்கோங்களே, உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு டேஸ்டான இனிப்பை பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். திணை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிக புரத சத்து நிறைஞ்ச ஒரு தானியம். அது போல வேற புரத சத்து எந்த ஒரு உணவுலையும் கிடையவே கிடையாது. அதனால இது குழந்தைங்களோட உடலுக்கு நல்லதும் கூட, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப உகந்தமான ஒரு இனிப்பு. அடுத்ததா சொல்லக்கூடியது வந்து கேழ்வரகு. இந்த கேழ்வரகை நம்ம வந்து நிறைய வகையில பயன்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளோட விகிதம் வந்து நம்ம நாட்டுல அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த மாதிரி காலங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கேழ்வரகு கூழ் தான் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்றதுனால சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து அதிக அளவு வந்துட்டு சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுறதுனால நம்ம வந்துட்டு இதை வந்து அதிகமா பயன்படுத்தலாம். கேழ்வரகுல பாத்தீங்கன்னா கலோரியோட அளவு வந்து 328 கலோரி அளவு இதுல இருக்கு. அதே போல கால்சியம் அளவு பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து இந்த கேழ்வரகுல கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. ஒரு மில்லி கிராம்ல பாத்தீங்கன்னா 344 மில்லி கால்சியம் சத்து காணப்படுதாங்க. பாத்துக்கோங்க எவ்வளவு வந்து அதிக அளவு சத்துக்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதே போல இரும்பு சத்தும் அதிகமா இதுல இருக்கு. 3.9 அளவு வந்து இதுல வந்து இரும்பு சத்தும் காணப்படுது. அதனால இது குழந்தைங்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு உணவு. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு ஏற்ற உணவா இருக்கும். இதை வந்து நம்ம கூழா செஞ்சு சாப்பிடலாம், ரொட்டியா செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா புட்டு அவிச்சு சாப்பிடலாம், கொழக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி பல விகிதங்கள்ல சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிலர் வந்து முளைக்க வச்சுட்டு அதை அரைச்சு மாவா வச்சுக்கிட்டு கூழ் கிண்டுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு காய வச்சு அரைச்சு கூழ் கிண்டுவாங்க. சிலர் வந்து நைட்லயே மாவை கரைச்சு வச்சு புளிக்க வச்சு கூழ் கிண்டுவாங்க. சிலர் வந்து உடனே வந்து தண்ணியை காய வச்சு அதுல கொட்டி கிளறி அப்படியே கொதிக்க வச்சு மோர் சேர்த்துப்பாங்க. மோர் சேர்த்து கரைச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் இருக்கு, எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. இதோட நல்ல காம்பினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புளி மிளகா வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம். இது நல்ல காம்பினேஷனா இருக்கும். துவையலுமே எல்லா வகையான துவையலுமே இந்த கூழுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். இந்த கேழ்வரகுல பாத்தீங்கன்னா ரொட்டி எப்படி செய்யறது அப்படின்னா கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்துட்டு, தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துட்டு, வெல்லம் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, அதோட சேர்த்து கொஞ்சோண்டு ஜீரகம், வெங்காயம் பொடி பொடியா நறுக்கினது, பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கினது, கருகப்பிள்ளை இதெல்லாம் ஒன்னா போட்டு தண்ணியை ஊத்தி நல்லா மாவுல போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்திக்கு தட்டுறது மாதிரியே நல்லா தட்டிக்கிட்டு அதை வந்து தோசைக்கல்ல போட்டு லைட்டா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு டேஸ்டான சுவையான மாலை உணவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான உணவும் கூட. சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த உணவை கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு தேவையான சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த நேரத்துக்கு ஏதாவது நொறுக்கு தீனிய தீங்காம அவங்களுக்கு சத்தான ஒரு ஆகாரமா இருக்கும்.
4: நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எங்க அம்மா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு தருவாங்க. இப்ப நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு கடையில போய் பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரோம். சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமேலாவது குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமா சிறுதானியங்கள்ல செஞ்ச ஸ்நாக்ஸே கொடுப்போம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் நாளைய புதிய நிகழ்ச்சியில சந்திக்கலாமா? புதையல் புதைந்து போன நம் உணவு பழக்கத்தை மீட்டெடுக்கும் ஓர் புதிய முயற்சி.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
4: நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எல்லா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்துருமா? அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
5: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணை நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா, குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எடுத்துட்டு எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்போ நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
2: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
3: Stay tuned.
1: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நம்ம கூட சுதர்சனா இருக்காங்க, அவங்களும் எம்ஓபி தான் படிக்கிறாங்க, அவங்க விஸ்காம் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம பாப் சிங்கிங்க பத்தி கேட்கலாம். அவங்க பேஷன் எதுனால பாப் சிங்கிங்ல இருக்கு, அதோட அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சுதர்சனா, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பத்தி.
4: என்னை பத்தி? ஓகே. ஹலோ எவ்ரிவான், என் பேர் சுதர்சனா. ஐ ஆம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காம். அண்ட் மோர் ஓவர் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் அண்ட் டுடே ஐ எம் ஹியர். ஸோ யா, தேங்க்யூ. அண்ட் ஆர்ஜே திவ்யா, யூ டூயிங் வெரி நைஸ். அண்ட் யா, ஐ எம் வெரி மச் இன் டு பாப் சிங்கிங். எஸ் இட்ஸ் ட்ரூ, எனக்கு பாப் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் நான் பாடுவேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப நிறையா வந்துச்சு. 8th ஸ்டாண்டர்டில் தான் நான் ரொம்ப இப்படி பாப் பைத்தியமாக அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில். பட் அதுக்கு முன்னாடியே 5th 6th அது இட் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஸ்கூல் வாஸ் அட் லைக் ஐ வாஸ் 7th grade. அண்ட் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பாட வச்சாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அதுலேருந்து இட் ஜஸ்ட் லைக் க்ரூ. அண்ட் யா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு நான் பாடினது வந்து பை மைலி சைரஸ், பார்ட்டி இன் தி யூஎஸ்ஏன்னு ஒரு பாட்டு. ஸோ யா.
1: நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சீங்க?
4: நான் தி ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வரேன். இட்ஸ் அன் ஆசம் ஸ்கூல், ஐ லவ் மை ஸ்கூல். நான் சின்ன வயசுலேருந்தே அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ யா.
1: நீங்க ஸ்கூல்ல பாடின சாங் இங்க எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி.
4: யா ஷூர், ஆஃப் கோர்ஸ், மை ப்ளெஷர்.
5: I hopped to the plane at LAX with a dream in the cardigan. Welcome to the land of fame access. Am I gonna fit in? I jumped to the cab, here I am for the first time. Look into my right hand, I see the Hollywood sign. This is all so crazy. Everybody seems so famous. My time is starting and I'm feeling kind of homesick. Too much pressure and I'm nervous. Cause I'm the taxi man.
4: எப்படி இருக்கு?
1: Superb.
4: Oh my god.
1: செம்மையா பாடுறீங்க.
4: பட் இன்ட்ரோ சாங் நான் கொடுக்கணும்னா வேற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து Phineas and Ferb-ங்கிற ஒரு
1: ஃபேமஸான ஒரு
4: கார்ட்டூன். Yes, yeah, I love that cartoon. சின்ன வயசுல இருந்தே அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் அதுதான். ஸோ அதில் வந்து Phineas, Ferb, Candace-னு ஒருத்தர் இருப்பாங்க. Candace வந்து பிக் சிஸ்டராக இருப்பாங்க. பட் அது ஒரிஜினல் வாய்ஸ் வந்து ஆஷ்லி டிஸ்டேலோடது. அவங்க வந்து சில பாட்டுலாம் அதிலே பாடுவாங்க அந்த சீரியல்லே. இட்ஸ் லைக் அ கார்ட்டூன். ஸோ யா. ஸோ அண்ட் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இட்ஸ் கால் லைக் கிச்சு கிச்சு கூ. ஓகே. அண்ட் அது வந்து லைக் இட்ஸ் வெரி பெப்பி, இட்ஸ் வெரி ஃபுல் ஆஃப் லைஃப், இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே.
1: ஸோ
4: யா ஷியோர். Ladies and gentlemen, the Ferbettes. I'm Phineas and this is Ferb and we're gonna sing a song. Bound, chicka, bound, bound.

0: Bow bow, that's what my baby says. Bow bow bow, and my heart starts pumping. Get you, get you, goo up, and never gonna stop. Get you, goo means that I got it.
1: Superb.
2: Oh, thank you.
1: உங்களோட இந்த பாப் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்களேன்.
2: ஓகே, இது வந்து
1: இவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு பாப் சிங்கிங்னா?
2: எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லைக் ஷீ ஸ்டார்டட் சிங்கிங், அண்ட் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து வா சூப்பராக இருக்குது, இவ்வளோ கூட நல்லா பாட முடியும் வெஸ்டர்ன் சாங். அப்போ தான் இன்ட்ரடக்ஷன், அதுக்கு முன்னாடி தமிழ் பாட்டு அதை நான் கேட்டுட்ருந்தேன். அண்ட் அது வந்து எப்படின்னா ஹானா மொண்டானான்னு ஒரு சீரீஸ் இருக்குது, ஸோ அதுலேருந்து அவள் பாட்டு பாடுவாள். ஸோ அது வந்து அதை பாடினாய் நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஹானா மொண்டானா, மைலி சைரஸ், செலினா கோமஸ், டெமி லோவாட்டோ, அப்படியே ஃபுல்லாக லைக் டிஸ்னி, அப்படியும் அப்புறம் பிக் சிங்கர்ஸ் அப்படியும் போனேன். அப்படியே ஒன் இஃப் யூ ஸ்டார்ட் நோ இஃப் யூ ஸ்டார்ட் டு நோ அபவுட் லைக் ஒன் பர்சன், யூ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் எவ்ரி ஒன் இந்த சென்சேஷன். ஸோ யா, அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துச்சு, அப்படின்னு தான் நான் பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எனக்கு பார்பி சாங்ஸ் பிடிக்கும். பார்பி பார்பி மூவிஸ் இருக்குது, தி ஐலாண்ட் பிரின்சஸ்ன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேருந்து தான் லைக் அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் லைக் வேர் இஸ் த லேண்ட் ஐ கேம் ஃப்ரம்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் சன் கோஸ் டவுன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். அதை கேட்டாலே அதோ அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே பார்பி டால் அந்த சீனரி அதெல்லாம் பார்க்கும்போது யூ ஜஸ்ட் கெட் இன் டு யூனோ யுவர் ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட், அண்ட் த சாங் ரியலி பூஸஸ் அப் யூ, அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ தட் ரியலி காட் மீ யூனோ into this. So yeah,
1: okay fine. உங்களுக்கு இத பத்தி நிறைய சொல்லி உங்களுக்கு இதல இன்ட்ரஸ்ட் கொண்டு வந்த உங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம் அவங்க கூட இந்த மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்றீங்களா?
2: இது actually நான் ஒரு தடவை யூடியூப்ல போனப்பவே லைக் ஃப்ரெண்ட்ஸ் னு சொல்லணும் இல்ல, லைக் when you just type Miley Cyrus you get all her songs. So yeah, there was a friend, she was me, she was the one.
1: What's her name?
2: Her name was Ananya. She used to sing also. I used to sing also, and yeah, so that's how it got up. And moreover, I check out into the internet and
1: okay, unga talent pop singer ah neenga irukkiradhu da abindrathu theriyudhu, but unga other talents la enna nu solunga.
2: Okay, other talents, na vandu music mattum illa, enakku vandu drawing romba pidikum. Adu yeah, drawing romba pidikum, pencil shading adha romba எனக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணுறேன். அதில் அப்படியே நான் வரைஞ்சேன்னா அப்படியே நான் அப்படியே போயிடுவேன் அதுலேயே.
1: அப்போ உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா இல்லை பாப் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும்?
2: ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன திங் ஏதாவது ஒன்று?
2: இல்லை இல்லை இல்லை இல்லை, அது வந்து நான் சேர்த்து இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு டான்ஸிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவேன்.
1: சூப்பர்.
2: டான்ஸும் பண்ணுவேன், ட்ராயிங்கும் பண்ணுவேன், சிங்கிங் பண்ணுவேன்.
1: இப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சாங் அப்படி இப்படி ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் அதுலேயே போயிட்டுருக்காங்க. பட் இப்போ பாப் சிங்கிங் அப்படின்ற ஒரு ட்ராக் உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க, ஏன் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாருமே தமிழ் சாங்னு போயிட்டுருக்கும் போது தமிழ்லேயே இப்போ நிறைய சாங்ஸ் வந்துடுச்சு, செம்ம ஃபங்கியாக ஃப்ரீக்கியாக செம்மையாக சாங்ஸ் போயிட்டுருக்கு, பட் பாப் சிங்கிங்னு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த ட்ராக்?
2: ஓகே, மியூசிக்ங்கிறது லைக் யூனோ இட்ஸ் எ யூனிவர்சல் லாங்குவேஜ், இட் டசன்ட் பிலாங் டு ஜஸ்ட் திஸ் லாங்குவேஜ் ஆர் தட் லாங்குவேஜ் ஒரு ஒன் பர்டிகுலர் கண்டிஷன். மியூசிக் இஸ் யூனிவர்சல், ஸோ இங்கிலீஷாக இருந்தால் என்ன, தமிழாக இருந்தால் என்ன, எவ்ரி திங் இஸ் லைக் யூனோ இஃப் யூ ஹாவ் இஃப் யூ ரிலேட் டு இட் வென் யுவர் சோல் ரியலி கனெக்ட்ஸ் வித் இட், யுவர் மைண்ட், எவ்ரி திங். நம்ம வந்து லைக் சில இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் கேட்கும் போது சே வீணா ஃப்ளூட் அப்படிலாம் சில அப்படியே அமைதியாக கேட்டுட்டுமே இருந்தோம்னா வென் ஆர் பா லைக் யூனோ நம்ம அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும், ரைட்?
1: கண்டிப்பாக.
2: யா, ஸோ அது வந்து எப்போ நடக்குதுன்னா லைக் வென் யுவர் சோல் யுவர் மைண்ட் வென் யூ அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி அவங்க இது வந்து அதோட ரிலேட் ஆகும் போது யூ ஃபீல் கனெக்டட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும், சில பேருக்கு மெலோடியஸாக பிடிக்கும், சில பேருக்கு டக்கர டக்கர டக்கர டக்கர டப்பாங்குத்து அந்த மாதிரி பிடிக்கும், சில பேருக்கு வெஸ்டர்ன் சாங்ஸ்,

0: இருப்பாங்க. அப்ப பாப் சிங்கிங்லாம் நம்ம பாடும்போது எப்படி அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, நீங்க அப்படி அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க?
1: ஓகே, அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான். லைக் ஒரு தமிழ் பஞ்சில் போய் நம்ம இப்படி லாலாலான்னு பாடினோம்னா டெஃபினெட்லி இதில் ஃபீல் ஆட் எனது. பட் ஒன்ஸ் யூ ரியலி பிலீவ் இன் யோர் செல்ஃப், பிலீவ் இன் தட் மியூசிக் அண்ட் புட் யுவர் ஹார்ட் இன் டு இட் அண்ட் டெலிவர் இட் வெரி குட், ஐ மீன் லைக் ஃப்ரம் யுவர் ஹார்ட், தேர் மைட் பி யூனோ அந்த 100 பீப்புளில் தேர் மைட் பி அட்லீஸ்ட் 1 or 2 ஹூ கேன் யூனோ என்ஜாய் தட். And moreover, first it will be like that, but when you proceed in your way and when once you perform and when you really live it up, live that song, everyone will get corrected with it, most of them for sure. So yeah, so adanal andha mari like vandu panna mudiyum. So adanal it doesn't mean first epdi da irukum laya, but when it goes on it becomes normal. When once people relate to you and the song, when they start enjoying, of course we start enjoying singing, right? We enjoy and sing and we live it up, and if we enjoy it, they enjoy it. So yeah, yeah, so yeah, that's
0: people ungala criticize pannumbodhu adu epdi irukum, can you accept it or yariya thittanum thonuma?
1: Chacha apdi la illa, it's not like I'm open to comments, I'm open to whatever, that will definitely, you know, enhance our skills. We'll get to know better of what we lack in, so that will really, you know, like help us. Always happiness will just, you know, you won't know what you lack in. So adanal vandu when once you face, like when you get down, like, you know, down to earth, when you have that earthly comments, only you'll understand, oh, I lack in this, they don't like this, oh okay. But if the person is really worthy, if it has a genuine reason, then definitely it's we should be open to let our ears wide and listen to that comment so that we can improve from that and improve in our next song. So yeah, that's how it is.
0: That's very good. Actually nam positive nam epume irundha nam evlo exposure veliyandu vandalu you have to go with it.
1: Amma,
0: yeah, that's really great. That's really great. Okay, or chinna break appro paakalam.
1: Okay, thank you.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம இப்ப சுதர்ஷனா கூட இருக்கோம். அவங்க பாப் சிங்கிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுதர்ஷனா, யாரு உங்களோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், யாரை பத்தி இன்ஸ்பயர் ஆயினுங்க ரொம்ப?
2: Inspirations அப்படின்னு சொல்லணும்னா, இட் டசன்ட் பிலாங் டு ஒன் சோலோ ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி திங், இட் பிலாங்ஸ் டு எவ்ரி திங். லைக் பீட் பேண்ட் மெம்பர்ஸ், பீட் சோலோ ஆர்டிஸ்ட், பீட் மேல் ஃபீமேல், ஐ யூனோ மியூசிக், யா தட்ஸ் ஹவு ஐ செட், மியூசிக் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் யூனோ, ஐ லவ் பேண்ட் மெம்பர்ஸ் லைக் கோல்ட் பிளே, ஹீ இஸ் லைக் அமேசிங், அண்ட் தென் லிங்கின் பார்க், எவானிசிஸ், இட் ஹேஸ் அ ஃபீமேல் லீட் சிங்கர், அவங்கெல்லாம் வந்து அப்படியே செம்ம கெத்தா பாடுவாங்க. அதெல்லாம் அப்படியே கேட்டாலே யூ வில் ஜஸ்ட் கோ இன் டு அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அண்ட் யா, ஸோ தட்ஸ் ஹவு, அது வந்து எனக்கு பிளாக் ஐட் பீஸ் ரொம்ப பிடிக்கும், ஃப்ளாரன்ஸ் அண்ட் த மெஷின், யா, ஸோ அப்படி தான் எனக்கு பேண்ட் மெம்பர்ஸ்னால் அது பிடிக்கும். சோலோ ஆர்டிஸ்ட்னா லைக் பீட் ஆல் தி டிஸ்னி மெம்பர்ஸ், மைலி, செலினா, டெமி, ஜோனஸ் பிரதர்ஸ், அவங்க கூட பிடிக்கும். பேண்ட் மெம்பர்ஸில் இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க, ஒன் டைரக்ஷனர், ஐ

0: Direction. I'm a One Directioner for sure. So yeah. So that's for band members. And solo artist, I really love the female singer called Dido. அவங்க பாடுறது வந்து அவ்வளோ வந்து இனிமையாக இருக்கும். அப்படி கேட்கும் போது லைக் யூ நோ இஃப் ஐ பர்சனலி ஃபீல் வெரி கனெக்டட் டு தட் சாங். இட்ஸ் கால் டோன்ட் லீவ் ஹோம்.
1: ப்ளீஸ் அது கொஞ்சம் பாடுறீங்களா?
0: ஓ அந்த பாட்டா? ஓகே. ஐ மீன் லிரிக்ஸ் வந்துட்டேன். ஃபைன். ஓகே. பட் லெட் மீ கம்ப்ளீட் யார். ஹலோ. டீடோ பிடிக்கும், ஷக்கீரா பிடிக்கும், செலினா காமஸ் பிடிக்கும், அடெல் ரொம்ப பிடிக்கும், ரோலிங் இந்த டீப்புன்னு ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும், டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்க கூட பிடிக்கும், கேடி பெரி ரொம்ப பிடிக்கும். யா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பிடிக்கும். அண்ட் யா ஸோ
1: ஓகே ஏதோ ஒரு சாங்.
0: ஓகே ஏதோ ஒரு சாங்கில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாலே பாடுறேன், டிஸ்னி ஹேனா மொட்டானா மைலி சைரஸ் பாடின ஒரு பாட்டு. It's called Kesara. It's Q-U-E, but it's pronounced as K. It means whatever happens in life.
1: To go with it.
0: No. Yeah, we have to go with it. It's true, but I'm sorry about that, Divya. But whatever happens, it's all right. I'll be okay. Whatever life throws my way, you wish I'd be hurt, but I'm free as a bird. That should be our motto. And that will definitely bring your life it'll upbring your life and you'll experience happiness. So yeah, this is how the song goes. It's called Kesara. And yeah, here it goes.

0: This time for Africa, Damina mina, eh eh, waka waka, eh eh, Damina mina, sankuliva. This time for Africa.
1: Good. Last ஒரே ஒரு question. MOP எதுக்கு சேர்ந்தீங்க? ஏதாவது இப்போ பாப் சிங்கிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி MOPனா இதுதான் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்ந்தீங்களா? இல்ல ஓகே ஃபைன் பெஸ்ட் காலேஜ்னு சொல்றாங்க அப்படின்றனால யூஸ் ஆகும்.
0: Well, first off, I am so blessed to actually have joined here. It's an amazing college. Everyone here are very, you know, I'm sure I should use this term, are very blessed to be here and to be, you know, one person in that. I feel very happy. All my classmates, they're very warm. My teachers, they're so warm, sweet, and everyone, you know. It's like very, it's somehow, there are many people in this world, okay, each one has their own life, and they go in different paths, right? And but for us, for me, you, be the teachers, everyone, the teachers, the staffs, the students, everyone, to actually have an opportunity here, a time period for me, 3 years, so-called 3 years, is like yeah. So like, what I'm trying to say is, well, it's already decided somewhere. I think like the God. So I'm very blessed that God had put me here in this college. So yeah.
1: Okay, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். Thank you, Sudarshana.
0: Oh, it's my pleasure.
1: எல்லாத்து பத்தியும் சொன்னதுக்கு thank you so much. செம்ம ஜோவியலா பேசினதுக்கு.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க, போய் நீங்க பண்ற எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியுது. பட் ஃபைன், ஐ தேங்க் மை ஆர்ஜே திவ்யா. ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். Yeah, she
1: thank
0: was
1: you,
0: very
1: thank
0: good.
1: Thank you so much.
0: And yeah, so that's it. Thank you.
1: Okay, thank you so much. Thank you. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். Stay tuned to 107.8. This is RJ Divya signing off. Thank you
0: with
1: so much.
0: With Sudarshana, 107.8 CRS. Keep on listening.

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும்? பூவெல்லாம் கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்குவீங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio, 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.

0: Chennai. You're tuned into MOPCRS 107.8 FM, where the signal is strong and the filters are off. This is Unfiltered Frequencies, the show where we scroll less, think more, and say the things we usually don't. Tonight we're talking likes, lives, double taps, and the question nobody asks out loud. Are we being ourselves online or just playing a version that gets more views? 4 mics, 0 filters, and 2 interesting conversations. From perfect feeds to real feelings, this is Unfiltered Frequencies, where your offline thoughts finally get some airtime. Plug in, stay real, and let's get into it. All right, it's time for our first session. Today, it is a true welcome home moment today as we host one of our very own. Joining us is Miss Nishita, a content specialist whose expertise reflects on photography, videography, branding, and global advertising. From crafting visual identities for top-tier international brands to being recognized for excellence in young entrepreneurship, her career is a masterclass in modern storytelling. Beyond her professional accolades, she is a proud alumna of this institution, returning today to share the insights that she took from these halls to the global stage. Alongside that, she is also a costume stylist, working with identity not just through images but through how people choose to present themselves. We are really excited to have her join us on Unfiltered Frequencies to talk about identity, reality, and much more. Welcome to the show, Miss Nishita. A few words to start off.
1: Hello, hi, good to be back here in college. How are you all?
0: We're doing great. We'd like to know more about you.
1: Okay, so I did a visual communication here in MOP and I graduated in 2020. So after like 6 years of work experience in media, in corporate, it's really good to be back here for a show here.
0: Yeah, and we love having you here. All right, so let's kickstart the session then. We got our guest ready to give us her inputs and thoughts, so why delay? We're looking at identity through the lens, quite literally now. In a time where image travels faster than words, photography and styling don't capture just how someone looks, but now they shape how people see themselves and how they want others to see them. With social media turning every image into a statement, the line between self-expression and self-presentation can start to blur. From your experience as a photographer and a costume stylist, how do you see visuals influencing a person's sense of identity, and where do you think authenticity fits into all of this?
1: In terms of social media, I think everyone has access to it, and you can present yourself in a way that you wish to present yourself and not your real self. So I think it's within the individual whether it's their take on how to, you know, put their self out. They have a choice, and we have people who really don't take the good choice. And authenticity, it has to come within self, and it's not more about the social media or any other platform. It depends on the individual and their personal choice of how to take it forward.
2: Great. So I think from what you said, you're just asking people to be more responsible when they are outside in the world.
1: Yes. Yeah.
2: So social media today is so visual. What we wear, how we pose, the kind of moments we choose to put out there. Slowly, those images start becoming how people know us online, and sometimes even how we start seeing ourselves. Since you work so closely with portrait styling and visual storytelling, how do you feel this image-driven culture affects a person's identity? And do you think it's getting harder to stay real when everything is so constantly on display?
1: Yes, that's true, because when you talk about presenting someone, it takes a lot of shapes, right? So it's first how you put yourself forward, and it's how others perceive you. And when it comes to social media, I think there's so much of validation that you want with likes and comments. And it's not about what you do or what, you know, how you feel. It's about how others feel. So when it comes to photography, or when it comes to styling, or when it comes to influencing also, there's a lot of things that you have to take in mind when you put yourself into social media, or when you even consume the content. So there's so much of influencers putting something that's like, they endorse it so much that it might not even be that great. But we people fall for it anyway. So how traditional marketing worked, but it's even more riskier in social media and in today's generation, because everyone is influencing now and everyone is falling for the same.
2: Okay, so now that you actually click people and you see these people behind the screen or behind the camera, do you think they actually lead a life that has a lot of pressure, but they are too happy in front of the screen and all? Is that true? And do you have any examples or experiences that you have actually seen?
1: Yeah, that's kind of true, because let's talk about beauty standards here, because you have to, all influencers follow a certain beauty standards, and there are people who doesn't follow it, but there are very few who doesn't follow beauty standards but actually are promoting that they don't follow beauty standards. So that's something there, okay. And yeah, they have to put a fake self, not fake self, but kind of, you know, no matter what goes through in their life, like how actors are. So influencers are actors, right? So it's the same. They have to put a good self in front, no matter what goes through behind their life. I've not seen anything personally, because I mean, I'm not really that close with all my clients or anything. And mostly with photography, it's all like a 2-3 hour job. But during weddings, probably that's there. So that's kind of a good example, right? So when there's so much happening behind, you will still be in the moment. You'll enjoy the moment and all that. But that's again personal. But yeah, there's so much that someone who's facing in front of the camera has to take there. So much of weight in them.
2: I have another question. So do you think Instagram aesthetics is creating sameness instead of individuality?
1: Right, yes, because you have an algorithm, you have a pattern. So when something is trending, everyone follows the trend, and there has to be someone to break it. And then again, that again follows the trend. So there's always trends that all of us are adapting to it.
2: Okay, that was a great conversation. We'll get back to you, Ms. Nishita.
3: இந்த செக்மெண்ட்ல நம்ம கொஞ்சம் கேஷுவலா தான் போக போறோம். அன்ஃபில்டர்ட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு இப்ப நம்ம கூட இருக்கிறது வேர்ட்ஸ் விட மூமெண்ட்ல பேசுற ஒரு கிரியேட்டர். Our guest today is Mr. Yal Sayarayan, a dance creator and choreographer. Steps mattum illa, expression, emotion and storytellingum avaroda dance la romba stronga theriyum. Stage la irundhalum seri, screen la irundhalum seri, avaroda movements la oru honesty irukku. In the digital space la dance content oru identity a maarra time la avaroda journey gives us a very fresh perspective on expression, pressure and staying real. Welcome to Unfiltered Frequencies, Mr. Yal. I hope na ungala pathi oru correct ana intro kuduthirukken, but still, would you like to tell us a little about yourself?
4: Yes, yes. Vanakkam andana vaipukku nandri, tamilukku nandri. So I'm Yal Sayarayan, representing StepX Dance Crew from Chennai. So I'm a dance creator, dance competitor and a choreographer, represent Chennai in various national as well as international stages. Dance vandu 10 years ah pannitu irukom, adu poga dance thavara isai natpu kaadal anbu illa padikom.
3: Okay, yeah, just wanted an intro about yourself, and I think you gave a very great intro. Thank you.
5: Ippa dance na just art illa, adu content um aayirchu. Oru move viral aachuna adhe move nama mela oru identity label aagudhu. Likes, views, trends ella irukra space la sometimes dance create pandrada vida performance pandrada dhaan mukkiyamaagra maari irukku. Indha maadhiri situation la as a dance creator and choreographer, நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவில் டான்சர்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
4: Actually, that is a nice question to start with. Honestly, இப்போ டான்ஸ் வந்து ஜஸ்ட் ஆர்ட் ஃபார்மாக இப்போ பார்க்குறது இல்லை. இப்போ வந்து டான்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டாக மாறிடுச்சு, ஒரு கரன்சியாக பார்க்குறோம், பிராண்டிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது போக வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட டான்ஸர்ஸ் செய்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி ப்ரொமோட் பண்ணுறோன்னா ஹூக் க்ரியேட் பண்ணணும். இப்போ மியூசிஷியன்ஸ்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம், ஹூக் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணி தாங்க, ஹூக் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டாங்க. ஸோ டான்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது போக ஏர்லியர் வந்து ஒரு டான்ஸரோட ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க எவ்வளோ வருஷம் ஆடிருக்காங்க, இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங், அவங்க இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், அவங்களோட ஃப்ரீ ஸ்டைலிங் எபிலிட்டி, கொரியோகிராஃபிங் எபிலிட்டி, அவங்க எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, சென்னையாக இருக்கட்டும், இந்தியா இருக்கும், எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெக்னிக்காலிட்டியாக இருக்கட்டும், அவங்க எப்படி ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருக்குது, அவங்க வெர்சட்டாலிட்டி. இப்போ ஒரு டான்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இவங்க இந்த ரீல் பண்ணியிருக்காங்க, ஒரு இந்த ஹுக் ஸ்டெப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி மாறிட்டுருக்கு. இது வந்து எங்கே வந்து யாருக்கு வந்து இதாகணும், இது ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக பார்க்கலாம், ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டாக பார்க்கலாம். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு, நான் சொல்ல வரல. கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இருக்குது விச் இஸ் குட். அதனால நீங்கள் ப்ரொஃபஷனலாக மூவ் பண்ணுறவங்களுக்கு இப்போ எது சொல்கிறேன்னா, இப்போ சோஷியல் மீடியா வந்து ஃபோக்கஸ் அண்ட் லைட்டாக ஷிஃப்ட் ஆகுது, இப்போ ப்ராசஸ்லேருந்து ப்ராடக்டாக மாட்டுது. இப்போ ப்ராசஸ் எது சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒர்க் ஷாப் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, இங்கே வர இவங்க எல்லா ஆடியன்ஸு எல்லா ஆடியன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இடம் நோக்கி வருவாங்கன்னா, ஓகே நம்ம இன்றைக்கி நல்லா ஆடிடணும், இன்னைக்கே வீடியோ எடுத்து போட்டுனோ ரீல் பண்ணிடணும். அந்த இல்லை, ஒரு ப்ராசஸ் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் டெக்னிக்கலாக ஒரு கோரியை பண்ணுறேன், இப்போ நான் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன், டெக்னிக்கலாக ஒரு கோரியை பண்ணுறேன், பண்ணிட்டு அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் கஷ்டமான, இப்போ நீ ஒரு நாளில் வராது, ரெண்டு நாளில் வராது, மூணு நாள் நாளெலாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். ஓகே, அந்த ப்ராசஸ் இது எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாக எதிர்பார்க்குறாங்க, நான் இன்றைக்கே நல்லா ஆடணும், இன்றைக்கே இது செஞ்சிடணும். இப்போ வந்துட்டு இப்போ நான் டெக்னிக்கலாக பண்ணால் உங்களுக்கு புரியாது, புரியாத இடத்துல என்ன கிரியேட் ஆகாது, இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலாம் உங்களுக்கு பிடிக்காது, நம்மளுக்கே மேக்ஸ் பிடிக்காது, ஏன்னா மேக்ஸ் புரியாது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அது வரல, ஸோ நம்மளுக்கு பிடிக்கல. நம்மளுக்கு ஒன்று புரியலன்னா பிடிக்காது, பிடிக்காதனால நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். நீ ப்ரொமோட் பண்ணலன்னா இங்கே என்னால் சர்வே பண்ண முடியாது. ஸோ சர்வே, நான் சர்வே உள்ள தேடணும்னா நான் உங்களுக்கு அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, என்னோட க்ரியேட்டிவிட்டி, என்னோட டெக்னிக்காலிட்டி அங்கேயே இருக்கும், என்கிட்டயே இருக்கும், உங்களுக்கு ஷேர் ஆகாது. உங்களுக்கு ஷேர் ஆகுனா இதுக்கு அடுத்து ஷேர் ஆகாது. ஓகே, அப்படியே டான்ஸர்ஸ் ஹோலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அவங்க வந்து இந்த ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஃபாரின் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம நார்த் சைடில் அது சொல்ல மாட்டேன். நார்த் சைடில் வந்து இந்த பேலன்ஸ் ஒன்று இருக்குல்ல, கமர்ஷியல் நான் சொன்னேன், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட், இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில விஷயம் கமர்ஷியலாக இருக்கணும், சில விஷயம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். காம்படிஷனில் இப்போ நான் வந்து நான் வந்து நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு ஜட்ஜிங் போவேன், நான் வந்து பார்ட்டிசிபென்ட்டாக இருக்கும்போது ஸ்கூல் கேட்டகரி ரொம்ப காம்படிஷன் இருக்கும், காலேஜ் கேட்டகரி ரொம்ப காம்படிஷன் இருக்கும். நான் இப்போ போகிறேன், அந்த காம்படிஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ பண்ணுற ஹூக் ஸ்டெப்பாக இருக்கட்டும், அது ஈஸியாக சிம்பிளான தேவை, நம்ம சிம்பிளை தேடினா போகிறோம், சிம்பிளாக எது சிம்பிளாக இருக்கோ அது நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடும், அதை தேடி போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸ்பிரஷனை விட எங்கேஜ்மெண்ட் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ரீல் போட்டேன்னா நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இவங்க எவ்வளோ லைக் போட்டிருக்காங்க. நான் இது லைவ் எக்ஸாம்பிள் தான் சொன்னால், இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் போட்டிருந்தேன், நான் வந்து ஐம் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்டிஸ்ட், நான் ரீலில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். 5 o'clock போஸ்ட் பண்ணி நான் 6 o'clock எங்கள் ப்ராக்டிஸ் போகிறேன், எங்கள் டீம் ப்ராக்டிஸ் போகிறேன். எங்கள் டீம்மேட் ஒரு அண்ணாவை வந்துட்டு பார்த்து, ஏ என்னடா ஒன்றவளை இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சுரா, அதுக்கப்புறம் அவர் பார்க்குறேன், இது சூப்பராக இருக்கிறார், அதுக்கப்புறம் நான் பார்க்குறாரு. ஸோ நான் இது ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன், நானும் வந்து என்ன ஃபீல்ட் நிறைய டான்ஸ் ஃபீல்ஸ் வருமா, நானும் என்ன ஃபீடஸ் லுக் நான் பார்க்கும்போது நானும் ஃபஸ்ட் எங்கே போடுவேன், என் கண்ணுக்கு லைக்ஸ்லாம் போகுது, என் கண்ணில் எவ்வளோ போய் ஷேர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் போகிறது. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு அல்காரிதம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த சாங் கிட்டான் ஜஸ்டிஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நான் யோசிக்கிறத விட, இது எப்படி ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இடத்துல நான் ஐம் ஹாப்பி டாட் நான் இந்த சைடில் இருக்கேன். நான் வந்துட்டு ஓகே ட்ரெண்ட் எடுவானா இருக்கட்டும், நான் வந்து எனக்கு என்ன பிடிக்கிறோ, எனக்கு என்ன டான்ஸில் என்ன பிடிக்கிறோ அது மட்டும், நான் இப்போ என்ன ட்ரெண்டிங் ஸ்டெப்ஸ் என்ன ட்ரெண்டிங் இதுவும் போகிறோமா, ட்ரெண்டிங் ஆடியோ நான் யூஸ் கூட பண்ண மாட்டேன், ரீல்ஸாக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் இந்த ஹூக் ஸ்டெப் மட்டும் செஞ்சாங்கன்னா நான் வந்து ஒரு ரீல் போடுவேன், அது வந்து அதுக்கு கூட ப்ரொமோஷன் எதுவுமே பண்ண மாட்டேன், ஏதோ பேமெண்ட் வரதா இது செய்யல. அந்த ஒரு அது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக வச்சிருக்கேன். ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டாக இப்போ நான் வந்து நிறைய மியூசிக் வீடியோ பண்ணிட்டுருக்கேன் ஆஸ் வெல் அஸ், ஆனால் நாங்கள் கன்சிகூட்டிவாக நாங்கள் வந்து சென்னை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய ஸ்டேஜஸில் ஏறிட்டுருக்கோம். இப்போ கூட ரெட்புல்காக நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு இப்போ துபாயில் போயிட்டு நாங்கள் சென்னை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இதுவும் பேலன்ஸ் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எனக்கு ரீசெண்டாக எனக்கு வந்துச்சு, எனக்கு ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் ரொம்ப நாளாக லாங் டைம் கோலாக இருந்துருக்கு.
3: இப்போ நீங்கள் சொன்னீங்க லெட் ஒரு வீடியோ போட்டீங்க, 1 hour இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ இந்த லைக்ஸ் வியூஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் உங்கள் கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணுதா, லைக் ஃபியூச்சரில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது, ஆல் ஆஃப் தட் டஸ் இட் அஃபெக்ட் யூ இன் தட் வே, டூ யூ டென் டு ஸ்டிக் டு ஒன் கைண்ட் ஆஃப் டான்ஸ் ஸ்டைல் ஆர் சம்திங் பிகாஸ் அது வைரல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு? ஆர்
4: இது நடந்திருக்கு ஆக்சுவலாக, உண்மையாக சொல்ல போனால் நடந்திருக்கு. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் என்னோட பேட்டர்ன் ஒரிஜினேட் பண்ணும்போது ஐம் ஆல்சோ ஒன்று நியூ ஸ்டைல் ஒரிஜினேட்டர், எங்கள் ஸ்டைலில் நாங்கள் மட்டும் ஆடிட்டுருக்கோம், சென்னை ஜோனில் இருக்கட்டும், தமிழ்நாடு ஜோனாக இருக்கட்டும், சவுத் ஜோனில் நாங்கள் தான் ஆடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு இது அஃபெக்ட் ஆயிடுச்சு, என்னடா நம்ம இவ்வளோ டெக்னிக்கலாக போட்டோம் இதாகல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஈஸியாக ஒன்று ஆடி போகிறோம், அது தக்கு டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு, தக்கு டக்குன்னு அவங்க பிராண்டில் வருது, பிராண்ட் கொலாப்ஸ் வருது, அவனுக்கு மார்க்கெட்டிங்காக நிறைய இது ரன் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது அஃபெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் அது எனக்கு லாங் டேர்மாக யோசிக்கும் போது எது சஸ்டெயின் ஆகும்னு பார்த்தா நம்ம ஆர்ட்டுக்கு ட்ரூவாக இருக்கும் போது சஸ்டெயின் ஆகும் எனக்கு ஃபீலாக இருக்கு. இப்போ வந்து ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், நான் வந்து லைக்ஸ்க்காக நான் கொடுக்குற விஷயத்தை கிளியராக கொடுத்துடணும் ரீல்ஸில், ஏன்னா ஒரு தடவை அது பண்ண போகிறேன், அது பண்ணது கிளியராக கொடுத்துடணும். அந்த இதில் அது வந்து பூனாகுடோ இதாகுடோ அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், என் கூட ரன் ஆகிறவங்களும் அதே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஓடுறாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக செட்டான பீப்புளும் கரெக்டாக அதை நோக்கி தான் ஓடுறாங்க.
5: மிஸ்டர் யால், நீங்கள் சொன்னது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. எனக்கு இன்னொன்று ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது மற்ற க்ரியேட்டர்ஸோட கண்டென்ட் பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா? அந்த கம்பேரிசன் டியூ திங்க் இட்ஸ் ஹெல்த்தி ஆர் டாக்ஸிக் சைக்கிளாக மாறுதா அப்படின்ட்டு?
4: இதுனா கம்பேரிசன் இருக்கணும். ஏன்னா நான் ஆஸ் அ காம்படிட்டிவ் ஆர்டிஸ்ட் நான் வந்து கம்பேர் பண்ணணும். என்ன நான் வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து என்னோட இங்கிற எடுத்துட்டு போங்க தவிர என் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டோம்னா பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிரெயினுக்கு எடுத்துட்டு போனால் அது எப்படி மாறும்னு தெரியும் எனக்கு. ஓகே, இப்போ வந்து லைக்ஸில் வந்து நான் டோப்பமைனாக பார்ப்பேன். டோப்பமைன் அது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டோப்பமைனாக பார்ப்பேன். அது போக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது எங்களுக்கு வேறு மாதிரி டோப்பமைன் தரும். ஸோ இது வந்து கம்பேரிசன் வந்து எதுக்கு செய்வேன்னா, நான் டான்ஸ் ஓரியன்ட் மட்டும் தான் பார்ப்பேன். டான்ஸ் ஒரு கிரியேட் பண்ணுறாங்களா, க்ரியேட்டிவிட்டி இருக்கா, க்ரியேட்டிவிட்டி டெக்னிக்காலிட்டி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுறாங்க, அந்த விதத்தில் கம்பேர் பண்ணுவேன். இந்த ஆடியன்ஸ் ரீச் அந்த விதத்தில் நானும் கம்பேர் பண்ணுறதுல ஆஸ் அகெயின் எங்கள் டீம்மேட்ஸ் யாருமே அப்படி கம்பேர் பண்ணுறல. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ட்ரெயின் பண்ணுவேன். கம்பேரிசன் வந்து இதில் வச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. ட்ரெண்ட் ஃபேட் ஆகிடும், இதுவும் சேஞ்ச் ஆகிடும், லேபிள்ஸும் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் என்ன இங்கே யோசிக்கிறீங்களோ, என்ன நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அது வந்து லாங் டைம் சஸ்டெயின் ஆகும்னு சொல்கிறேன்.
3: சோஷியல் மீடியாவில் இப்போ டான்ஸ் வந்து ஒரு ரொம்ப பவர்

0: ஃபுல்லான ஒரு டூலாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரீலில் நம்ம போடுற மூவ்மெண்ட் இல்லை ஸ்டைல் இல்லை ஒரு ஸ்டெப்பை வச்சு நம்மளோட ஒரு இமேஜே டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது ஸ்லோவாக டான்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சர்டன் இமேஜை மெயின்டைன் பண்ணுற ஒரு இது ஒரு ப்ரெஷர் வந்துடுது நம்ம மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஆஸ் அ டான்ஸ் கிரியேட்டர் சோஷியல் மீடியா டான்ஸர்ஸோட ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸில் ஹவு important do you think it is to like put your real self out there rather than just maintaining that image which people assume of you?
1: Okay, it is culture oriented. It is hip hop or culture. Hip hop or style or genre kadaiyadu. Hip hop or culture la 8 rule vandu be real, be you, பிஎஸ் சொல்லிட்டு இருக்கு. பிஎஸ்னா ஹிப்ஹாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பி ரியல் அது வந்து ரொம்ப முக்கியமான பார்க்குறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன்ல ஒரு ரீல் வந்துட்டு உங்கள் ஐடென்டிட்டியாக மாறுது. ஓகே, அது மேபி உங்களுக்கு பேட்டர்னாக இருக்கலாம், பேட்டர்ன் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அது வந்து உங்களுக்கு வராத விஷயமா இருக்கலாம். அது வந்து இப்படி ஆனோன்னே நான் என்னோட ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, மறுபடியும் இப்படிலாம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னங்க என்னோட ரியல்னஸ் என்னோட ரியல் பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல அது வந்து அப்படியே ஃபேட் ஆகுது. நான் வந்து இன்னொருத்தங்களாக இருக்கணும்னு பார்க்குறேன். நான் அது வந்து ரியல்னஸ் ஃபேட் ஆகும்போது இது வந்து என்னோட க்ரியேட்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும், என்னோட டெக்னிக்காலிட்டி அஃபெக்ட் ஆகும், என்னோட என்னோட பேட்டர்ன் ஒரிஜினேட் பண்ணுற இதுவே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் எனக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான டூ. ஆனால் இந்த எப்படி வேணால் நம்ம ஒருத்தங்களை காமிக்கலாம், எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒருத்தங்களா, இப்போ நான் ஒரு இமேஜ் நான் இப்போ வந்து ஒரு இதில் ட்ரெண்ட் ஆகிட்டேன், வைரல் ஆகிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் வைரல் ஆகிட்டேன். நான் அப்படின்னா என் ஆடியன்ஸ் அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க, நான் அப்படி தான் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட செல்ஃபை காமிச்சேன்னா இவங்களுக்கு அது பிடிக்காடும், எனக்கு ஒரு கொஸ்டின் வரும், எனக்கு எனக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி, இவங்களுக்கு எனக்கு பிடிக்காடோ இல்லைனா இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே ஆடியன்ஸ், இல்லைனா இது பண்ணனால எனக்கு லைக்ஸ் வராடோ ஃபாலோவர்ஸ் வராடோ, அதில் அதில் வந்து நான் மாட்டிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இது ஓகே ட்ரெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் எதுவுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். ட்ரெண்ட் பண்ணுறீங்களா அஸ் அட்டியன் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருக்கணும், ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டாக இருக்கணும். என்னன்னா நான் என்ன சொல்லுவேன், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற தப்புன்னு சொல்கிறேன். ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்கணும், அது வந்து மார்க்கெட்டிங்காக பார்க்குறீங்கன்னா அது ஒரு லிமிட் இருக்குது. ஒரு ஆர்ட் நீங்கள் இது என்ன எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இந்த ஆர்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே நான் இந்த ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகும் நமக்குள்ளே. இதே நம்ம உண்மையாக இருந்தோன்னா லாங் டேர்மாக போய் பார்த்தோன்னா நம்ம வந்து எவால்வ் ஆகுறா நம்மளுக்கு ரூம் நிறையா கிடைக்கும், நம்ம இம்ப்ரூவ் ஆகுறா நம்மளுக்கு நிறைய ரூம் ஸ்பேஸ் கிடைக்கும். இதே நம்ம இதுவாக நம்ம இன்னொருத்தங்க இமேஜை நம்ம முன்னாடி வச்சுருந்தோம்னா நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுலே நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வேஸ்ட் ஆகும், நம்மளோட மைண்ட் எல்லாமே அதிலே வேஸ்ட் ஆகிடும். அதுதான் நம்ம நம்மளையே காமிச்சிட்டு அதுக்குன்னு நான் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண சொல்லலை, நம்ம நான் இதுதான் அதான் சொல்லி போஸ்ட் பண்ண சொல்லலை. ஜஸ்ட் நீங்கள் எல்லாருதான் போஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரத ஒன்று போஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்காக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி இம்பர்சனேட் பண்ணாதீங்க. அதுதான்
0: That's actually very right. And இப்ப நீங்க சொன்னீங்கல ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அட் எனி பாயிண்ட் இன் யோர் 10 years ஆஃப் டான்ஸ் ஜேர்னி டிட் யூ எவர் ஃபீல் தட் இன்செக்யூரிட்டி இன் யோர் செல்ஃப் இஃப் யுவர்
1: என்னன்னா இது எப்போனா எப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்னு ஒரு ஃபீச்சர் வந்துச்சு தெரியுமா 2021 எப்போ அந்த டிக்டாக் பேன் பண்ணுவாங்க ரீல்னு ஒரு ஃபீச்சர் வந்துச்சு. நான் ஃபீச்சர் வந்தோடனே நான் வந்து ஒரு 1 year ரீல் போடவே இல்லை. நாங்கள் எங்கள் டீமில் வந்து ரீல் வந்து நாங்கள் ஒரு இதுவே பார்க்கல. நாங்கள் எங்களோட மெயின் இது என்னன்னா ஸ்டேஜ் ஏறணும், நாங்கள் ஸ்டேஜ் ஏன்னா ஒரு 1000 பேர் தெரியும் எங்களை, நான் அதே நான் ரீல் போட்டேன்னா 1 lakh பேருக்கு எனக்கு தெரியும். ஓகே, இதுதான் வித்தியாசம். நம்ம சோஷியல் மீடியா எவ்வளோ பவர்ஃபுல் சொல்கிறோன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச காரணமும் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எல்லாம் நீங்கள் நேரில் என்ன பார்த்துலாம் இருக்கலாம். நேரில் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு அங்கே போயிருக்கலாம், பட் தென் நீங்கள் வந்து மறுபடியும் நான் அகைன் ரீலில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சென்னை சர்க்கிள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரீலில் நான் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதாகும். இன்செக்யூரிட்டி எப்போ இதாகிடுச்சுன்னா அப்படியே நான் காம்படிஷன் நான் இதில் ஆடிட்டு இருக்கும் போது நான் காம்படிஷன் நடிப்பு இது செஞ்சுட்ருப்பேன் நிறையா. ஆனால் என்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தவங்க இது ரியல் இன்ஸ்டன்ட், என்கிட்ட கற்றுக்க வந்தவங்க ஒரு பையன் அவன் வந்து ரீல் போட்டு நல்லா இது செஞ்சுட்டு நல்லா ஒரு நல்ல ஃபேமில் வந்தோடனே எனக்கு என்ன நானும் இப்படி ரீல் பண்ணியிருக்கலாமே எனக்கு அந்த ஒரு இது வந்துச்சு. என்கிட்ட கற்றுக்கிட்ட பையன் ஆனால் இப்படி இதாகிடுச்சு. அப்புறம் எனக்கு புரிஞ்சுட்டு ஓகே இது அங்கே அப்படியே எப்போ அவன் ரீலில் வந்து அடாப்ட் ஃபுல்லாக நான் ரீல் வந்து பண்ணவே கூட சொல்ல பண்ணுங்கள் ஃபுல்லாக அதை அடாப்ட் ஆகாடிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த இன்செக்யூரிட்டி வந்துச்சு அது ஆஸ் அ காமனாக. நான் வந்து நானும் அப்போ டீனேஜரான் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக என்ன யோசிப்பாங்களோ நான் யோசித்தேன். பட் தென் எனக்கு கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு என் கூட ஒரு செட் ஆஃப் ரைட் பீப்பிள் இருந்தாங்க. இதற்கு இதான் முக்கியம் அதான் முக்கியம்னு எனக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரைட் பீப்பிள் இருந்தாங்க. அண்ட் நான் சொல்லும் போது கேட்டுக்கிட்டேன், சில பேர் கேட்காம இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்கிறேன்னு சில பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே என் பெர்ஸ்பெக்டிவ் நான் இன்றைக்கி பேசுகிறேன், நான் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோண்டோ பண்ணுங்கள், பட் தென் எது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்லேயே பண்ணுங்கள்.
0: ஸோ பேசிக்லி மெயின்டைனிங் அ பேலன்ஸ் பிட்வீன் தட் கமர்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் இஸ் வாட் யூ ஹேட் மேஜர்லி டாக்ட் அபவுட் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஆல் ஷுட் டேக் இன் டு மைண்ட். வீவ் ஹர்ட் டூ பவர்ஃபுல் பர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒன் ஃப்ரம் பிஹைண்ட் த லென்ஸ் அண்ட் ஒன் த்ரூ மூவ்மெண்ட். ஸோ லெட்ஸ் பிரிங் தீஸ் வேர்ல்ட்ஸ் டுகெதர். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் அன் ஓப்பன் கான்வர்சேஷன் பிட்வீன் மிஸ் நிஷிதா அண்ட் மிஸ்டர் யால், வேர் இமேஜ் மீட்ஸ் எக்ஸ்பிரஷன், விஷுவல்ஸ் மீட் மூவ்மெண்ட் அண்ட் two different creative languages come together to talk about identity in this digital space.
2: Okay, so I'm someone who loves dancing and I'm also so much interested in photography and all of that. So two different hobbies that I do passionately coming together is like super interesting for me. So let me start this off. So Mr. Yal, coming from the world of dance and choreography, how do you think photography and visual telling influence the way identity is created, perceived and even remembered on social media? Because you have to be so energetic, you have to cover up all of, I don't know, your other things happening behind in your life, and you must like, you know, do put on your best impression in front of the camera since you're a content creator as well, and you are like also recording Miss Nishita, so you must be knowing. So let me start off with Mr. Yal. Can you please let us know how do you get that together?
1: Photographing and visual undu romba important ena oru namba or technique kaamikrom namba oru idu vishayam kaamikrom na adu eppadi convey aagrun namba seiyradhu vandu oru photographer kitta or dop kitta dhaan irukku. And visual communication edukku romba important na ஒருத்தங்க நான் இப்போ ஒரு மீடியம் ஆஃப் ஒரு மீடியமாக ஒரு ஆம்பிளிஃபை பண்ணுறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டே ஒரு வைட் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ரீச் பண்ணணுன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்டு. இப்போ நான் டான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சேன்னா ஸ்டேஜுக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒரு எம்வி எடுக்கிறோம், ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நான் பண்ண மியூசிக் வீடியோ ஒர்க் பண்ணும்போது தீமாதீமான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம், நாங்கள் தீமாதீமான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு 8 days தொடர்ந்து ப்ரீவிஷுவல்ஸ் மட்டுமே போயிடுச்சு. ஏன்னா டேரக்டர்ஸ்க்கு வந்து விஷுவலாக நாங்கள் ஆடி காமிச்சிட்டோம், டாக்டர் விக்னேஸ்வன் சார் பண்ணியிருந்தார், ஆடி காமிச்சிட்டோம். ஆடி காமிச்சா அவருக்கு நல்ல ஐடியா இருந்துச்சு. பட் டிஓபி வென் ரவிவர்மா சார் கேம் இன், அவருக்கு அவர் இன்புட் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டே போயிடுச்சு, செகண்ட் டேலேருந்து இன்னும் ஐடியாஸ் வந்துச்சு, தேர்ட் டே போயிடுச்சு, தேர்ட் டேலேருந்து ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, 8 days வந்து ப்ரீவிஷுவல்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எனக்கு அப்புறம் ரியலைஸ் ஆயிடுச்சு, ஓகே ஒரு டிஓபியால் இருக்கிற விஷயத்தை இன்னும் அழகாக காமிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நான் வந்து இப்போ நான் எடுத்து ஒரு வீடியோ எடுத்தால் கூட நான் வந்து அதில் 50% ரிலே ஆயிருப்பேன், என்னோட கோரியோகிராஃபி என்னோட டான்ஸில் 50% ரிலே ஆயிருப்பேன். பேலன்ஸ் 50% நான் வந்து டிஓபி கிட்ட நான் கொடுப்பேன், இது எப்படி காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஐடியா கேட்குறதா இருக்கட்டும், அவங்க மேலே டோட்டலாக நான் ஒரு ட்ரஸ்ட் அவங்க மேலே வச்சேன்னா அவங்க கண்டிப்பாக அதை காப்பாற்றினா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னோட நான் இருக்கிறத இன்னும் அழகாக காமிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருக்கும் டிஓபி.
2: Right, that sounds like a beautiful bond. And Miss Nishita, your opinions on what Mr. Yal had just said.
3: Right, so Kandipa, what he said is absolutely right. DOP has a lot of power when it comes to showcasing something visually. பட் ரைட் நவ் தட்ஸ் ஆன் அ வெரி லார்ஜ் ஸ்கேல். இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தோன்னா, லெட்ஸ் சே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலே எடுத்தோன்னா, ஐ திங்க் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்றது தான் இப்போது அது வந்து இன்னும் நிறைய வெளியே வருது. ராதர் ஹவு இட் ஷார்ட் ஒரு வேர் இட் ஷார்ட் எல்லாம் விட நல்ல பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஏதோ ஒன்று மேக்கப்பாக இருக்கட்டும் ஆர் சிங்கிங்காக இருக்கட்டும் டான்ஸிங்காக இருக்கட்டும், நிறைய பேர் சும்மா ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ in that way I think it's very good to know lot of people coming forward and without much of equipments and other stuffs, people helping them or anything, just with pure talent people coming forward is really great. So that's one good thing that's happening right now.
0: I guess one such pure talent is here with us. So yeah, Miss Nishita, a similar question to you. As someone who works with portrait styling and visual storytelling, how do you see dance creators or these social media platforms having an effect on shaping identity as such?
3: So let's just take ipo oru song release aanalume there's so much of promotions that's going on, right? I think you must know better than anything. So abdi irukumbodhu social media or anything in that way is taking a lot of weightage that has to go for the song or anything, let's say anything that's going to get released, songs arkatum, movie arkatum, or let's say or a brand launch aadna kuda social media is taking a very vast weightage there. Now munadi ella epdi irukona or launch pandrangana people irupanga, but it's more about word of mouth that's been there. Now it's all visual, so I think visually how you present something is what that ranges on how it sells. ஸோ எல்லாமே பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது. ஈவன் இன்ஃப்ளூயன்சிங் அதே தான், எப்படி ஒருத்தவங்க ஹவு தே புட் ஃபார்வர்ட், லெட்ஸ் சே ஹவு தே ட்ரெஸ் அப், ஈவன் தட்ஸ் தேர். அண்ட் ஒரு மேபி தேர் இன்ஃப்ளூயன்சிங் சம்திங் எல்ஸ், பட் வீ ஜஸ்ட் டேக் அ லுக் ஆன் ஹவு தே ஆர் ட்ரெஸ்ட் ஆர் வேர் தே ஆர் வாட் தே ஆர் வேரிங் எல்லாமே. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அப் டு ஹவு யூ நோ சம்திங் செல்ஸ்.
0: எனி திங் யூ லைக் டு ஆட் ஆன் டு தட் மிஸ்டர்?
4: Yeah, overall I think it's such a beautiful collaboration. I think artists and I think videographers or photographers come together and do. So I think it was so beautiful. I think we have a question.
0: I think I'll just put out this one question. Ippo, if social media didn't exist, how do you think your guys' sense of identity would be today? இப்போ சோஷியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ எப்படி இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: ஐ ஃபீல் இட் வில் பி மச் பெட்டர் பிகாஸ் ஐ எம் நாட் சம் ஒன் ஹூ இஸ் லைக் ஃபுல்லி இன் டூ சோஷியல் மீடியா ஆர் எனி திங். ஐ போஸ்ட் பிக்சர்ஸ், ஐ வாஸ் இன் டூ இட், பட் தென் ஆஃப்டர் பாயிண்ட் இட் வாஸ் லைக் எனக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சு ஒரு பாயிண்டில். நம்ம என்ன பண்ண நிறைய பிக்சர்ஸ் நான் போஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை நம்ம வந்து லெட்ஸ் சே என் வெட்டிங்க்கே நான் எடுக்கும் போது தேர் ஆர் சோ மெனி குட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பட் வித் ரியலி லெஸ் ஃபாலோவர்ஸ். நம்ம ஃபாலோவர்ஸ் வச்செல்லாம் போகவே முடியாது. இப்போது எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஒரு மாயம் மாதிரி தான் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஈவன் பிராண்ட்ஸ், தேர் ஆர் சோ மெனி குட் பிராண்ட்ஸ் பட் தட்ஸ் நாட் பீன் ரீச்சிங் இன் அ குட் வே. ஸோ ஐ திங்க் சோஷியல் மீடியா விட்டுட்டோன்னா எல்லாருமே நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்து வாங்க மாட்டோம், அந்த மாதிரி போக மாட்டோம். ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம நிஜமாலே அவங்க வாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தான் போவோம். ஸோ இட் வில் பி ரியலி பெட்டர்.
1: எனக்கு சோஷியல் மீடியா இல்லைன்னா ஐ உட் சே நிறையா விஷயம் லேர்ன் பண்ணியிருக்க ஸ்பேஸ் கிடச்சிருக்காரு, லேர்ன் பண்ணுற ஸ்பேஸ் கிடச்சிருக்காரு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்தாலும் லைக் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன் எடுப்போம். இன்ஸ்பிரேஷன் எடுத்தாராம், ஏன்னா ஒரு ஆர்ட்லேருந்து ஒரே ஆர்ட்டில் நம்ம சர்ச்சின் ஆகும்னா இதில் இருக்குது. எனக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஸ்ட்லாம் நான் பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அது வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வர இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது வர இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற அந்த விஷயம் கற்றுக்கிட்டு நம்ம என்ன ஃப்ளோட் பண்ணுறோம் அது நம்மளோட ஐடென்டியாக சேஞ்ச் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ சோஷியல் மீடியா லேர்னிங் ஒரு கொஸ்டினபிளான் இருக்கும். பட் அண்ட் சோஷியல் மீடியா இல்லைன்னா இன்னொரு சைடு என்ன யோசிக்கிறேன்னா, ஓகே நம்ம இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்காமலே நம்ம வேறு வச்சு உனக்கு பெருசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போமோ அப்படியே நான் யோசிக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டு சைடாக தோணுது. பட் அண்ட் சோஷியல் மீடியா இல்லைனா நிறையா கான்டெக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ வந்துட்டு நிறையா கான்டெக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நிறையா இந்த ரிலேட்டடாக நிறையா வந்திருக்காரு, ஐ மீன் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக நிறையா தெரிஞ்சிருக்காரு. அண்ட் நிறைய நான் கான்டெக்ட் பில்ட் பண்ணுறதா மறியும் மறியான பாயிண்ட் வரும். ஸோ கான்டெக்ட் பில்ட் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை, நிறையா லேர்ன் பண்ணிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சின்ன சர்க்கிளே இருந்திருப்போம், நம்ம inspiration தேடிட்டே இருந்திருப்போம்.
0: That's right. So there are like two different perspectives which we just got. And I think I'll shoot out this final question and we can finish off with this. இப்போ உங்களோட ஆன்லைன் செல்ஃப்னு ஒன்று இருக்கு, ரியல் செல்ஃப்னு ஒன்று இருக்கு. Do you think there is a difference between both of that?
3: ஃபார் மீ இட்ஸ் நாட், பிகாஸ் நான் தான் சொன்னேன்ல அவ்வளோவா போடுறதில்லை ஆன்லைன்லலாம். போட்டாலுமே இட் வில் பி அபவுட் வேர் ஐ கோ, அபவுட் மை பீப்புள். இப்போ நான் வந்து ஐ ஹேட் டூ அக்கௌண்ட், ஒன் இஸ் ப்ரொஃபஷனல், ஒன் இஸ் பர்சனல். பர்சனல் இட்ஸ் கான் ஆல்மோஸ்ட். ப்ரொஃபஷனலி ஐ ஹவ் ட்ரை டு நோ புட் எவ்ரி திங், பட் ஐ எம் அ லிட்டில் கான்சியஸ் ஆன் இட் பிகாஸ் ஆன் வாட் ஐ போஸ்ட். ஐ யூஸ்வலி ஒன்ட் போஸ்ட் வென் ஐம் தேர் அட் ஒன் பிளேஸ், ஆஃப்டர் கம்மிங் பேக் ஹோம் ஒன்லி ஐ போஸ்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இட்ஸ் ஆல் ட்ரூ டு நோ வாட் ஐ டூ. யூ கான்ட், ஐ திங்க் யாருமே அவ்வளோவா அப்படி ஃபேக் செல்ஃபாக போடுறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். அன்லெஸ் இட்ஸ் சம் ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ், ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆர் ஆக்சுவலி போஸ்டிங் வாட் தேர் அப் டூ.
1: எனக்கு வந்து டிஃப்ரென்சேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன நிறைய பேர் நேரில் என்னை மீட் பண்ணுறவங்க வந்து, ப்ரோ நீங்கள் இதில் அப்படி பார்த்து நிறைய பேச மாட்டீங்கன்னு தோணும். பட் அண்ட் நேரில் பார்த்தா என் சைடாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ண எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணிருப்போம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், டீம்மேட்ஸாக இருக்கட்டும், நிறையா பேசிகிட்டே இருப்போம், நிறையா நாலேஜபிளாக பேசிட்டுருப்போம். எங்கள் விஷயத்தில் டீம்மேட்ஸ் கூட இருந்தால் டான்ஸ் பற்றி பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் சினிமா பற்றி பேசுவோம், வேற சீட்டில் பற்றி பேசிகிட்டே இருப்போம், இல்லை நிற்க மாட்டோம். ஆனால் பட் அண்ட் இன்ஸ்டாவில் என்ன பார்க்குற பீப்பிள்லாம் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நினைப்போம் ப்ரோ, அதெல்லாம் இருப்பாங்க. அண்ட் நான் நிறையா ரொம்ப சோஷியலிஸ் ஆக மாட்டேன்னு நினைப்பாங்க. இந்த நிறைய டிஃப்ரென்சேஷன் ப்ரோ, உங்களை எப்படி யோசிச்சேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க. அண்ட் நான் இதில் பார்க்க ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க நான் வேறமாக இருப்பேன், நேரில் பார்க்க வேறமாக இருப்பேன். அதுவும் சொல்லுவாங்க, ப்ரோ உங்களை ஃபோட்டோவில் பார்த்து வேறமாக இருக்கு, இப்போ வேறமாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அது இன்டென்ஷன் கிடையாது, அப்படி இருக்கணும்னு காமிக்கணும் இன்டென்ஷன் கிடையாது. பட் நான் அப்படி போய் அது
0: It's just your professional aspect. That's how it's being portrayed. So, yeah.
2: So, I think that was a beautiful session now we had with the both of you. It was such a beautiful interaction.
5: As we wrap up today's episode of Unfiltered Frequencies, one thing is very clear. Identity in the digital space is not just about what we post, but how and why we post it. From Ms. Nishita, we heard how images, styling, and the lens can shape how people

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ், அதாவது சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசிச்சேன், கண்டிப்பா சொல்லணும். போற இடத்துல எல்லா இடத்துலயுமே பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இப்ப பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பா குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில போடுங்க. ஆமா, டைலாக் மறந்துருச்சு எடுத்து கொடுத்தாரு.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட். சரி ஓகே, நம்ம போகும்போது கார்ல போகும்போது பாத்திருப்போம், ஏதாச்சும் ஒரு குட்டி பாப்பா வந்து பூ வித்துட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பையன் போய் ஒரு டீ குடுத்துட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒரு அவங்க ஓனர் கிட்ட. அப்போல்லாம் அந்த பசங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருந்திருக்கலாம், அந்த கார்ல பூ கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்மளும் கார்ல போலாம் ஆனா எப்போ படிச்சாதான் போக முடியும். அதே மாதிரி அந்த பையனும் நம்மளுக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்மளையும் இப்படி பாத்துப்பாங்க, எப்போ நம்ம படிச்சாதான் அப்படின்னு அந்த பையனுக்கும் தோணிருக்கலாம். சோ கண்டிப்பா அந்த சின்ன சின்ன கிட்ஸ் மனசுக்குள்ள எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவங்க என்ன அவங்களுக்கு படிக்கணும்னு இஷ்டம் இருந்திருக்காது, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு இல்ல, அவங்களால பண்ண முடியல போல, அதனாலதான் அவங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ், சைல்ட் லேபர், அதெல்லாமே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், நான் பண்ணியே ஆகணும்ன்ற குழந்தைங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் இங்க இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ஜிஓஸ்னா என்னன்னே தெரியாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட என்ஜிஓஸ் பத்தி, அப்படிப்பட்ட என்ஜிஓஸ், ஒரு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற என்ஜிஓஸ் பத்தி எனக்கு பேச போறோம். பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து, எஜுகேஷனுக்காக ரன் பண்ற ஒரு என்ஜிஓல இருந்து அபிநயான்ற ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்டான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக் போயிட்டு வந்துடலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
1: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம், ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
2: Junk foods are meant to be in the junk.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: Hi listeners, the uneducated have little use for freedom. So educationன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, அதாச்சும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுக்காக இன்னைக்கு பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க நேம் அபிநயா. ஹாய் அபி.
3: ஹாய்.
0: ஸோ நீங்க சொல்லுங்க, எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனால தான் நீங்க வந்து அந்த சில்ட்ரனுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. உங்களோட என்ஜிஓ பேர் என்ன, அதோட டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா இங்க இருக்க கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க.
3: ஓகே, எங்களோட என்ஜிஓ பேர் வந்து பிரயாக். ஸோ இதோட மெயின் எய்ம் வந்து சில்ட்ரன் புவர், அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்க சில்ட்ரன் எல்லாம் வந்து எஜுகேட் பண்றது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆக்சுவலி ஐ வில் டெல் ஹவு இட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் வந்து போகிறோம், படிக்கிறோம், வேலையை செஞ்சுட்டு வரோம். பட் ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ ஆரம்பித்தாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் அது இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்க ஆஃபனேஜ் அணைக்கும் கரங்கள், ஸோ அந்த ஆஃபனேஜுக்கு வந்து தீபாவளி அப்போ இவங்கெல்லாம் குரூப்பாக போயிட்டு, ஸோ அங்கே போய் அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியே அவங்க 2-3 இயர்ஸ் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தே தாட் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்மனால அவங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க வந்து இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணாங்க.
0: ஸோ காலேஜில் நிறைய பேர் பார்ட்டிஸ் அப்படிலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க அபி.
3: ஸோ அதான், அப்போ வந்து பிளேஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ்ஸாக இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தோம் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு வாலண்டியர் அந்த பிரயாக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பிரயாகை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவே இப்போ நம்ம அங்கே போனோன்னே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வந்துடுது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அந்த வாலண்டியர்ஸை.
0: ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி பிரயாக்குள்ள நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும்னு, ஆனால் எந்த எந்த ப்ரொசீஜரில் தே கேன் உள்ள வர முடியும் பிரயாகோட என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரணும்னா?
3: ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நான் எப்படி உள்ள போனேன்றத பாத்தீங்கன்னா, எனக்கு காலேஜ்ல ஒருத்தங்க மெயின் மெம்பரா இருந்திருக்காங்க பிரயாக்ல. ஸோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் நான் போனேன். எனக்கு பேசிக்கா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. பட் ஆனா அது எந்த வழியில எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு,
4: பிரயாக் இருக்கு.
3: ஸோ அப்ப நீங்க வந்து இப்ப இதுல நீ வந்து போய் இந்த ஓரியன்டேஷன்ல கலந்துக்கோ, தென் யூ வில் பிகம் அ வாலண்டியர். அதுக்கப்புறம் நம்ப அங்க வந்து நீங்க இதான் பண்ணணும் அதான் பண்ணணும், தே வில் நாட் ரெஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கும் நிறைய இருக்கு. இப்ப நீ சிலபஸ்ல யூ ஹாவ் டு ஹெல்ப் அப்படின்னா நீ அந்த அந்த இதுல மட்டும் இருக்கலாம். இப்ப டீச்சிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ டீச்சிங்ல போலாம்.
4: சோ அபி, பிரயாக் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எந்த வழியில மணி கொடுக்குறீங்களா, இல்ல எப்படி வந்து அவங்களோட எஜுகேஷனுக்கு நீங்க ஒரு பாத் கிரியேட் பண்றீங்க?
3: ரெண்டுமே இருக்கு. ஸோ தேர் ஆர் த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் ஓகே, மெயின்லி அதுல வந்து ஆக்கம் ஒன்று, அடுத்தது ட்ரீம், அடுத்தது லீப். ஆக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மோரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கூட ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி அங்கே வந்து விண்டோஸ் டோர்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் வந்து
4: சக்சஸ் ஆஃப் பிரயாக். சோ ஃபர்ஸ்ட் ஆக்கம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, சில்ட்ரனோட படிக்கிற இடமும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைஜீனா கிளென்லினஸா இருக்கணும்ன்றதுக்காக ஆக்கம் இருக்கு. சோ அடுத்து ஒரு பேர் சொன்னீங்க
3: ட்ரீம். ட்ரீம் வந்து என்னன்னா வந்து இட்ஸ் லைக் ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் போய் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். சோ அங்க வந்து நிறைய என்ன நிறைய படிக்கிற பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மணி வைஸ், அதனால அவங்க வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு.
4: படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாத அவங்களுக்கு,
3: அவங்களுக்குலாம் வந்து இப்ப வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வி ஜஸ்ட் இந்த கிட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்து அவங்க அந்த கிட்ட பத்தி ஒரு ஃபுல்
4: டீடைல்ஸ்
3: கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அவங்க ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு வி இது
4: பண்ணுவீங்க.
3: ஆமா, அதுக்கப்புறமா வந்து லைக் அவங்களோட ரெகுலரான கரிக்குலம் எல்லாத்தையுமே வந்து வில் அப்டேட் தி ஸ்பான்சர்ஸ்.
4: ஓகே ஃபைன். ஸோ அதனால அவங்களால நம்பிக்கை, ஓகே இது ஒரு ரைட் பர்சனுக்கு தான் போகுது, ஒரு ரைட் ஸ்டூடெண்ட்க்கு தான் போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில எவ்ரிபடி கேன் ஸ்பான்சர் தேம். ஸோ தேர்ட் ஒன்று சொன்னீங்க அபிநயா,
3: இட்ஸ் லீப். லீப் வந்து என்னன்னா அதான் மோர் ஆஃப் இதுல வாலண்டியர் ஒர்க் தான் இதுல ஜாஸ்தி. ஸோ சென்டர் நாங்க மூணு சென்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ கரண்டா. ஒன்னு வந்து அணைக்கும் கரங்கள், இன்னொன்னு ராமகிருஷ்ணா மிஷன், அப்புறம் அவ்வைஹோம்.
4: சோ இந்த மூணு ஆர்ஃபனேஜஸ் இப்ப பிரசன்ட்டா நீங்க பண்ணிட்டு இருக்கவங்க.
3: சோ இப்ப இந்த ஓரியன்டேஷன் வழியா வர வாலண்டியர்ஸ்க்கு தே லாஸ்ட் நீங்க டீச்சிங்ல இருக்கணுமா, சிலபஸ் ஹெட்டா இருக்கணுமா, இல்ல வேற ஏதாச்சும். சோ
4: வாலண்டியர்ஸ்க்கு வந்து இது ஒரு பிடிச்ச ஒரு சர்வீஸா மாத்துறதுக்காக யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ்.
3: யா, அதனால சோ இப்ப நாங்க வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் போய் கிட்ஸுக்கு எடுப்போம். நாங்க ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனா அதுல கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் அந்த 2 மணி நேரம். நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோன்றது மட்டும்தான் நம்ம மனசுலயோ எல்லாத்துலயும் இருக்கும்.
4: ஐ திங்க் இட்ஸ் ஜாய். நம்ம ஒரு வெளியில போய் ஒரு ஹாப்பியா பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போறது மைட் பீ ஒரு பிளஷரா இருக்கலாம், அப்போ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கலாம். பட் எஜுகேட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்றது இஸ் பிரில்லியன்ட் ஒரு வே ஆஃப் கெட்டிங் ஜாய், ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெல் செட். ஸோ நீங்க இப்போ அதுல இருக்க என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன விதமா நீங்க இதை வந்து ரீச் பண்றீங்க, எப்படி எல்லாம் நீங்க என்ஜிஓ பிரயாக கொண்டு வந்திருக்கீங்க வெளியில?
3: நாங்க நிறைய ஈவென்ட்ஸ்லாம் வந்து வருஷம் லைக் ஈவென்ட்ஸ் வந்து
4: கண்டக்ட் பண்ணுவோம் டு ப்ரோமோட்
3: பிளஸ் ஃபண்ட் ரைசிங்கும் கூட. ஸோ இப்போ நாங்க வந்து இப்போ ஆக்கம்லாம் பண்றோம்னா வி நீட் மணி. ஸோ அதுக்காக வருஷம் ஃபண்ட் ரைசிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுல வந்து கான்செர்ட் ஒரு வருஷம் பண்ணோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நாங்க மாரத்தான் பண்ணோம். ஸோ அதெல்லாம்
4: கான்செர்ட் மேரத்தான்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வாலண்டியர்ஸ் அதில் இருக்க ஒரு சீரியஸாக அதை பண்ணணும்னு நினச்ச வாலண்டியர்ஸ் இருந்தனால தான் பிரயாக்ல
3: இருக்க வாலண்டியர்ஸ் தான் வந்து அதோட என்ன பண்ணாலுமே வாலண்டியர்ஸ் சப்போர்ட் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க, யாருமே நீ செய் நான் செய்யின்லாம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹெட்டும் அந்த அளவுக்கு வந்து எவ்ரி திங் தே வில் பிளான். நீங்கள் இதுக்கு சோ நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு நம்ம முழிக்க வேணாம், அவங்களே வந்து
4: நீங்க வந்து இப்போ கான்சர்ட் மேரத்தான் சொன்னீங்க, ஆனா உங்களோட நேம் பிரயாக்ன்றது பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ரைட் கான்டெக்ஸ்ட் ரைட் விதமா யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம், சோ அது சொல்லுங்க ஹவு டிட் இட் ஹேப்பன், எதுக்காக, அதுவும் ஒரு ரீச்க்காகவா?
3: ஆமா, ஆக்சுவலி இது வந்து அது வந்து பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த
4: ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ண ஒரு விஷயம்
3: பண்ணாங்க. ஸோ அப்ப வந்து லைக் பிரயாக் சம்
4: வி காட் நீடட் ப்ரமோஷன், ஒரு தேவை
3: கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பேசி, ஸோ வி வேர் லைக் அவங்க ஷோவையும் நாங்க வாலண்டியர் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அது ஒரு புது விஷயம் தான், பட் ஆனா சேர்ந்து become
4: so at last or poor uneducated people ku education plus avangalukana sponsorship ellathiyume organize pannirukom.
3: So and the behind woods valiya vanda na engalukku certain percentage irundhuchu, so adula vande we got tabs for the children, naanga poi padikira poi solli thara pasangalukku vande naanga vande ipo vande naanga ipo naanga poi எஜுகே சொல்லி தரோம்னா வந்து லைக் நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சுதான் வில் டீச். ஸோ வில் என்ன ப்ராப்ளம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்கள சால்வ் பண்ண சொல்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு சின்ன கிட்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, தே வில் பி போர்ட், ஒரு பாயிண்ட்ல அவங்க போர் ஆகி அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த டேப்ஸ், இப்ப எல்லா பெரியவங்களே வந்து அந்த ஆப்பை வந்து அவ்வளவு இதுவா யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கிட்ஸ் அது இன்னும்
4: பாசிட்டிவா
3: யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க டேப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நாங்க வந்து இப்போ நாங்க வீக்லி போற கிளாஸஸ்ல நாங்க டேப்ஸ் தான் யூஸ் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி.
4: ஸோ அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு, சும்மா போய் சொன்னோம் இல்லாம ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல. வெரி குட். நீங்க இப்போ கிளாஸஸ் போறீங்க, சில்ட்ரன் எல்லாம் பாக்குறீங்க, எப்படி அவங்க ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு மணி இல்லன்றது, ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம், சோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்களா, அவங்களுக்கு அது அவசியம் புரியுதா?
3: குடுக்கறாங்க எல்லா, இப்ப நாங்க போற எல்லா இதுலயுமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே வந்து அந்த ஏஜ்க்கான அந்த இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 50, 100 வரைக்குமாவது தே நோ டு ரைட், ஆனா சில பேருக்கு அது இருக்கிறது இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவலா அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் வந்து இப்போ ஒவ்வொரு கிட்டா வில் மானிட்டர். ஸோ பண்ணிட்டு இப்போ இந்த கிட்டுக்கு இவ்வளவுதான் தெரியும்னா அதுக்கேத்த மாதிரி வி ஹாவ் லெவல்ஸ், ஸோ அதுக்கேத்த மாதிரி வாலண்டியர்ஸ் நாங்க வந்து மேப் பண்ணி, ஸோ அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்றதுதான் வந்து.
4: ஸோ எல்லா எஜுகேட்டட் பீப்புள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செய்யும் போது அந்த ஒரு பிரில்லியன்ட் வேல தான் அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க, அதோட ப்ராசஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அபி, நீங்கள் ஸ்பெண்டிங் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அவங்களோட ஃபேமிலியுமே ஃபினான்ஷியலாக இன்னும் செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இருக்க எஜுகேஷன் மற்றவங்களுக்கு தரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்களால ப்ரயாக் ஜாயின் பண்ண முடியுமா?
3: கண்டிப்பாக. இப்போ வந்து நான் சொன்னது ஃபினான்ஷியலாக மட்டும் ஐ டென்ட் மீன், முக்கியமா எங்களுக்கு வந்து வாலண்டியர் சேர்ந்துட்டாலே இது ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போலான்ற இது இருக்கு. ஸோ இப்ப வந்து அவங்க அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டட்னா தே ஹாவ் டு அட்டெண்ட் ஆர் ஓரியன்டேஷன், அவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு. இப்போ சில பேர் வந்து வில் பி டீச்சிங்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, சில பேர் சிலபஸ் இப்படி இப்படி சொல்லி தரலான்ற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபிளெக்சிபிளா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் தான் வில்.
4: ஸோ பேசிக்கா மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எஜுகேஷன் இருக்கனால அந்த எஜுகேஷனை கொண்டு
3: அவங்க நினைச்சு ஒரு சில்ட்ரன் அவங்களால எஜுகேட் ஆகுறாங்க, அவங்களால பெரிய ஆள் ஆறாங்கனாலே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு போய் நான் இதை சொல்லி கொடுத்தா அவனுக்கு இது புரிஞ்சுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்,
4: ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ஜிஓஸ் பிரயாக் இங்க இருக்க பீப்புளுக்கு, இங்க இருக்க கம்யூனிட்டிக்கு, இங்க ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வழி தெரியாது, ஸோ பிரயாக் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா சொன்னீங்கன்னா தே வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
3: ஸோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவோ வகையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, பட் ஆனா அவங்களுக்கு இதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தே ஷுட் ஹெல்ப், இந்த மாதிரி நடக்கிறதா அவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்காங்க அவங்களால பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: கண்டிப்பா இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு, சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அபிநயாவை இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ஜிஓ பிரயாக்னு சொன்னோம், ஏன்னா அது ஒரு ப்ரைட் நினைக்கிறேன். பட் அபிநயா பிஆர்க் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட், ஸோ அவங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்காக ஒர்க் பண்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அபிநயா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இங்க இருக்க பீப்புள் கண்டிப்பா பிரயாக் பத்தி தெரிஞ்சிருக்கும், பிரயாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். Thank you so much for coming.
3: Okay, thank you. இப்ப யாராச்சும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா please visit www.joinprayag.com.
4: Thank you Abhinaya, thank you so much. Thank you Abhinaya, thank you so much. இப்போ இந்த ஒரு saying சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். If a person is uneducated, his whole life would be useless. இப்போ நம்ம NGO பத்தி இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அந்த கம்யூனிட்டி பீப்புள் இதை அந்த சில்ட்ரனுக்கு எடுத்துட்டு போறது நம்மளோட ஜாப் தான். அந்த சில்ட்ரன் ஒவ்வொருத்தருக்கும் என்ஜிஓ அப்படின்னு தெரிய வைக்கிறது இப்ப நம்ம கையில தான் இருக்கு. கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எம்ஓபி மூலியமா. நானும் அந்த ஒரு பார்ட் ஆஃப் என்ஜிஓ, பார்ட் ஆஃப் குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ அபிநயா, இன்னைக்கு ஒரு வாலண்டியர் வந்து பேசினதுல இந்த கம்யூனிட்டி இஸ் யூஸ்ஃபுல் நவ். அகெயின் தேங்க்யூ சோ மச் அபிநயா. இந்த ஒரு ஹாப்பி நோட்ல, இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல இன்னைக்கு பேசியிருக்கோன்ற ஒரு ஹாப்பி நோட்ல, திஸ் இஸ் ஆர்ஜே ஹனிஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸ்டே டியூன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: மார்கழிக்குளிரின் இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM கம்யூனிட்டி ரேடியோ. You are listening to MOP FM at 107.8 Community Radio.
1: Hello MOP, this is Tanuja.

0: from MOPFM 107.8.
1: வணக்கம். This is your Abhinaya from MOPCRS 107.8 Community Radio. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
0: Today we have an exciting interview of Ramya Shekhar. Let's know more about her from Abhinaya.
1: Ramya அவங்களோட கேரியரை 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷீ ஸ்டார்டட் டிசைனிங் ஃபார் லாட் ஆஃப் கார்பரேட் ஷோஸ், தியேட்டர் பிளேஸ் எக்ஸெட்ரா. ஷீ ஹாஸ் ஃபீச்சர்ட் அவர் டிசைன்ஸ் இன் சென்னை இன்டர்நேஷனல் ஃபேஷன் வீக், விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினென்ட் ஃபேஷன் டிவா ஆஃப் சவுத் இந்தியா. அவங்க மிஸ் சென்னை 2006 டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸ்பார்க் 2007, அண்ட் ஷீ ஹாஸ் டன் ஃபார் கப்பிள் ஆஃப் மலையாளம் கமர்ஷியல்ஸ். லெட்ஸ் டாக் மோர் அபவுட் ஹர் அண்ட் வி கேன் கெட் டு நோ அ லாட் மோர் அபவுட் ஹர் ஃப்ரம் அவர் இன்டர்வியூ.
0: So, hello Ramya ma'am. So, I would like to ask you a couple of questions. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருந்தா, why did you choose fashion industry?
2: Okay. See, I am basically, I was doing engineering. So, when I was working there, அப்போ வந்து என்னோட என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் ஐ டென்ட் ரியலி கெட் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளஷர் அவுட் ஆஃப் மை ஒர்க். அண்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ ஹேவ் அ கிரேட் இன்ட்ரெஸ்ட் ஓவர் ஃபேஷன் டிசைனிங். And so that I was also trying to do a lot of fashion shows and working on theaters and everything. The pleasure I get out of it, and like designing for a person or designing for something for a movie or for an ad or for a theater, the pleasure I get is like wonderful. There's nothing you cannot value with anything else. So அப்படி இருக்கறப்போ I thought, okay, this is the profession that we have to take. அப்படி சொல்லிட்டு choose பண்ணேன் actually. So totally for inner peace and happiness.
0: Very interesting ma'am. And எல்லாம் பண்ணுங்களும் அவங்க வெட்டிங்க்கு ஒரு பிரைடல் கவுன் போடலான்னு ஆசை வச்சுப்பாங்க, இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலீஜியன். தென் ஹவு டு யூ சீ இட் அஸ் அ ஃபேஷன் டிசைனர்?
2: ஆக்சுவலி ஸ்பீக்கிங், லைக் ஒரு ஃபார் எனிபடிஸ் மேரேஜ், தட் த கேர்ள் ஹூ இஸ் கோன் டு பீ தேர் இன் தி சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ் வில் ஃபீல் ஆஸ் இஃப் ஷீ இஸ் எ பிரின்சஸ். எல்லாரும் ஷீ இஸ் கோன் டு டேக் தி சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் ஃப்ரம் எவ்ரிபடி. And it's not an issue that they are actually concentrating on their bridal wear or makeup or their hairstyle or whatever it is, because once or marriage and the thought vandadhil irundhu they will be start dreaming about it for so many years, and the marriage and the occasion varappo it's they always wanted to be special. So or bridal wear choose pandradhunalayo illa or adukana importance kudu எந்த வித தப்புமே கிடையாது. பிகாஸ் தட் இஸ் கோன் டு பி தேர் ஃபார் அஸ் அ மெமரி ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அவங்க தே வாண்டட் எவ்ரி திங் டு பி த பெஸ்ட். ஸோ ஐ ஆம் நாட் சேயிங் தட் ஒரு பிரைடல் வேறா இருந்தால் வெரி எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ், ஒரு பயங்கர காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. Whichever they want to wear, that should be the best for themselves. So what I say is, like bridal, when we actually say bridal gown podano pota nalla irukum abindrathu yena vandu full ave vandu attention seek panuvanga, and bridal gown vandu it will always special. And ippo vandu the trend has also started with the bridal gown and bridal wear also. So it's nothing wrong in it. It's there. They will be very happy in wearing a bridal gown and getting the attention. So I feel that they should go for it. Yeah, it's their marriage after all.
0: Very true ma'am, very true. Or a celebrity or non-celebrity or designer, what difference do you find?
2: Difference between a celebrity and a normal person as a fashion designer, I would say that we cannot classify as a celebrity and a non-celebrity. Basically, it's upon people. I've also seen that non-celebrities, people who come for customization for their bridal, they will actually go with more details in it. So, appa vandu konjam annoyinga irukum. Because we will say them that unga body ki idha fit aagum, idhu mari pota nalla irukum appdinu. Sometimes vandu they will have a imaginary figure in their mind and they wanted to actually themselves into that. Adhu vandu sometimes konjam kashtama irukum. Celebrity sometimes vandu they will also nari paathirupanga andha mari. So they will just get along. But actually I will say that celebrity or non-celebrity nu namba solla mudiyadhu. It's upon people. Rendathilume people who gets into more detail and romba vandu choosy ah irukravanga we will actually have issues in actually bringing up the best one for them. Non-celebrities also are very comfortable sometimes, and celebrities also also sometimes very comfortable. So depends on people. No classification.
0: Yes, ma'am. You have just mentioned it's annoying. So whom do you think is more annoying?
2: So, but if you specifically ask me who's annoying, I will say that sometimes non-celebrities, konjo time kala timings ala no problem, no ishtama irukadhu. But ana vandu they will be asking too many questions. I'm not saying they should not ask any questions, but sometimes avangalukku suit agadhu. We should spend more time in convincing them that idhu da avangalukku nalla irukum, idhu pota innum nalla irukum appdi solradhu. Sometimes celebrities vandu konjo because they are, maybe they are wearing many number of outfits for different shoots and everything, they just get along. Adhu or periya issue ah irukadhu. Romba annoying and specific eta sometimes non celebrities konja kashtama irukum deal pandrathu.
0: Chennai la ella seasons ku podra mari or trend solla mudiyuma for both men and women?
2: So if you ask me something that will remain standard and cool, I will always say that go for something that is spend some money, go for some expensive and the quality basically which garments and colors, especially like say if you go for a white formal shirt or a white kurta or a black white black red idha mariyana select colors choose pannunta actually vandu endha vera trend vandalume this will not fade out, this will always be there. So I will always say that choose some standard outfits which you will look better in it instead of going behind any kind of a fashion or a trend. So we'll say you go for these regular colors, always unga wardrobe la indha mari vechikalam. Standard colors, standard outfits which you will look the best and cool. So andha mari vechitona nammalku vandu enna dhaan trend maarnalume your the clothes ku mela neenga spend panna money vandu waste pogadhu. So I will always suggest in this thing.
0: Very very interesting trip ma'am, tip ma'am. Can you tell us whose designs fill your wardrobe?
2: Okay, this is a question where kind of questioning my interest. Actually I've always initial stages I've always got few designers clothes like Ritu Kumar or small designers also, but when I started to grow I started experimenting on my clothes itself. So I think now my wardrobe is mostly of my designs from few brands, honestly speaking.
0: Unga fashion inspiration yaar ma'am?
2: I've always liked, I've seen many people's designer clothes, Nariyo, they will be experimenting, okay, but I always have an inclination towards Masaba's clothes. I like her style, I like her creation, something innovative and trendy too. So my interest is Masaba's clothes. I love Masaba. To talk about her, Masaba, when I first initially saw her, like over 5-6 years back, as a generation next Lakme Fashion Week, she was one of the award winner. And one or pudusa irukku trend irukku trendy irukku different irukku nana I started looking at her designs. Adukaprama pata whatever collection she is giving, it's like bold. I love her colors. So I feel that enakku adhu mela or inclination irukku. Even I wanted to design something like bold and using a lot of colors inside and the modern chic look irundha adhu nalla irukum appadina adhu Masaba kitta nu naan paathirken. And she is someone who was elevated so much that she is one of the major designers for Satyapal's collection, and that is infinite avangaloda growth. I've always wanted to grow like this, so she is my inspiration, I should say.
0: Have you ever ran out of thoughts ma'am during your
2: If I run out of ideas, generally what I'll do is like I'll see paintings, and I always go and seek different cultural avangaloda oru oru places oda cultures, like because avangaloda culture rombave rich ah irukum, where different countries culture, where you can always pick a lot of things from their culture and you can put it to Indian form. So andha madriyana sila inspirations ella sila idhila eduppen nanu actually. So andha mari pandrapo then you will be filled, you will come out with a different look. So andha mari pandrathu undu. Sometimes romba palai look vandu we can always take it now, because it's always a cycle. Fashion is always a cycle. சோ நம்ம அந்த மாதிரியும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு யூ கேன் யூ கேன் கிவ் அ டிஃபரெண்ட் ப்ராடக்ட். சோ தட்ஸ் ஹவ் ஐ டூ, தட்ஸ் ஹவ் ஐ கம் அண்ட் கிவ் அ டிஃபரெண்ட் ஐடியாஸ்.
0: That's great, ma'am. இப்படி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கா உங்க டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல பட் அது சூப்பர் ஹிட் ஆனது?
2: ஆக்சுவலி நிறைய வாட்டி இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஜென்ரலி சி ஆஸ் எ டிசைனர் வாட் ஐ ஃபீல், நம்ம ஏற்கனவே பண்ண வர்க்கே வந்து சம்டைம்ஸ் யூ ஸ்டார்ட் டிஸ்ட்ராக்டிங் இட் பிகாஸ் யூ வுட் ஹவ் கான் அவுட் ஆஃப் இட், பட் அது வந்து சம்டைம்ஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ மெனி டைம்ஸ் ஆஃப்டர் வி கம் அவுட் ஆஃப் that is always good for you to do a different things in the next pipeline. So and the mariana particular abindrathu vandu always it happens.
0: Ma'am, that's really, really nice to learn a lot of things from you. Now can you please give us any perk of your current projects?
2: Okay, so right now projects one that we are talking over bats with the director, and other than that we're also planning for a photo shoot very soon. Actually adula one that is something that we want to try is like some traditional things like for Krishna or a face illa admari sila nariya vandu we are trying to put it as an embroidery handcrafted work on sarees and andamari pandra. So adukku or plan irukku, planning for a photo shoot. So now that is keeping us busy. So
0: this really shows you have a lot of knowledge about our epics and all the other things, ma'am. So can you please tell us whether you're 100% happy with what you're doing right now?
2: Yes, I am 100% happy with what I'm doing right now. Future plans irukku adu adala innu successful ah vandhuchna innu super ah irukum. So I feel that idu enakku mattum kedaiyadhu, for anybody I can relate to, because end of the day உங்களுக்கு பிடிக்கிறது நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு 100% ஹாப்பினஸ் கொடுக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்துட்டு இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தாலும் பட் டிசைனிங் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன் மீ 100% ஹாப்பினஸ். ஸோ தேட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளெஷர் விச் யூ கே நாட் வேல்யூ இட். ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன், நான் நீங்க என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே சி ஆல்வேஸ் வாண்ட் டு டூ இஸ் வாட் விச் இஸ் கிவிங் ஹாப்பினஸ் டு யூ. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங்.
0: Ma'am, yes, you are very true, because even I'm following my dreams and that's all makes me happy. And yeah, everyone has dreams. So neenga ungala first celebrity was it like neenga first design panna celebrity yaaru, were you really happy?
2: Celebrity na paatha luckily enakku vandha first show design pandradhukke in Chennai kadachathu. So what I feel is like after my designs is kind of she became the title winner. So I can call herself as a celebrity right now. So she should be my first celebrity. Adukaprama sila ads ella naanga celebrities oda work pannirukom. There is one Kannada actress and there's co-heroes and there are many people for we have designed.
0: So you have just mentioned that she's won many prizes. I mean, your first designer won many prizes. So can you tell us, do you have any failure, first failure in your life?
2: First failure? Okay. எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் வர்றது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆர்ச்சேக்கு வந்து டிசைன் பண்றதுதான். டிஃபரெண்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். யூ நாட் பிலீவ் தி ஃபேப்ரிக் ஹீ கேவ் மீ இஸ் லைக் வெரி டிஃபரெண்ட், நாட் லைக் நார்மல் க்ளோதிங். ஸோ அதை வச்சு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போயிட்டு தென் இட் கேம் அவுட் லைக் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தென் உன்னை வச்சு நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஐ திங்க் ஐ ஷுட் ஆக்சுவலி க்ளோஸ் இஸ் மென்ஸ் க்ளோத்திங் ரைட் நவ். ஸோ மென்ஸ் டிசைன் தான் இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ ஃபார் ரைட் நவ் ஆஃப்டர். பட் அதுலேருந்து நிறைய லேர்னிங் இருந்தது. மேபி ஐ வில் இம்ப்ளிமெண்ட் இட் இன் நியர் ஃபியூச்சர், பட் ரைட் நவ் ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் வாஸ் அ ப்ராப்ளம். ஸோ தட் ஷுட் I should take that as a failure, but it will be a stepping stone in future.
0: That was really a very nice incident, ma'am. Can you please give us any message for the future upcoming designers?
2: அவங்க சில பேர் வந்துட்டு வேரபிளா க்ளோத்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சில டிசைனர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா திங்க் பண்றாங்க. ஐ அப்ரிஷியேட் தட் தேர் இஸ் கிரியேட்டிவ் நாலேஜ் தேர், பட் சம்டைம்ஸ் அது வந்து இட் இஸ் டூ மச் ஆஃப் கிரியேட்டிவிட்டி வேர் ரெகுலர் பீப்புளால வேறே பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் உங்களோட எக்ஸ்ட்ரீம் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், பட் end of the day it should be worn by somebody else. அப்பதான் வந்துட்டு இட் வில் கோ டு டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா இட் வில் பி சூப்பர். தட்ஸ் வாட் ஐ சே டு தி யங் பர்சன்ஸ் தேர். ஃப்ரெஷ்ஷா வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸோட வருவாங்க. அதுக்கப்புறமா வென் தே லேர்ன் வென் தே கெட் ட்ரெயின்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஐ வாண்ட் பீப்புள் டு வேர் தே க்ளோத்ஸ் அண்ட் யூ ஷுட் நாட் ஒன்லி பி இன் தி ஷெல்ஃப் ஆர் ஆன் எ மேனிக்வின். தட்ஸ் வாட் ஐ வுட்.
0: This was very, very, very nice to talk with you, ma'am.
1: Thank you, ma'am. Thank you for sharing your experience, ma'am. நீங்க கொடுத்த information upcoming designers-க்கு confirm inspiration-a இருக்கும். This is Abhinaya.
0: And this is Tanuja. MOP FM 107.8.
1: நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: Oh, thank you. Thank you so much. I'm so glad that I spoke to you all and I enjoyed this very, very much. And I hope people also learn from it and enjoy it. Thank you very much.
1: From the heart of the city to your hearts, this is MOP FM at 107.8 Community Radio.
0: We are broadcasting live at 107.8 MOP FM.
3: இந்த மார்கழி குளிரில் இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM கம்யூனிட்டி ரேடியோ. You are listening to MOP FM at 107.8 Community Radio.
4: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதர்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
2: When you switch on your radio, it will just tell you where to go. Every day at 6:30, a woman that's heard but never seen. Don't you know?
3: You've got the best radio show. Hello?
2: Hello?
3: Is there anyone out there?
2: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show. With every clock's tick, tick, tick.
1: வணக்கம் சென்னை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
4: அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமாக உரிமையே இல்லாமல் இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்போ வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரித்து அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வர்றது அவங்க வேலையாக இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அதே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
5: ஆமா, அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனா பணத்தால வாழ்க்கைய வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸ புரிஞ்சுக்காததுனாலதான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸ ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே, நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தா கூட ஓகே பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, என் மாம் தானே, என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல அவங்க ஓகே வீட்டில் மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ ஒர்க்கும் பண்றாங்க, வீட்டில் இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்றாங்க. ஒஃபிஷியலாக அந்த மென் அந்த காலத்துல மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்போ அவங்க பண்றாங்க. ஆனா அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னும் அவங்க முன்னேறத தான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
6: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்து தான். ஸோ வந்து அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு. எம் லைஃப்பில் எல்லா விஷயத்துலேயும் இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்கிறது பசங்க இல்லாதனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயந்தான் கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ இது சாதிச்சாலும் அவள் வந்து அவங்க வந்து ஒரு பொண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளோ சாதிச்சிருக்கான், நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சானியா மிர்சா ஒரு ஐடலாக இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணு, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா பொண்ணுங்களும்.
5: ஆக்சுவலாக பாய்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட்டு பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான். ஒரு அடிஷனல் ஷீட் வாங்க கூட முடியாது, ஒரே ஷீட்டில் எழுதிக்கலாம். பாய்ஸ்னா நிறைய இருக்குது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சுது. அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்போ மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்போதான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனால் கேர்ள்ஸ் கிட்ட இல்லை. ஈஸியாக எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சுது. அவங்க இப்போ நம்மளோட இதுவாக இப்போ நம்ம ஒரு வெளியில் போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம நான் ப்ராக்டிஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் சொல்லிடலாம், நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு. ஆனா என் பிராக்டிஸே எனக்கு எங்க கோச் அங்க சொல்லிருப்பாரு 6:30 தான் நம்ம பிராக்டிஸே ஸ்டார்ட் பண்ண போறோம்னு, அங்கேயே ஸ்டாப் ஆயிருது. நான் பிராக்டிஸே பண்ணல, நான் பிராக்டிஸ் பண்ணதானே ஸ்கில்ல டெவலப் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னோட எண்ட் என்னோட ஒன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் எங்க 100 200 போறது, அங்கேயே கேர்ள்ஸ் போயிடுறாங்க. அது மாறினாதான் இந்த லிஸ்ட் வளரும். ஈஸியா பசங்க சொல்லிடுவாங்க, பொண்ணுங்க எங்க சாதிச்சாங்க, வெறும் வாய் தான் பொண்ணுங்களுக்கு, பசங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க, பொண்ணுங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு. பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கலாம், ஆனா அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் விடுங்க, பிஃபோர் மேரேஜே ஒன்னும் இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் அதிகம் ஆடட், அவ்வளவுதான்.
7: சிச்சுவேஷன் இல்லாததை விட அதுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பிளாக், ஒரு பிளாக்கிங் கேட்டாக இருக்காங்க அவங்க. அதுக்கு சிச்சுவேஷனோட நான் வந்து அவங்க அதுக்கு வழி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர நினைக்கும் போதும் உன்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை.
8: ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுடுறாங்க, அதாவது நீ ஒரு பொண்ணு, நீ இந்த லைன்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் போட்டு ஒரு நீ இது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலேயே நிறையா பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
4: ஆனால் நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்குது, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி. அந்த மாதிரி இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கற்றுக்கோ, இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தந்தா பரவாயில்ல, அதே பெண்களுக்கு மட்டும் சொல்லித்தரணும். ஸோ நம்ம அம்மாவே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும். ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல, நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
9: இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.

0: உயர்த்தி கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8 வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம்.
6: ஆ, நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம தான் we should be the change that we want to, but and the changes alla eppadi start agum nenikira
7: number first or initiative edukno adavad pen kolandinga parents irukanga pen kolandingalukku first nee indha mari oru ena solla oru goal oru achieve pandradhukana oru motivation kudukano nee idu pannala nee adu pannala avangalukku complete freedom oru aan kolandai eppadi avanga treat panvaangalo adhe mari andha pen kolandiyu treat pannu veetliye discrimination irukka koodadhu aanum pennum avangalukku irukra aan kolandiyu pen kolandiyu olunga treat pananum so veetla irundha ella start aachuna automatically namba naatla idu pathina ororthu ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
5: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டில் எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டில் சும்மா இரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஆனா வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அனுப்பிச்சு விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல, என்னப்பா பண்ற, என்ன எங்க போற, எங்க போற, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது, அப்படியே உடனே அனுப்பிச்சு வச்சிருது.
6: ஏ, இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன் மாம் டேட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒன்று தான், பட் ஆனால் ட்ரீட் பண்ற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகெயின். இப்ப ஒரு பையன் எங்க
5: சொசைட்டின்றது யாரு, நம்ம எல்லாம் உருவாக்கணும் தான் சொசைட்டி. அதே அது எப்படி என்ன சொல்ல முடியும்,
3: அதைதான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும். நம்மளால இப்ப பண்ண
5: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா சொல்ல முடியாது, ஓகேவா? நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
3: முடியாது. இங்க வந்து ஃபீமேல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பரை திருப்பினாலும் இந்த பொண்ணு இப்படியா இருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா. ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படி மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
6: பெரிய ஆயிடும். நீ வந்து வாழ்க்கைய பணைய வச்சுதான் உன் கோலை நான் அடையணும்ன்றதுல ஒண்ணும் இல்ல. கோல் இல்லைனாலும் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதைத்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட இருந்தா சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
3: சொசைட்டின்றது
6: ஒண்ணும் இல்ல பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பாய்ஸோட அஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பாக்குறது ஃபர்ஸ்ட் மாத்தணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வெளியில நடக்கிறதுக்கும். ஆனா அத ஒரு பையனோட கண் வழியா பார்த்தாதான் அதோட அதுல இருக்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்ன பாக்குறதுக்கும் என் வெளியில இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கும் வெளியில இருக்க பசங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல அப்ப பாய்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்பதான் ஒரு பொண்ணு மாற்றம் மாற்றம்னா ஒண்ணுமே இல்ல. ஆரம் நம்ம எது தொடக்கமோ அதுல இருந்துதான் முடிவுக்கு வர முடியும். முடிவுல ஆரம்பிச்சு யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. சோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபா வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா, கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள் டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியா தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசா வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்ணது என் பொண்ணு சேஃபா இருப்பாளா. அவ சேஃபா இருந்தா ஓகே, கண்டிப்பா அனுப்புவாங்க.
8: இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு விரும்புறேன் நான். எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு பையனா அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
3: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட

0: பொண்ணை வந்து உன் தாய் குலம் மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும்.
1: சரி, அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான், அந்த டயலாக் மாதிரியே இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் அப்போ பாய்ஸ் ஏன் காட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா, ரொம்ப சிம்பிள். அவன் இப்போ ஒரு விஷயம், ஓகே கோல்ட் இஸ் வி ஆர் சேவிங் இட் இன் அயன் பாக்ஸ். லைக்
2: நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போலாம். அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். ஸோ அங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். ஸோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, அது அவங்க எஃபெக்ஷன்னால அந்த மாதிரி சென்டிமெண்டலா ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
1: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்த அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை. ஓகே ஆமா, அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னால சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்பெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன்றது ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
0: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
3: அதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீ ஏன் போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்க, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது.
0: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுறாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யிறது பசங்களை பாத்துக்கிறது அதுதான் ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணனும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
1: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், MBBS டாக்டர் சிடி போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் 1 crore வச்சாதான் நீ MBBS சீட் அங்க. அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குன்னா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சே அப்புறம் கல்யாணம், கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
4: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீடைல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேல அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா? இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1 வெளியில போனாலும் தப்பு இல்ல. பொண்ணுக்கு 8:00 மேல என்ன வேலை வெளியில?
1: அது மட்டும் இல்லாம அவ டிரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல. ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
4: She doesn't have the rights to go out at 8:00 or
1: அது அது ஓகே அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 angle யோசிக்கணும். இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படினா ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க இஷ்டம் ஓரளவுக்கு,
3: அவங்க இஷ்டம் சொல்ல முடியாது. பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடம், அது தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற மாதிரி போகுது.
0: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கேயே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும். 8:00 மேல நீ போக கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. இந்த ட்ரெஸ் போட்டுக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க. இதே ஒரு பையனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
4: இல்ல பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அந்த அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ற அந்த ஃப்ரீடம் இல்ல, வெளியில போற ஃப்ரீடம் இல்ல, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்ல.
2: இப்ப இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்ப பரவாயில்ல, இப்ப நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்ப நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்குறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க, பட் அந்த அதை செலவு பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்லை. சோ எல்லாம் ஓகே, நம்ம என்ன சொல்ல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு, பட் உள்ள பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
3: நம்ம இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும், தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்கன்ற வந்து டிஃபரன்ஸ் இல்லாம ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். இல்ல ஸ்கூல்ல வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா மீடியா வந்து இதுல வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்றதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்ட் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி ஆன் காசு மேல காசு ஷோ. நம்ம ரெண்டு நாளா சுந்தரி மாம் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்களோட குக்கரி மற்றும் சாக்லேட்ஸ் பண்றத பத்தி, அவங்க ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவங்களோட இன்னொரு சைட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸை பத்தி நம்ம பேசலாம். வெல்கம் டு த ஷோ மேம்.
1: தேங்க்யூ.
0: ஸோ நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரூனர், நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய ட்ரெயினருங்கிற பற்றி நம்ம நிறைய பேசிட்டே இருந்தோம். உங்களோட இன்னொரு சைட், நீங்கள் ஒரு ரொம்ப ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பர்சன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சின்ன பசங்களுக்கு கூட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீரியட் இருக்கு, பெரியவங்கள்லாம் தாஞ்சூர் பெயிண்டிங்னு நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா என்ன மேம்?
1: ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்றது அது ஒரு கலை தான். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதை பற்றி கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் சில்ட்ரன்ஸ்க்கும் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஃப்ரம் அபவுட் 10 இயர்ஸ்லேருந்து நான் எடுக்கிறேன், டில் 60 இயர்ஸ் அவரெலாம் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்ன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ், கிளாஸ் பெயிண்டிங், மியூரல்ஸு. கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 to 5 வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பெஷலி இப்போது வந்து ட்ரெண்ட் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங். எல்லாருக்குமே தாஞ்சூர் பெயிண்டிங்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, கற்றுக்கணுன்ட்டு அதில் சம்பாதிக்கலான்ற ஒரு எய்மும் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து எங்கிட்ட தாஞ்சூர் பெயிண்டிங்கை வந்து கற்றுக்குறாங்க.
0: ஸோ மேம், நீங்கள் வந்து இப்போது சில்ட்ரனுக்கு பண்ணுற பெயிண்டிங்கை பற்றி சொன்னீங்க. ஸோ பசங்க வந்து என்ன மாதிரியானதெல்லாம் கற்றுக்கலாம்? பிகாஸ் சின்ன பசங்களால் வந்து கிளாஸ் பெயிண்டிங்கோ இல்லை தாஞ்சூர் பெயிண்டிங்கோ கற்றுக்க முடியாது. சின்ன பசங்க கற்றுக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா எது இதெல்லாம்?
1: நார்மலி பெயிண்டிங் லைக் கிளாத் எம்போசிங், கிளாஸ் பெயிண்டிங்கும் பண்ணுறாங்க. ஏன்னா வர பசங்களே கிளாஸ் பெயிண்டிங் கற்றுக்கணுன்னு தான் வராங்க எங்கிட்ட. ஸோ அதனால் கிளாத் எம்போசிங், கிளாஸ் பெயிண்டிங்ஸு, அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லேயே நான் டீச் பண்ணுறேன் மெயினாக. அது இல்லாமல் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் லைக் ஸ்டிக்கிங்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி எல்லாமே கற்றுத்தரேன்.
0: வீட்டை அலங்காரம் பண்ணுறதுங்கிறது வந்து புது விஷயம் இல்லை, ரொம்ப பழைய விஷயம். அதுவும் நம்ம கையாலேயே பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம், எல்லாரும் அதை பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க டிப்ஸ்? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுக்கறது மூலமாக எப்படியெல்லாம் வீட்டை அலங்கரிக்கலாம்?
1: வீட்டில் அலங்கரிக்கிறது மெயினாக பூஜை அறைக்கு பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங் கற்றுக்கலாம். அது இல்லாமல் ஹாலில் பார்த்தீங்கன்னா மியூரல்ஸ் பெயிண்டிங்ஸு, இல்லைன்னா மதுபானி பெயிண்டிங், அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது. வார்லி அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம வகுப்பறையில் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம்.
0: குக்கரிக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்காம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸுக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இதோட ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ அண்ட் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒருத்தவங்க கற்றுக்க வந்தாங்கன்னா?
1: ஸோ ஃபார் சில்ட்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் கிளாஸ்க்கு நான் வந்து 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். அதில் ஒரு 7 to 8 ஐட்டம்ஸ் கற்றுத்தரேன். ஸோ கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து கற்றுத்தரேன். ஸோ பெரியவங்களுக்கு வரும்போது அதே சம்மர் கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்மால் சைஸில் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் கற்றுத்தருவேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5000 ருபீஸ் இருந்தால் ஒரு 4 பெயிண்டிங் கற்றுக்கலாம்.
0: மேம், இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு இதை பிஸ்னஸாக ஆக்கினா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா?
1: இருக்க முடியும். அவங்க இதே மாதிரி என்ன மாதிரி ட்ரைனிங்காகவும் எடுக்கலாம், இல்லை அவங்க படம் பண்ணி சேலும் பண்ணலாம். தாஞ்சூர் படமெல்லாம் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு டீச்சிங் தான் வேணும்னவங்க டீச்சிங்கும் பண்ணுறாங்க.
0: நிறையா பெயிண்டிங்ஸை பற்றி சொன்னீங்க. ஸோ ஒரு ஒரு பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது சொல்ல முடியுமா?
1: ஒவ்வொரு ஊரோட பெயிண்டிங் தான் பேர் வந்து மதுபானின்றது, அது ஒரு ஊர்லேருந்து வர பெயிண்டிங். அது வந்து ஒரு இப்போ துணியிலேயே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன வந்து பேப்பரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா பெயிண்டிங்குமே வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணணும்ன்ட்டு எல்லாமே அந்த மெத்தடை எடுத்து ஃபேப்ரிக்கில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தாஞ்சூர் பெயிண்டிங் தான் மெயினாக வந்து சாமி படமாக இருக்கிறதுனால எல்லாருமே லைக் பண்ணுறது அது ஒன்று தான்.
0: ஸோ இப்போ கையால் பண்ணுற கலையில் நம்ம பெயிண்டிங்கை பற்றி பேசிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரி மேம் கழுத்தில் காதில் அணிகிற ஜுவல்லரி கூட பண்ணுவாங்களாம், அதை பற்றி நம்ம கேட்கலாம். மேம், இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து ஜுவல்லரி மேலே அவ்வளோ ஈர்ப்பு வந்தாச்சு, எல்லாரும் மேட்சிங் மேட்சிங்காக போட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஜுவல்லரி பண்ண ஆரம்பிச்சிங்க?
1: ஜுவல்லரி வந்து 2010 வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு வந்தது. ஸோ அதை போய் நான் கற்றுக்கிட்டு அப்போ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கற்றுக் கொடுத்தேன் எல்லாருக்குமே. இப்போ ட்ரெண்டு வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி. ஸோ இப்போது அதே மாதிரி தான் நானும் போய் இன்னொரு இடத்துல கற்றுக்கிட்டு வந்து தான் இப்போ நானும் டெரக்கோட்டா ஜுவல்லரி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி வந்திருக்கு. ஸோ இப்போ சில்க் த்ரெட் ஜுவல்லரியும் கற்றுக்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னா, சில்க் த்ரெட் வந்து நம்ம சாரீக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக நீங்கள் பேங்கிள்ஸ் ஆகட்டும், இயர் ஸ்டட்ஸ் ஆகட்டும், நெக்லஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம மேட்சிங்காக பண்ணிக்கலாம்.
0: ஸோ மேம், ஜுவல்லரிக்குனா டிசைனிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஜுவல்லரி டிசைனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, அதுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கணும் ஒருத்தவங்க?
1: மெயினாக அந்த கலர் மேட்சிங் தான் மெயின். இதுக்கு டிசைனிங்ன்றது என்ன, நெக்லஸ்ஸு நம்ம வந்து வெளியில் ஷாப்பில் போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எங்கிட்ட வரவங்க ட்ரைனிங் ஆன பிறகு நான் சொல்கிறது என்னென்னா, மெயினாக நீங்கள் கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் போய் ஐடியாஸை பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு கற்றுக்கிறவங்களுக்கு மெயினாக ஹோல்சேல் அட்ரஸ் எங்கே கிடைக்கும், மறுபடியும் கற்றுக்க

0: பண்றது இல்லாம அவங்களும் பண்ணிட்டு அவங்களும் சேல் பண்ணணும்னா அவங்களுக்கு மெயினா வந்து அட்ரஸ் தெரியணும். ஸோ அவங்களுக்கு நான் மெயினா அட்ரஸ் கொடுத்துருவேன் ஃபுல்லா. அவங்க அதே மாதிரி பண்ணி வாங்கிட்டு நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜுவல்ரிஸ் எல்லாமே.
1: நிறைய விதமான ஜுவல்லரி பத்தி சொன்னீங்க, இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பத்தி சொன்னீங்க. இப்போ எல்லாரும் மேட்சிங் மேட்சிங்கா ஜுவல்லரி மட்டும் போடுறதுன்னு நிறுத்தாம எல்லாரும் பேகு கூட வாங்கி போடுறாங்க. ஸோ நீங்க பேகு பண்ணுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ நீங்க என்ன மாதிரி பேக் எல்லாம் பண்ணுவீங்க?
0: பேக்ல வந்து குரோஷியா பேக் பண்ணலாம், மேக்ரோனி வச்சும் பேக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பேக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்லயே கத்துக்க முடியும் ஈஸியாவே. ஸோ அது இல்லாமல் நான் எம்ப்ராய்டரியும் கற்றுத்தரேன். ஸோ சாரீஸ் அண்ட் சுடிதார்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணணும்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எம்ப்ராய்டரியும் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் கடைக்கு பண்ணி தர டைம் இருந்தால் கடைக்கும் நீங்கள் எம்ப்ராய்டரியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். சாரீஸ்க்கு ஸ்டோன் ஒட்டி தரலாம். நிறைய இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு. உட்காந்து பண்ணோம்னா நிறைய சம்பாதிக்கலாம்.
1: சிம்பிளாக ஒரு பேக் பண்ண கற்றுக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை?
0: மெயினாக அதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பேக் ஒயர் தான் தேவை. டைம் உட்காந்து போடுறதுக்கு வேணும். மிஞ்சி போனால் 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு பேகை.
1: மேம் நீங்கள் நிறைய கற்றுத்தரீங்க, லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கு. இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது கற்றுத்தரீங்களா?
0: இப்போது நவராத்திரி வருது, தீபாவளி வர்றதுனால அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஃப்ளவர் பூவெல்லாம் நம்மளே வீட்டில் அலங்காரம் பண்ணுறது, ஷோ ஃப்ளவர் வாஸ்க்கும் ஃப்ளவர்ஸ் நம்மளே தயாரிக்கிறது, அதில் ஸ்டாக்கிங்ஸ் ஃப்ளவர்ஸு நான் கற்றுத்தரேன். அது இல்லாமல் நம்ம பேப்பர் வச்சியும் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுத்தரேன். அது இல்லாமல் ஃபவுண்டன், வீட்டிலருந்தே நம்ம ஃபவுண்டன்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த ஒரு நவராத்திரி கொலுவில் நம்ம ஓரமாக ஒரு ஃபவுண்டன் வைக்கிறது, அதே மாதிரி குவில்லிங்லேயும் நம்ம அலங்கார பொருள் வால் ஹேங்கிங்ஸும் பண்ணலாம்.
1: இப்போலாம் ஃபெஸ்டிவல் வந்தாச்சுன்னா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறோம் மேம். கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நாவும் வச்சுக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறோம். அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க?
0: நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குங்கும சிமிழ் பண்ணுவோம், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தீபாவளியான போது ஒரு டெக்கரேட்டிவாக வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி ஸ்மால் ஸ்மால் வால் ஹேங்கிங் என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கு வெல்கம் இல்லைன்னா வரவேற்பில் இந்த தோரணம் மாதிரி அதெல்லாமே பண்ணித்தரோம் நாங்கள் தீபாவளிக்கு.
1: நம்மளோட இவ்வளோ நேரம் சுந்தரி மேம் அவங்களோட ட்ரைனிங் செஷனை பற்றியும் அவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை பற்றியும் நிறையா ஷேர் பண்ணாங்க. தேங்க்யூ மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்கள் டைம் ஒதுக்கினதுக்கு.
0: தேங்க்யூ. என்னோட பேர் வந்து சுந்தரி, என்னோட கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது MOP CRS 107.8.
1: இந்த மாதிரி இன்னும் பல பேரை நம்ம சந்திக்கலாம் ஆன் காசு மேலே காசு. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க MOP சமுதாய வானொலி 107.8.

0: am Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம், நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும், பழிவாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்லை, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

You are all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டில் இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமியை பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: You're listening to MOP 107.8.
1: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க சந்தியா, என் கூட இருப்பது தர்ஷனா, குஞ்சன் அண்ட் விக்ஷிதா. நாங்க பேச போறது டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட். இப்ப இருக்கிற காலத்துல என்வாயன்மெண்ட் கிளென்லினஸ் ப்ராப்ளம்ஸ் அதோட பேசிக் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா யாரும் கடைபிடிக்கிறது இல்ல. இதுக்கு நம்ம மக்கள் தான் காரணம். இது அவங்களையும் அவங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கிற வரைக்கும் அவங்க அதை எடுத்துக்கொள்றது இல்ல. ஆனா அப்படியே அது அவங்கள பாதிக்கும் போதும் மற்றவங்களை தான் கை காமிக்கிறாங்க. நம்ம சென்னை சிட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட எவ்வளவோ பேரு ப்ராப்பர் சானிடேஷன் இல்லாததுனால நோய்வாய்ப்படுறாங்க. இதுல ரூரல் பீப்புள பாத்தீங்கன்னா 36% பாதிக்கப்படுறாங்க. அந்த 36%ல 21% குழந்தைகளா தான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒழுங்கான சுத்தமான சுகாதாரமான தண்ணியும் நிலம் சுற்றுப்புறம் இல்லாததுனாலதான் அவங்களுக்கு நோய்வாய் வருது. நம்மள சுத்தி இருக்கிற தண்ணி, நிலம், காற்று எதையும் நம்ம ப்ராப்பரா பாத்துக்கிறது கிடையாது. நம்ம கையில இருக்கிற குப்பைகளை அப்படியே நம்ம நடக்கும் ரோட்ல எல்லாம் போட்டுட்டு தான் போறோம். இதுக்கெல்லாம் தீர்வு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவை என்றது தண்ணீர். அந்த தண்ணீரை நம்ம எவ்வளவு அசுத்தம் செய்யறோம்னு பார்த்தா நம்மளாலே நம்ப முடியாது. நம்ம சென்னையில இருக்கிற கூவம் ஆற பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கூவம் ஆறுல இருந்து தண்ணி எடுக்கப்பட்டிருக்கு, குடிக்கிற தண்ணீர். ஆனா இப்போ குப்பை, நாற்றம், அதுக்கெல்லாம் இன்னொரு வார்த்தை சென்னையில கூவம் தான் இருக்கிறது. அதுவும் இல்லாம இப்ப மக்கள் நிறைய இருக்கும் இடம், அதாவது பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்லனா பாத்தீங்கன்னா குப்பை அப்படிங்கறது இல்லாம இருக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம லேண்ட் கன்சர்வேஷன் பத்தி கேட்க போறோம். For that, we have Darshana over here. Darshana, can you tell us about what land conservation is?
2: Hello listeners, I am Darshana and I am going to tell you about environmental conservation. There is much to do when it comes to rebuilding and protecting what's left of natural resources and the biodiversity within our ecosystems. Environmental conservation is an umbrella term that defines anything we do to protect our planet and conserves its natural resources so that every living thing can have an improved quality of life. Conservation works in two ways. It is meant to protect nature by protecting vital resources and is also a way of living that works against the irresponsible practices of business and large corporations. Help to replenish what has been taken away by giving back to the earth. Deforestation continues to be a major environmental issue. Many forests are losing countless acres of valuable trees, and because these trees are destroyed, the greenhouse gases they were storing go back into the atmosphere and contribute to global warming. Planting trees is a way to give back because it aids in the restoration for homes for wildlife, food sources and medicinal properties that only the trees provide. As trees grow, they protect soil from harsh weather conditions and protect us from excess carbon dioxide, enabling us to live longer and more comfortably. Help to protect the quality of soil through composting. When we feed the soil, especially by using leftover parts of food that would otherwise be thrown away, we give the soil nutrients that it craves. Enriching the soil this way sets off a positive chain of events that allows for other plants to grow naturally, leading to improved air quality and adding to the beauty of the land. Next, Gunjan will talk on garbage disposal.
3: Vanakkam Chennai, I'm Gunjan Chabria and I'm going to tell you a teeny bit about garbage disposal. Our Prime Minister Narendra Modi's ambitious project Swachh Bharat Abhiyan has seen a wide-scale implementation. But still, even today, India generates about 60 million tons of garbage every year. But tell me, how much of this trash is sorted? In Namma Chennai, this much-talked-about step is hardly seen. Sorting garbage seems like a very mundane task, but it's the most effective way of controlling garbage disposal crisis of the world. For sorting trash as biodegradable and non-biodegradable is a simple and very basic step to start with. Over to Dikshita, who will tell us about some conservational effort.
4: Hello guys, it's Dikshita here. We have heard practice makes a man perfect. Only talking about this is not gonna make a difference. So here are a few steps that we can practice to make a change. When it comes to cars, cars are driven all over the world and are major contributors to pollution. When you go to buy a car or to replace a vehicle, look beyond the outer appearance and consider the environmental impact. Instead of using a car, you can either walk, ride a bike or use public transport whenever possible. Now, when it comes to growing food and planting trees, you can start growing your own food for health purposes and to relieve the stress placed on the soil. Commercial farms tend to have a poor quality of soil because the ground is mistreated by pesticides in order to quickly produce as many as foods possible. If you grow your own food, then there is less need for the toxic chemicals that are used in industrial farming zones. Here are additional 8 ways for environmental conservation. Stop smoking. Smoking causes air pollution and lung diseases. Change the way you clean the house. Use sustainably made items or all natural products that aren't made with chemicals. Conserve water. Wash clothes and dishes only after full load. Unplug electronic items from the socket. If an item is not in use, unplug them. Even those items can consume electricity. Learn to upcycle. Upcycling is using the old items again for a purpose than throwing it away. Avoid using plastic water bottles and paper

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
4: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
5: Stay tuned.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
6: நாளுக்கு நாள் திருட்டு எல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் நம்ம ஊருக்கு போறோம்னா அது ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு. வீடை பூட்டிட்டு போனோம், யாரா வந்து நம்ம பொருளை எல்லாம் எடுத்துருவாங்களா? போற இடத்துலயும் நிம்மதியா இருக்க முடியல, இருக்கிற இடத்துலயும் நிம்மதியா இருக்க முடியல. எந்த நிமிஷம் யாரு நம்மள வந்து அட்டாக் பண்ணுவானே தெரியாது. இந்த மாதிரி திருட்டை எல்லாம் தடுக்கிறதுக்கும் எல்லாம் இது பண்றதுக்கும் நம்ம போலீஸ் நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனாலும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சிருக்கோம்.
7: இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல நான் ஜனனி, என் கூட மானசா அண்ட் பிருந்தா அண்ட் கோபிகாவும் இருக்காங்க.
8: ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இப்ப கொஞ்சம் தலைவலியாவே தான் ஆயிட்டு இருக்குது. சோ இப்ப வந்து அதெல்லாம் ஒரு 70% நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு கடை பக்கத்துல தான் போயிட்டு வரோம்னா கூட டோரை நல்லா ப்ராப்பரா லாக் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு வரணும். இங்க பக்கத்துல தானே போயிட்டு வரோம், 5 நிமிஷத்துல வந்துட போறோம், அந்த கதையே வேணாம். நம்ம டோர் எல்லாத்தையுமே ப்ராப்பரா லாக் பண்ணிட்டு தான் போகணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க வீட்டுல அப்படின்னா, இப்போ ஒரு கேமரா வாங்கியிருந்திருப்பீங்க, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது கவர் பேக்கிங் வந்து பெருசா தான் இருக்கும். அதுல போட்டு அனுப்புறது அந்த பொருள்லாம் வந்து அப்படியே தூக்கி போடாதீங்க, எல்லாரும் கண்ணுக்கு எதிர்க்கா மாதிரியும். அண்ட் இன்னொன்று வந்து பெரிய தப்பு நம்ம பண்றதுல என்னன்னா, இப்போ எதோ ஒரு புது பொருள் வாங்கினாலும் அதை உடனே ஒரு போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டுடுறோம். இதெல்லாம் இந்த திருடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இதுவாயிடுது. அவங்க நீங்களே உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. நீங்களே வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிறீங்க, நான் இந்த பொருள் வாங்கியிருக்க வந்து என் வீட்டிலேருந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி.
0: நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி நம்மளே நம்ம பொருளை ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் இருக்கு எல்லா விஷயமும்.
8: அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் நம்மளை எங்கே வந்து வச்சுட்டு போகிறோம்னு தெரியாது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு கிளம்பி போகிறாரு, ஒய்ஃப் ஆனால் அதே டைமுக்கு வரமாட்டாங்க ஹஸ்பண்ட் வர டைமுக்கு. ஸோ அவங்க வேறு டைமில் வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு கீ நம்ம வச்சுட்டு தான் போகிறோம். ஆனால் அந்த கீயை எங்கே மறைச்சி வச்சுட்டு போகணுன்ற ஒரு ஐடியா வந்து யாருக்குமே தெரிய மாட்டுது. சம்டைம்ஸ் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறோம், ஆனால் யாரும் இப்போ நம்ப முடியாத சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். அதனால ப்ராப்பராக லைக் ஒரு வெளியே வைக்கிற ஒரு செப்பல் ஸ்டாண்ட் ஆகட்டும், அந்த மாதிரி காமன் பிளேசஸில் வைக்காமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேக்கி எங்கே வைக்கணும் அதை ப்ராப்பராக வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கோங்க, இங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. ப்ளஸ் கீ வந்து என்ன சொல்றது, யாரு இதுவும் திருட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது.
0: நீங்க சொல்றது கரெக்ட். அதே மாதிரி நம்ம ஊருக்குலாம் போகும்போது நம்ம பீரோவோட சாவி எல்லாம் எங்கே வைப்போம்? யூஸ்வலாக எங்க வீட்டுல இப்படிதான் செய்வாங்க, பீரோ மேலேயே வைப்பாங்க, இல்ல பக்கத்துலயே ஒரு பூச்சட்டி இருக்கும் அதுக்குள்ள வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப காமன், லைக் நம்மளுக்கே தெரியும். இன்னொரு

0: இந்த மாடர்ன் லைஃப்ல நம்மளுக்கு அதுக்கான டைம் இல்ல, ஆனா நம்ம அதை ஒதுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா அது, ஏன்னா வந்து இப்ப நிறைய எவ்வளவு மர்டர்ஸ் எல்லாம் கூட நடக்குது, ஆனா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணா அப்படியா எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு குட்டி என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நேபர்ஸ் கிட்ட இல்லாததான் நான் நினைக்கிறேன். அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க கொஞ்சம் நல்ல ஒரு பேசி வச்சுக்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப்னாலும் அவங்க தான் கண்டிப்பாக உதவ போகிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்னாலும் நீங்கள் தான் போய் உதவ போகிறீங்க. ஸோ இங்கே வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன்.
0: ஆ, ஒரு வீட்டில் வந்து வெறும் ஒரு டோர் இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம டோர்லாம் என்ன உடன் டோர் தான் மோஸ்டாக இருக்கும், ஈஸியாக பிரேக் பண்ணி உள்ளே போகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம டபுள் டோராக வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் நம்ம இவ்வளோ சேஃப்டியா இருக்கும் திருடனே வர முடியாது அப்படி நான் சொல்ல வரல, ஆனா அது ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட்ன்னு தான் நான் சொல்றேன். டபுள் டோர் இருந்தா ஒரு வாட்டி யோசிப்பான் அந்த டோர் திறக்கும் போது யாரா பாத்துருவாங்களா, ஏன்னா ஒரு டோர் திறந்தா உள்ள போறது ரொம்ப ஈஸி, ஆனா ரெண்டு டோர் இருக்குன்னா ஒரு வாட்டி அட்லீஸ்ட் சிந்திப்பான். அதோட வீட்டுல வந்து இப்ப நான் ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்னு பார்த்தேன், கே நகர்ல வந்து போலீஸே வந்து பப்ளிக்கோட சேர்ந்து சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வீட்டு முன்னாடியும். அதோட சர்வேலன்ஸ் ரூம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் எல்லா ஏரியாலையும் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு ஒரு செகண்ட் தாட் வரும். சோ தெஃப்ட்க்கு வந்து அது ரெடியூஸ் பண்றதுக்கு அது ரொம்ப
1: பயம் குடுக்கற மாதிரிதான் இந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்து இன்னும் என்ன சொல்றது எல்லார் கண்ணு எதிரும் நடக்கிறனால அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிப்பாங்க இது பண்ணலாமா அப்படி ஒரு இது அவங்களுக்குள்ள ஒரு குட்டி பயம் கொண்டு வரும் அவங்களுக்குள்ளயும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த கிரில் டோர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி கிரில் டோர்ஸ் வைக்கிறனால லைக் தெஃப்ட் மட்டும் இல்லை, லைக் வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கும் ஒரு குட்டி சேஃப்டி மாதிரி தான். ஸோ நம்ம
0: நீங்கள் குட்டி குழந்தைங்க சொல்லும் ஞாபகம் வருது, அவங்களோட தெஃப்ட் பண்றவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து சில்ட்ரன் தான்.
1: கண்டிப்பா
0: வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள்ட்ட தான் அவங்க பேச்சே கொடுப்பாங்க, ஏன்னா அவங்கதான் ரொம்ப ஈஸி அப்ரோச் பண்றதுக்கு. பெரியவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியும் யார் எப்படி பேசுறான்றது, சின்ன பசங்களுக்கு அது புரியாது. சாக்லேட் கொடுத்து நீ இத பண்ற அதை பண்ற, உங்க வீட்டுல என்ன இருக்கு, உங்க அம்மா எப்ப வெளில போவாங்க, எப்ப வருவாங்க, உங்க அப்பா என்ன பண்றாரு, எல்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க. சோ அவங்க இல்லாத நேரமா பார்த்து வர்றது எல்லாம் அவங்க தெஃப்ட் பிளான் பண்றதுக்கே சில்ட்ரனை தான் மெயின் டார்கெட்டா வச்சுப்பாங்க.
1: அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொன்று ஞாபகத்தில் வருது, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு கார் திடீர்னு ஒரு புது கார் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நேரத்துக்கு அந்த கார் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் குவெஸ்டின் பண்ணணும் யார் அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு சான்ஸும் கூட, இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம், எப்படி அவங்களோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டக்குனு இது கார் தானே இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகக்கூடாது, ஏன் அது ரொம்ப நேரமாக நிற்குது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி விஷயத்திலயும் நடக்குது திருட்டுங்கெல்லாம். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நிக்குதா உடனே போய் யாரு என்ன ஏதுன்னு கேக்குறது ஒரு நல்ல இது, இல்ல அது யாரோட காரு நான் ஏன் அதை போய் இது பண்ணும் அப்படின்னு இருக்க வேணாம்.
0: ஆக்சுவலா இது வந்து எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்தது, ஒரு போலீஸ்காரர் தெரிஞ்சவர். எங்க வீடு வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் வீடு, சோ ஆப்வியஸ்லி தெஃப்ட்க்குலாம் அது ஒரு மெயின் டார்கெட்டாவே இருக்கும் இண்டிபெண்டன்ட் வீடு எல்லாம். ஏன்னா கத்துனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், ஃபர்ஸ்ட் கேட்காது நாங்க சொல்றது அதெல்லாம் இருக்கும். சோ அவர் என்ன சொன்னாருன்னா வெளியில ஃபுல்லா லைட்ஸ் போட்டுக்க சொன்னாரு, நாங்க இருக்கமோ இல்லையோ லைட்ஸ் இருக்கணும் அதுதான் அவர் ஆசைப்பட்டாரு. சோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு யாரோ வீட்டுல இருக்காங்க, வீட்டுல ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இந்த விஷயம் எல்லாம். சோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், அதுவும் இப்ப இருக்க இந்த மாடர்ன் சொசைட்டில அது கண்டிப்பா இருக்கணும்.
0: சோ எனக்கு ஒருத்தர் அததான் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு, என்னன்னா வீடை சுத்தி நம்ம நடமாட்டம் இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும், அப்போ அவங்க யோசிப்பாங்க இங்க எல்லாம் மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இந்த நேரத்துல போக கூடாது அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வரலாம். சோ இது எல்லாமே தெஃப்ட வந்து ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம்.
2: அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் திருடங்க எல்லாருமா குட்டி பசங்களைதான் ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமா வாங்குறாங்க. சோ அதனால குட்டி பசங்களுக்கு அம்மா அப்பா இல்ல பெரியவங்க யாராவது இந்த மாதிரிலாம் வெளியாளுங்கள்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், அந்த பசங்களுக்கு என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாது யார்கிட்ட பேசலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் ஓரளவுக்கு உஷாரா இருந்துட்டு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனும் எதுவும் வெளில போகாது. சோ இது இப்போ பிருந்தா சொல்லும் போது எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் வருது, நான் வந்து ஒரு மேகசீன்ல படிச்சேன். இப்ப வந்து ஒரு கிட் இப்ப நம்ம நிறைய

0: பேர் பாக்குறோம், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை தனியா விட்டுட்டு போறாங்க வீட்டுல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு அன்நோன் பர்சன் இல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்க வீட்டுல, அம்மா வந்து இது இந்த பொருள் வந்து உங்க வீட்டுல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஏதாச்சும் கேட்டானா, அந்த குழந்தைங்க வந்து குடுத்துருவாங்க. சம் கிட்ஸ் வில் ஆக்சுவலி பிலீவ் இல்லையா, பேரண்ட்ஸ் வந்து ஓ அம்மாவே கொடுக்க சொல்லிட்டாங்களா இந்த அங்கிள் கிட்ட, சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு எடுத்து கீயோ ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுத்துருவாங்க. சோ அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இப்போ சப்போஸ் இந்த உங்க அம்மா வந்து இந்த ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்டை என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, ஐ ஹாவ் டு கோ ரீச் இட் டு யுவர் மதர் அப்படின்னு சொன்னானா, அந்த கிட் வந்து பாஸ்வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். பாஸ்வேர்ட்னா என்ன, என்னது கம்ப்யூட்டருக்கு தான் பாஸ்வேர்ட் போடுவோமே அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா இந்த பாஸ்வேர்ட் என்னன்னா, இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் கோட் நம்பர் தட் இஸ் பிட்வீன் அ பேரண்ட் அண்ட் அ சைல்ட். சோ இப்ப அந்த பாஸ்வேர்ட் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்லிட்டாங்கன்னா ஓகே நம்பிக்கோங்க, இப்ப அந்த பேரண்ட் குடுக்கதான் சொன்னாங்க அப்படின்ட்டு. சோ நீங்க பாஸ்வேர்ட் உங்க பசங்க கிட்ட நீங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பாஸ்வேர்டு கேளு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப்வியஸ்லி அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு உங்க பாஸ்வேர்ட் தெரியாது. சோ யூ கேன் ஆப்வியஸ்லி யூனோ கேட்ச் ஹிம் ரெட் ஹேண்டட். இப்ப செகண்ட் ஒன் என்னன்னா, வி ஆர் ஆல் நம்ம நிறைய பேர் ஹாலிடேஸ் போறோம், ஊருக்கு போறோம், 10-15 நாளுக்கு வீட்டை பூட்டிட்டு போறோம், தட் இஸ் நேச்சுரல், அது போக கூடாதுன்னு சொல்லல. ஆனா நாம ஹாலிடே எடுத்துக்கலாம், நம்ம செக்யூரிட்டி ஹாலிடே எடுக்கவே கூடாது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டெய்லி நமக்கு பால் பாக்கெட் வரும், இல்ல நம்ம டோர் ஸ்டெப்புக்கே ஒரு மேகசின்ஸ் வருது, நியூஸ் பேப்பர்ஸ் வருது, அப்படி நிறைய நம்ம பில்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வருது. சோ அது நம்ம வர நம்ம வீட்ல இல்லாதப்போ யூனோ இட் கீப்ஸ் பைலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். சோ வென் அ ஸ்ட்ரேஞ்சர் சீஸ் தட் பைல், அவன் கண்டிப்பா நினைப்பான், சரி இந்த வீட்டுல யாருமே இல்ல போல இருக்கு, இதை உடச்சிட்டு போய் நம்ம வேலையை பாத்து வேண்டிதான் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், வி மஸ்ட் ஹாவ் அ ட்ரஸ்ட்வர்தி நெய்பர். அந்த நெய்பர் கிட்ட இந்த நம்மளுக்கு வர அந்த சப்ளைஸ் அந்த நெய்பர் எடுத்து வச்சுக்கிட்டா, சோ நம்ம முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி எதுவுமே பைல அப் ஆகாது. நம்ம ஊர்ல இருந்து வந்த அப்புறம் அந்த என்னென்ன திங்ஸ் நமக்காக வந்திருக்கோ அதை நாம எடுத்துக்கலாம்.
1: அண்ட் மோரோவர் இப்பெல்லாம் எல்லாருமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறதுனால நிறைய சன்ஷேட்ஸ் வச்சு வீடெல்லாம் கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சன்ஷேட்ஸ் அண்ட் நிறைய விண்டோஸ்க்கு மேலே சன்ஷேட் வச்சாச்சுன்னா அந்த நம்ம இல்லாத நேரத்தில் அந்த திருடங்களுக்கு ஏறத்துக்கு ரொம்ப ஈஸியாக ஆகுது. அண்ட் அதே மாதிரி அது என்ன, இந்த இப்போ மாடர்ன் ஆர்ட்டுங்கிற பேரில் வால்ஸில் ஸ்டோன் மாதிரிலாம் வச்சு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். பட் நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு மெயின், நம்ம பெரிய வீடாக கட்டி வச்சுருக்கோம், உள்ள சேஃப்டியாக இருக்கணும்ல. இந்த மாதிரி கற்கள்லாம் கல் வச்சு அவங்க ஆர்ட்லாம் வாலை டெக்கரேட் பண்ணுறதுனால அந்த கல்லை அவங்க ஒரு ஏறத்துக்கு வந்து ஈஸியாக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லேடர்ஸ் ஆகட்டும் அண்ட் ஏணி அப்புறம் இந்த கம்பு இந்த மாதிரிலாம் சமாச்சாரம் எல்லாம் வீடை சுத்தி நம்ம ஒட்டடை கிளீன் பண்ணிட்டு அப்படியே சைட்ல வைப்போம். இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்னால அவங்களால ஈஸியா நம்ம வீட்டுக்குள்ள ரீச் பண்ண முடியுது. அண்ட் மெயின் திங், நம்ம வீட்டுல வாசல்ல எல்லாருமே கிரில் போட்டிருப்போம், எத்தனை பேரும் மொட்டை மாடியில கிரில் போட்டிருக்கோம். மொட்டை மாடி இஸ் அ வெரி வெரி ஈஸியஸ்ட் ஆக்சஸ் ஒரு திருடனாலேயோ இல்ல ஒரு யார் வேண்டாதவங்கனால நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இட் வில் பி த வெரி வெரி ஈஸியஸ்ட் வே. அண்ட் மோரோவர் நம்ம வீட்டில் இல்லை, லைக் நம்ம எங்கேயாவது வெளில போயிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு வீடே அப்படியே இருட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா வசதியாக போயிடும், இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 0 watts பல்போ இல்லை அந்த எல்இடி சின்ன சின்ன எல்இடி லைட்ஸோ அங்கங்கே எரிய வச்சாச்சுன்னா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு வீட்டில் யாரோ இருக்கு அங்கங்கிற மாதிரியே ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை யோசிப்பாங்க. அதே மாதிரி ஜனனி நீங்கள் சொன்னீங்க கீஸ் எல்லாம் வந்துட்டு பத்திரமான இடத்துல வைக்கணும்னு, நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆக்சுவலி பேப்பர்ல படிச்சேன். அந்த ஒரு திருடன் ஒரு வீட்டில் பிரேக் இன் பண்ணிட்டு பீரோவை உடைக்கிறதுக்காக அவன் கீயை வந்துட்டு தேடினானா, பட் அவனால கீ கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த அந்த வீட்டில் இருந்த ஓனர்ஸ் வந்துட்டு ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்திருக்காங்க. அவங்க எங்க ஒளிச்சு வச்சாங்கன்னா ஷூஸ்குள்ள ஒளிச்சு வச்சாங்களாம். அந்த கீஸ் எந்த ஒரு திருடன் ஷூவை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூஸ்குள்ள கீஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தாங்களா. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாஸ் வெரி குட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்துல வந்து நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் நம்ம ஸ்மார்ட்னஸ் பார்த்தோம்னா ரியலாகவே நம்ம வீட்லேயும் நம்ம உண்டான ஜுவல்லரிஸையும் நம்ம காப்பாற்றிக்கலாம். மோஸ்ட் அட்வைசபிள் என்னன்னா, ஹாட் கேஷ் லிக்விட் கேஷ் அண்ட் ஜுவல்லரிஸ் எதையுமே வீட்டில் நிறைய வச்சுக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது நம்மளும் மோஸ்ட்டாக இமிட்டேஷன்ஸ் தான் போடுறோம், அப்படியே நம்ம ஜுவல்லரிஸ் போட்டோம்னாலும் இட் இஸ் பெட்டர் தட் முந்தி நாள் போய் லாக்கர்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு சேஃப்டினஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் நமக்கு எப்போனாலும் அது தொலைஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்துட்டு இருப்போம். அண்ட் மோரோவர் ஃபர்ஸ்ட் திங், சென்சார் கேமராஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது. தயவு செஞ்சு வீட்டில் எல்லாருமா செக்யூரிட்டி கேமராஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பிகாஸ் என்ன தான் நம்ம வெளியில் வாட்ச்மேன் எல்லாம் போட்டாலும் அவனும் மனுஷன் தான், அவனும் ஒரு 2 செகண்ட் கண்ணாசிட்டாலும் நம்ம வி கான்ட், நம்மளோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேற ஒரு பர்சனை நம்பி நம்மளால கொடுக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் வெரி ராங் ஆன் ஆ பார்ட் ஆல்சோ. அதனால சிசிடிவி கேமராஸ் இஸ் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் ஹவுஸ் விச் ஹேஸ் டு பி தேர். இப்போ சிசிடிவி கேமரான்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிசிடிவி கேமரா விச் இஸ் கோயிங் டு யூனோ ப்ரொடெக்ட் அவர் ஹவுஸ். இப்போ வந்து நாமளே சம்டைம்ஸ் ட்ரபிள் இன்வைட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற லேப்டாப்ஸ். இப்போ லேப்டாப்ஸ் வந்து எப்படி ட்ரபிள் இன்வைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த்ரூ தி வெப் கேமரா. ஓகே, அந்த வெப் கேமரா வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம டிவைஸோட அந்த கோட் நம்பர் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, தே கேன் ஈஸிலி ஹேக் இன் டு அவர் கம்ப்யூட்டர், இட்ஸ் கண்டென்ட்ஸ், அதோட ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாமே தே கேன் ஹேக் இன். ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து, தே மே பி மைல்ஸ் அவே ஃப்ரம் அவர் லொகேஷன், பட் தே கேன் ஸ்டில் கெட் இன்டு, தே கேன் கெட் இன்டு யுவர் லேப்டாப். அவங்க வந்து அந்த வெப் கேமராவை ஆன் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க உங்க லேப்டாப்பை வீட்டில் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ அது அவங்களுக்கு ஒரு மேப் மாதிரி ஆயிடும் உங்க வீடு. ஸோ தே வில் நோ வேர் யூ ஹவ் கெப்ட் யுவர் ஜுவல்லரி, வேர் யூ ஹவ் கெப்ட் யுவர் டாக்குமெண்ட்ஸ், வேர் யூ ஹவ் கெப்ட் யுவர் கேஷ், கோல்டு, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ நாமளே நமக்கு தெரியாம we are you know becoming a victim just because of our fault. Adu namak theriyadha, it is natural, but given today's hacking technology and evlo cyber stalking, cyber crime evlo nadandirukku and the rate paathona nama inume konjam you know careful agra time vandirchirundha na nenikiren. Ipala impact திருடங்க எல்லாருமா வீட்டுக்குள்ள போறத விட வீட்டுக்குள்ள போனா அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டை சுத்தி வைக்கிற பொருள் சே லைக் சின்ன பசங்களோட சைக்கிள், தென் பைக்ஸ் ஆகட்டும், தென் யூனோ த காஸ்ட்லி லைட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் கூட ஒன்றும் இல்லைங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் சீரியல் லைட்டை திருடிட்டு போறாங்களாம், அவங்க அந்த சீரியல் லைட்டை வந்து காயிலங்கடையில போட்டுட்டு தேல் கெட் இந்த லென்த்துக்கு வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸுங்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஆணியை கூட நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது பசங்களுக்கு நம்மளோ காஸ்ட்லியான சைக்கிள் 18,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம், அந்த பசங்க வீட்டுக்குள்ள தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட்டாம வைக்கலாம், அவங்க அது வெயிட்லெஸ்ஸா இருக்கலாம், ஸோ அவங்க தோளில் கூட ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால வீட்டுக்குள்ள எப்பவுமே வந்துட்டு இந்த சைக்கிள்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஊருக்கு போகும்போது வீட்டுக்குள்ள ஹாலுக்கு கிராஸா இப்படி நிறுத்தி வச்சுட்டு போனா, இட் இஸ் அ வெரி யூனோ லைக் அவங்களுக்கு நிறைய வழி விடாத மாதிரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நிறைய வழி விடாத மாதிரி நம்மளும் ஆக்கிக்கலாம். அண்ட் இப்பெல்லாம் சென்சார் கேமராஸ்லாம் நிறைய வந்துருச்சு, யாராவது கேட்டு கிட்ட இந்த ரேடியஸ்குள்ளார இந்த கேட்டு கிட்ட போயாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும், அண்ட் மற்ற நேரம் யாரும் போகலன்னா லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சார் கேமராஸ்லாம் வைக்கிறதுலாம் இட்ஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ். அண்ட் கார்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தோன்னா வாசலுக்கு வெளியில கார்ஸ் எல்லாம் பார்க் பண்றோம், இப்பெல்லாம் காரை மொத்தமெல்லாம் சுருட்டிட்டு போறது இல்லை, காரை கண்ணாடியை இல்ல அந்த சைல்ட் லாக்கை ரிலீஸ் பண்ணி காருக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தூக்கிட்டு போறாங்க. யூனோ ஃபார் அ ஃபன்னி திங், ரேடியோட செட்டு காணாம போயிருக்காங்க ஒருத்தர் கார்ல, அவர் கார்ல இன் சென்ஸ் அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், அங்க ஒரு 5 கார்ல வந்துட்டு ரேடியோ செட்டை மட்டும் ரொம்ப அழகா நீட்டா வயர் எல்லாத்தையுமா நீட்டா கழட்டி பின்னு கூட அறுக்காம நீட்டா அவங்க அந்த ரேடியோ செட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கழட்டிட்டு போயிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி கழட்டிட்டு போறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம கார்ஸ்குள்ளார பர்சனல் இன்ஃபர்மேஷன், அட்லீஸ்ட் ரேடியோ செட்டாவது போனா போய் தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருலாம், பட் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சுன்னா அது எவ்வளோ ரிஸ்கியான விஷயங்கிறது நம்மளால இம்பாக்ட் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அது தெரியும். ஸோ அதனால பர்சனல் இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு கார்ல வைக்காதீங்க.
2: என்னன்னா நம்ம வீட்டை சுத்தி நிறைய வீட்டில் நான் இதை பார்த்துருக்கேன், ஒரு சின்ன சின்ன லேடர்லாம் இருக்கும், அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கிளைம் பண்ணி விண்டோ வழியா போறதுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வெளில போகும்போது அதெல்லாம் உள்ள வச்சுட்டு போகணுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் இந்த பெரிய தெஃப்டுக்கெல்லாம் காரணமா இருக்கு.
1: அண்ட் மோரோவர் வீட்டில் பர்க்லர் அலாரம் வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இது மேண்டேட்ரியாக அவங்க வீட்டில் வந்துட்டு செட் பண்ணிடுவாங்க அந்த பில்டர்ஸே, பட் நம்ம இந்தியாவில் வந்துட்டு அந்த மாதிரி செட் பண்ணுற பில்டர்ஸ் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. சோ அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும், பட் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாம் கட்டுறவங்க வந்து இத ப்ரிஃபர் பண்ணி இந்த மாதிரி நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பர்க்லர் அலாரம் சிஸ்டம் என்னன்னா, நீங்க பர்க்லரி ஏதாவது நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுனாலோ, இல்ல யாராவது நீங்க வீட்டுல இருக்கும் போதே கூட யாராவது பர்க்லர் சடனா வந்துட்டாங்க, உங்களால போன் எல்லாம் எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு ஆச்சுன்னா, நைஸா வந்துட்டு பேச்சு கொடுக்குற மாதிரியா போயிட்டு ஒரு செகண்ட் அந்த பர்க்லர் அலாரம் தட்டி விட்டாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கு அந்த லைன் வழியா இன்ஃபர்மேஷன் போயிடும், போலீஸ்க்கோ கண்ட்ரோல் ரூம்க்கோ போயிடும். சோ அவங்க இமீடியட்டா உங்க வீட்டுக்கு வந்து they'll do the necessary steps to be taken. And most important thing, suppose for an unfortunate thing, உங்க வீட்டுல ஏதோ திருடன் பூந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டான், திருடன் பூந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு சைன் தெரிஞ்சதுனாலே தயவு செஞ்சு எதையுமே தொடாதீங்க. பிகாஸ் every person who has committed a mistake will leave a trace of peace. ella thirudanum seri illa kolakarano illa whatever it is, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் தடயத்தை வந்துட்டு விட்டுட்டு தான் போவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க உள்ள வீட்டுக்குள்ள போன உடனே உங்களுக்கு என்ன தெரியுதோ, இமீடியட்டா உங்க வீட்டுக்குள்ள திருடன் யாராவது வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. தயவு செஞ்சு எதையுமே தொட்டாதீங்க. வி மே கெட் ஈவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸோ நமக்கு தெரியாது. அதே மாதிரி நெய்பர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். பிகாஸ் நம்ம என்னதான் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருந்தாலும் நம்மளும் மனுஷங்க தான். நம்ம இல்லாதப்போ நம்ம பக்கத்து வீட்டில் யாராவது இருந்து ஒரு கண்ணு வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கும் அது ஒரு சேஃப்டி தானே. அண்ட் ஒன் மெயின் அட்வைஸ் இஸ் தட், எப்போவுமே வீட்டில் ஏதாவது ஒரு பெட்ஸ் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பூனையோ நாயோ இல்லை வாட் எவர் பெட் யூ லைக், ஒரு கிளியாக இருந்தாலும் ஓகே. பிகாஸ் இப்போல்லாம் டாக்கிங் பேரட்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ யாராவது வந்தாங்கன்னா கூட அதை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் ஜஸ்ட் ட்ரை டு கீப் சம் பெட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் அலர்ஜிக் டு ஃபர். ஸோ நாய் வச்சுக்க முடியாது, பூனை வச்சுக்க முடியாதுன்னா கிளி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ எனி அந்த பிராணிகள்லாம் நம்மள்கிட்ட விசுவாசியாக இருக்கும். ஸோ நம்ம இல்லாதப்போ அந்த யாராவது நம்ம ஹவுஸ்க்குள்ளே பிரேக் இன் பண்ணாலும் அவங்க வந்து அதை கடிச்சிருமோ இல்லை ஏதாவது பண்ணும், அட்லீஸ்ட் நமக்கு ஒரு குலைக்கிறதுக்காவது இன்டிமேஷன் கொடுக்கும்.
0: அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து வீடு கட்டும் போதே வி நீட் டு டேக் அ லாட் ஆஃப் மெஷர்ஸ். அதாவது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், புது வீடு கட்டிடுறோம், கட்டினப்புறம் அவசர அவசரமாக குடியேறிடுறோம். சில இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மாட்டியிருக்க மாட்டோம். அஸ் இன் இப்போ கிச்சன்லலாம் பார்த்துருப்போம், ஒரு ஒரு சர்க்குலர் ஓப்பனிங் இருக்கும் ஒரு டாப் ஆஃப் தி கிச்சன் நிறைய வீட்டில், அது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்காக அந்த ஓப்பனிங் விடுறோம். பட் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைச்சிடணும். அந்த ஃபேன் வச்சு ஒரு வாட்டர் என்ன எக்யூப்மெண்ட் போடணுமோ டக்குன்னு போட்டுரும். ஏன்னா அந்த அந்த ஹோல் சின்னதாக இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் தட் கேன் ஸ்டில் சர்வ் ஆஸ் அ வே ஃபார் தி தீஃப் டு கெட் இன்டு யுவர் ஹவுஸ். அவன் அந்த அந்த ஹோல் வழியாக உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத அவனால் யூகிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லைட்டிங், இப்போ பிருந்தா சொன்னாங்க, அதாவது ரொம்ப டெக்கரேட்டிவ் வால்ஸ் வைக்கிறோம், கல்லு கல்லா வைக்கிறோம், அதெல்லாம் பெனட்ரேட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த வால்ஸ் மட்டும் இல்லாம வி நீட் டு ஃபோக்கஸ் அ லாட் ஆன் லைட்டிங். அதாவது வி நீட் டு ஹாவ் அடிக்குவேட் எக்ஸ்டீரியர் லைட்டிங். இப்போ வந்து வீட்டுக்குள்ள நிறைய லைட் போட்டுக்கிறோம், வீட்டுக்கு வெளியே வி டோன்ட் கீப் சோ மச் லைட்ஸ். ஏன் ஸ்ட்ரீட் லைட் இருக்கே அதுவே போதும் அப்படின்றோம். நோ, தட் இஸ் அ வெரி ராங் ஆட்டிடியூட். எவ்வளோ லைட்ஸ் வச்சு உங்க வீட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமோ அப்படி பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க சப்போஸ் சிசிடிவி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேமரா வந்து அந்த இமேஜை கேப்சர் பண்றதுக்கு அதுக்கு லைட் வேணும், கரெக்ட்லையா? சோ நீங்க லைட் வைக்காட்டி அது டார்க்லயே அவன் திருடம் வர்றதை கேப்சர் பண்ணணும்னா அது எப்படி பண்ணும், அது பண்ணாது. சோ யூ நீட் டு ஹாவ் அடிக்குவேட் எக்ஸ்டீரியர் லைட்டிங் அரௌண்ட் யுவர் ஹவுஸ். ஆல்சோ வென் யூ லீவிங் அவுட் சைட், நீங்க வெளியே கிளம்பும் போது ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரெண்டு லைட்டை ஆன் பண்ணிட்டு போயிடுங்க. யூ நீட் யூ ஹாவ் டு மேக் அன் இமேஜ் சச் தட் தேர் இஸ் சம்வன் இன்சைட் தட் ஹவுஸ். நீங்கள் எல்லாத்தையும் நான் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி யுர் பேவிங் வே ஃபார் தி தீஃப் டு என்டர் இன்டு யுவர் ஹவுஸ். நீங்களே நாமளே நமக்கு கெடுதலை கொண்டு வந்து கொடுத்துக்குறோம். அதுதான் அதில் இருக்கிற கான்செப்ட்.
1: வீட்டுக்குள்ள நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸே, லைக் சில பேருக்கு இந்த ஆன்டிக் பீசஸ்லாம் கலெக்ட் பண்ணுற பழக்கம்லாம் உண்டு. ஸோ ஒரு ஆன்டிக் பீஸே மினிமம் ஆஃப் 10,000-12,000 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆன்டிக் பீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயின் திங், நம்ம வீட்டில் இருக்கும் போது கேமரா சர்வேலன்ஸ் கேமரா வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம தயவு செஞ்சு வெளியில் வெளியூருக்கு எங்கேயாவது போகும்போது கேமராவை ரெக்கார்ட் மோடில் போட்டு தான் ஆகணும். அப்புறமா வேண்டாம்னா நம்ம அந்த ஃபைல்ஸ்லாம் வேண்டாம்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். பட் அட் எனி கேஸ் வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி திங் தட் ஹேப்பன்ஸ் இன் ஆர் ஹவுஸ். ஸோ நம்ம வீட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வந்து நம்ம அதில் ஷியாரிட்டியாக எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்ச்மேனை, நம்மளாலேயே நம்ம வீட்டை பாதுகாக்க முடியலன்னா ஒரு வாட்ச்மேன் ஒரு தேர்ட் பர்சனை நம்பி நம்ம எப்படி நம்ம வீட்டை விட்டு போக முடியும்? அதே மாதிரி அவுட் சைட் பீப்புள வீட்டுக்குள்ள நிறைய விடாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பாக்கணும். சே லைக் இப்போ இந்த ரோட்ல வந்துட்டு துணி விக்கிறவங்க, பெட்ஷீட்ஸ் எல்லாம் விக்கிறவங்க, அதுக்கப்புறமா ஓகே யாராவது வந்தாங்கன்னா ஒரு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வெளியில கூட பானை வச்சுக்கலாம், இல்ல வாட்ச்மேன் கிட்ட ஒரு பானையை கூட யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம். பட் நம்ம வீட்டை தட்டி மோர் கேக்குறாங்க, தலை சுத்துது, தண்ணி தாங்க, மோர் தாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்களெல்லாம் தைரியமா வந்துட்டு வீட்டுக்குள்ள விடலாங்கிறதே இப்போ ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்கா இருக்கு. மேபி இருக்கலாம் அவங்க நிஜமாலே தலையை சுத்தி கீழே விடுற நிலைமையில இருக்கலாம், பட் நம்மளும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன்
2: அதுக்குதான் அந்த கிரில் கேட் வச்சுக்கணும்னு சொல்றது. They can't get in. நம்ம வந்து அந்த கிரில் கேட் பூட்டியே வச்சுக்கலாம். நம்ம அந்த மெயின் டோர் திறந்தாலும் அந்த கிரில் வழியா அவங்க கேக்குற தண்ணியோ எதுவா இருந்தாலும் நம்ம அந்த வழியாவே குடுக்கலாம். அதுல இருக்கிற
1: நம்ம டோரே திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம பானை வெளியில வச்சோம்னா ஜஸ்ட் ஒரு சின்ன மண்பானை, சம்மர் நேரத்துல சின்ன மண்பானையில தண்ணியை அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சாச்சுன்னா யாருனாலும் வெளியில இருந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிடலாமே. நம்ம
2: நிறைய பேர் வந்து அந்த கோயில் திருவிழா நாங்க காசு கலெக்ட் பண்ண வரோம் இதெல்லாம் தான் மெயின் மெயின் இது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வழியிலதான் அவங்க வருவாங்க திருடங்க. சோ அதனால நம்ம கிரில் கேட் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்.
0: அண்ட் இப்போ கிரில் கேட் மட்டும் இல்லாம இப்ப அவங்க சொன்ன மாதிரி கிரில் கேட் இஸ் ஒன் மேஜர் திங் வி ஹாவ் டு அடாப்ட் ஃபார் செக்யூரிட்டி. இப்ப அது மட்டும் இல்லாம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டால வி கேன் கம் அப் வித் மெனி பெட்டர்
1: ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்ப எல்லாம் இருக்கு.
0: சரி இப்ப வந்து நீங்க வந்து நம்பர் லாக் போட வேணாம், பாஸ்வேர்ட் லாக் போடணும், எதுவுமே போட வேணாம். தேர் இஸ் சம்திங் கால் பயோமெட்ரிக்ஸ். அந்த பயோமெட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணுனா இட் வில் எதர் ரீட் எனி பார்ட் ஆஃப் யுவர் யூனோ உங்க பாடி. நீங்க வந்து சப்போஸ் உங்க கையோட ரைட் தம்போட இம்ப்ரெஷன் கொடுக்கறேன், இப்ப நான் அந்த இம்ப்ரெஷன் கொடுத்தேன்னா உங்க டோர் ஓபன் ஆகும், இல்ல ஃபேஸ் ரீட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு. சோ யூ கேன் அடாப்ட் சச் டெக்னாலஜிஸ் டு கீப் யுவர் செல்ஃப் சேஃப் அண்ட் யுவர் ஹவுஸ் ஆல்சோ சேஃப்.
1: ஆக்சுவலி இந்த பயோமெட்ரிக்ஸ் தான் இப்பெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ்க்காகலாம் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வைக்கிறாங்க. பட் இது வெரி நல்ல பாயிண்ட் ஃபார் ஒரு ஹவுஸ்க்குள்ள நம்ம வேலைக்காரங்க யாரும் என்டர் பண்றாங்க யாரும் என்டர் பண்ணலன்னு கூட நம்மளால சர்வைலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வீட்டை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஷோவில் உங்க எல்லாரையுமா நாங்கள் திரும்ப சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: மாணவர்களுக்காக
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பச்சரிசி கோதுமை பத்தல பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தல ஒரு நாள் ரெண்டண்ணா உண்டி எல்லாம் உடச்சு நாலண்ணா எட்டண்ணா கடன உணர வாங்கி ஒரு நாள் ரெண்டண்ணா உண்டி எல்லாம் உடச்சு நாலண்ணா எட்டண்ணா கடன உடனே வாங்கி அண்டா குண்டு

0: I thank our principal for permitting me to speak in Tamil, because if I speak in Tamil, some of you may not understand. If I speak in English, I myself will not understand. That's the problem. Okay, to start with, I have never attended a Pattimandram. This is my debut. I am not Tendulkar. I am only Virat Kohli. It's my debut. Two things. First time or a moderator. Second time, I don't know anything about finance. Because I belong to a joint family. I live with my... Everything is taken care of by my... For every successful man, there's a woman behind manga. For my success, there are a lot of women. Party, எங்கள் அம்மா, மை ஒய்ஃபு அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஹவ், எனக்கு மணியை பற்றி ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் பெட்டர் சேவர்ஸ் யார், ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இல்லாட்டி ஆஃபீஸ் கோயர்ஸாங்கிற டாபிக்கு எனக்கு என் லைஃப்பில் நான் ஆஃபீஸ் கோயரை பார்த்ததே கிடையாது. பிகாஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப், ஏன் நாங்கள் எல்லாமே ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் தான், வி டோன்ட் கோ டு ஆஃபீஸ். அண்டு எனக்கு ஐ ஹவ் ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து எப்படின்னா சேவிங்ஸை நான் ரொம்ப கண்கூடாக பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி எங்கள் பாட்டி சம்பகலட்சுமி அம்மாள்னு இருந்தாங்க, ஷீ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஃபேமிலி. இன்றைக்கும் ஈவன் டுடே ஷீ இஸ் நோ மோர், பட் ஸ்டில் அந்த மளிகை கடையிலையோ ஃபார்மசிலையோ அந்த அக்கௌண்ட் இஸ் கால்டு சம்பகலட்சுமி அம்மாள் அக்கௌண்ட்னு அந்த நேமில் தான் இருந்துருக்கு. பிகாஸ் மை ஃபாதர், மை பெரியப்பா, நானும் மை பிரதர் மிஸ்டர் மாது பாலாஜி, ஆர் மை இப்போ இருக்க என்னோடய சன்ஸு, நாங்களாம் சேவ் பண்ணுறது எல்லாத்தையுமே எங்கள் பாட்டிகிட்டு தான் கொண்டு போய் கொடுப்போம். பட் நார்மலி இஃப் யூ ஏர்ன் 10 ருபீஸ், யூ கேன் சேவ் ஒன்லி வித்தின் 10 ருபீஸ். பட் எங்கள் பாட்டி ஏதோ சின்ன ஒரு தொழில் ரகசியம் ஒன்று உண்டு, ஷி யூஸ் டு சேவ் மோர் தேன் வாட் வி ஏர்ன். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் அதைத்தான் அன்றைக்கி மருதகாசி சேடு அம்மா கையில் கொண்டு போடு கண் செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு பாடினார் அவர். ஒன்லி மதர் கேன் மல்டிப்ளை. சி, சேவிங் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட், மல்டிப்ளிகேஷன் தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நான் ஐ லேர்ன் டு சேவிங் ஃப்ரம் ஜாயின்ட் ஃபேமிலி. பிகாஸ் நான் ரொம்ப பேங்க்குக்கெலாம் போனதே கிடையாது, ஒரே ஒரு வாட்டி தான். மை ஒய்ஃப் யூஸ் டு சேவ் டு புட் இட் இன் அந்த இதில் கரண்ட் டெபாசிட்டோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ எனக்கு பேரே தெரியாது. அது போடுறதுக்காக அவள் ஷீ கால்ட் மீ டு டிரைவ் த வெஹிக்கிள். ஸோ ஐ வாஸ் அ சாஃபர் ஃபார் ஹர். ஸோ வி வென்ட் டு த பேங்க், ஷீ வென்ட் இன் சைட். அப்போ என்னாச்சு, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. அப்போ ஐ மெட் மை ஓல்ட் ஃப்ரெண்டு, ஈ ஸ்டடிட் வித் மீ இன் ஸ்கூல். ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு ஹிம். நான் 1962 ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் 2000 வரல. அவனுக்கு பயமாக போயிடுது, அவனுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆகிடுது. என்ன, இன்ஸ் ஆஃப் சேவிங் ஐ எம் வேஸ்டிங் இஸ் டைம் என்ன. ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் வாட் இஸ் அட் சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு ஈ வெண்ட் இன்சைட் தி பேங்க். தென் மை ஒய்ஃப் கேம் அவுட். ஐ ஆஸ்டர் என்னடி இது, சச்ச ஒரு சின்ன ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா, வாட் ஷார்ட் ஆஃப் பேங்க் தே ஆர் ரன்னிங், ஒரு கஸ்டமர் சர்வீஸே கிடையாது அப்படின்னா. இல்லைங்க, கவுண்டரில் இருக்க வேண்டிய ஆசாமி வெளில அவன ஒரு கேனப்பாய் பிடிச்சி வச்சுட்டான். ஸோ ஐ வாஸ் த கல்ப்ரிட் ஆன் த டே அகேன்ஸ்ட் சேவிங். ஸோ அந்தளவு எனக்கு மை நாலேஜ் அபவுட் சேவிங் இஸ் வெரி புவர். எனக்கு இன்ஃபேக்ட் நான் பேங்க்குக்கு போனது கிடையாது. எனக்கு ஒரு செக் கொடுத்தா கூட நான் வாட் எவர் ஐ ஏர்ன், வெதர் இட் இஸ் கிவன் பை கமலஹாசன் ரஜினிகாந்த், ஐ வில் கிவ் இட் டு மை ஃபாதர். அவர் தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஆஸ் ஆன் டேட் இன்னி வரைக்கும் பார்த்துக்கிறது எங்கள் அப்பா தான். இஸ் அபவுட் 87 இயர்ஸ் ஓல்டு, ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ பட் என்னென்னா, அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க சந்தோஷத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இதான் சொன்னேன். நாட் தட் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கோ இதுக்கோ சொல்ல. இப்போ ப்ராபப்ளி என்னோட டாக்டர் இன் லாஸ் தான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகலாம், தே மே கோ டு ஆஃபீஸ் அண்ட் தே கேன் ஸ்டார்ட் சேவிங் ஆல்சோ. பட் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் கோயிங் விமன் தே சேவ் மணி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தே சேவ் வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ். அதாவது சேவிங்க்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று யூ கேன் சேவ் த மணி அண்ட் யூ கேன் சேவ். ஐ ஹவ் கம் நவ் டு ஹியர், ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் பிஃபோர் தட் அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது, ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப எக்ஸலண்ட், இட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல்லி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ மியூசிக் சீசனாக இருக்கிறதால நான் கொஞ்சம் ஸ்ருதியை கொஞ்சம் கவனித்தேன். ஸ்ருதி தப்பாமல் நல்லா பண்ணாங்க, எல்லா பழைய பாட்டையும் ரொம்ப நல்லா பண்ணாங்க, இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ ஷல் வி ஸ்டார்ட் த டிபேட், ஐ திங்க் தட் இஸ் பெட்டர்னு நினைக்கிறேன்.
1: மிஸ்டர் கிரேசி மோகன் எதிர்க்கு நாங்கள் எல்லாரும் பேசுறதுக்கு நாங்கள் எல்லாரும் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெல்கம் யூ சார்.
0: தேங்க்யூ.
1: சரி, ஓகே, டு ஸ்டார்ட் வித் இன் அவர் நம்ம சிட்டி, நம்ம இடத்துல அபவுட் 60-70% ஆஃப் த பீப்புள் கோ ஃபார் ஒர்க் டியூ டு சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் ஃபேமிலி நெசசிட்டினால தான் போக வேண்டியிருக்கு, அதனால தான் போக வேண்டியிருக்கு மெயினாக. அண்ட் தேர் ஆர் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் 20-30% அவங்க எஜுகேஷனுக்காக அண்ட் ஃபார் அதர் வேல்யூஸ் தே கோ. பட் ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு நம்ம வேலைக்கு போகும்போது த ப்ராப்ளம் இஸ் காலையில் எழுந்து சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தே டூ எவ்ரி திங். அப்கோர்ஸ் த ஹஸ்பண்ட்ஸ் டூ ஹெல்ப், அண்ட் அதை முடிச்சுட்டு சின்ன குழந்தைங்களெல்லாம் க்ரஷ்ல விட்டுட்டு அவங்க போகும்போது ஸோ த வேல்யூ ஃபார் த மணி தே வில் டெஃபினெட்லி நோ பிகாஸ் அங்கே எவ்வளோ தே ஆர் ஏர்னிங் சம்திங் அட் த காஸ்ட் ஆஃப் சம்திங் வாட் தே மிஸ் இன் லைஃப் ஸோ அந்த வேல்யூ ஆஃப் மணி தெரியும் போது வாட் எவர் தே ஏர்ன் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வில் பி தி சேவிங்ஸ் தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே தட் இஸ் அ டாபிக்
0: இல்லை எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து குழந்தைங்களை கிரஷ்ல விட்டுட்டு தே கோ அவுட் அண்ட் தே ஏர்ன் மணி என்ன ஹவு தே சேவ்
1: That's what. Supposing or
0: they understand the value of money, currency.
1: Yes, yes.
0: They understand the value of money by going to, by leaving the kids in creche. In fact, they are paying for the creche and they are losing money also.
1: Yeah, that's correct. But there are some. That is why I simply said circumstances. Mattum dhaan naan sonnen.
0: Yaar
1: vera oru soonilaiyil avangalal kudumbathukku earn panni dhaan.
0: Suppose if you are a housewife, you can take care of the kid also.
1: But there is some other need where though some expenses irukirathu avanga oru salary nala manage panna mudiyalengra oru reason nala they are sharing their husband's burden avladam it is one way of I am not exactly that is enna solla varena the family burden vandu share agiradhu avladam
0: see ipo enna what I would like to emphasize I agree with you and at the same time disagree with you enna na minna vandu joint family irundhu oru party tata avanga la irundanga பாட்டி எனக்கு வந்து பாட்டி டாட் மீ எவ்ரி திங் மை தாத்தா தான் எனக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் ஹீ டாட் மீ ட்ராயிங் போகிறது என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணார் என்னை இன்கல்கேட் பண்ணார் எனக்கு போயம் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணார் இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரைஞ்சி காட்ட போது எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஒரு அம்பாலோட ட்ராயிங் வரைஞ்சி காமிச்சேன் எங்கள் தாத்தா பார்த்துட்டு ஏன்னா நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்குது அப்படின்ட்டார் ஸோ நான் ஒரு ஏட்டு வாட்டி வரைஞ்சி காமிச்சு ஏட்டு வாட்டி வேலைக்காரி தான் சொன்னாங்க அப்புறம் வேலைக்காரியே வரைஞ்சி காமிச்சேன் அப்படியே அம்பாள் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு Then he gave the punchline also. Ambala oda or periya velakari irukka mudiyuma karpambala oda illaya ama so she takes care of the entire universe illaya andha maadhiri ipo vandu paati thatha venal paakave mudiyadhu ellarume die adichina appa ammave irundirukka ellar jeans potundirukanga unless you become physically paati or physically thatha then only you will be able to teach your grandson or granddaughter edha nalla solla mudiyum gnrudhu enoda thaalmiyana opinion anyway your point is also correct
2: வணக்கம் சார்
0: வணக்கம்
2: நம்ம சொன்னாங்க இது மாதிரி வேலைக்கு போறதுனால என் ஹஸ்பண்டோட பர்டன் வந்து என்னால குறைக்க முடியுது

0: அவங்க ஹஸ்பண்ட் பர்டன் அவங்க குறைக்கலாம், பட் அவங்க சில்ட்ரன்ஸோட பர்டன் அவங்க ஏத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேரண்ட்ஸ் ஒர்க் பண்றதுனால அவங்க பீப்புள் ஹாப்பியா இருக்காங்க, மணி சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, காசு அதிகமாகுது, அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணாங்க, காசு அதிகமாக அதிகமாக செலவு அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: அதான் அதான் பேசினாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா வந்து வீட்டில் வந்து முன்னெல்லாம் நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அத்தை ஊற்றி இருப்போம், ஒரு சித்தி ஊற்றி இருப்போம், ஒரு நம்ம ஆண்ட் ஊற்றி இருப்போம், ஒரு அங்கிள் ஒருத்தர் இருப்பார் வீட்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளாட்டில் வாழ்கிறோம் பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஸ் யூ செட். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்று ஃப்ளாட்டை ஆண்டியை போய் பார்த்துட்டு வாங்குகிறோம், குழந்தைய மாடி விட்டு அங்கிள் செக்ரட்டரியிட்ட போய்ட்டு மோட்டர் பம்ப் போட சொல்லு அப்படிங்கிறோம். யூ ஹாவ் யுவர் ஓன் அங்கிள் அண்ட் யுவர் ஓன் ஆண்டி, அவங்களாம் எங்கே இருக்காங்க, தேர் ஆல் இன் ஓல்டேஜ் ஹோம்ஸ். அவங்களுக்கு அமிச்சிட்டு நம்ம யாரோ ஒருத்தர் போய் அங்கிள் ஆண்டின்னு கூட்டின்னு இருக்கோம். யூ ஹாவ் யுவர் ஓன் அங்கிள் அண்ட் ஆண்டி, தட் இஸ் வாட் ப்ராபப்ளி வி மே சேவ் மணி பட் வி லூஸ் வேல்யூ. அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, நான் ஆரம்பத்திலேருந்தே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறது நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஐ எம் ஆல்சோ ப்ராக்டிசிங். என்ன
2: ஹலோ சார், சார் அப்படி இல்லை சார், சூழல் அந்த மாதிரி. இப்போ நாம் இந்த அந்த காலத்தில் 60s பார்த்தோன்னா எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க. ஸோ சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு அந்த ஃபேமிலியிலேயே ஒரு செக்ஷன் இருந்தாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருந்தாங்க. ஸோ அவங்களாலேயே பிரிச்சுக்க முடிஞ்சதாங்க வேலை. இப்போ அப்படி கிடையாது, ஃபேமிலியே ரெண்டு பேர் தான். ஏன்னா எல்லாம் அப்ராட் படிக்க போகிறாங்க, பசங்களே வேலை செய்ய போகிறாங்க, இன்னொரு ஃபேமிலி இந்த பக்கம் வேற எங்கேயோ வேற ஊருக்கு போகிறாங்க. ஆக நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, ரெண்டு பேர் சம்பாதிச்சுதான் ஆகணும். எல்லாருமே ஆசைப்பட்டு ஒன்று வேலைக்கு போகிறேன், எல்லாருக்குமே சம்பளம் வந்து ஃப்ரீயாக வீட்டுக்கு வேலை செய்ய வந்தால் தான் இஷ்டம், எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ தான். ஆனால் குழந்தைங்களை பணைய வச்சு தான் போகணுன்ற போது அவங்க யாருமே ஆசைப்பட்டு ஒன்றும் போகணும்னு நான் சொல்லலை. எல்லாருமே ஏதோ ஒன்று இழந்துட்டு தான் ஒன்று ஒன்று அடையிறாங்களே தவிர ஏதோ சந்தோஷத்தோடு அவங்க எதுவும் செய்யல.
1: வெரி குட், குட் பாயிண்ட். மணி இஸ் நீடட் சி. அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் வந்து அந்த அளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்க. பிகாஸ் மை செகண்ட் சனுக்கு இப்போ வந்து நான் ரீசெண்ட்லி காட் என்கேஜ்டு. அதுக்கு முன்னாடி இந்த matrimonial.com போகிறச்சு கேர்ள்ஸ்லாம் தே ப்ரிஃபர் ஒன்லி ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தால் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு தே வாண்ட். பிகாஸ் வி ஹவ் டெவலப்டு லக்ஸுரி நிறைய டெவலப் பண்ணிட்டோம். இப்போ வி வாண்ட் டு என்ஜாய் மோர் கம்ஃபர்ட்ஸ், வி வாண்ட் டு கோ இன் ஏசி காரு. அந்த அப்புறம் உடம்பு வலிக்கிறதுனால தான் டாக்டர் சேசி வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது டி, யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் இந்த வெயில் அப்படிங்கிறார் அவர். நம்ம ஏசியில் இருந்தவர் வந்து வெயிலில் போய் எனக்கு சொல்கிறார் டாக்டர். இதெல்லாம் வந்து நம்மளாக வரவிச்சிருந்தது. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க, மீன் ஜாயின்ட் ஃபேமிலி சேர்ந்துருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்குதே ஜாயின்ட் ஃபேமிலின்னு ஆயிடுத்து இல்லையா? ஐ எம் லிவிங் இட் மை ஒய்ஃப் ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ். சார் வெளில சொல்லாத கண் பண்ணுற போகிறாங்க, திருஷ்டி பண்ணுற போகிறத அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ வந்து ஆயிடுது. ஸோ சி இட் ஆல் ஒய் ஏ லேடி ஷுட் கோ டு அன் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லே லெட் தம் கோ டு ஆஃபீஸ், படிக்கலாம், படித்ததுக்குரிய விமன் பைலட்லாம் வந்துட்டாங்க. இப்போ இந்திரா காந்தி ரூல்டு அவர் கண்ட்ரி, நவ் அவர் சிஎம்மே லேடி தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ லெட் தம் கோ டு ஆஃபீஸு, அது வந்து ஒரு ஒரு ஒரு ப்ரைடாக அது இருந்துட்டு போட்டோம். பட் தட் இஸ் அதனால் எல்லாருமே ஆஃபீஸ் போகணும். இந்த ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு என்னவோ கரெக்டுன்னு எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றது. ஏன்னா அதர்வைஸ் தே ஃபைட்டு, நாங்களாம் வீக்கர் செக்ஷன் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறாங்க. பட்டு ஆஃபீஸ் போகிறச்சே மட்டும் நாங்கள் வி ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறோம். ஏன்
2: சார் அப்படி இல்லை, வேலைக்கு எல்லாரும் போகணும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. அதாவது இப்போ பசங்களை வந்து பொம்பளை பசங்களாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க. பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஆம்பளை பசங்களுக்கு அதாவது பாய்ஸுக்கு மட்டும் ஒரு அவுட்லெட், வேலை செய்யறதுக்குன்னு ஒரு அவுட்லெட், கேர்ள்ஸுக்கு மட்டும் ஏன் வேலை செய்யணும்னு ஒரு அவுட்லெட் இருக்கக்கூடாது. ஆனால் தான் ஒர்க்கிங் உமன் ஒரு கான்செப்டே அங்கே வருது. அவங்களோட நாலேஜ் அவங்க குண்டு சட்டிலே வீட்டில் குதிரை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறோம்
3: சார். இவங்க சொல்கிறாங்க வேலைக்கு போ, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காசோட மதிப்பே தெரியாமல் போயிடுது சார் இவங்க வேலைக்கு போகிறதுனால. இதே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அந்த ஒவ்வொரு ரூபாவோட காசு மதிப்பு சொல்லி கொடுத்து வளர்த்து அவங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ்ன்றத சொல்லி கொடுப்பாங்க.
4: ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வேல்யூ சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்கன்றத கொஞ்சம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால 1 week மண்டே டு ஃப்ரைடே குழந்தைகிட்டேருந்து தனியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீக்கெண்டு ஃபுல்லாக என்ஜாய் அவங்களோட என்ஜாய் பண்ணி எவ்வளோ ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஈவினிங் எங்களால் எவ்வளோ அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்றத தனியாகவும் ஃபீல் பண்ணுறோம். லைக் இங்கே சொன்ன மாதிரி நெசசிட்டிக்காக வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ புரியறதுனால
1: நெசசிட்டி அகைன் ஒய் நெசசிட்டி பிகாஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங். விலைவாசி விலைவாசி ஏற்றி விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பண்ணுறோம். நான் வந்து ஐ யூஸ் டு சீ இந்த நீல்கிரிஸ் கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கார்ல வந்து இருப்பாங்க. அங்கே போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தே ஆர் கோயிங் டு ரஜினியோட எந்திரன் 3D இப்போ ஓதுவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சூப்பர் ஃபிலிம் ஏதாவது போயிட்டு இருப்பாங்க. அப்போ நீ போய் இப்போ பூ வாங்கிட்டேன்ட்டு போவோம். அப்போ பார்த்தா இப்போ அந்த பூக்காரிக்கு வந்து இவங்களோட அர்ஜென்சி தெரிஞ்சுட்டு ஒரு முழம்பு 70 ரூபா அப்படின்னு போவோம். உடனே இவன் என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி 70 ரூபா சொல்கிறேன் மாடுவான். அப்போ ஹஸ்பண்ட் காரணம் அடிப்பான், வாமா சட்னி டைம் வேறு இது பண்ண எத்தையோ கொடுத்துட்டு வா அப்படிங்கிறான். ஸோ அந்த இடத்துல நம்ம விலைவாசி ஜாஸ்தியாகிறோம் இல்லையா. நம்ம வந்து அப்போ வந்து இஃப் யூ ஹவ் கன்சியூமர் ரெசிஸ்டன்ஸ், இஃப் யூ சே ஐ டோன்ட் வாண்ட் பூ, என்ன பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு,
4: பட் அந்த 70 ரூபாய் ஆனாலும் பூ வாங்கிக்கலாம் அப்படின்ற தகுதி வந்து அந்த நெசசிட்டி இல்லாம வேலைக்கு போறவங்களுக்கு தான் வரும்.
1: 70 ரூபாய் கொடுத்தாலும்
4: பூவை வாங்கலாம், ஒரு முழம் பூ அந்த லேடி 70 ரூபாய் சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்க எப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் வேலைக்கு போறோம், நான் படிச்சிருக்கேன் டைம் பாஸ் வேலைக்கு போலாம் அப்படிங்கும் போது அந்த 70 ரூபாய் வில் நாட் ஹேவ் த வேல்யூ. பட் நான் போகும்போது இது வந்து 10 ரூபாய் தான் பூ, பட் இந்த 10 ரூபாய்க்கு ஓகே வச்சுக்கலாம், ஆனா இவா 15-20 ரூபாய் சொல்றாய் அந்த மாதிரி பூ வச்சிருந்தா தானே, as you say எங்களுக்கு கூந்தல்ல நேச்சுரலி இருக்கு வாசனை, அந்த பூ வச்சிருந்தா தான் என் ஹஸ்பண்ட் பார்க்க போறாரா அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு அப்ப அந்த வேல்யூ தெரியும், because I am going, I am sacrificing one thing and going for a job. அதனால அந்த வேல்யூ தெரிஞ்சவங்க ஒரு செக்மெண்ட், வேல்யூ தெரியாம ஒரு செக்மெண்ட் அவங்களோட இஷ்டத்துக்கு, அதையும் நம்ம அட்ஜெக்ட் பண்ண முடியாது. That's their choice.
1: வாங்கிட்டீங்கன்னா
4: சின்ன வயசுல இருந்தே நம்ம இன்கல்கேட் பண்ணிட்டோம்னா, பி இட் பி அ ஹவுஸ் வைஃப், பி இட் பி அ ஹோம் மேக்கர். இப்ப ஹவுஸ் வைஃபே ஏன் சார் ஹோம் மேக்கரா இருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படுறது, தனியா ஹவுஸ் வைஃபா இருந்து மேனேஜ் பண்ண முடியல, ஒரு டியூஷன் எடுக்கலாமா, ஒரு சேவிங் ஸ்கீம் ப்ரமோட் பண்ணலாமா, வீட்ல உட்கார்ந்து இன்சூரன்ஸ் கத்துக்கலாமா, ஆர் சாரி செல்லிங் பண்ணலாமா, அப்ப தே பிகம் ஃப்ரம் ஹவுஸ் வைஃப் தே பிகம் ஹோம் மேக்கர்ஸ். தே ஆல்சோ ஸ்டார்ட் because avangalukku necessity kondeyum paathukonum panamum sambaadhikkanum to support their family, support their husband, so both the side we know the value of money.
1: Adhan
4: sir enoda
1: yes correct na ipo na recent ah america pona bodhu I was surprised, shocked, in fact I was ashamed because anga vande husband and wife la they share the responsibility or sometimes kids vande because america la vande kuzhandha porandhaduna they the hospital rule enna na the husband during delivery time husband should be there illa. இங்க இங்க வந்து அங்க வந்து இப்ப என்னோட கசன் சிஸ்டரோட சன் வந்து மாப்பிள வந்து அவன் ஆக்சுவலா குழந்தைய வந்து குளிப்பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பண்றான். வேற எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, பிகாஸ் எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. வி பிலாங் டு சச் அ சில்லி ஜெனரேஷன், அந்த மேல் சாவனிஸ்ட் வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு இப்போ உங்களுக்கு பிடிச்ச நேமே சொல்லிடுறேன் இல்ல அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா பல விஷயங்கள் தெரியாம போயிடுறது. ஸோ அந்த விஷயத்த நான் அமெரிக்கா போனப்போ அதை நான் பார்த்தேன். நான் அமெரிக்காவில் கூட என்ன வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி சார் இந்தியாவில் படிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து சம்பாதிக்கிறாங்களே அது தப்பு இல்லையா அப்படின்னாங்க. நான் சொன்னால் தப்பே இல்லைம்மா, ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு ஒபாமா, செலவிக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா. அந்த மாதிரி வெதர் யூ கோ டு ஆஃபீஸ் ஆஃப்டர் ஆல் அல்டிமேட்லி இட் பாய் ஒய் யூ கோ டு ஆஃபீஸ், உங்கள் குழந்தைக்கு இன்னும் நல்ல படிப்பு கொடுக்கணும், அதை இன்னும் பெரிய லெவல் கொண்டு வரணுங்கிறதா தான். ஸோ அதனால் நத்திங் ராங் இன்ஸ் கோயிங் டு ஆஃபீஸு, பட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு சேவ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதில் வந்து சி ஆஃப்டர் ஆல் சேவிங்கிறது என்ன ஸ்பெண்ட் பண்றோமோ அது போக மீதி இருக்கிறது தான் சேவிங்கு.
5: Even if you go to office, first வர அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் ஆனது first it will be saved. Balance only will be spent. And அதுவும் எது தேவை எது தேவை இல்லை அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணப்படும். That is the point I used.
4: சார் மேடம் பேசும்போது சொன்னாங்க 5 நாள் ஆஃபீஸ் போவோம், 2 நாள் பசங்களுக்கு என்ன வேணுமோ தருவோம். ஆஃபீஸ் கோயிங் மதர் இருந்தா பசங்க பாடு ரொம்ப கொண்டாட்டம், கேட்டதெல்லாம் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஹோம் மேக்கர் கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் பார்க்கலாம், நாளைக்கு அவசியம்னா பார்க்கலாம், இன்னொரு நாள் வெயிட் பண்ணு. ஸோ தேர் தே ஆர் இன்கல்கேட்டிங் தி வேல்யூ ஃபார் மணி. எப்படி ஒர்க் பண்ணாலும் ஒரு உமன் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போனாலும் சரி ஒர்க் பண்ண வேண்டியது அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் சேவிங்ஸ்ன்னு வரும்போது ஹோம் மேக்கர் வந்து இஸ் ஹேண்ட்லிங் ஹஸ்பண்ட்ஸ் மணி, தோ இட் இஸ் எ ஃபேமிலி மணி. என்னோட பொருள்னா என்னால் எடுத்து கொடுக்க முடியும், ஆனால் ஏர்ன் பண்ணி கொண்டு வந்து என் பொறுப்பில் விடுற பணத்தை நான் ஈஸியாக செலவழிக்க முடியாது சார், இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ ஐ ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் மை மணி.
6: என்ன மாசமான கொண்டு கொடுக்குற மாச கடைசியில இல்லன்னு சொல்றேன்ற கேள்வியையும் கேட்டுக்கணும். அதே சமயத்துல அப்படியே ஓடுற ஓட்டத்துல ஓடவும் வேணும், பசங்களுக்கும் பண்ணணும். இத்தனையும் நடுவுல ஒரு 10 ரூபாய் எடுத்து ஓரமா வச்சுட்டு மழை காலத்துக்கு தேவைப்படும் பண்றவளும் பண்ணிதான் ஆகணும். நீங்க வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஆபீஸ் போற ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, கேள்விகள் இன்னும் உங்ககிட்டதான் இருக்கு. சோ நீங்க கேள்வி மென் தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏதான ஒரு ஃபார்ம்ல நாங்க ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். என் பணத்தை விட என் பொறுப்புல விட்ட பணத்துக்கு நான் இன்னும் ரொம்ப ஜாகிரதையா செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால சேவிங் தான் சார் ஃபர்ஸ்ட். எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு சேவிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், ஆபீஸ் போற மதருக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கும், குழந்தைங்களோட இருக்க முடியலையே. அதனாலேயே அவங்க கேட்கும் போது இம்மிடியட்டா கொடுக்கறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கும், தரவும் முடியும். ஆனா ஒரு வீட்டில் இருக்கிற அம்மாட்ட போய் ஜஸ்ட் சாதாரண அம்மா என் ஃப்ரெண்டு புது செல்போன் வாங்கியிருக்காம்மா எனக்கும் வாங்கித்தா, வெயிட் பண்ணுப்பா நிறைய இருக்கு பட்ஜெட்ல, வெயிட் பண்ணு, ஒருத்தர் சம்பாதிக்கிற குடும்பம் இது என்னன்னு நான் பார்த்து தான் செய்ய முடியும், அவசரப்படாத, இது தேவையான்னு யோசி. ஒரு மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும், பையன் ஸ்லோவா கேட்க மாட்டான், இனிமேல் கேட்டா கிடைக்காதுன்னு தெரியும் அவனுக்கும். சோ அவசியமா அதி அவசியமா இல்ல அனாவசியமான்ற டெசிஷனும் அங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்து
1: போகப்படுறது.
7: ஹலோ சார், ஐம் கிருத்திகா ஃப்ரம் செகண்ட் வீக். அவங்க சொன்னபடி பார்த்தா லைக் values பத்தி you were talking now sir.
1: Yes.
7: என்ன பொறுத்த வரைக்கும் my mom is a working woman. ஏன் working woman கிட்ட இருந்து values கத்துக்க முடியாதுன்னு எனக்கு புரியல. எனக்கு save பண்ணணும்னு சொல்லி தந்தது அவங்க, கெரியர் ஓரியன்டா இருக்கணும்னு, இண்டிபெண்டா இருக்கணும்னு. லைக் கெரியர் ஓரியன்ட் விமன் ஆர் மோர் மெச்சூர் வென் இட் கம்ஸ் டு சேவிங். ஸோ எனக்கு புரியவே இல்லை ஏன் அந்த சேவிங் விஷயம் மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து ஒர்க்கிங் விமன் கிட்ட இருந்து கத்துக்க முடியாது. ஐ கெட் இட் மோர் ஃப்ரம் மை மாம் தென் மை டேட் ஒன் வே. லைக் மை டேட் ரீட்டிங் வில் சார்,
1: யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மாம் அண்ட் டேட் இந்த மாதிரி சேவிங்ஸை பற்றி தெரிஞ்சுட்டீங்க. பிகாஸ் யுவர் மாம் இஸ் அண்ட் ஆஃபீஸ் கோயராக இருந்தால் தான் ஷீ இஸ் ஏபிள் டு டீச் யூ அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண சேவிங்க்கு ஈக்குவலண்ட் கரோலரி வேர்டு என்னென்ன ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் வந்து நீங்கள் எங்கே பண்ண போறீங்க, நீங்கள் அண்டர்ஸ் யூ கோ அவுட் யூ கெனாட் ஸ்பெண்ட், ஏ ஹவுஸ் ஒய்ஃப் கெனாட் ஸ்பெண்ட். மிஞ்சி போனால் வெளில அந்த கத்திரிக்காய் கொத்தவரங்க வச்சுன்னு போனால் இல்லையா, அதை வந்து அதுனா 1 கிலோக்குள்ள 4 கிலோ வாங்கி வேஸ்ட் பண்ணலாம் இல்லையா. பட் வந்து இப்போ வந்து இந்த பர்டிகுலர் சாரீ வாங்கலாம், இந்த பர்டிகுலர் இப்போ ஒரு புது கல்ச்சர் ஒன்று வந்து இந்த சிட்டி சென்டருக்கு போகிறது அந்த இதுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் முன்னெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா. எனக்கு வந்து சி நான் கன்சர்வேட்டிவாக பேசலை, எனக்கு என்னமோ ஒரு கரேஜே போயிடுதோ, பிகாஸ் வி டிபெண்ட் மோர் ஆன் பை ஸ்பெண்டிங் வி டிபெண்ட் மோர் ஆன் தி பர்சன்ஸை அதை செல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம அடிமைகளாக போயிட்டோமோ, ப்ராடக்ட்ஸுக்கு அடிமையாக போயிட்டோமோன்னு எனக்கு தோன்றது. உதாரணத்துக்கு நான் அப் டு 25 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு தலைவலி ஜலம் ஜலதோஷம் இதெல்லாம் வந்தால் எனக்கு ஒரே ஒரு டாக்டர் ஒருத்தர் டாக்டர் ராகவாச்சேரியன் ஈஸ் அன் இஎன்டி, இஸ் த ஒன்லி அவைலபிள் டாக்டர் இன் மயிலாப்பூர். என்ன ப்ராப்ளம் வந்தாரு, வெதர் யூ ஹேவ் டெங்கு ஆர் டயாபிட்டிஸ் யூ ஷுட் கோ டு இஎன்டி ஒன்லி. இல்லை அவர் ரொம்ப வாயை திறக்க சொல்வார், யூ டச் அவர் டங்கு கிட்டே அதை டச் பண்ணுவார். அந்த தென் ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்லிடுங்க அப்படின்னா, தட்ஸ் வாட் வி வாண்ட் என்ன. பட் 2 நாள் ஜுரம் தேவையாகப்படும். இன்றைக்கி வந்து மை சன் வந்து சோ மெனி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் டு ஃபோன் பண்ணி கேட்குறான் அலிகர்லேருந்து, அப்பா ஜலதோஷமாக இருக்குது நான் வந்து எரித்ரோமைசின் சாப்பிடலாமா இல்லாட்டி வேறு ஏதாவது மாத்திரை சாப்பிடலாமான்னு கேட்குறான். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மருந்து வாங்குறது எக்ஸ்பெண்டிச்சர் தானே, ஸ்பெண்டிங் தானே. அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் வந்து நம்ம வந்து ஜாஸ்தியாக்கிட்டே போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பெண்டிங்னால தான் நமக்கு வந்து வி லூஸ் சேவிங் ஆல்சோ. இப்போ வந்து இப்போ ஒரு பவர் கட் வந்து 2 ஹவர்ஸ் பவர் கட்டை கூட நம்மளால் தாங்க முடியல. முன்னெல்லாம் வந்து எங்கள் ஃபாதர் அண்ட் மதர் தேல்லி அப்போ பவரே கிடையாது, பிஃபோர் 40s பவரே இல்லாமல் அப்போ வந்து அப்போ இதே வெயில் தான் இருந்திருக்க போகிறது, இதே சம்மர் தான் இருந்திருக்க போகிறது, இதே வின்டர் தான் இருந்திருக்க போகிறது, ஸ்டில் தேவர் ஏபிள் டு லிவ் கம்ஃபர்டபுளி. அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த கண்டென்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்மெண்ட்டில் தான் அவங்களுக்கு வெதர் இட் இஸ் சேவிங் ஆர் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அந்த குவாலிட்டியாக வருங்கிறது எனக்கு தோன்றது. கரெக்டா
8: சார், குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறாங்க அப்படின்னாங்க. குதிரை ஓட்டுறது வந்து ஒரு சேனாதிபதியோ ஒரு ராஜாவோ இருக்கலாம். இப்போ மேம் சொன்னாங்க அஷ்டாவதாரியா இருக்கிறாங்க ஒர்க்கிங் விமன்றாங்க, அதே தான் நானும் சொல்றேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இப்போ அவங்க ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு நர்ஸாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளேயே அதாவது குண்டு சட்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு குதிரை ஓட்டி எவ்வளோ ரோல்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அந்த வீட்டை மேனேஜ் பண்ணும்போது ஒரு மேனேஜராக இருக்காங்க, குழந்தைங்களை பார்த்துக்கும் போது ஒரு நல்ல நர்ஸாக இருக்கிறாங்க, நிறைய அஷ்டாவதாரியாக இருக்கிறாங்க, அதை மேனேஜ் பண்ணும்போது ஒரு எக்கனாமிஸ்டாக இருக்கிறாங்க, அதை நல்ல போதனைகளை சொல்லும் போது ஒரு டீச்சராக இருக்காங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வந்து அஷ்டாவதாரியாக இருக்கிறாங்க. இன்னொன்று நான் ஒத்துக்கிறேன், ஒர்க்கிங் விமன் ஆர் பெட்டர் சேவர்ஸ்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். எந்த வகையிலன்னா, பக்கத்து வீட்டில் தீபாவளி ஆஃபர், இது ஆஃபர் சேவ் ரூபீஸ் 999 ஆன் திஸ் ப்ராடக்ட், ஓகே இந்த இதில் சேவ் பண்ணலாம்.

0: ஹலோ, ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வெளியில் போக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்ட்டு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே வேற, வெளியில போற எங்களுக்கு தான் சார் டைமே இல்ல, அவங்க தான் எப்பவுமே வீட்டுல இருக்காங்க, டிவியை பார்த்து தான் நிறைய கத்துக்கறாங்களே என்ன வாங்குறதுன்னு, வாங்குறதுக்கே டைம் இல்ல, அப்புறம் எப்படி சார் நாங்க ஸ்பெண்ட் பண்றது?
1: குட் பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட்
2: சார். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வாங்கறதுக்கே டைம் இல்லைன்னு, ஆனா அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறதுக்கு என்ன சாரி, அதுக்கு மேட்சிங்கா என்ன போட்டுக்கலாம், என்ன செப்பல்ஸ் போட்டுக்கலாம், அவ எப்படி போட்டிருக்கா, இவ எப்படி போட்டிருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ்ல போய் அவங்க அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து டெய்லி ட்ரெஸ் பண்ணிக்கணும், டெய்லி வெளியில போகணும், டெய்லி ஆபீஸ் போகணும், இந்த ஒர்க் இருக்கு அந்த ஒர்க் இருக்குன்ற டென்ஷன் இருக்காது. சோ எங்களுக்கு இன்னும் திங்க் பண்றதுக்கு அதிகமா இருக்கும், பிளஸ் வி கேன் சேவ் பெட்டர் தேன் தெம்.
3: ஆனால் ஹோம் மேக்கர்ஸ்க்குலாம் இப்போ வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முந்திலாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஹவுஸ் டு ஹவுஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் முந்திலாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, ஒர்க்கிங் விமன்னா தான் போக முடியும் அப்படின்னு கிடையாது. தே ஆர் சிட்டிங் அட் ஹோம் அண்ட் தே என்ஜாய் எவ்ரி திங்.
4: எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ், ஆக்சுவலி நான் வந்து ஐ எம் லைக் டு பி ஃப்ராங்க், அவ்வளோ எஜுகேஷன் எல்லாம் கிடையாது, எனக்கு அவ்வளோ எஜுகேஷன் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஐ என்ஜாய் டூயிங் எவ்ரி திங், வாட் எவர் இஸ் தேர். நான் வந்து இல்லை இவங்கெல்லாம் ஆஃபீஸ் போறாங்கல்ல, நான் கூட எதுனா பண்ணணும். ஐ ஸ்டார்டட் ஆல் சிம்பிள் திங்ஸ் அட் ஹோம் லாங் பேக் வென் ஐ ஜஸ்ட் காட் மேரிட். அவர் வில்லேஜ் இன் மதுராந்தகம். ஆனால் இங்கே சென்னையில் வந்துட்டு ஐ யூஸ் டு சீ, ஐயோ எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங், படித்து வேர்ன் பண்ணுறாங்க, ஆனால் நான் வீட்டில் உட்காந்து எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மாலாஸ் கார்லென்ஸ், ஐ ஸ்டார்டட் ஸ்மால் ஸ்மால் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் அட் ஹோம். பட் நவ் ஐ எம் ஏர்னிங் வெரி நைஸ்லி. ஆனால் வந்து இன்னொருலாம் சேவிங் ஒரு 5 பைசா என் வீட்டில் போடலை, பிகாஸ் நான் போட மாட்டேன், ஐ நோ பிகாஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் அகேன்ஸ்ட் தட். பட் ஐ வாண்ட் டு பி அஸ் அ ஸ்டாண்டர்ட், ஐ கேன் ஸ்டாண்ட் இன் சொசைட்டி, நான் எதனா பண்ண முடியும். டுடே ஆல் ஈவன் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் காலேஜ் ஹூ லேர்ன் ஃப்ரம் மீ ஹவு டு மேக் மாலாஸ் ஆஃப் whatever it is. Or weddingல போனா கூட இவங்க பண்ண மாலை பாருங்க அந்த மாதிரி, they have that view at least until. It is not that working women can save, அது even I agree, but எந்த angle வேணா save பண்ணலாம் அவங்க. It is என்ன ஒரு view அந்த மாதிரி இருக்கு எனக்கு, they can save anyhow it is. It is not that வெளியே போயோ பசங்கள் கஷ்டப்பட்டதோ அந்த மாதிரிலாம் save பண்ணலாம், ஆனால் என்ன angle வேணா save பண்ணலாம் அவங்க.
1: நீங்க ஹவுஸ் ஒர்க்கிங் உமனா இருக்க ஆசைப்படுறீங்க?
4: Yes, I am a house working woman only actually. So that way I am telling you.
1: This is a better solution.
4: See, I'll tell you.
1: வீட்டிலே இருந்து ஒர்க்கிங் உமனா இருக்கிறது.
4: என் குழந்தை கூட பார்க்கணும்.
1: See, இப்ப நீங்க அமெரிக்கா நீங்க பாத்தீங்களா, தே கம்ப்யூட்டர் தான் அங்க வீட்டிலே தான் ஹவுஸ் ஒர்க் தான் எல்லாம்
4: பண்ணிருக்காங்க.
1: No, ஆபீஸே வீட்டுக்கு வந்துருது இப்போ.
4: Yes, அந்த மாதிரி
1: it is. You cannot go out and save.
4: இல்ல என்ன பண்ணனா கூட என்ஜாய் பண்ணி பண்றோம் அந்த மாதிரி ஒரு view. அவ்வளவுதான்.
1: This is a good point. நீங்க கொஞ்சம் சேம் சேட் கோல் போட்டீங்க அவங்களுக்கு.
5: சார் இப்ப வந்து மேம் சொன்னாங்க ஒர்க்கிங் உமன் மெச்சூர்ட் அப்படின்ட்டு, ஆனா ஒரு ஒர்க்கிங் உமன் வந்து இப்போ அவங்களோட பையன் கேக்குறான், அம்மா இங்க பொருள் எங்க இருக்குன்ட்டு, டே போடா நீயே தேடிக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இது அங்க இருக்குடா நான் தேடித்தனன்னு சொல்லவே மாட்டாங்க. இது ஹவுஸ் ஒர்க்கிங் உமனா இருந்தா இதோ நான் தேடித்தனன்ட்டு அவங்களுக்கு தெரியும் எந்த திங் எங்க இருக்குன்னு, அவங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் பால் கரையாற வந்தா இப்போ ஒரு 1 liter எக்ஸ்ட்ரா தரம் வந்தா ஹவுஸ் ஒர்க்கிங் நோட் பண்ணி வச்சுப்பாங்க, இவி தரல கேட்கணும் அப்படின்ட்டு. சப்போஸ் அயன்கார வந்து பேலன்ஸ் எல்லாம் தெரியும் என்னைக்கு வந்து எந்த பேலன்ஸ் என்ன, ஒர்க்கிங் உமனை கேட்டா போனா போட்டோ போனா போட்டோ அப்படின்னு விட்டுருவாங்க. பட் ஹவுஸ் ஒர்க்கிங் அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியும் இதை வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விதத்தை இப்ப பிரின்சிபால் மேம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன் ஏன் ஹவுஸ் ஒர்க்கிங் உமன் இருக்க கூடாது அப்படின்ட்டு.
1: என்னன்னா கரெக்ட், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து வாங்கணுமா வாங்கணுமா வாங்க வேண்டாமாங்கிறது தெரியும், பட் ஆபீஸ் ஒய்ஃப்க்கு எதை வாங்கணும் எதை வாங்க கூடாதுன்னு தெரியும்
5: இல்லையா?
1: இது வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து டெஃபினெட்லி ஹவுஸ் ஒய்ஃப் தே வில் டேக் எ குட் டிசிஷன் வெதர் நம்ம வீட்டுக்கு வந்து இன்னொரு ஏசி வேணுமா வேண்டாமாங்கிறது. பட்டு எங்கே ஏசி வாங்கினா சீப்பாக கிடைக்கும், வோல்டாஸா இதுவா அப்படிங்கிறது, இல்லாட்டி அந்த வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு வராங்களா, அது பேர் ஸ்பிளிட் வச்சு பார்த்தீங்களா, எங்களை ஜென்ஸுக்கு ஒன்றுமே தெரியல.
5: இப்போ பிரின்சிபல் சொன்னாங்க ஒர்க்கிங் உமன் ஏன் ஹவுஸ் ஒர்க்கிங் உமன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு ஹவுஸ் ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் உமன் வந்து மார்னிங் ஏஞ்சி சமைப்பாங்க, ஆனால் அவங்க வந்து என்ன சமைப்பாங்கன்னு தெரியாம டென்ஷன்ல வேற ஏதோ குக்க ஹஸ்பண்டே ஆபீஸ் அனுப்பிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் போய் தந்து போய் என்ன அது இப்படி இருக்குன்னு தேடுவார். அது ஹவுஸ் ஒர்க்கிங் விமன், ஹவுஸ் ஒர்க்கிங் விமனா தான் என்ன வேணும் தெரிஞ்சு வைப்பாங்க. அது அது ஒரு விதம். அது இல்லாமே ஹவுஸ் ஒர்க்கிங் விமன்னா டென்ஷன்ல ஏதோ விட்டு போயிடுவாங்க, பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா வீட்டுக்கு பசங்க வரும்போது அம்மா இல்லையேன்னு எத்தனை பசங்க வருத்தப்படுவாங்க.
4: என்ன ஆஸ்பெக்ட்னா ஒர்க்கிங் விமன்னால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைகள் இண்டிபெண்டா இருக்க பழகிக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் அம்மா அது எங்க அம்மா இது எங்கன்னு கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப நான் கண்கூட

0: பாத்திருக்கேன். அது வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப இண்டிபெண்டா விட்டா அது வேற மாதிரி நான் சொல்லல. வீட்டு வேலைகள் பகிர்ந்த கதை, அதுலயே சேவிங்ஸ் வருது உங்களுக்கு. எதை எப்படி பண்ணணும், எவ்வளவு நல்லா பண்ணணும், எவ்வளவு சிறப்பா பண்ணணும் அப்படின்னு தானே பண்ணி அவங்க நான் அம்மா வீட்டுல இல்லையா எப்படி பண்ணணும் அவங்களே கத்துக்கிறாங்க. தே கெட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் ஹவுஸ் ஹோல் திங்ஸ் பை தெம்செல்ஸ். ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வந்தால் அவங்களே ஏதாவது டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ தே ஆர் மோர் இண்டிபெண்டன்ட். அதுலேயே வந்து அவங்க எப்படி இதுவாக பண்ணணும், எதுவுமே ரொம்ப அனாவசியமாக டைம் கூட சேவ் பண்ண கற்றுக்குறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான நான் எக்ஸ்பெக்டாக நான் பார்க்குறேன்.
1: சரி, என்னன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ஆஃபீஸ் கோயருக்கு என்ன விஷயம்னா, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா தே டோன்ட் சி டிவி. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா தே சி டிவி. அண்டு நான் முதல்ல சொன்ன வேல்யூஸ் வந்து போனதுக்கு காரணமே பிகாஸ் ஆஃப் டிவி. நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா சாதாரணமாக அது இப்போ வசனம் பிரகாரம் என்னென்னா இன்னைக்கு செத்தா பத்தண்டிக்கு பாலும்பாங்க. பிறகு டிவி சீரியலில் இந்த எபிசோடில் செத்தா 40th எபிசோடில் தான் பால். இதுக்கு நடுவில் பாடி வேறு மாறிடுது, ஏன்னா அவன் அவைலபிலிட்டி கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி அண்ட் ஆல் லேடிஸ் வந்து மதர் இன்லாவோ மதரோ டாட்டர் இன்லாவோ இவெல்லாம் வந்து ரொம்ப பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது டிவி தான். ஸோ அகைன் நான் வந்து நான் டிவி ஸ்டேஷன் இவ்வளோ போய் கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அமெரிக்காவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருது, சைன்ஃபீல்டு வருது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்டபோது, இல்லை சார் இங்கே லேடிஸ் தான் ரொம்ப எங்களுக்கு இப்போ டிஆர்பியே லேடிஸ் ஆகுது அப்படிங்களா. ஸோ அகைன் தே பிளேம் யூ ஒன்லி, வெதர் இட் இஸ் ஆஃபீஸ் கோயர் ஆர் ஆஃபீஸ் கோயர் திரும்பி சாயங்காலம் வந்து கதையை கேட்டு தெரிஞ்சுடுறா அவனுக்கு என்னடி ஆச்சு அப்படின்ட்டு இல்லையா. அந்த வந்து சி ஆக்சுவலி மோர் தென் ஆஃபீஸ் கோயரோ இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபோ இவங்களை வந்து ஸ்பாயில் பண்ணுறது வந்து அந்த மகாத்மா காந்தி செட் நம்மளுடைய சோல் வந்து கிராமத்தில் இருக்க அப்படினா கிராமம் வரைக்கும் நம்ம போக வேண்டாம், அட்லீஸ்ட் சிட்டியில் நம்ம ஃபேமிலியில் இருக்குங்கிற நம்ம சோல் இருக்குங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கூடாமல் வி ஹவ் பிகம் மோர் கிரீடி, வி வாண்ட் மோர் மனி பிகாஸ் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் மோர் இல்லையா. சப்போஸ் இஃப் யூ கோ டு பெட்ரோல் பங்க் யூ இமீடியட்லி ஃபில் அப் த டேங்க் அப்படிங்கிறோம். ஒய் பிகாஸ் நாளைக்கு வந்து ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா ஒருவேளை இன்னும் நம்ம வி ஸ்பெண்ட் மோர் மனி. So you put 500 rupees petrol, what will happen? All of you have decided to put only for 500 rupees petrol. What will happen? And the petrol bunk la undu petrol undu meedi irukum. So he will not have storage space. So he will reject you further avanu supply pannana. Avanukku storage irukadhu. So ultimately he will reject Dubai. Enakku evlo dinu mela petrol pannadhu. So ultimately the price will come down. So namba vandu and the saving eppana டே டு டே வாங்குறது கடைக்கு போய் வாங்கணும். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஆஃபீஸ் கோயர் வாட் யூ வில் டூ, ஒரு ஒன் வீக்கு நீங்கள் வாங்கி போட்டுருவீங்க. வெராஸ் எ ஹோம் மேக்கர் டெய்லி ஷி கேன் கோ டு த மார்க்கெட் அண்டு டெஸ்ட் த வெஜிடபிள் அண்டு பிக்கிட். நான் இப்போ அமெரிக்கா போனபோது நினைத்து பிகாஸ் எல்லாருமே எங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸ் தாங்க. ஸோ அவங்க வந்து சார்ட் போட்டு வச்சுருக்காங்க. மண்டே டியூஸ்டே மண்டே அன்னைக்கு பொடலங்காய் சாப்பிடு, டியூஸ்டே அன்னைக்கு இந்த எல்லாம் ஃப்ரீசரில் இருக்குது, அது எவ்வளோ பழசோ தெரியலையே நமக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து இஃப் யூ ஸ்பெண்ட் சம்திங் ஆர் இஃப் யூ சேவ் சம்திங் அது வந்து ஒயில் சேவிங் யூ ஷுட் பி அ மைசர், ஒயில் ஸ்பெண்டிங் யூ ஷுட் பி வைசர் இல்லையா. ஸோ அந்த அந்த இது வந்து உங்களுக்கு வந்து டே டு டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி டே டு டே நீங்கள் வந்து கடைக்கு போய் வாங்கி, ஏன்னா நடக்கிறதுக்கு இப்போ எல்லோரும் கஷ்டமாக போயிடுது. ஈவன் இங்கே பக்கத்தில் இருக்க தூரத்துக்கு கூட வி கோ பை கார் ஆர் மோட்டர் பைக்கு, வி டோன்ட் வாண்ட் டு கோ பை வாக். ஸோ தட்ஸ் வை அகைன் வி ஹவ் டு டிபெண்ட் ஆன் கார், கார்னா அகைன் பெட்ரோல் அகைன் கேசலின் இல்லையா. தென் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக போயிடுது. தென் வாட் டு டூ, ஹஸ்பண்ட் சேஸ் ஏ நீ தான் பிகாம் படிச்சிருக்கேம்மா யூ கோ டு ஜாப் அப்படிங்கிறான். ஸோ நெசசரிலி ஷி ஹேஸ் டு கோ டு ஜாப் ஆர் நெசசரிலி ஹி ஹேஸ் டு கோ டு ஜாப் ஆஸ் மேம் சொன்ன மாதிரி இல்லையா. இஃப் ஷி இஸ் ஏர்னிங் குட் அமௌண்ட்னா ஒய் ஆஃப் த நாங்கள் எதுக்கு போனோம் ஆஃபீஸ் ஜாலியாக ஆக்கட்டலாம் வீட்டில் உட்காந்துருக்கலாமே இல்லையா.
2: I want to oppose the point you said about the television. சீரியல் போடுற அதே டிவியில தான் நிறைய ஷோ அபவுட் தி சேவிங்ஸ் எல்லாம் அவங்க போடுறாங்க. நிறைய ஷேர் மார்க்கெட்ஸ் பத்தி, நிறைய சேவிங்ஸ் பத்தி, கோல் ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாமே அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி எல்லாமே அந்த சேனல்ஸ்ல வருது. ஸோ எதுக்கு வெறும் டெலிவிஷன் சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கிறவங்க டிவியை பார்த்து நாட் ஓன்லி அபவுட் சீரியல்ஸ் பார்த்து அவங்க இது மட்டும் ஸ்பாயில் ஆகிறது
1: மட்டும். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவேன், அதுவா பார்த்துருக்கீங்க நான் பார்த்துருவேன். ராதிகா சீரியல் தான ஓடிட்டு இருக்கோம்.
2: Actually, my mom is a homemaker here and she is more interested in savings by seeing all these channels. So, adhula enna enakku indha therinjuchu, homemaker is not only spoiling about serials, they also learn more in the news channels and all that. There are more shows and nariya irukku ippo, so they get more opportunities also to learn about all these.
3: I do agree with her. எங்க வீட்ல எங்க பெரியமா வந்து she is a homemaker only she has been here for she's been அவங்க வந்து 20 வருஷத்துக்கு மேல சேவ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பெரியபாக்கு வந்து even though he gets home only little less very less income அவங்க வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணி அவங்களோட பொண்ணு வந்து இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சு and she's got her married really in a very satisfactory way and even now எங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட வீட்டில் வந்து தினசரி வந்து கோல்டோட விலை என்ன சென்செக்ஸ் எவ்வளோ மேலே போயிருக்குங்கிறது அவங்களுக்கு தான் நிறைய தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட
1: வீட்டில் இருந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க They have more time to learn.
4: Sir, I am Hindu from 2nd BCom MM. எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு சொல்றதுக்கு யாரோ சொன்னாங்க வீட்டில் வந்து பையன் டப்பா கேட்கறதுக்கு அம்மா வேணும்னு அவன் வீட்டில் அவன் டப்பா எங்கே இருக்குன்னு தெரியுது அம்மா வேணும்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் லைஃப்பில் That is one thing. Second thing is, my mom's...
1: Billa, enna dabba va?
4: Dabba. Avanga veetla paiya amma dabba venumna avanga amma koopidran. Enga veetla la ellarume naan dhaan. One more thing.
1: But office porra dhaan nerda. Amma appa enga ne kekkara dabba outrunga appa. Appave kettu therinjikondirukke. Illa appa comes around 12 o'clock. Amma comes around 1 o'clock. Ivan paakadilla Saturday Sunday dhaan paakran. Saturday appa Sunday amma. Enna?
4: One more thing sir, my mom is a working woman.
1: No, I'm just kidding. You go ahead.
4: Yeah, I'm going ahead. My mom is a working woman. According to her and me, a woman not only works for financial pressure bear pandrathukku sambadhikkaradhukku mattum illa. It gives her an identity, a passion. If a woman is a teacher, it means teaching is her passion. If my mom is going to work, it means working with people gives her happiness. If men can have a career, why can't women have? It's not only about that. If a homemaker can save 100 rupees from 500 as a revenue, why can't a person who's earning 5,000 or 50,000 save 10,000? So I'm here to argue that working women can save more, which is evident from this fact. இதே மாதிரி அம்மா ஒர்க் பண்ணும்போது ஏற்ற விட்டேன் பாட்டி வந்து ஏமா நீ வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப கோபம் வரும் நான் வந்து அவங்க வெளில போய் வம்பு பேசுறதுக்கு பதிலாக வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் தட் இஸ் ஒன் மோர் திங் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அக்கார்டிங் டு அம்மா ஒர்க் பண்ணுறதுனால வீட்டில் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் So that helps me to grow as an individual. I'm not dependent on my mom to get me dabbas or anything else. Sometimes even I cook for myself. So this helps me to become a better person in the future. So working women help their kids grow better. That's my point.
5: Sir, just one more point. We're talking about who can save better. Abdin Solmodu. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு காலேஜ்ல ஒரு கிளாஸ் சத்தம் போட்டுட்டு இருந்தா கூட டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க வந்து கிளாஸ் எடுத்து பாரு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து செலவு பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க சம்பாதிச்சு பாரு நீ சம்பாதிக்கும் போது உனக்கு தெரியும் இவ்வளவு செலவு பண்ண முடியுமா வெரி சிம்பிள் நம்ம வெளியில போய் சம்பாதிக்கும் போது வேல்யூ ஆஃப் மணி தெரியும் வேல்யூ ஆஃப் மணி தெரியும் போது வி சேவ் பெட்டர்
1: Yes, yes.
5: And
1: I totally
5: And concept of entertainment. சில பேர் சொல்றாங்க dress-ல எல்லாம் நிறைய செலவு பண்றாங்க அப்படினு. இப்போ நம்ம இருக்கிற காலத்துல செலவு பண்றதுக்கு வெளில போகணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா எக்ஸ்போஷருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கு. எல்லார்கிட்டயும் இன்டர்நெட் இருக்கு. எல்லார்கிட்டயும் டிவி இருக்கு. அத பார்த்து தான் நம்ம கத்துக்குறோம். அந்த அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பார்த்து தான் கத்துக்குறோம். எல்லாமே எங்க வாங்கணும் அப்படிங்கறத வந்து வெளியில போய் தான் நம்ம தெரிஞ்சிக்கணும்ங்கிறது இல்ல. எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அதனால வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. சோ வெளியில போகும்போது நமக்கு வேல்யூ ஆஃப் மணி தெரியுது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது சேவ் பண்ணுங்கிற ஆட்டிடியூட் இருக்கு.
1: Good, good, good. Very good.
6: Hello. I want to oppose one point. ரொம்ப இண்டிபெண்ட் கிடைக்குது சொல்றாங்க.
1: என்னமா?
6: இண்டிபெண்ட். இண்டிபெண்ட் கிடைக்குது சொல்றாங்க சில்ட்ரன்ஸ்க்கு. There is a safe way children should get parents கிட்ட இருந்து.
1: What is it? அது பேரே தெரியலையா?
6: Parents கிட்ட இருந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து affection கிடைக்கும். And they should lead children at some certain stages. So over independent leads to misleading. So Yeah, so on the dependent, on the point I want to oppose it.
1: That is good, la irundha vandu innum affection
7: independence appdinum bodhu affection mother num bodhu as a mother vandu affection illada mothers e kedaiyadhu ulagathila nichayama affection irukum but at the same time independence vandu enga enga avasiyamo anga mathram dhaan eduthukonume thavara ella edathil independence solittu pandrathu it's not fair adhudha she meant
8: hello sir I'm Kirtana Shah from 1st BCom ANS We think that housewives stay at home, do not earn and in turn...
1: Please go near the mic, I'm not able to hear you.
8: Housewives stay at home and in turn they don't earn anything and don't have a sense of saving. But I believe that's truly wrong because sitting at home they silently work towards the betterment of the family and towards the betterment of the children. They are savings and they have a sense of savings in energy, savings in expenses, savings in health, savings in happiness, savings in time and savings in... the values of the family they work in a very silent manner, and for them the period they start earning when their children start earning, when their husbands are finally satisfied with their earning, that becomes their sense of satisfaction in terms of savings. So the period when their children are still growing up, that is the savings period for them. And when they start earning, that becomes the earning period for the house mother, homemaker as well.
1: See what happens, or girl vandu, suppose if she goes to office, now most of the girls I have seen, office going girls vandu vandona ayyo marandu pettene kolai moonneno abingira na na kodath fan off panneno abingira. See veetla irundha takku off pannidalam, takku kolai mudiyala, you can save energy, water illaya, not only money, ஈவன் வாட்டர் அண்ட் எனர்ஜி கூட சேவ் பண்ணலாம் இல்லையா. பட் ஆஃபீஸ்க்கு நம்ம போயிட்டோம்னா நெசசரிலி வீ டோன் நோ. பட் அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்தோம்னா பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் டே பூரா உங்கள்கிட்ட வாட்டர் கீழே கொட்டிகிட்டே இருந்தது அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் இருக்கிறதுனால தேர் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ், ஆஃபீஸ்க்கு போகிறதுனால தேர் ஆர் சர்டன் ஒரு அவேர்னஸ். லேடிஸ்க்கு எஸ்பெஷலி தே ஆர் ஈக்குவலி, நாட் தட் நாட் உங்களை சோப்படிக்கிறதா சொல்ல, ஜென்ரலி வந்து இப்போ வந்து அதே கேபிள், எனக்கு ஒரே ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் இன்னும் லேடிஸ் வராத ஒரே ஒரு ஃபீல்டு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒய் ஹியூமர், டோன்ட் சே மனோரமா, கிரியேட்டிவ் ஹியூமர் சொல்கிறேன் நான், ரைட்டிங் ஹியூமர். அருந்ததி ராய் அவங்கெல்லாம் வந்து தேர் ஆல் ரைட்டிங், சிவசங்கரி மேடம், சிவசங்கரி அனுராத் ஆரம்பன் எல்லாரும் தே ரைட் பாயிங்கன்ட் அண்ட் சீரியஸ் ஸ்டஃப். அந்த ஹியூமரில் மட்டும் ஏன் வந்து லேடிஸ் வரவே இல்லை? தே ஆர் வெரி சீரியஸ் ஓகே, பிகாஸ் தே ஆர் அஃபெக்ஷனேட் அண்ட் தே ஹவ் டு பி சீரியஸ். எனக்கு வந்து நீங்கள் வந்து த மோகன் யூ சி நவ், ஐ வுட் ஹவ் பீன் அன் இன்ஜினியர், இவ்வளோ தூரம் எல்லா காலேஜிலையும் என்ன கூப்பிட்ற மாதிரியோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட் பண்ணுற மாதிரியோ ஒரு செலிபிரிட்டி ஆகிருக்க மாட்டேன். என்ன வந்து இவ்வளோ ஒரு செலிபிரிட்டி ஆக்கினதே ஒரு ஆஃபீஸ் கோயர், தட் இஸ் ஒரு ஸ்கூல் கோயிங் டீச்சர். சி இன் ஆல் மை பிளேஸ் ட்ராமாஸ் ஃபிலிம்ஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஐ புட் ஹர் புட் இஸ் இந்த மாதிரி அந்த ஹீரோயின் நேம் வந்து ஷுட் பி ஜானகி. தட் ஜானகி ஷீ இஸ் மை டீச்சர், ஷீ இஸ் அபவுட் 85 இயர்ஸ் ஓல்டு. ஷீ ஒன்லி டாட் மீ தி ட்ராமாட்டிக்ஸ் அண்ட் ஷீ ஒன்லி என்கரேஜ்ட் மீ. அதர்வைஸ் அவட் அப்படின்னு மில்லியன் இன்ஜினியர்ஸ், நானும் ஒரு இன்ஜினியராக இருந்திருப்பேன். என்னை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி ஒரு நேம் கொடுத்தது, ஸ்டில் நான் ரோட் என் ஆர்ஜின் அவள் விகடன், அவள் விகடனில் எழுதியிருந்தேன் நான் யாதுமாக்கி நின்றாள் அப்படின்ட்டு. ஷீ இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆஃபீஸ் கோயிங் லேடியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இட் இஸ் குட் ஃபார் த சொசைட்டி, இட் இஸ் ரியலி குட் ஃபார் சொசைட்டி. அட் தி சேம் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எங்கள் பாட்டி மாதிரியோ எங்கள் அம்மா மாதிரியோ இருந்தால், எங்கள் அம்மா வந்து ஷீ டாட் மீ சோ மெனி திங்ஸ். நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து என்னை ரோட் ஆபிஷன் மீ ஹிந்தியில் எழுதுறச்சே, கமல் ஆஸ்ட் மீ டு கோ அண்ட் சிட் வித் குல்சார், குல்சார் ஒன்லி டிட் தி ஹிந்தி டயலாக்ஸ். அப்போ குல்சார் வாண்டட் மீ டு டிரான்ஸ்லேட் ஆல் த டயலாக்ஸ், தமிழ் டயலாக்ஸ், ஸோ தட் ஹீ வாண்டட் டு நோ த இன் வாட் கான்டெக்ஸ்ட் யூ ரோட் திஸ் டயலாக் அப்படின்னு. தென் ஐ ஸ்டார்ட் டிரான்ஸ்லேட்டிங் ஆல் த டயலாக்ஸ் இன் இங்கிலீஷ். ஹி வாஸ் கோயிங் ஆன் லாஃபிங் அட் ஒன் ஸ்டேஜ். அவர் சொன்னார், மோகன் இட் இஸ் சூப்பர் மோகன். அது எப்படி அந்த மதராசிக்கு மட்டும் இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இட் இஸ் மதர் ராசி சார் அப்படின்னு, மதர் ஆசி அம்மாவோட. அகைன் வெதர் இட் இஸ் அ ஆஃபீஸ் கோயர் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், ஆஃபீஸ் கோயிங்கிறதால ஹஸ்பண்ட் கேனாட் கிவ் பர்த் டு சைல்டு இல்லையா, ஒன்லி த லேடி அல்டிமேட்லி. ஸோ தட் மதர், தட் மதர்ஹுட் இஸ் இருக்கு இல்லையா, மதர்ஹுட்டில் தான் சேவிங்கும் இருக்குது. அதனால தான் நீங்கள் மருதகாசி சொன்ன போதே அம்மா கையில் கொண்டு போட செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, 6 வந்து ஷீ வில் மேக் 100, 6 ஷீ வில் மேக் 100 அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைடிங் அந்த ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங்கோ ஆர் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் சேவிங்கோ, அது வந்து லேடிஸ் கையில் தான் இருக்குது. எனிபடி வாண்ட்ஸ் டு டாக் ஆல்மோஸ்ட்
7: அப்போ கம்மியான பீப்புள் தான் இருந்தாங்க, அதுல உங்களை வந்து ஜொலிக்க வச்சாங்க. எஸ் தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங், டீச்சர் பிளேட் அ மதர் ரோல் டு ஐடென்டிஃபை தி கெபாசிட்டி ஆஃப் த சன், ரைட். ஸோ இப்பயும் அதான் சார் சொல்கிறேன், அஃபெக்ஷன் எல்லா மதருக்கும் எல்லா குழந்தைங்க மேலேயும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு டீச்சருக்கும் ஒரு ஒரு குழந்தை மேலே அம்மான்ற பாசம் தான் இருக்குது. இங்கே இதை கண் கூட நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் சார், அட்டென்ஷன் இருக்குமா, அதை தான் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆகுவேன். இட் இஸ் நாட் ஓன்லி சேவிங், இட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். வாட் எவர் யூ இன்வெஸ்ட் இன் யுவர் சைல்ட், இட் இஸ் ஹிஸ் ஃபியூச்சர் ஆர் ஹர் ஃபியூச்சர். That is what I was talking about, not necessarily in the form of money.
1: The teacher, as you said, invested the yes. attitude of drama in me,
7: yes.
1: dialogue in me. Now I am saving, I am earning and saving.
7: Yes.
1: If you don't earn, you cannot save.
9: That teacher, I am very attentive and observing you, what the talent was.
7: with you. Okay? So she developed that talent. Though same way even we are working, we will be very attentive. Even we amma kittiyo, மாமியார் கிட்டயோ யார்கிட்ட குழந்தைய விட்டுட்டு வந்தாலும் அந்த டைத்துக்கு என்ன பண்ணணும் நாங்க நினைச்சுட்டேனா ஒர்க் பண்ணுவோம். 3:35 ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா குழந்தை, அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை அட்டன்டிவா சொல்லிட்டு தான் வருவோம். ஃபாலோ பண்றாங்களோன்னு கேட்போம். பயங்கர பிளான் பண்ண வேண்டியிருக்கேன். ஸோ சார், ஒர்க்கிங் உமன் வந்து சேவ் பண்றதுக்காகவும் ப்ரெஷர், குழந்தைகளை பாத்துக்க வேண்டிய ப்ரெஷரும் இருக்கு. எங்களை பாத்துக்க வேண்டிய எங்களோட பர்சனல் நேச்சரை கொஞ்சம் நாங்க தள்ளி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க எல்லாத்துலயும் நாங்க வந்து குழந்தைங்களை பாக்குற தாயா, பினான்ஸ் மினிஸ்டரா எல்லாத்தையும் சேஞ்ச், அதே மாதிரி ஒர்க்கிங் உமன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த 8 மணி நேரம் ஒரு பேங்கராவோ லாயராவோ டீச்சராவோ இருக்க வேண்டியது. ஸோ இன் அடிஷன் டு த ஒர்க் 8 hours நாங்க இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பண்ற எல்லா வேலையும் பண்றோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த சேவிங்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ இஸ் அ பெட்டர் சேவர் அப்படிங்கும் போது, ஆஸ் அ லேடி நீங்க சொல்ற மாதிரி மதரோ பாட்டியோ கண்டிப்பா சேவ் பண்ணுவாங்க. லேடிஸ்க்கு தான் அந்த சேவிங் நேச்சர் உண்டு. அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஹோம் மேக்கரா இருக்கட்டும், எம்ப்ளாய்டு உமனா இருக்கட்டும். ஆனா பெட்டர் சேவர்ங்கும் போது நெசசிட்டி எங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. ஏன்னா இத்தனையும் பண்ணிட்டு எதுக்கு சம்பாதிக்கிறோம், சேவ் பண்ணோம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி. இல்ல நம்மளே மேனேஜ் பண்ணலாங்கும் போது எங்களை வருத்திட்டு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு உள்ள நேச்சரும் உண்டு ஆஸ் அ லேடி. சோ இந்த பெட்டர் சேவர் டெஃபினட்டா ஹவுஸ் இவங்க தான், எம்ப்ளாய்டு உமன் தான்ன்றத நான் சொல்ல விரும்பிக்கிறேன்.
1: I think we are concluding session க்கு வந்தாச்சு. கம் சட் ஃபயர் பிராண்ட் அடிச்சு விடுங்க.
9: மேம் வந்து திருப்பி திருப்பி அதை சொன்னாங்க. நிறைய பேர் அந்த பக்கம் பேசும்போது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வருத்தம் வெளிப்பட்டது நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. எல்லாரும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், இதை லூஸ் பண்ணிட்டோம், இதை நாங்கள் இழந்துடுறோம், இதை நாங்கள் இருக்கலை லாஸ்ட் 2 நாள் அந்த வீக்கெண்டான்றது எல்லார்கிட்டையும் வந்து இல்லை இல்லைன்றது. சேவிங்ஸ் வந்து எதையும் லூஸ் பண்ணாமல் சேவ் பண்ணணும். இப்போ பெட்டர் சேவர்ஸ் நான் அதுக்கும் வரேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது வந்து பெட்டர் சேவர்ஸ் மணி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பேசணும். சேவர்ஸ்ன்றது வந்து மணியில் மட்டும் இல்லை. இப்போ ஒரு வீட்டில் இருக்க அம்மா வந்து எனர்ஜி அவளோட சக்தியும் வந்து வீணடிக்காமல் மற்றவங்களோட சக்தியும் வீணடிக்காமல் இருக்கிறான். ஹெல்த் வைஸ் அவள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறான், வீட்டில் இருக்க எல்லா ஹெல்த்தையும் பார்த்துக்கிறான். அந்த சைடு அது நடக்குதா? அது சேவிங் தேர் ஹெல்த், அது சேவிங் தேர் எனர்ஜி.
10: கண்டிப்பாக சார்.
9: ஸோ ஒன்லி ஒன் திங் இஸ் சேவிங் வெல்த். Health is wealth, sir.
10: So what is the point of saving if I'm not able to buy my children the phone that they need? So saving is I fulfill on my needs, I fulfill on my needs and then go on to fulfill my wants with the saved amount. What is the point? I don't want to plant money tree or something, saving forever. So I want to do something with the money so I'm able to live a better standard of living because I'm working, I'm earning. So I'm able to fulfill my needs, my children's needs, my family's needs also.
9: Sir, wants, the sky is the limit for wants. What we need is essential. Okay, we have everything for our need, nothing for our greed.
11: Yeah, I agree that human wants are unlimited, but it depends on us how we fulfill it, how we save it. And today, as somebody said, when a mother teaches his or her child, she is a teacher. When she looks after it, she is a nurse. But I think a homemaker is just a jack of all ways and master of none.
1: See, from what all you have said, what I am... I'm not giving a judgment. I'm not that idukidadu. But still, what I feel, both are important. Housewife and office girls, both are important. That is, I am very happy that housewives have become office girls. This is the growth of women. Yeah. See, over a period of 3 or 4 centuries, lady, அப்படின்னாலே ஷி மஸ்ட் பி ஹவுஸ் ஒய்ஃப். வாசலில் மார்கழி மாதம் கோலம் போடுறது, இல்லாட்டி குக்கர் வைக்கிறது, இல்லாட்டி இப்போ அது மாதிரி இல்லாமல் அடுப்பு மூட்டுறதுன்னு இல்லாமல் தே கேன் கோ டு ஆஃபீஸ்னு இந்த க்ரோத் ஆஃப் விமன் வந்து ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் ஆஃபீஸ் கோயர்ஸ். ஐ ஃபுல்லி அக்ரி. பட் அட் தி சேம் டைம், ஆஸ் ஐ செட் இன் த பிகினிங், ஆஃபீஸ் கோயர்ஸ் தே சேவ் மணி, ஹவுஸ் ஒய்ஃப் தே சேவ் வேல்யூஸ் டெஃபினெட்லி. பிகாஸ் ஐ நோ இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக், யூ டோன்ட் ஹவ் டைம். You don't have time. See, even the teacher who taught me the dramatics, she is an office girl. She went to school. But she only trained... Enna da train panangadha, her own son vandu paathukitha avula time irundirukadhu. Illaya? But veetla irundhana definitely paathuk mudiyum. Actually, vandu in the saving concept edhanal vandhadu? Expenditure. Expenditure naal vandhadu. எக்ஸ்பெண்டிச்சர் அகைன் பிகாஸ் வி டோன்ட் ஹவ் கண்டென்ட்மெண்ட். ஒரு சந்தோஷம் இல்ல நமக்கு, நமக்கு இது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த போதுமென்ற மனம் இல்லாதனால தான் வி ஸ்டார்டட் ஏர்னிங், வி ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் மோர் ஃபார் விச் வி ஸ்டார்டட் ஏர்னிங் மோர் அண்ட் இந்த சேவிங்ன்ற கான்செப்டே வந்தது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் கோயர்ஸும். ஆஸ் சம்படி ஒன் சேட் சம்படி சேட் தட் ஆஃபீஸ் கோயர் வந்து கேன் ட்ரெயின் தி கிட்ஸ் இன் அ பெட்டர் வே. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ட்ரெயின் பண்ணாமல் ட்ரெயின் பண்ணுறது ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் வேற வேற விஷயம். ஹூ இஸ் சேவிங் அப்படின்னா, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கா, அவ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கரியாக்காரன் வரா, அந்த கரியாக்காரன் வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபாய் சொல்கிறான்னா ஷி கேன் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கரியாக்காரன், அந்த 8 ரூபாய்க்காக வெயிட் பண்ணலாம். பட் ஆஃபீஸ் கோயர் வந்து ஷி ஹேஸ் டு கேட்ச் த பஸ், ஷி ஹேஸ் டு கோ டு ஆஃபீஸ். ஸோ வாட் எவர் தி மார்க்கெட் ப்ரைஸ் ஷி ஹேஸ் டு அக்ரி, தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். பட் ஆஃபீஸ் கோயர் என்னன்னா விச் கரிகா இஸ் குட்ங்கிறது ஷி கெட்ஸ் தட் எக்ஸ்போஷர். யூ டேக் மோர் ஃபைபர், யூ டேக் மோர் திஸ் இஸ் குட் ஃபார் கேன்சர், திஸ் இஸ் பேட் ஃபார் கேன்சர், திஸ் இஸ் பேட் ஃபார் இதுன்னு இந்த மாதிரி இந்த அவேர்னஸ் நாலெட்ஜ் இருக்கு இல்லையா, நாலெட்ஜ் கெட்ஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் அல்டிமேட்லி அது சேவிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்படி சே மணி இஸ் நாட் த ஒன்லி சேவர். என்ன பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஆஃபீஸ் கோயர்ஸ் ரெண்டு பேருமே போத் சைட்ஸ் ஆஃப் தி காயின் த மணி யூ சேவ் இல்லையா. இட் இஸ் த ஹெட் ஆர் டெயில் தான் அது, இட் இஸ் போத் சைட்ஸ் ஆஃப் த காயின். இஃப் ஆஃபீஸ் கோயர் இஸ் ஹெட்னா ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் டெயில். யூ ஹேவ் டு டாஸ் த காயின் அண்ட் சி வெட் எவர் த சிச்சுவேஷன் அரைசஸ் என்ன, யூ மஸ்ட் டாஸ் த காயின் அண்ட் டிசைட். பிகாஸ் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தே ஸ்டடி இன் தே ஒர்க் இன் அமெரிக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க. The moment they come to Madras, the wife says, I'm not going for office. I want to take care of the kids. So you better you go to office. So in the way, the decisions edukkuradhukku, both must learn the technique of saving avada, technique of spending nalla therinjichukonga. That is very, very important. இப்ப வந்து நம்மள வந்து மீடியாஸ் வந்து ரொம்ப நம்மளை ஏமாத்தின்னு இருக்கு. இந்த மாதிரி இந்த புடவை வாங்குங்கோ, இல்லாட்டி இந்த கடைக்கு போங்கோ, பை ஒன் டேக் ஒன் அப்படிங்கிறாங்க. பட் வாட் வி லூஸ் ஒன்ங்கிறது அவளை தெரியல இல்லையா. ஸோ இட் இஸ் பெட்டர் அந்த அவேர்னஸ் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இருக்கு. அந்த அவேர்னஸ் விட இந்த பர்ச்சேசிங் எபிலிட்டி, தே கேன் கோ டு த மார்க்கெட் அண்ட் பை கம் பேக். அது வந்து இப்போ சொல்றாங்க அம்மியில் அரைச்சா நல்லது அப்படின்னு. இப்போ ஈவன் ஆஃபீஸ் கோயர்ஸே வந்து என்ன சொல்றாங்க, இப்போ முன்ன மாதிரி இல்லை, இப்போ அந்த மிக்ஸி இல்லாமல் இந்த கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் போயிடுது. ஸோ பழையபடி அம்மியில் அரைக்கிறது பெட்டருங்கிறாங்க. வி டோன்ட் நோ விச் இஸ் பெட்டர். ஓ சம் சே காஃபி இஸ் குட் ஃபார் கேன்சர், சம் சே காஃபி இஸ் பேட் ஃபார் கேன்சர், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த டிசிஷன் எடுக்கிறது ஆஃபீஸ் அதான் சொல்றேனே, ஒரு காயின்ல ஒரு சைடு ஆஃபீஸ் கோயர், இன்னொரு சைடு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்கள தான் டாஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கணும் வெதர் டு சி த டிவி சீரியல் ஆர் டு சி வேற ஏதோ சேனல் சொன்னீங்களா ஷேர் மார்க்கெட்டா, அந்த மார்க்கெட் பார்க்கணுமாங்கிறது தட் யூ ஹவ் டு டிசைட் தட் இஸ். பட் என்னன்னா ஏன் நான் வந்து ஒரு டிசிஷனே கொடுக்கல அப்படின்னா, யூ ஹவ் கம்ப்ளீட்லி அவாய்டட் மேன்கைண்ட் மேல்ஸ் அவங்களை கூட பொம்பளை தான் ஃபீமேல் அப்படின்ட்டீங்க நீங்க, இட் இஸ் பெட்டர் அப்படின்ட்டீங்க நீங்க. எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி டு ஈவன் இஃப் ஐ கோ ஹோம் now and then I can be cautious when I talk to my wife or daughter-in-law or girls in daughters because I learned so many things from you as I said in the earlier enake the beginning da debut da adu so ningala romba nanna pesringa ellarume romba jora pesringa you all spoke very well everybody excellent nalla points da sonninga especially that lady anga or girl ku romba nalla point undu sir it was very nice nee swimming pannano solliye tha you cannot swim and swimming pool gudichi rendu thara mungina tha swim panna theriyum. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்க்கு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி வேல்யூஸு, அந்த ஃபேமிலி வேல்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகவே வேண்டாம் இல்லையா. நீங்கள் ஆஃபீஸ்க்கு எதுக்காக போகிறீங்க, யூ வாண்ட் டு ஏர்ன் மோர், யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர், நாட் டு சேவ் மோர். யூ ஆர் கோயிங் டு ஆஃபீஸ் டு ஸ்பெண்ட் மோர் இல்லையா. வெராஸ் இஃப் யூ கேன் லெசன் தி எக்ஸ்பெண்டிச்சர் பை பீங் அ கன்சர்வேட்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப், யூ நீட் நாட் ஏர்ன் மோர், you need not go to office, you need not go to the take the trouble of catching a bus adala college ku pokudan solla mudiyadhu illa. That is knowledge, knowledge is evolution vandu knowledge improve aayindirukke. So it is better, it is both sides of the coin. We have to toss at every point of time to find out edhu namakku varudho adha namakku convenient aarthu vendiya. Because ipo vandu dubai la vandu parents irukanga, kuzhangalukku dubai la padikkiradhukku avlo nalla college illa, dubai la vandu mop vaishnava illa, so padikkiranna madras ku vandhu dhaan aaganum. So they come to madras. So அந்த டிசிஷன் வந்து நீங்க டாஸ் பண்ணி பார்த்து மென்டலி யூ டாஸ் யுவர் செல் வெதர் டு பி ஆர் ஆஃபீஸ் கோயர் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், நாட் டு சேவ் ஆர் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட். பட் பீங் ஆஃபீஸ் கோயர் கரெக்டாங்கிறதே ஒரு தனி டிபேட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஜாயின் திஸ் இது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம்.
12: தேங்க்யூ சார் ஃபார் யர் சிண்டிலேட்டிங் டாக் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யர் என்தூசியாஸ்டிக் பார்ட்டிசிபேஷன்.
1: ஹி இஸ் 95 இயர்ஸ் ஓல்டு. ஹி இஸ் எல்டர் டு மீ பை 34 இயர்ஸ். ஐ மைசெல்ஃப் வெல்டர். ஹி இஸ் எல்டர் டு மீ பை 34 இயர்ஸ். அவர் ஹி ஹஸ் சேவ்ட் ஹிஸ் எனர்ஜி இல்லையா. இந்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், தட் இஸ் லிவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து அமெரிக்கா போனபோது அங்கே இவர மாதிரியே ஒரு 85 இயர்ஸ் ஓல்டு மேன், ஈ கேம் டு தி ஏர்போர்ட். அவர் வந்து என்னுடைய பெட்டியெல்லாம் இழுத்துட்டு போனார். என் பெட்டியை நான் இழுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் 4 பெட்டியை தூக்கிட்டு போனார், போய் பிளேனில் ஏற்றி விட்டார். அப்போ ஒரு டைம் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நான் 50 வயசுங்கிற நான் பார், 80 வயசு எப்படி இழுக்கிறேன் பார் இன்னும் சொல்லிட்டு இருந்தேன். திருப்பி திருப்பி திரட்ட பின் பாயிண்ட் பண்ணியிருந்தேன், நான் ஒரு ஸ்டேஜில் சார் ரொம்ப அல்ட்டாதிங்க சார், ஒன் டே யூ வில் பிகம் 50, அப்போ யூ வில் நோ த ப்ராப்ளம் அப்படின்னா. அவர் ஆமாம் வாட் யூ சேட் அப்படின்னாரு ப்ரோ. அது மாதிரி டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி, அவ்வளோதான். ஸோ ஜாலியாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பி ஹாப்பி, ஸோ லாங் யூ ஆர் ஹாப்பி. சி நான் ஐ எம் 60 இயர்ஸ் ஓல்டு, ஐ ஹவ் நெவர் டெஸ்ட் ஸோ ஃபார் பிளட் டெஸ்ட்டுக்கோ மாஸ்டர் செக்அப்புக்கெலாம் போனதே கிடையாது. சி டச் ஓடு, பிகாஸ் என்னென்னா இன்ஸ்டா ஆஃப் ரிசல்ட்டை பார்த்து மயக்கம் போட்டு போகிறத விட மயக்கம் போட்டு வந்து எல்லாருமே ரிசல்ட் பார்த்துப்பாங்க. யூ வில் பி டேக்கன் டு சி த ரிசல்ட் இல்லை, ஒய் யூ ஷுட் சி த ரிசல்ட் அண்ட் மயக்கம் போடணும். இதர் வே இட் இஸ் கரெக்ட் இல்லை. கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகலாமா, இல்லை வேலை போய்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமாங்க போகலாம் இது. ஸோ அது மாதிரி ஜாலியாக இருக்கணும், நம்ம கற்றுக்கணும். ஜாலியாக இருந்தோம்னா சி இன்ஃபேக்ட் எங்கள் எனக்கு எனக்கு பாக்கெட் மணிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. மை ஃபாதர் ஹஸ் நாட் கிவன் மீ எனி பாக்கெட் மணி. இந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு நான் இங்கே கிளம்பி வந்திருக்கானே, ஈவன் சம்படி ஸ்டீல்ஸ் மை பர்ஸ் யூ வில் பி டிசப்பாயின்டட். தெர் இஸ் நத்திங் இன்சைட், த ஒன்லி ஒர்த்தி ஐட்டம் ஐட்டிங் த கிஃப்ட் யூ ஆர் கிவன் டு மீ இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்றுமே கிடையாது, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் மாஸ்டர் கார்டு ஆர் விசா கார்டு. த ஒன்லி கார்டு ஐ எம் ஹேவிங் இஸ் அம்பிலிக்கல் கார்டு. ஐ எம் கனெக்டட் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ, தேங்க்யூ வித்யா சாய் கண்ட்ரோல், தேங்க்யூ.
13: வோட் ஆஃப் தேங்க்ஸ். A very happy day to one and all present here. It is my utmost pleasure to deliver the word of thanks for this event. I thank Mr. Crazy Mohan for giving us such a wonderful show and making it a grand success. Thank you very much, sir, for taking your precious time with us. My sincere thanks to the management of MOP for providing us with such a wonderful opportunity to know about savings and investments. I thank our secretary, sir, Shri M.L. Gupta, for his able support, and Shri Patsadi sir for his august presence. My sincere thanks to our beloved principal Dr. Lalita Balakrishnan and Dr. C.V. Geeta ma'am for their valuable guidance. I thank all the participants and audience for taking part in this show and making it a grand success for us.
14: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
15: Hi listeners, I'm the music director Raj. You're listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
16: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். MOP சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறதில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னு அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

0: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வணக்கம் நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு சிறுகதை நேரம் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்க ரம்யா. நேயர்களே, இந்த சிறுகதை நேரம் என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக அமரர் கல்கி அவர்கள் எழுதிய ஏதேனும் ஒரு சிறுகதை நூலிலிருந்து ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுத்துக்கொண்டு அவர் எழுதிய வரிகளையும் அவர் எழுதிய கட்டுரைகளையும் சிறுகதைகளையும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் படிச்சு காட்டிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அமரர் கல்கி அவர்கள் எழுதி வானதி பதிப்பகம் வெளியிட்ட ஏட்டிக்கு போட்டி என்ற நூலிலிருந்து வாக்கு வேட்டை என்னும் தலைப்பில் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய அற்புதமான வரிகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். சரி, நேர்களை நிகழ்ச்சிக்கு போகலாமா? இந்த வாக்கு வேட்டை என்னும் தலைப்பில் கல்கி அவர்கள் எழுதிய இந்த வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். நான் உங்களுக்கு இந்த கதையை படிச்சு காட்டுறதுக்கு முன்னாடி கல்கி அவர்கள் முன்னுரை எழுதியிருக்காரு. அந்த முன்னுரையை முதல்ல உங்களுக்கு நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேங்க. சரி நேயர்களின் நிகழ்ச்சிக்கு போகலாம். முன்னுரை. மேயர்கள் சற்றே சிரித்து மகிழ வேண்டும், கொஞ்சம் புன்னகை ஏனும் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடனேயேதான் நான் எழுதி வருகிறேன். ஆனால் இந்த நல்ல எண்ணம் எவ்வளவு தூரம் பலிதமாகி வருகிறது என்று எனக்கு தெரியாது. சென்னை நகரில் ஒரு பிரபல அரசியல்வாதி இருக்கிறார். அவருக்கு மற்றவர்களைப் போல் தாமும் நகைச்சுவை ததும்ப பேச வேண்டும் என்னும் ஆவல் மிகுதியுண்டு. எனவே அவர் மேடை மீது நின்று பேசும் போது மிக்க ஹாசிய ரசத்துடன் பேசுவதாக தாமே எண்ணிக்கொண்டு இடையிடையே ஹஹஹா என்று சிரிப்பார். ஆனால் பொதுக்கூட்டத்துக்கு வரும் ஜனங்கள் இருக்கிறார்கள், அப்பா, சிறிதும் அனுதாபம் இல்லாதவர்கள். வாயில் கொழுக்கட்டை உள்ளவர்களைப் போல் உம்மென்று உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் பிரசங்கி இதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் போவார். எனக்கும் அவருடைய கதிதானோ என்னமோ தெரியாது. அவருக்காவது ஓர் ஆறுதல் உண்டு. பொது ஜனங்கள் எப்படி இருந்தாலும் பத்திரிகை நிருபர்கள் மட்டும் எப்போதும் நகைச்சுவை மிகுதி உள்ளவர்கள். மற்றவர்களுக்கு ஒன்றும் புலப்படாத இடங்களில் கூட அவர்கள் ஹாஸ்ய ரசத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே மேற்படி தலைவரின் பிரசங்கம் மறுநாள் பத்திரிகைகளில் வரும்போது இடையிடையே நகைப்பு, சிரிப்பு, பலத்த சிரிப்பு, விடா சிரிப்பு, பரிகாச சிரிப்பு முதலிய சொற்களும் சொற்றொடர்களும் மிளர்வதை காணலாம். இந்த ஆறுதல் கூட எனக்கு கிடையாது. நான் எழுதும் கட்டுரை அல்லது கதையிலோ நானே சிரிப்பு நகைப்பு என்று போட்டுக் கொள்ளுதல் நன்றாக இருக்குமா? இது நிற்க கீழே வரும் கதைகள் சிறிது சோகரசமும் என்னை அறியாமல் கலந்து விட்டதோ என்ற சந்தேகமாயிருக்கிறது. எதற்கும் முன்னதாக எச்சரிக்கை செய்து விடுவது நலமென்று கருதி இம்முன்னுரையை எழுதினேன். கதை. நமது கதை 1920 வருஷம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் காலை 5 மணிக்கு நாட்டுப்புறத்து சாலை ஒன்றில் இரட்டை மாடு பூட்டிய ஒரு கட்டை வண்டியில் ஆரம்பமாகிறது. இதுதான் நாவல்களுக்கும் கதைகளுக்கும் தொடங்குவதற்குரிய நவீன முறை. நேயர்கள் கவனித்துக் கொள்க. வண்டி லொடக் லொடக் என்று ஆடிக்கொண்டே போயிற்று. வண்டிக்கார கவுண்டர் அரை நிமிடத்திற்கு ஒரு முறை ஹாய் ஹாய் என்று சத்தமிட்டு கொண்டிருந்தார். நான் சற்று கண்ணையர்வதும் வண்டி சாலையில் உள்ள பள்ளத்தில் விழுந்து எழுந்திருக்கும் போது திருக்கென்று விழித்துக் கொள்வதுமாய் இருந்தேன். ஒவ்வொரு சமயம் வண்டி கூட்டின் முனைகள் மண்டையிலோ தோல் பட்டையிலோ எலும்பிலோ மொட்டென்று தாக்கும். வண்டியில் என்னுடன் இருந்த வண்டிக்கார கவுண்டரின் மகன் கண்ணன் சிறு சில சமயம் தொப்பென்று என் மேலே விழுவான். அச்சமயங்களில் நான் அவனுக்கு கொடுத்த மானசீக சாபங்களை இங்கே எழுதுவது முறையல்ல. ஏனெனில் கண்ணன் தான் நமது கதாநாயகன். வாசகர்களுக்கு அவன் மீது முதலிலே கெட்ட எண்ணம் உண்டாகிவிடக்கூடாதல்லவா? இவ்வாறு 1000 முறை உறங்கி விழுத்த பின்னர் பறவைகளின் உதய காரணத்தை கேட்டு கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தேன். கீழ்வானம் புன்மயமாக திகழ்ந்தது. பாலசூரியன் இன்ப ஒளி திரளாக அப்போதுதான் உதயமாகிக் கொண்டிருந்தான். மனோகரமான இளங்காற்று வீசிற்று. சாலையின் ஒரு புறத்தில் இருந்த விசாலமான தோப்பிலிருந்து 1000 புள்ளினங்கள் காசு என்று பற்பல சுரங்களில் பாடிக்கொண்டே நானா திசைகளையும் நோக்கி பறந்தொடின. குடியானவர்கள் புலங்களுக்கு தண்ணீர் இறைத்துக் கொண்டே பாடிய ஒலி எங்கெங்கோ வெகு தூரத்திலிருந்து காற்றுடன் கலந்து வந்து கேட்டது. நேயர்களுக்கு ஒரு ரகசிய செய்தி. உண்மையில் இந்த விவரங்களை எல்லாம் அப்பொழுது நான் கவனிக்கவே இல்லை. கண்ணை துடைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்ததும் வழியில் இட்லி காஃபி எங்கேயாவது கிடைக்குமா என்பதில் தான் புத்தி நாட்டங்கொண்டிருந்தது. ஆனால் கதை என்று ஒன்று எழுதினால் அதில் இது போன்ற இயற்கை வர்ணனைகள் மிகவும் அவசியம். இல்லாவிடில் ரசப்படாது. ஆகையினால்தான் பின்னால் யோசனை செய்து இந்த வர்ணனையை எழுதினேன். புது கதைக்கு இன்றியமையாத அம்சங்களான முடுக்கான ஆரம்பம், இயற்கை வர்ணனை இவ்விரண்டும் இப்பொழுது அமைந்து விட்டபடியால் இனிமேல் நான் கதையை உள்ளது உள்ளபடியே சொல்லிக் கொண்டு போகலாம். கவுண்டரும் நானும் நெடுங்கால நண்பர்கள். ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நான் தற்பொழுது சென்னை வாசி. அவர் கிராமத்திலேயே வசித்து வந்தார். அவருக்கு கொஞ்சம் நிலபுடம் உண்டு. அத்துடன் வாடகை வண்டியும் ஓட்டி 4 பணம் சம்பாதிப்பார். வருஷம் ஒரு முறை நான் ஊருக்கு போவது வழக்கம். அதுபோல் இவ்வருஷமும் சென்றேன். தற்செயலாக கவுண்டர் வண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்ததால் மேற்கூறியவாறு வண்டியில் ஏறி படுத்துக் கொண்டு புறப்பட்டேன். தூக்கம் கலைந்தது. நானும் கவுண்டரும் ஊர் விஷயங்கள் பலவற்றையும் குறித்து பேச தொடங்கினோம். வண்டி பாதி தூரம் போன பின்னர் கண்ணன், அப்பா உட்கார்ந்து உட்கார்ந்து கால் குறகாலி வாங்குறது, நடந்து வருகிறேன் என்றார். கவுண்டர் வண்டியை நிறுத்தி பையனை இறக்கி விட்டார். நானும் இறங்கி விடலாமா என்று எண்ணினேன். ஆனால் பேச்சின் சுவையோ வெற்றி கொண்டது. வண்டி கூட்டின் முனைகளில் அடிபட்டு எலும்பு முறிவது கூட பெரிதாக தோன்றவில்லை. கவுண்டர் இடையிடையே ஹாய் ஹாய் என்று உருவோட்டு கொண்டு வந்தார். நானோ அடிக்கடி இட்லி காஃபி மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே வந்தேன். பூம் பூம் என்று மோட்டார் ஹாரன் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். ஐயோ, இப்பொழுது நான் கண்ட காட்சியை என்னவென்று கூறுவேன். வண்டிக்கு பின்னால் சுமார் 50 கஜ தூரத்தில் சாலையில் ஒரு வளைவு இருந்தது. குழந்தை கண்ணன் இவ்வளைவை கடந்து இப்போதுதான் திரும்பினான். அந்த கணத்தில் பூம் பூம் என்ற சத்தமிட்டு கொண்டு மோட்டார் வண்டியும் வளைவு திரும்பி அந்தோ அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் மேல்

பார்த்த கவுண்டர் ஓவென்று அலறிக்கொண்டு கீழே குதித்து ஓடினார். நானும் சட்டென்று வண்டியின் நின்றும் குதித்து அவர் பின்னால் விரைந்து சென்றேன். குழந்தை கிடந்த இடத்தை அடைந்ததும் கவுண்டர் அவனை வாரி எடுத்து மடியில் போட்டுக்கொண்டார். இதற்குள் நானும் அங்கே போய் சேர்ந்தேன். சிறுவர்களுடைய மார்பில் கையை வைத்து படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. மூச்சு மிகவும் மெதுவாய் வந்து கொண்டிருந்தது. பயப்படாதீர்கள், கடவுள் காப்பாற்றுவார் என்றேன். கவுண்டர் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பொழிய ஆரம்பித்தது. பின்னர் எங்கள் இருவர் நினைவும் இயற்கையாக மோட்டார் வண்டியின் மீது சென்றது. வந்த வேகத்தில் கொஞ்ச தூரம் போய்விட்ட மோட்டார் இப்பொழுது திரும்பி வருவதை பார்த்தோம். எங்கள் அருகில் வந்ததும் வண்டி நின்றது. அதன் பின் பலகையில் இருந்த இரண்டு பேர் தான் அந்த கூட்டத்தில் முக்கியமானவர்கள் என்று பார்த்தவுடனே தெரிந்தது. கல்யாண வீட்டில் 1000 பேர் கூடியிருந்த போதிலும் மாப்பிள்ளையை பார்த்தவுடன் கண்டுபிடிக்க முடியும் அல்லவா? அவ்விருவர்களில் ஒருவர் ஐயங்கார் சுவாமிகள். அவர் 50 வயதுக்கு மேற்பட்டவர். பரங்கி பழம் போன்ற நிறமுடையவர். நல்ல ஆஜானுபாகி. நெற்றியில் அழகான நாமம் தரித்திருந்தார். தங்க விளிம்பு கட்டிய மூக்கு கண்ணாடி, காதுகளில் ரவைகள் பதித்து தாம் வீசிய கடுக்கன் ஜோடி, அறையில் மூலக்கச்சம், சரிகை தலைப்பாகை முதலியவை அவர் அழகுக்கு அழகு செய்தன. சொக்காய் பையில் இருந்து வேலைப்பாடமைந்த தங்க கெடிகார சங்கிலி தொங்கி விளையாடி கொண்டிருந்தது. மற்றொருவர் வேளாள பிரபு போல காணப்பட்டார். அவர் கருப்பு நிறம், ஆனால் உடல் பருமனிலோ ஆடை ஆபரணங்களிலோ ஐயங்காருக்கு சிறிதும் குறைந்தவர் அல்லர். மோட்டார் வந்து நின்றதும், என்ன உயிருக்கு அபாயம் இல்லையா என்று கணம் ஐயங்கார் வினவினார். ஏதோ அந்த மட்டில் உங்கள் தயவுதான் என்று நான் பதில் சொன்னேன். ஐயங்கார் என்னை சற்று ஏற இறங்க பார்த்து விட்டு அசட்டு சிரிப்பு சிரித்தார். இதற்குள் முன் ஆசனத்தில் இருந்த ஒருவர் கீழே குதித்து அருகில் வந்த சிறுவனை பார்த்து விட்டு, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அதிர்ச்சியினால் மூச்சு அடைந்திருக்கிறார், அவ்வளவுதான். நல்ல வேலையாக ஓரத்தில் இருந்தபடியால் வண்டி 8 தள்ளிவிட்டு போய்விட்டது. நடுவில் அகப்பட்டிருந்தால் சட்டினிதான் என்றார் அவர். இதை கூறிய முறையில் பையன் சட்னி ஆகாதது குறித்து அவர் மிகவும் வருந்துவது போல் தோன்றிற்று. இதுவரை சிறிது கலங்கு கொண்டவர் போல் காணப்பெற்ற வேளாள பிரபு இப்பொழுது தைரியமுடைந்தவராய் கவுண்டரை பார்த்து, ஓய், உமக்கு மூளை இருக்கா? சிறு பையனை சாலையில் இப்படி விடலாமா? பையன் செத்து போயிருந்தால் இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டார். எனக்கு சொல்ல முடியாத ஆத்திரம் வந்தது. பிள்ளைவாள், அந்த கேள்வியை நாங்கள் அல்லவா உங்களை கேட்க வேண்டும்? சாலை கூடவா உங்கள் ஏகபோக உடைமையாகிவிட்டது என்றேன். பிள்ளை என்னை சுட்டு வீழ்த்தி விடுவார் போல் பார்த்தார். அப்பொழுது ஐயங்கார் சிறிது தொண்டையை கணைத்து கொண்டு, என்ன ஓய் லா பாயிண்டா பேசுறீர் என்று கேட்டார். இவர்களை எல்லாம் மனிதர்கள் தானா மிருகங்களா என்று எனக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. ஐயங்கார் சுவாமி, உன்னுடைய லாவையும் பாயிண்டையும் உடைப்பிலே போடும். குழந்தையின் மேல் மோட்டாரை ஏற்றிவிட்டு ஏதேதோ பேசுகிறீர்கள். பையன் குத்துயராக கிடப்பது தங்கள் கண்ணில் படவில்லையா? அவனை உடனே வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சிகிச்சை செய்வதாவது வேண்டாமா என்றேன். ஐயங்கார் மூக்கு கண்ணாடியை எடுத்து துடைத்து போட்டுக்கொண்டு என்னை பார்த்தார். யாரோ டவுன் காலடி போலிருக்கிறது என்று அவர் பிள்ளையிடம் மெதுவாக ஆங்கிலத்தில் கூறினார். இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. ஏது, இன்னும் கொஞ்ச நாள்ல கம்யூனிசமே வந்து விடும் போல் இருக்கிறது என்று பிள்ளை பதிலளித்தார். பின்னர் கிளம்பு என்றார். இதற்குள் ஐயங்கார் தமது சட்டை பையக்குள் கையை விட்டு 10 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கவுண்டருக்கு அருகில் எரிந்து, ஓய், இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளும் பையனை யாராவது டாக்டரிடம் கொண்டு போய் கவனமாய் பாரும் என்றார். மோட்டார் வண்டியையும் பட் பட் என்று அடித்து கொண்டு புறப்படலாயிற்று. கவுண்டர் அவசரமாய் குனிந்து அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்தார். அதை கண்டதும் என் மனம் சிறிது புண்பட்டது. என் மானம் போய் விட்டதென்று எண்ணினேன். ஆனால் அடுத்த கணத்தில் நான் அவருக்கு பெரும் அநீதி செய்து விட்டேன் என்பது புலனாயிற்று. கவுண்டர் புருக்கிய நோட்டை வேகமாக வீசி எறிந்தார். அது பறந்து சென்று அப்பொழுதுதான் புறப்பட்டு கொண்டிருந்த மோட்டாரில் ஐயங்காரில் முகத்தினரை விழுந்தது. நான் என்னையும் கவுண்டரின் துயரத்தையும் மறந்து கைகுட்டி சிரித்தேன். அருகில் இருந்த பட்டணத்தில் எனக்கு தெரிந்த டாக்டர் ஒருவர் இருந்தார்.
அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கவுண்டரிடம் கொடுத்தேன். ஐயங்காரின் நோட்டுக்கு நேர்ந்த கதியை பார்த்த பின்னர் கவுண்டருக்கு பணம் கொடுக்க எனக்கு பயமாகத்தான் இருந்தது. இருப்பினும் துணிந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை கொடுத்தேன். நான் பயந்ததற்கு நேர்மாறாக அவை அதை வாங்கி கண்ணில் ஊற்றிக்கொண்டார். பின்னர் வண்டியை திருப்பிக் கொண்டு போனார். நான் காலை வண்டியில் ஊர் போய் சேர்ந்தேன். அவர் குடும்பத்தாருக்கு விவரத்தை தெரிவித்து தைரியம் கூறினேன். 2 நாள் கழித்து கவுண்டர் கண்ணனுடன் திரும்பி வந்து சேர்ந்தார். மாலை அவர் வீட்டுக்கு போனேன். கடவுள் அருளால் தான் பையன் தப்பி பிழைத்ததாக டாக்டர் கூறினாராம். அவனை பார்த்த பின்னர் வீட்டு நடையில் இருந்த திண்ணையில் உட்கார்ந்து நானும் கவுண்டரும் பேசிக் கொண்டிருந்தோம்.

தோணும். ஏது மோட்டார் யமன் நம்மை விடமாட்டான் போலிருக்கிறதே என்றேன். இதற்குள் வண்டி கவுண்டர் வீட்டு வாசலிலே வந்து நின்றது. கவுண்டரே கவுண்டரே என்று கூப்பிடும் சத்தம் அடுத்த நிமிஷம் கேட்டது. நாங்கள் ஆச்சரிய கடலில் மூழ்கிவிட்டோம். கவுண்டர் எழுந்து வாசல் திண்ணைக்கு போனார். எனக்கு மட்டும் ஒரு சந்தேகம் முதித்தது. அன்று வாக்கு வேட்டைக்காக சிலர் எங்கள் ஊருக்கு வரப்போகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தேன். ஆதலின் நடை திண்ணையில் இருந்த வண்ணம் எட்டி பார்த்தேன். மோட்டாரில் இருந்து மூவர் இறங்கி வந்து வாசல் திண்ணையில் உட்கார்ந்தார்கள். அவர்களில் ஒருவர் எங்க ஊர் மிட்டாதார். இருவரும் சரி சரி அந்த மங்கிய மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியிலும் அவர்களை நான் கண்டு கொண்டேன். என் சந்தேகம் நிச்சயப்பட்டது. சொல்ல முடியாத குதூகலத்தினால் அங்கேயே ஒரு துள்ளல் துள்ளி குதித்தேன். அப்புறம் என்ன, சிறு பிள்ளைத்தனம் என்று எனக்கே சிறிது வெட்கமாயிருந்தது. இதற்குள் வாசலில் சம்பாஷணை தொடங்கியதாகிவிட்டது. பேசியவர் மிட்டாதாரர். அவர் கூறியதாவது, கவுண்டரே, இவர்கள் ரொம்ப பெரிய மனுஷர்கள். சாதாரணமாகவெல்லாம் நம்ம தேடி வரமாட்டார்கள். அல்லர். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றார் கவுண்டர். அவர் பேச்சின் துணியிலிருந்து அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் தட்டியிருக்கலாம் என்று தோன்றியது. ஆமாம், வராதவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அதோ இருக்கிறவர்கள் சென்னை பட்டினத்திலே பெயர் பெற்ற வக்கீல்கள். நமக்கு ஏதாவது ஹைகோர்ட்டில் கேஸ் ஏற்படும் போது இவர்களிடம்தான் போவது வழக்கம். ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சர்க்கார் அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் சம்பளம் குறைவென்பதாக இவர்கள் மறுத்துவிட்டார்கள். சுரபகாரம் செய்வதிலே இவர்களை மிஞ்சியவர்கள் இந்த சென்னை ராஜதானியிலேயே கிடையாது. ஏராளமாக பணம் சம்பாதித்து அவ்வளவையும் தர்மத்துக்காகவே செலவு செய்து வருகிறார்கள் என்றார் மிட்டாதார். ஏதோ நமது ஊர் மிட்டாதார் இவ்வளவு வாக்கு திறமையுள்ளவரா என்றெண்ணி நான் பிரமித்து போனேன். அவர் பேச்சில் நானே மயங்கி விழுந்து விடுவேன் போலிருந்தது. ஆனால் இந்த பாடத்தை பல இடங்களில் ஒப்புவித்து அவருக்கும் பழக்கமாய் போயிருக்க வேண்டும். மிட்டாதார் மேலும் ஏழை எளியவர்களுக்கு அதிக உபகாரம் செய்து வரும் காரணத்தினால் ஜனங்கள் இவர்களுக்கு ஏழைகளின் நண்பர் என்ற பட்ட பெயரும் அளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகான் டெல்லி சட்டசபை தேர்தலில் நிற்கிறார்கள். உங்களுடைய ஓட்டை நீங்கள் அவர்களுக்கே கொடுக்க வேண்டும். வரி வாய்தாக்களை குறைப்பதற்கு பாடுபடுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதோ இருக்கும் பிள்ளைவாளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள்தான் மணிமங்கலம் பெரிய பண்ணை பிள்ளை. பரம்பரையான பெரிய குடும்பம். அவர்கள் நமது சென்னை மாகாண சட்டசபைக்கு நிற்கிறார்கள். எத்தனையோ தர்மங்கள் செய்திருக்கிறார். முக்கியமாக குழந்தைகளின் சேமத்திலே இவர்களுக்கு ரொம்ப சேர்த்தை உண்டு. ஒவ்வொரு வருஷமும் நமது ராஜா பிறந்த தினத்தன்று இவர்கள் 16,000 பள்ளி குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் வழங்கி வருகிறார்கள் என்றார். இதற்கு மேல் என்னால் தாங்க முடியவில்லை. உடனே நான் வாசலுக்கு வந்து மாடத்தில் இருந்த விளக்கை எடுத்து தூண்டிவிட்டு தூக்கி பிடித்தேன். மிட்டாதாரை தவிர்த்து இரண்டு ஆசாமிகளும் நாங்கள் முன்னரே மோட்டாரில் கண்ட பிரபுக்கள் தான் என்பது ஐயமர விளங்கிற்று. ஐயங்கார் சுவாமிகளே சௌக்கியமா என்றேன். ஐயங்காரும் பிள்ளைவாளும் திருக்கிட்டவர்களா என்னையும் கவுண்டரையும் பார்த்து திருத்திரு வென்று விழித்தார்கள். ஆஹா, அந்த நேரத்திலே அந்த மங்கிய மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியிலே அவர்களுடைய திரு முகமண்டலங்களின் தோற்றத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்போது மிட்டாதார் என்னை பார்த்து, ஓஹோ நீங்களா? உங்களுக்கு ஐயங்கார் சுவாமிகளை தெரியுமா என்று கேட்டார். எனக்கு இரண்டு பேரையும் தெரியும். ஜீவகாருண்யம் உள்ளவர்கள். அதிலும் குழந்தைகள் என்றால் உயிரை விடுவார்கள் என்று பக்கம் திரும்பி பொடி டப்பியை திறந்து ஒரு சிட்டியை எடுத்து இழுத்தார். ஐயங்கார் கடிகாரத்தை எடுத்து மணி பார்த்து விட்டு நேரமாகிறது என்றார். பின்னர் மூவரும் எழுந்து சென்றார்கள். யாருக்கு ஓட்டு கொடுக்க போகிறீர்கள் என்று கவுண்டரை பார்த்து கேட்டேன். எங்கள் வீட்டு எருமை மாட்டுக்கு என்று அவர் பதில் சொன்னபோது எனக்கு கொஞ்சம் கோபம்தான் வந்தது. ஏனெனில் எப்போதேனும் தேர்தலுக்கு நிற்கலாம் என்ற ஆசை எனக்கு கூட சிறிதும் உண்டு. அதென்ன அப்படி சொல்கிறீர்கள் என்றேன். எங்கள் வீட்டு எருமை மாடு எங்கள் குழந்தையை இடறி தள்ளி கொண்டு போவதில்லை. குழந்தையை கண்டால் கொஞ்சம் அகன்றுத்தான் போகும் என்றார் கவுண்டர். எல்லோரும் ஐயங்கார் சுவாமிகளையும் பிள்ளைவாளையும் போலவே இருப்பார்களா என்று ஆன மட்டும் சொல்லி பார்த்தேன். ஒன்றும் பயனில்லை. ஆகவே நேயர்களில் யாரேனும் தேர்தலுக்கு நிற்க எண்ணினால் நமது கவுண்டரிடம் மட்டும் போக வேண்டாம். போனால் நிச்சயமாக வீண் முயற்சியாகவே முடியும். அதை விட குட்டி சுவரிடம் போய் முட்டிக்கொள்ளலாம். சரி நேயர்களே, இன்னைக்கு இந்த சிறுகதை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த சிறுகதையில கல்கி அவர்கள் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது அங்கு அவருடைய பையனுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. இந்த விபத்தை செய்தவர்களே தேர்தலில் நிற்கிறதுக்காக
வாக்கு கேட்டு அவருடைய நண்பர் வீட்டுக்கு சென்ற அனுபவங்களையும் அவருடைய நண்பர் உரைத்த வார்த்தைகளையும் தன்னுடைய பாணியில இந்த ஏட்டுக்கு புட்டி என்று

0: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: ஹாய், நான் உங்கள் மிமி ஆனந்த். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
2: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. இன்னைக்கு நம்ம எம்ஓபி லைப்ரரி ஷோல ஜென்ரல் நாலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் நாம நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாங்குங்க, இந்த நிகழ்ச்சியில நாம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு இன்னைக்கு பாக்கலாம். ஹாய் பவித்ரா, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என்னோட ஹாபிஸ்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தினமும் நான் படிப்பேன், அப்புறம் நிறைய டிவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன்.
1: இப்போ நம்ம கூட இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னு?
3: ஹலோ, என்னோட பேர் சௌமியா, நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புக்ஸ் படிக்கனாலே ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லை, பொது விஷயங்கள் நான் நிறைய டிவி பார்த்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நான் உங்களை நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பேன். நீங்கள் நடுநடுவில் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸுக்கு ஆன்சர் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஷ்சன் பாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான க்வெஷ்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவாசகர், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். யா, சௌமியா கை தூக்கிட்டாங்க, அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா, உங்க ஆன்சர்?
3: சி கம்பர்.
1: கரெக்ட் சௌமியா, யூ ஆர் ரைட். ஆரம்பமே செமையா இருக்குங்க. வாங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு போலாம். செகண்ட் க்வெஸ்சன், எல்லோரா கேவ் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ மைசூர், ஆப்ஷன் பி பிஜாப்பூர், ஆப்ஷன் சி அம்ரித்சர், ஆப்ஷன் டி அவுரங்காபாத். இப்போ பவித்ரா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க பவித்ரா.
2: ஆப்ஷன் டி அவுரங்காபாத்.
1: எஸ் பவித்ரா, யூ ஆர் ரைட். நம்ம இப்போ தேர்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். டொர்னாடோவின் இன்னொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சைக்ளோன், ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவமழை, ஆப்ஷன் சி வடகிழக்கு பருவமழை, ஆப்ஷன் டி ஆன்டி சைக்ளோன். என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க, ஆன்சர் தெரியலையா? இது வந்து ஃபுல்லாகவே மழை பற்றினது தாங்க. ரெண்டு பேரும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. சௌமியா பார்த்தா ஆன்சர் சொல்ல வரா மாதிரி இருக்கு. வாங்க உங்களுக்கு கேட்கலாம்.
3: சி தென்மேற்கு பருவக்காற்றா?
1: இல்லை சௌமியா, இட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன பவித்ரா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: ஆப்ஷன் ஏ சைக்ளோன்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த க்வெஸ்சன், எந்த பருவ காலத்தில் சுழல் காற்று ஏற்படும்? ஆப்ஷன் ஏ வெயில் காலம், ஆப்ஷன் பி மழைக்காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி இலையுதிர்காலம். பவித்ரா கை தூக்கியிருக்காங்க, அவங்க கிட்ட ஆன்சரை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் ஏ வெயில் காலம்.
1: யூ ஆர் கரெக்ட் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், நம்ம அணைகளை பற்றி பார்க்கலாம். டெஹ்ரி அணை எந்த நதியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ அலக்னந்தா, ஆப்ஷன் பி பாகீரதி, ஆப்ஷன் சி யமுனா, ஆப்ஷன் டி மந்தாகினி. இந்த வாட்டி சௌமியா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க.
3: ஆப்ஷன் பி பாக்கிரதி.
1: ஓ கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்தது நம்ம உடல் சார்ந்த ஒரு கேள்வி. ட்ரிப்சின் என்கிற சுரப்பி நம்ம உடல்ல எங்கிருந்து சுரக்கிறது? ஆப்ஷன் ஏ பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் பி லிவர், ஆப்ஷன் சி தைராய்ட், ஆப்ஷன் டி ஸ்டொமக். பவித்ரா ரொம்ப ஆர்வமா கை தூக்கியிருக்காங்க, வாங்க பவித்ராவை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் பி லிவர்.
1: ஓ சாரி, நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க பவித்ரா. என்ன சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
3: ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்த கேள்வி, ஹவா மஹால் அதாவது காற்றின் மாளிகை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி அம்ரித்சர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி டெல்லி.
3: ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்ததான் நம்ம கோயில்கள் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மகாபலேஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி பூரி, ஆப்ஷன் சி உஜ்ஜைன், ஆப்ஷன் டி மும்பை.
2: ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்.
1: நோ, ராங் ஆன்சர் பவித்ரா.
3: சௌமியா நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: இல்ல, எனக்கு சரியா தெரியல.
1: சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உஜ்ஜைன். இது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இப்போ நம்ம அடுத்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு பேப்பர் பென்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் இந்த சம்மர் ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தந்தை மற்றும் மகனுடைய வயது ரேஷியோவில் உள்ளது, அதாவது 4:1. அவர்களுடைய வயதை பெருக்கினால் 196 வரும். 5 வருடம் கழித்து அவர்களுடைய வயதின் ரேஷியோ என்ன? ஆப்ஷன் ஏ 3:1, ஆப்ஷன் பி 10:3, ஆப்ஷன் சி 11:4, ஆப்ஷன் டி 14:5. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போட்டுட்டு இருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. என்ன நேயர்களே, நீங்களும் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போட்டுட்ருக்கக்குள்ள நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: உங்களை டேபிள்ஸ் தானே உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்ல வேலை பண்றீங்க. இருங்க, உங்க அம்மா வந்துடும்னு சொல்றேன்.
5: எங்க அம்மா எல்லாம் இப்ப வர மாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாதீங்கக்கா.
4: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க. நல்லா
6: மீனாட்சி, இவ்ளோ நேரம் என் பொண்ணு படிச்சிருப்பா, நான் போனோடனே டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
4: நான் போகும்போதே என் புள்ள படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சிட்டு தான் இருக்கும்.
5: சொல்லு பாக்கலாம்.
6: சரி, அதையாச்சும் சொல்லு.
5: 9 1 9 9 2 18 9 3.
4: நீ சொல்லு.
5: 9 1 9 9 2 9 2.
6: என்ன முழுங்குற, சொல்லு ஒழுங்கா.
4: என்னாச்சு உங்களுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
5: எங்க அம்மா 9 டேபிள் படிக்க சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா.
7: எங்களுக்கு படிக்கவே பிடிக்கலக்கா, புரியவே இல்லக்கா எதுவுமே.
4: டேபிள்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாதுமா, அது ரொம்ப சுலபம். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன்.
5: சொல்லுங்க.
4: பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சிட்டீங்க, அறிவாளி பிள்ளைங்க.
6: இப்போ டேபிள் சொன்னது ஏன் பொண்ணா என்ன?
5: ஆமாமா, நான் தான் சொன்னேன்.
6: 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழுங்கன,
5: இப்பதான் இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
4: இப்ப தெரியுதா மேக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு?
5: இப்பதான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. நாங்க இனிமே ஒழுங்கா படிப்போம்மா.
6: எதையும் புரிஞ்சு படிக்கணும், சரியா?
5: சரிம்மா.
8: கல்வி சுமையாக இருக்க கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில எல்லாரும் மும்முரமா ஒரு சம்மர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். பவித்ரா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா, உங்க ஆன்சர்?
2: ஆப்ஷன் சி 11:4.
1: வாவ், கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க. அடுத்த கேள்வி, இது உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி கேக்குறீங்க, இதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேளுங்க. லைட் இஸ் டார்க், டார்க் இஸ் க்ரீன், க்ரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் ரெட், ரெட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் எல்லோ. வாட் இஸ் அ கலர் ஆஃப் பிளட்? ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி டார்க், ஆப்ஷன் சி ஒயிட், ஆப்ஷன் டி எல்லோ. சௌமியான க்வெஸ்சன் கேட்டு முடிச்சவனே கை தூக்கிட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஒயிட். கரெக்ட் ஆன்சர் சௌமியா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து நான் உங்களை வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர்னு தெரியலனா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வேர்க்கடலை எங்கே அதிகமாக விளைகிறது? ஐ திங்க் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ். கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கரும்பு எங்கே அதிகம் விளைகிறது? பவித்ரா இதுக்கு கை தூக்கியிருக்காங்க. பவித்ரா உங்களுடைய ஆன்சர்? உத்தரப்பிரதேஷ். யா, கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீ எங்கே அதிகம் விளைவிக்கப்படுகிறது?
9: எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன்.
1: தமிழ்நாடுல எங்கன்னு சொல்ல முடியுமா?
9: நீலகிரிஸ்ல.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அரிசி எங்கே அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த க்வெஸ்சனுக்கு பவித்ரா கை தூக்கியிருக்காங்க. அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு கேட்போம்.
10: ஹரியானா.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், பட்டு நூல்கள் எங்கே அதிகம் தயாரிக்கப்படுகிறது?
10: கர்நாடகா.
9: இல்ல, காஞ்சிபுரம் தான் கரெக்ட்.
1: சௌமியாக்கும் பவித்ராக்கும் விவாதமே நடக்குதுங்க. காஞ்சிபுரத்துலேயும் வந்து பட்டு உற்பத்தி செய்கிறாங்க, ஆனால் அதிகமாக உற்பத்தி செய்கிறது வந்து கர்நாடகா தான். ஸோ பவித்ரா இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இல்லை, ஃபஸ்ட்டு கேட்குற க்வெஸ்சனோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதில் வர ரெண்டு லெட்டர்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்ருக்கும், அதாவது எதுகை சொற்களாக இருக்கும். இந்த ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வழியை குறிக்கும் ஒரு சொல்?
9: பாதை.
1: இல்லை, தப்பான ஆன்சர்.
10: நடைபாதை.
1: இல்லை, தப்பான ஆன்சர். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், இது மூணே மூணு லெட்டர் வேர்ட்.
9: தடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ உங்களுக்கே இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனதில் உறுதி வேண்டும், இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
10: திடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த கேள்வி, நதியினிலே செல்லும் ஒன்று?
9: படகு.
1: இல்லை, தப்பான ஆன்சர் சௌமியா.
10: ஓடம்.
1: கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். தெய்வம் அமரும் ஒரு இடம், இதை எப்படின்னு சொல்லுவாங்க?
9: பீடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பெண்களை ஆங்கிலத்தில் மரியாதையாக இப்படி அழைப்பார்கள்?
10: மேடம். இது கரெக்டா?
1: யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பவித்ரா. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பழைய காலத்தில் விளக்கு வைக்கும் ஒரு இடம்?
9: மாடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
11: என்னம்மா காவ்யா, என்ன பண்ற?
12: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
11: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சு.
12: யுஎஸ்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
11: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே, ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
12: அந்த ஃபார்ம தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு. உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது.
13: தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க?
14: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right.
15: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ எம்ஓபி லைப்ரரி ஷோல நம்ம நிகழ்ச்சியில விறுவிறுப்பா க்வெஸ்சன்ஸ் கேட்டுருக்கோம். சௌமியாவும் பவித்ராவும் ஆன்சர்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுக்கான ஆன்சர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓர் இசைக்கருவி கையினால் வாசிப்பது உங்களுக்கு யாராவது தெரியுமா?
2: எனக்கு தெரியும். ஆன்சர் வந்து கடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாழ்வாரம் முற்றம் இவற்றோடு தொடர்புடைய ஒன்று.
2: இதுக்கான ஆன்சர் கூடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பின் காண்பிப்பது
2: கற்பூரம்.
1: கற்பூரத்தோடு இன்னொரு பேர் சௌமியா.
2: சூடம்.
1: யா, கரெக்ட் ஆன்சர். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர்லாம் வந்து எது கையில் வரும். நீங்கள் அதையே வச்சு யோசிச்சு பாருங்கள். சாமியார்கள் வசிக்கும் ஒரு இடம்.
2: மேடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசைவற்ற ஓர் நிலை.
2: ஜடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரியன் உதிக்கும் நாடு.
2: ஜப்பான்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. செகண்ட் க்வெஸ்சன், நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது?
2: நார்வே.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1000 ஏரிகளை கொண்ட ஒரு நாடு.
2: ரோம்.
1: ராங் ஆன்சர் சௌமியா.
2: மியான்மர்.
1: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: மியான்மர்.
1: நோ, ராங் ஆன்சர். இதோட ஆன்சர் பின்லேண்ட். காற்றாலைகளின் நாடு இது.
2: ஹாலண்ட்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. வெள்ளை யானைகளை கொண்ட ஒரு நாடு.
2: தாய்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர். தங்க ரதங்களின் நாடு.
2: டோக்கியோ.

0: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
1: மியான்மர்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் எது?
1: ஸ்வீடன்.
0: ராங் ஆன்சர்.
1: ஸ்விட்சர்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் போர்க்களம் எது?
1: பெல்ஜியம்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் கடைசி குழந்தை எது?
1: ரஷ்யா.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் நோயாளி, இந்த நாடு ஒரு நோயாளி நாடு.
1: எகிப்த்.
0: ராங் ஆன்சர்.
1: டர்க்கி.
0: ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி. ரொட்டிகள் அதிகம் உண்ணப்படும் நாடு எது?
1: ஸ்காட்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர். கங்காறுகளை அதிகம் கொண்ட நாடு எது?
1: ஆஸ்திரேலியா.
0: கரெக்ட் ஆன்சர். தென் உலகத்தின் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: இங்கிலாந்து.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அதிகாலை அமைதி கொண்ட நாடு எது?
1: கொரியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: ஆஸ்திரேலியா.
0: ராங் ஆன்சர்.
1: கியூபா.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. கிராம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு எது?
1: தெரியல எனக்கு.
0: இதோட ஆன்சர் இஸ் சான்சி பார். நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: எகிப்த்.
0: கரெக்ட் ஆன்சர். முத்து தீவுகள் என்று அழைக்கப்படுவது எது?
1: பஹ்ரைன்.
0: கரெக்ட் ஆன்சர். மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: அயர்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர். புனித பூமி என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: இத்தாலி.
0: ராங் ஆன்சர்.
1: பாலஸ்தீன்.
0: ரைட் ஆன்சர் சௌமியா. இடி மின்னல்கள் கொண்ட நாடு எது?
1: பூட்டான்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: பிரேசில்.
0: கரெக்ட் ஆன்சர். கீழே நாடுகளின் முத்து என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: சிங்கப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பொற்கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: அமிர்தசரஸ்.
0: கரெக்ட் ஆன்சர். அரண்மனை நகரம் எது?
1: கொல்கத்தா.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் பூந்தோட்டம் நகரம் எது?
1: பெங்களூர்.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நுழைவு வாயில் நகரம் எது?
1: கேரளா.
0: நோ, ராங் ஆன்சர்.
1: மும்பை.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மும்பை.
0: கரெக்ட் ஆன்சர். இளஞ்சிகப்பு நகரம் எது?
1: கொல்கத்தா.
0: நோ, ராங் ஆன்சர்.
1: ஜெய்ப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர். அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கொச்சின்.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்கு அமைந்துள்ளது?
1: மேகாலயா.
0: நோ, ராங் ஆன்சர்.
1: கேரளா.
0: கரெக்ட் ஆன்சர். பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: பஞ்சாப்.
0: கரெக்ட் ஆன்சர். கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மேகாலயா.
0: கரெக்ட் ஆன்சர். ஏழு தீவுகளின் நகரம் எது?
1: சண்டிகர்.
0: நோ, ராங் ஆன்சர்.
1: மும்பை.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம்?
1: காஷ்மீர்.
0: கரெக்ட் ஆன்சர். பாறை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கொல்கத்தா.
0: நோ, ராங் ஆன்சர்.
1: பஞ்சாப்.
0: ராங் ஆன்சர். இதோட கரெக்ட் ஆன்சர் இஸ் சண்டிகர். இந்தியாவின் ஆபரண நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மணிப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கான்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: புவனேஸ்வர்.
0: கிழக்கு நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: ஆலப்புழை.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: திபெத்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது?
1: ஆசியா.
0: ராங் ஆன்சர்.
1: ரஷ்யா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது?
1: ஆசியா.
0: கரெக்ட் ஆன்சர். அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது?
1: சீனா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு கூடம் அதாவது தீவு எது?
1: இந்தோனேஷியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது?
1: கிரீன்லாந்து.
0: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அதாவது பெனின்சுலா எது?
1: அரேபியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய கடல் எது?
1: பசிபிக் பெருங்கடல்.
0: ரைட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ஏரி எது?
1: காஸ்பியன் கடல்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
1: பைக்.
0: ராங் ஆன்சர்.
1: சுப்பீரியர்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிக ஆழமான ஏரி எது?
1: பைகால்.
0: கரெக்ட் ஆன்சர். மிகப்பெரிய வளைகுடா எது?
1: மெக்சிகோ.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது?
1: சஹாரா பாலைவனம்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது?
1: இந்தியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகில் தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் நாடு எது?
1: சிலியா.
0: கரெக்ட் ஆன்சர். இதோட நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சௌமியாவும் பவித்ராவும் ரொம்பவே ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய க்வெஷ்சன்ஸுக்கும் கரெக்டான பதிலெலாம் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏ ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவைதான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் அந்த பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூலானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, டீச்சர் என்ன
2: இருக்கல்ல, ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: Hi, hello, வணக்கம், நமஸ்தே and நமஸ்கார் சென்னை. நான் உங்க ஆர்ஜே பூஜா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த பாட்ட பாடுறோம் நினைக்கிறீங்களா? ஆமா, இப்ப நம்ம பேச போறது செட்டிநாட் ஜுவல்லரி பத்தி தாங்க. ஜுவல்லரினாலே ஸ்பெஷல், அதுவும் கேர்ள்ஸ்க்கு இன்னும் ஸ்பெஷல் தான்.
1: கரெக்டா சொன்ன பூஜா. ஹாய் சென்னை, நான் ஆர்ஜே ஸ்ரீவித்யா. கண்டிப்பா ஒரு பெண்ணோட அழகு மேலும் எடுத்துக்காட்டுற ஒரு விஷயம் தான் ஜுவல்லரி. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால எவ்வளோ வெரைட்டியா ஃபேஷனபிளா ஜுவல்லரிஸ் நிறைய இருந்தாலும் பாரம்பரியமான நகைகளுக்கு இருக்கிற அழகு என்னைக்குமே குறையாது. நகையில எவ்வளவோ வெரைட்டி இருக்கு, அதுல ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் பாப்புலர்னு சொன்னா அது செட்டியார் ஜுவல்லரி தான். சோ இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது அதோட தனித்துவத்தை தான்.
0: எல்லா ஜுவல்ஸும் நல்லா தான் இருக்கும், அது என்ன செட்டியார் ஜுவல்லரியில அவ்வளோ ஸ்பெஷல்?
1: செட்டியார் ஜுவல்லரி கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். அது ஏன்னா செட்டியார் எப்பவும் கடையில் ஜுவல்ஸ் வாங்க மாட்டாங்க, ஸோ ஸ்பெஷல் தானே. ஆசாரியை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் அவங்களே ரெடி பண்ணிப்பாங்க. மிஷின்ஸ் எதுவும் இல்லாமல் வெறும் கையிலேயே செய்கிறதால தான் அவங்களோட பாரம்பரியத்தை அவங்க கைப்பற்றுறாங்க.
0: மிஷின்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம கையிலேயே செய்வாங்களா? சூப்பர்ல. செட்டியார் ஜுவல்லரியில ஏதோ கழுத்தீர் அப்படின்னு ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன் ஜே ஸ்ரீவித்யா. அது கழுத்தீர்னா தாலின்னு சொல்றாங்க.
1: கழுத்தீரா? அது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதுல என்ன அவ்வளவு ஸ்பெஷல்?

0: அதாவது அவங்க அதை வந்து கையிலேயே செய்வாங்களாம். 34 தங்க ஆபரண நகைகளை மஞ்ச கயிறுல கோத்து இதுல ஏதோ ரெண்டு காயின் ஸ்பெஷலா வைப்பாங்களாம். அந்த காயின் என்னன்னா, ஒன்னு வந்து மகாலட்சுமி, இன்னொன்னு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதாவது சிவபெருமான். இந்த ரெண்டு காயினை ஸ்பெஷலா வச்சு அந்த தாலியை அவங்க செய்வாங்களாம்.
1: 34 தங்க ஆபரணமா? கேட்கவே தலை சுத்து. அது இவ்வளவும் கையில செய்யணும்னா ரொம்ப கஷ்டம்தான்ல?
0: இது ஒண்ணுக்கே ஷாக்கானா எப்படி ஸ்ரீ வித்யா? அவங்க அவங்களோட பொண்ணுங்களோட கல்யாணத்துக்கு 100-200 பவுன் வரைக்கும் செய்வாங்களாம். இது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நகை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்களாம்.
1: ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்குமா? இது எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆனால் நம்ம கல்யாணத்தில் நம்ம எல்லா கேஸ்லேயும் இல்லாத ஒரு தனித்துவம் வந்து செட்டியாரோட கல்யாணத்தில் இருக்குது. அது என்ன தெரியுமா?
0: அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி ஸ்ரீ வித்யா? அதில்
1: பொண்ணுங்க மெட்டி போட்டு தான் பார்த்துருப்போம், பசங்க மெட்டி போட்டு பார்த்துருக்கோமா?
0: இல்லையே.
1: ஆனால் செட்டியார் கல்யாணத்தில் இது உண்டு. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பசங்க, அதாவது மாப்பிள்ள வந்து மெட்டி போட்டுப்பாங்க. அந்த மெட்டி யார் தருவாங்க அப்படின்னா, பொண்ணோட தாய்மாமனும் பெண்ணோட பையனோட தாய்மாமனும் ரெண்டு பேரும் சேர்த்து தரதான் போட்டுப்பாங்க.
0: ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டேன் ஸ்ரீ வித்யா, ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அங்கே போட்டாங்க. அப்பதான் நான் சர்ச் பண்ண சும்மா கூகுளில், மெட்டியில அவ்வளோ சயின்டிபிக் ரீசன்ஸ்லாம் இருக்கா?
1: சயின்டிபிக் ரீசன்ஸா மெட்டியிலையா?
0: ஆமா, ஏன் அதை வந்து கேர்ள்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அங்க மெட்டி போடுற அந்த விரல்ல இருக்கிற ஒரு நரம்பு வந்து யூட்ரஸோட ஃபங்க்ஷனிங்க ப்ராப்பரா வச்சுக்குமா, நல்ல பிளட் சர்க்குலேட் ஆகுமா. அது மட்டும் இல்லாம யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் அந்த மெட்டி போடும்போது கிடைக்குதான். இதுலேயும் குறிப்பா பசங்களுக்கு ஏன் போடுறாங்க, அதுவும் அந்த காலத்துல போடுறாங்க அப்படின்னா, பையன் இப்போ பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாலி அந்த குங்குமம் மெட்டியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பசங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இந்த மெட்டியை போட்டால் இது ஒரு சிக்னல் மாதிரி, ரோட்டில் போகிற மிச்ச பொண்ணுங்க சரி அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிக்னல் மாதிரி இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யா, கரெக்ட்.
1: ஓ, மெட்டியில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இப்போலாம் நம்ம ஃபேஷன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் மெட்டியை வந்து நம்ம தவிர்த்துட்டு வரோம். ஆனால் மெட்டி போட்டால் அந்த காலத்துலேருந்தே யூட்ரஸ்க்கு டைரெக்டாக நர்வ் இருக்குது அப்படின்றது எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்குல்ல? கரெக்ட் தான். இப்போது பேங்கிங் சிஸ்டம் நிறைய இருக்குது, செக்யூரிட்டி லாக்கர்ஸ்னு அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம நகை வைக்க இவ்வளோ பயப்படுறோம். ஆனால் செட்டியார் அந்த காலத்தில் அவங்க செஞ்ச அவ்வளோ நகையுமே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா 100-200 பவுன் வரைக்கும் செய்வாங்க, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு சேமிப்பாக பார்த்தாங்க. பேங்கிங் சிஸ்டம்
0: உஷார் தான்.
1: அது எப்படி பேங்கிங் சிஸ்டம் பார்த்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: அதாவது ஸ்ரீ வித்யா, ஃபஸ்ட்டு பேங்க் ஆரம்பித்ததே செட்டியாஸ் தானா? அவங்க சேவ் இந்த நகையெல்லாம் செஞ்ச நகையை சேவ் பண்ணி வைக்க தான் அந்த பேங்க் ஆரம்பித்தாங்களாம். அது காலப்போக்கில் கவர்மெண்ட்டோட ரூல் அண்டர்டேக்கனாக வந்துச்சு.
1: பா, செட்டியார்ஸ்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? செட்டியார் ஜுவல்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம், இப்போ நிறைய விஷயம் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செட்டியார் ஜுவல்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கே நமக்கு இவ்வளோ இருக்குன்னா, அவங்களில் ஒருத்தங்க இங்கே வந்து இன்னும் விளாவரியாக சொன்னால் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஸ்ரீ வித்யா. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
2: அப்பா, ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
3: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
2: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
3: 20 ரூபாமா.
2: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம், பட்டினம்னாலே வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
3: என்னம்மா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
2: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, என் பொண்ணு வரா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
3: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
2: இல்லம்மா வேண்டாமா.
3: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
2: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ?
3: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
2: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
3: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஹூக்க கழட்டி விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துரு, தூக்கிட்டு போயிடலாம்.
2: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
3: ஏம்மா போகலாமா? அப்பாடா, பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
2: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
3: எந்த நகைமா?
2: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சரி பூஜா, நான் அப்பவே சொன்னேன் செட்டிநாடு ஜுவல்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு. சோ அவங்களை வெல்கம் பண்ணலாமா?
1: கண்டிப்பா ஸ்ரீ வித்யா. இப்ப கூட நம்ம இத பத்தி பேசுறதுக்காக மீனாட்சி அண்ட் ஆர்ஜே பிரீத்தி இருக்காங்க. இப்ப அவங்க வந்து அதோட ஸ்பெஷாலிட்டிய பத்தி இன்னும் விவரமா சொல்லுவாங்க.
2: வணக்கம் மிஸ் மீனாட்சி.
3: வணக்கம் பிரீத்தி.
2: செட்டிநாடு பெண்கள் அணியும் நகைகள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: பொதுவா செட்டிநாட்டு பெண்கள் வந்து மங்கள் சூத்திரம், அதாவது தாலி, அப்புறம் வைரத்தோடு, வைர மூக்குத்தி, தங்க வளையல், மோதிரம், அப்புறம் வெள்ளி மிஞ்சி போட்டுப்போம்.
2: வெள்ளி மிஞ்சியா? அப்படின்னா என்ன?
3: மிஞ்சின்றது மெட்டி. மெட்டி நம்ம அம்மா எல்லாம் காலில் 3 ரிங் போட்டிருப்பாங்கல்ல, அதுதாங்க வெள்ளி மிஞ்சி.
2: ஓ, அப்ப உங்க கல்யாணத்துக்கு என்னென்ன நகைகள் அணிவாங்க?
3: கல்யாணத்துக்கு கண்டசரம், அதாவது நெக்லஸ் போட்டுப்பாங்க, வைர அட்டிகை, அட்டிகைனா ஹாரம் மாதிரி இருக்கும், அப்புறம் வைர காப்பு, காப்புனா வளையல்ங்க, அப்புறம் கழுத்தீர் போட்டு.
2: இந்த நகைகள்ல சிறந்ததுன்னு ஏதாவது இருக்கா?
3: ஆமா, செட்டிநாட்டு நகையிலே ரொம்ப சிறந்தது வந்து கழுத்தீர். கழுத்தீர்ன்றது தாலி.
2: கழுத்தீரா? அந்த பேர் எப்படி வந்தது?
3: அதாவது மாங்கல்யத்துல சிவபெருமானோட உருவமும், அதுக்கப்புறம் அந்த இந்த மாங்கல்யத்தை கழுத்துல அணியறதுனாலயும் இது பேர் கழுத்தீர்னு பேர் வந்தது.
2: ஓ, இந்த நகைகள்லாம் நீங்க சொந்தமா செய்வீங்களா இல்ல கடையில குடுப்பீங்களா?
3: ஆமா, நாங்க இந்த நகைகள்லாம் சொந்தமா செய்வோம், கடையில நாங்க நகை வாங்க மாட்டோம்.
2: ஏன் அப்படி?
3: ஏன்னா கடைகள்ல நகையெல்லாம் கலப்படமா இருக்கும். நாங்க சுத்தமான நகையில எந்த கலப்படமும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எங்களுக்கு ஏத்த அளவுல நாங்க ஆசாரி கிட்ட கொடுத்து செஞ்சு வாங்கிப்போம்.
2: ஒரு குட்டி பிரேக், அப்புறம் நம்ம இந்த நேர்காணலை தொடர்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. ஸ்டே டியூன்ட்.
4: கித்துக்கண்ணா, இங்க வா.
5: என்னமா?
4: நம்ம இப்போ உன் அத்தை கல்யாணத்துக்கு போக போறோம். என் செல்லத்துக்கு புது டிரஸ், புது பேங்கிளு, புது தோடு, புது ஹேர் பேண்டுன்னு போட்டு விட போறேன். என் செல்லம் தான் அங்க அழகா இருக்க போறா.
5: ஐயா ஐயா, எல்லாம் எனக்கு தானா? சூப்பரா நான் கலக்க போறேனே.
4: ஏமா லேட்டு, ஒரே டிராபிக் அக்கா. அதுவும் இல்லாம என் குழந்தை டிரஸ் செஞ்சு மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வரக்குள்ள லேட் ஆயிடுச்சு அக்கா.
6: சரி சரி, வா உள்ள போலாம்.
4: சரிங்கக்கா, வாங்க. அக்கா, என் குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சிருக்கீங்களா?
6: சரி, கூடு.
5: யார் இந்த குழந்தை? ரொம்ப அழகா இருக்கு. என் சொல்ல குட்டி, வா வா வா.
6: யார் நீங்க?
5: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் தான் மாப்பிள்ளையோட அக்காவோட மாமியாருங்க.
6: ஓ அப்படிங்களா, எனக்கு யாருன்னு தெரியாம போச்சு.
5: குழந்தை எனக்கு கொஞ்ச நேரம் என்கிட்ட குடுங்க, நான் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சிட்டு தரேன்.
6: பரவாயில்ல, குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க.
7: இந்த குழந்தைக்கு தெரியாம வளையல செயின் எல்லாத்தையும் தேடிட்டு போயிடலாம். அப்பா, ரெண்டு வளையல கழட்டியாச்சு.
5: இந்தாமா, குழந்தைய வச்சுக்கோ, என்ன என் பையன் கூப்பிடுறான், நான் போயிட்டு
6: வரேன். சரிம்மா, பாக்கலாம்.
5: அக்கா, என் செல்லம் என்ன பண்றா?
6: இந்தாடி உன் குழந்தை.
5: அக்கா, பொண்ணோட ரெண்டு வளையல காணோம். ஐயோ, எங்க போச்சு? எங்கம்மா கண்ணு தொலைச்சா? தெரியலம்மா,
6: யாரோ மாமியாருன்னு வந்தாங்க, குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதனா கைட்டு இருப்பாங்களான்னு தெரியல.
5: ஐயோ, எல்லாரும் பாக்கணும்னு என் செல்லத்துக்கு நகையெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்தேனே, அதுவே பெரிய தப்பா போச்சு. இப்போ
6: வேற நகையோட போச்சு, குழந்தைய தூக்கிட்டு போகாம இருந்தாங்களே.
2: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. மிஸ் மீனாட்சி, திருமணத்திற்கு எவ்வளவு நகைகள் செய்வாங்கன்னு சொல்ல முடியுமா?
3: திருமணத்துக்கு எங்க வீட்டுல 3 நகை செய்வாங்க. அதுல ஒரு நகை வந்து தங்க நகை, இன்னொன்னு வைரத்துல ஒரு நகை செய்வாங்க, இன்னொரு நகை வந்து வேற ஏதாவது ஒரு கல்லுல செஞ்சு தருவாங்க.
2: ஒரு குடும்பத்துல 4-5 பெண்கள்னு இருந்தா எல்லாருக்குமே ஒரே அளவுல நகை செய்வாங்களா?
3: ஆமா, ஒரு குடும்பத்துல 4-5 பெண்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் சரிசமமா நகை செஞ்சு தருவாங்க. நகை இல்லாத குடும்பத்துக்கு நாங்க எல்லாரும் பணம் போட்டு உதவி செஞ்சு அவங்களுக்கு நகை செய்ய உதவுவோம்.
2: கல்யாணம் வரைக்கும் ஓகே, ஆனா அதுக்கப்புறம் எந்தெந்த விஷயத்துக்கு பெற்றோர்கள் நகை செய்து தருவாங்க?
3: கல்யாணத்துக்கு மட்டும் இல்லங்க, எங்களோட பெற்றோர்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு, அதாவது முத குழந்தை பிறந்தா நிறையாவும், ரெண்டாவது குழந்தைக்கு கொஞ்சம் கம்மியாவும், அதுக்கப்புறம் சாந்தின்னு சொல்லுவாங்க 60வது கல்யாணம், அதுக்கப்புறம் 80வது கல்யாணம், 100வது கல்யாணத்துக்கு கூட நகை தருவாங்க. எங்களோட அம்மா அப்பா இறந்தாலும் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அண்ணனோ தங்கச்சியோ வந்து அவங்க சார்பா நகை செஞ்சு தரணும்.
2: சரி, இப்போ எந்தெந்த கடைகள்ல செட்டினா ஜுவல்லரி இன்னமும் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
3: மீனு சுப்பையா ஜுவல்லரி, தனிஷ்க் ஜுவல்லரி, மகன்லால் ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி மற்றும் சில கடைகள்ல இங்க செட்டிநாட் ஜுவல்ஸ் இருக்குது.
2: இந்த காலத்துல ஓகே, ஆனா அந்த காலத்துல இருந்தே நீங்க இவ்வளவு நகைகள் செஞ்சு வைங்க, இதை எப்படி பாதுகாக்கிறோம் இல்ல இதை பத்திரமா வச்சுக்கணுமேன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்திருக்கா?
3: கண்டிப்பா, ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ரொம்ப பயந்திருக்காங்க, ஐயோ இவ்வளோ நகை நம்ம எப்படி பாதுகாக்கிறது. அதனால எங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் வந்து அவங்களே வந்து லாக்கர் வச்சிருக்காங்க. எங்கன்னா எங்க ஊர்ல வந்து லாக்கர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லாக்கர்ல போய் எங்க அம்மாவும் அப்பாவும் ஒவ்வொரு லீவ்லயும் உங்க நகையை பத்திரப்படுத்திட்டு வருவாங்க.
2: நகை தவிர்த்து நீங்க பாரம்பரியமா செய்யற தொழில் ஏதாவது இருக்கா?
3: செட்டியார்கள் அவங்க எங்களோட பாரம்பரியமான தொழில் வந்து கணக்கு எழுதுறது, அதாவது அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த காலத்துலேருந்து இதை வந்து அப்பா கடுத்து பிள்ளை கடுத்து பேரன் இந்த தொழிலை தான் நாங்கள் வந்து விடாமல் இன்னும் செஞ்சிட்ருக்கோம்.
2: நீங்கள் சொல்லியிருந்தீங்க சுத்தமான தங்கத்தில் தான் நகை செய்வோன்னு, அந்த சுத்தமான தங்கம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது?
3: இவ்வளோ சுத்தமான தங்கம் வந்து இங்கே எங்கேயும் கிடைக்காதுங்க, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து, மலேசியா சிங்கப்பூர்லேருந்து எங்கள் தாத்தா எல்லாரும் வந்து ஏஜென்ட் மூலயமா கேட்டு வாங்கிட்டு தான் வரும். முக்கியமாக நாங்கள் தங்கத்தில் மட்டும் நகை செய்ய மாட்டோம், எங்களதில் வைர நகை தான் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அந்த ஒவ்வொரு வைரக்கல்லும் வெளிநாட்டிலேருந்து வரும், அதை தான் நாங்கள் எங்கள் ஆசாரிக்கிட்ட கொடுத்து அழகாக செஞ்சு வாங்கிப்போம்.
2: உங்கள் பாரம்பரியமான தொழில் தவிர்த்து வேற ஏதாவது தொழில் நீங்கள் செய்கிறீங்களா?
3: எங்களோட பாரம்பரியமான தொழில் வந்து கணக்கு எழுதுறது. இதை தவிர்த்து எங்களோட வீட்டில் வந்து பெண்களை ஆட்சின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் ஆட்சிங்கள்லாம் வந்து சரி வீட்டில் தான் இருக்கோம், நம்மளும் ஏதாவது தொழில் செய்வோம்னா அவங்க அழகாக இந்த பலகாரம் செய்வாங்க, முறுக்கு சுடுறது, சீடை புளியறது, இதெல்லாம் செஞ்சு இந்த ஸ்நாக்ஸ் வியாபாரம்லாம் நிறையா செய்வாங்க. அதை தவிர்த்து நாங்கள் கூட பின்னுறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. எங்கள் வீட்டு பெண்கள் நல்லா அழகழகாக ட்ரெயின் கூடன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நல்ல கல்யாண சீசன்லலாம் நல்ல ப்ராஃபிட்டுங்க, அவ்வளோ கூட பின்னுவாங்க.
2: இவ்வளோ தொழில் செய்கிறீங்களே, இதில் ஏதாவது லாபம்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா?
3: நிச்சயமாங்க, எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு அதில் லாபம் வரும். நாங்கள் வர பணத்தை மிச்சப்படுத்தி அதை வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோங்க.
2: ரொம்ப நன்றி மிஸ் மீனாட்சி, இவ்வளோ நேரம் எங்கள் கூட நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி செட்டினா ஜுவல்ஸ் பற்றினா நிறையா விஷயத்த எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது எங்கள் கம்யூனிட்டியோட ஜுவல்ஸ் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
2: புன்னகையுடன் நகை அணிவது தான் எங்கள் கடமை. ஆனால் அந்த நகையை பற்றி அதன் பின்புலத்தை பற்றியும் எங்களுக்கு விவரமாக கூறிய உங்களுக்கு எனது சார்பாகவும் எம்ஓபி வைணவ கல்லூரியின் சார்பாகவும் மிக்க நன்றி மிஸ் மீனாட்சி.
0: நமக்கு அழகு சேர்ப்பது நகை. அத்தகைய நகையை பற்றி அழகாக எடுத்துரைத்த மீனாட்சி அவர்களுக்கும் அழகாய் தொகுத்து வழங்கிய பிரீத்தி அவர்களுக்கும் எம்ஓபி சார்பின் நன்றிகள்.
1: இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே பூஜா அண்ட் ஆர்ஜே ஸ்ரீவித்யா. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
8: நன்றி, வணக்கம்.

You're listening to MOP 107.8 FM.

0: आप रहे। வணக்கம் சார், வி வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் டுடே.
1: யா மேம், தேங்க் யூ ஸோ மச். வணக்கம்.
0: இன்னைக்கு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணீங்க, ஸோ ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்?
1: யா மேம், திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம். நான் ஆல்ரெடி 2019 காலேஜ் வந்திருக்கேன். ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு செஷன் எடுக்க வந்திருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் டைம். ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸோட ஆல்வேஸ் வெரி நான் இன்ட்ராக்ட் பண்ணது, ஏன்னா நானும் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்ததான் இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி இந்த சோஷியல் இதில் இருக்கேன். ஸோ

0: நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறத நமக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை மையமாக வச்சு உங்களுடைய ஆர்கனைசேஷன் வேலை பார்த்துட்ருக்கு. டெல் அஸ் சம்திங் அபவுட் யுவர் ஆர்கனைசேஷன்.
1: இல்லை கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் சொன்னது, என்னோட பேரண்ட்ஸ் சொன்னால தான் நான் இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கேன். சாப்பாடு சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லி சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ நான் ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் எவ்வளோ விஷயம் நம்ம கைக்கு வந்தாலும் இன்றைக்கும் வந்து விவசாயிகளோட கடினமான உழைப்புனால தான் நம்மளை வந்து சாப்பாடு நம்ம அவங்க சேத்துல கால் வச்சா தான் நம்மளால சோத்துலேயே கை வைக்க முடியும் அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்மளால் வந்து ஒரு டெக்னாலஜியோ இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தினாலையும் ஈடுபடுத்த முடியாது. ஸோ நம்ம நாளடைவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் இன்னமும் நான் ஒரு நியூஸாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஆர்டிக்கிள் ஆகட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாயி கஷ்டப்பட்டுருக்காங்க மழையினாலையும், அதே சமயம் அவங்களால ப்ராப்பரான ஒரு வேர் ஹவுஸ் கிடைக்க முடியாதனாலையும் அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நம்ம பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் வேஸ்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஆறு அதாவது தட்டுக்கு வரத்துக்கு ஒரு 1/3 ஆஃப் ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டா இருக்கும். ஒரு நபர் வந்து ஒரு வருஷத்துக்கு 55 கிலோ வந்து சாப்பாடையோ ஏதோ ஒரு விதத்துலையோ வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் வீட்டில் வாங்குறதாகட்டும், வெஜிடபிள் வேஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப் வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு, நம்ம என்ன சாப்பிடணுங்கிற விஷயத்த வந்து மற்றவங்க வந்து ஒரு மேலே அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்னாலையும் அவங்களோட ஆஃபர்னாலையும் நம்ம ஒரு ஈர்ப்பு விதினாலையும் அவங்கள வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறது அவங்களோட இதை வந்து நடக்குது. ஆனால் சாப்பாடு இந்த நோ ஃபுட் வேஸ்டோட கான்செப்ட் என்னென்னா ஒரு இடத்துல சாப்பாடை மீதமாகுது, 50க்கும் மேற்பட்ட உணவு இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் போய் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸ்லாம் கேட்போம். ஸோ எப்போ தயாரிக்கப்பட்ட உணவு, எங்கே இருக்குது, எந்த இடத்துல கல்யாணமா இல்லைனா வீட்டு விசேஷமா இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு எங்களோட வெஹிக்கிள் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா 10 வெஹிக்கிள் இருக்குது, 10 வெஹிக்கிளுமே ஆல்ரெடி அசைன்டாக இருக்கும். IIT மெட்ராஸ், ஜோகோ கார்பரேட் கம்பெனி, அதே மாதிரி அதர் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் வந்து ரெகுலர் பேசிஸில் கலெக்ஷன். இங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல 1000-1000+ உணவு எங்கெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அதில் கண்டிப்பாக 10% ஆஃப் உணவு இருக்கும். அந்த 10% ஆஃப் உணவு வந்து நாங்கள் லன்ச்சு டின்னர்னு கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் இந்த கால்ஸ் வந்தது அப்படின்னா நாங்கள் கலெக்ட் பண்ணி டொனேட் பண்ணுவோம். அதே சமயம் எவ்ரி இயர் அக்டோபர் 16 வந்து வேர்ல்டு ஃபுட் டேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ரிப்போர்ட் இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல சாப்பாடு தயாரிக்கிறோம், அதே சமயம் சாப்பாடு யாருக்கு கொடுக்கணுங்கிற எதுக்காக கொடுக்கணுங்கும் போது அங்கே இந்த ஹங்கர் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு சர்வே வந்து சொல்லுவாங்க இந்த இயரில் யார் யார் இந்த ஹங்கர் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ரிப்போர்ட்டில். அப்போ வந்து கடந்த வருடம் 2025 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 102வது இடத்துல இருக்குது. ஸோ ரொம்ப வந்து நம்ம அதாவது கம்பேர் வித் நம்மளோட நெய்பர் கண்ட்ரிஸ் பங்களாதேஷோ இல்லை பாகிஸ்தானோ, இது எது அடிப்படையில் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் தொகை, அந்த GDP கான்செப்ட்டு, அதே சமயம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபுட் வேஸ்ட்டை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதே சமயம் எவ்வளோ ரிசோர்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், மக்களுக்கு அந்த தேவை போய் கரெக்டாக இருந்தோம், நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த மாதிரி சர்வேல. அப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அலாரமிங் ஸ்டேஜில் இருக்குது. அதே சமயம் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ஸில் போய் பார்க்கும்போது குழந்தைங்க வந்து ஒரு 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது, அதாவது பட்டினி சாவுங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ கிடையாது, ஆனால் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நம்ம போய் கொடுக்குறதில்ல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா விதவிதமான சாப்பாடு ரொம்ப கிராண்டாக நம்ம வந்து வந்தவங்கள வயிறாழ்த்தி வயிறை இது பண்ணி சாப்பாடு வாழ்த்திட்டு போகணும்னு. ஆனால் அவங்கள போய்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து தேவை இருக்குன்னாலும் தெரியாது. நம்ம கல்யாண பந்திகளை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உட்காரத்துக்கு முன்னாடியே
0: அவங்களுக்கு
1: போய் சேரல, ஏன்னா யாருக்கு என்ன வேணும்னு தெரியணும், அதே சமயம் அவங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறது தெரியணும். சோ நம்ம போய் சாப்பாடு பரிமாறத்துக்கு முன்னாடிலாம் உட்காந்து வேணுமான்னு கேட்டு தான் பரிமாறிட்டாங்க, இப்ப அப்படியே மாறிடுச்சு, பரிமாறிடுவாங்க அதுக்கப்புறம் உட்காருவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார்னர்ல ஒரு இலை மட்டும் எப்பயுமே வந்து சாப்பிடாம இருப்பாங்க, அது வேஸ்டேஜ் தான் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் மைண்ட்ஃபுல் கன்செப்ஷன், அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறது இல்லைனா இன்ஸ்டண்டா தேவையா இருக்கிற மக்களுக்கு போய் கொடுக்கலாம். இந்த ஸ்டார்ட் வித் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ எப்போ நம்ம எப்படி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு குழந்தை கேட்ட கோஷினால தான் இன்னைக்கு வந்து சென்னையிலும் சரி மற்ற நகரங்களிலும் சரி குறைஞ்சபட்சம் எங்களால் ஒரு மாதத்துக்கு சென்னையில் மட்டும் 30 1000 பேருக்கு நம்மளுக்கு போய் ரீச் அவுட் பண்ண முடியும்.
0: சார், இப்போ விவரிச்ச இந்த தகவல் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்க கலெக்ட் பண்ற இந்த ஃபுட்டோட தரத்தை எப்படி நிர்ணயம் பண்றீங்க?
1: கண்டிப்பா மேம், நம்ம வந்து எப்பயுமே ஒரு கொலாபரேஷன் கம்யூனிட்டி அந்த மாதிரி தான்.

0: கோஆர்டினேஷன்ஸ் அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நாங்கள் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கொடுக்குற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்கும் எங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி அதை எப்படி பண்ணணும், அதே ஏன்னா இது கெட்டு போன உணவை போய் கொடுத்தா அது வந்து கண்டிப்பாக இருக்காது. இது எல்லாமே அன்டச்சு எடிபிள் ஐட்டம்ஸ், அதாவது தேவைக்கு அதிகமாக இருக்க உபரி உணவு, அந்த உணவை தான் போய் கொடுக்கணும். அதாவது பிளேட் வேஸ்ட்டில் பாத்திரத்தில் இருக்கிற எக்ஸஸ் ஃபுட்டை எடிபிள் ஐட்டம்ஸை போய் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு மந்த் ஆன் மந்த்து நாங்கள் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அது மாதிரி அதர் சிட்டிஸில் நாங்கள் டீம் இருக்கவங்க எல்லாமே ரிப்போர்ட் அனுப்புவோம். எங்கே கலெக்ட் பண்ணோம், எங்கே போய் கொடுத்தோம், எந்த இடத்துல போய் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோம், எந்த வண்டியில் போய் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டும், யாருக்கு கொடுத்தா அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் கண்டக்ட்டும் மந்த் ஆன் மந்த்து கொடுப்போம். இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2021 வந்து கவர்மெண்ட்டே வந்து சட்டசபையில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க உபரி உணவை பகிர்வோம் திட்டம். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் நம்மளாம் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இது ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு தேவையான வெஹிக்கிள் சப்போர்ட்டு, கைடன்ஸு, வேறு அந்த நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அது மூலிமா எங்களுக்கு நிறைய ரெகுலர் வெஹிக்கிள் சப்போர்ட்ஸும் மந்த்லி தேவையான ஆப்ரேஷன் சப்போர்ட்ஸும் நிறைய பேர் வந்து முன்னெடுந்து கொடுத்தாங்க.
1: சார், உங்களோட என்ஜிஓடைய ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கிச்சன்ஸ், கரெக்டாக அதை பற்றி எங்களோட விவரிக்க முடியுமா?
0: கண்டிப்பாக மேம். அதாவது நம்ம கோவிட் டைமில் வந்து நிறைய பேருக்கு தேவை அதிகமாக ப்ரொடக்ஷனாக தேவை அதிகமாக இருந்தது. அதாவது அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய பேர் வந்து எங்கேயும் ட்ரெஸ் வாங்க போகல, ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகல, எந்த ஒரு பெரிய ஆடம்பர செலவு பண்ணல. ஆனால் எல்லாருமே மொதல் போய் நின்னது உணவு தான். ஏன்னா நமக்கு உண்ண உணவு உடுத்த விட இருக்க இடம். ஸோ அந்த டைமில் உணவுங்கிறது ரொம்ப ஹை ப்ரியாரிட்டியாக இருந்தது. அப்போ நிறைய பேர் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் போய் பால் கடையிலையும் நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான பால் காய்கறி கிராசரி எல்லாமே வாங்கினாங்க. ஆனால் அன்னைக்கு பர்டிகுலராக நிறையா பேர் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தனால இனி இப்போ ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ன்ற ஒரு கான்செப்டே எங்களுக்கு தெரிய வந்ததே வந்து இந்த கோவிட் டைமில் தான். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தேவைங்கிறது அவங்களோட தேவைக்கு அன்றையோட தேவை வந்து என்னென்னா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே சென்னையிலையும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸும் இருக்காங்க, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஏரியாவில் நிறைய பேர் வந்து இன்னமும் கேட்பாங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்னு இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. ஏன்னா அந்த ஜெய் பீம்ன்ற ஒரு படம் வந்தபோது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சது டூரிங் த கோவிட் டைம். அப்போ அவங்கக்கிட்ட போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சும் போது தான் அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி ஊட்டச்சத்துங்கிறத பேசும்போது நம்ம எப்படி ஒரு கார்ட்ஸு ப்ரோட்டீனு இந்த மாதிரி டெய்லியும் எடுக்கிறோம், ஆனால் அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த என்வாயன்மெண்டல்ஸ் அப்படி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு நாளும் நாங்கள் குக் பண்ண ஆரம்பித்தோம். 2020 ல் 20 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஃபுட்டு டொனேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணோம். அது நல்ல ஒரு சக்ஸஸ் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. வித்தின் 15 to 16 hours வந்து எங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 45,000 to 50,000. எங்கே யாருன்னே தெரியாது. நாங்கள் போட்ட ஒரு போஸ்டர்னால எங்களுக்கு வந்து செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சதுனால அவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த ஷார்ட் டைமில் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இப்படி நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் செட்டப் நாங்கள், ஏன்னா எல்லாமே ரிமோட்டில் இருப்போம், எங்களுக்கு கால் வந்தால் போய் எடுப்போம். நானும் வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், டீம் இருந்தாங்க. எங்களுக்கு வெஹிக்கிள் சப்போர்ட் ஃபுட் சேஃப்டி இல்லை. ஃபஸ்ட்டு அமுதா ஐஎஸ் மேம் தான் ஃபுட் சேஃப்டி நியமனராக இருந்தாங்க. அவங்க வந்து கமிஷனராக இருந்தாங்க, அவங்க வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட் சேஃப்டி கமிஷனர் இது டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க, அசோசியேஷனாக சேர்ந்து. இது மாதிரி வெஹிக்கிள் சப்போர்ட் கிடச்சிச்சு. நாங்கள் டீம் வந்து சின்னதாக ஒரு 2-3 பேர் போட்டிருந்தோம். அதுக்கு ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பர் மூலிமா அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. அவங்க எங்களுக்கு கால் பண்ணோன்னே இது மாதிரி போய் ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருந்தது. அப்படின்னா இன்னமும் நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ண கம்யூனிகேஷனாக பண்ண முடியும். அப்படி தான் எங்களுக்கு ஒரு மடிப்பாக்கத்தில் ஒரு எங்களா ஒர்க்கை பார்த்துட்டு ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வீடை வந்து எங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸாக கொடுத்தாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கோவிட் டைமில் அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை நாங்கள் உள்ளே என்ட்ரியாததுக்கு முன்னாடியே அதே வந்து ஒரு கிச்சன் செட்டப்பாகவும் எங்களோட ஸ்டோரேஜ் செட்டப்பாகவும் மாற்றினோம். ஸோ அங்கே ஒரு நாளைக்கு 200-300 பேர் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவை செஞ்சு பேக் பண்ணி நிறைய பேர் டொனேட் பண்ணாங்க, ரீச் பண்ணாங்க. ஆனால் நாளடைவில் என்னது அப்படின்னா அங்கே இருக்கிற, ஏன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ்னு ஒரு இடம் எடுக்கிறோம், அது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எடுத்ததே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கவங்க யார் நம்மளாக இருந்ததே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அங்கே சமைக்கிறது அதில் சவுண்ட் வர்றதுனால அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஓகே இதுக்கு தேவை அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி மக்களுக்கு நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டோட போய், ஏன்னா ஒரு இடத்துல சாப்பாடு தேவைக்கு அதிகமாக இருக்கு, அதை போய் கொடுக்குறோம். இப்போ தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம 12 மணிக்கு பசிக்குது அப்படின்னா அந்த டைம்ல சாப்பாடும் தேவை, அதே சமயம் அவங்களுக்கு அந்த டைமுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ஸும் தேவைனால நாங்களே குக் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ கோவிட்ல அந்த கிச்சன் செட்டப்புக்கு நாங்களே ஒரு இடம் பார்த்து ஃபைன் பண்ணி பள்ளிக்கரணையில் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் இடம் ரெண்ட்டுக்கு எடுத்தோம். அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு சேர் தேவை, இந்த ஃபேன் தேவை, இந்த கேஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தராக சின்ன சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அந்த கிச்சனோட செட்டப் காஸ்ட் மட்டும் ஒரு 6-7 lakhs இருக்கும். அது எல்லாத்தோட சப்போர்ட்டும் பர்டிகுலராக எங்களுக்கு யூஎஸ்ல வந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கே வந்து அந்த இடத்துல ஃபுட்டு குக் பண்ணி நாங்கள் தேவையான நிறைய பேர் வந்து சில ரெக்வஸ்ட்டாக கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு சோஷியல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, குழந்தைங்களாம் வச்சு பண்ணுறோம், எங்களுக்கு ஆனால் எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குது, ஆனால் ஃபுட் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னும் போது நாங்கள் அந்த குக்கை வந்து அந்த ஃபுட்டை அங்கே குக் பண்ணி அங்கே டொனேட் பண்ணிட்டுருக்கோம்.
1: ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய பதில். பொருளாதார சிக்கல் வந்து நம்மளுடைய நம்ம பண்ணக்கூடிய நல்லதை வந்து தவிர்க்கக்கூடாது, தடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது மக்களுடைய கூட்டு முயற்சி மூலயமா இந்த ஆர்கனைசேஷன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெறும் சாப்பாடு தானே அப்படின்ட்டு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மறக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். சோ இந்த உணவு பற்றாக்குறையினால மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி உமன் அண்ட் சில்ட்ரன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா சார்?
0: கண்டிப்பா மேம், நாங்கள் இந்த இருளர் மக்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கும் போது அங்கே போய் இன்ட்ராக்ட் பண்ணும் போது எங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்லும் போதுன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் நிகாரிக்க, அதாவது கிடைச்ச ஒரு லொக்கேஷன் அவங்கள இங்கே போய் அவங்க அவங்க குடியேறலான்னு சொல்லி அவங்க அலோகேட் பண்ண விஷயம் கூட அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டு அவங்க அடிச்சோ துரத்தியோ அவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த இடத்துக்கு போனேன் அடுத்த நாள் எங்களை வந்து உயிரோட பார்க்க முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட். அதனால் நாங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரத்தில் பீச் ஓரமாக ஒரு வெயிலையும் சரி மழையிலையும் சரி பீச்சில் வந்து ஹண்ட் போட்டுருக்காங்க மணலில். நமக்கு ஒரு அரை மணி நேரம் வெயில் கூட இருக்க முடியாது, அது அங்கே இருக்க சுட்டரிக்க வெயிலில். அவங்க அந்த இடத்துல ஒரு 80 மேற்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வேலை தான் கூலி தொழில், பாம்பு பிடிக்க போவாங்க, கவர்மெண்ட்டோட சேர்ந்து அந்த ஜூக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்களுக்கு நிறைய இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சில பேர்லாம் நாங்கள் போயிருக்கும்போது பாம்பு கடிச்சு ரொம்ப சீரியஸாக இருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தவங்களுக்கு பேசிக் நீடே உணவு தான், உணவு உண்ண உணவு உடுத்த விட இருக்க இடம், உணவுங்கிறது பேசிக் நீடை வந்து அவங்களால வந்து ப்ராப்பரான போய் ரீச் அவுட்டும் பண்ண முடியல. நாங்கள் இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சும் போது நிறைய விஷயம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சது தான் இந்த ஒரு ஒரு பொங்கலுக்கும் ட்ரைபிள் பொங்கல் நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது நம்ம எப்படி நம்ம ஒரு அன்றாட பாரம்பரிய ட்ரைபிள் ஒரு பொங்கல் செலிப்ரேஷனோ அங்கே இருக்கிற அந்த கம்யூனிட்டிஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். காலையிலே எங்களோட டீமோட சேர்ந்து எங்களோட பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போய் அங்கே போய் செட்டப் பண்ணிவிட்டு வாலண்டியர்ஸ் அந்த வாலண்டியர்ஸோட சேர்ந்து அங்கே செட்டப்லாம் பண்ணி அங்கே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களோட ட்ராவல் பண்ணி நம்ம எப்படி ஊரில் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம், உரி அடிக்கிறது போட்டி வைக்கிறது, அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு போட்டி வைக்கிறது, அந்த மியூசிக் சேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு வரும். ஸோ அப்போ அவங்க வந்து காலையிலேருந்து அந்த நைட் வரைக்கும் அந்த ஒரு டேவே நம்ம செலிப்ரேட் பண்ணுறது நாங்கள் நம்மளாலாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பொங்கல்லாம் அவங்க செலிப்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டேன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டோம். ஸோ நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற குழந்தைங்க அதுலேயும் வந்து இயர்லி மேரேஜஸ்லாம் அங்கே நிறைய நடக்கும். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயர்லி சின்ன சிறு வயது குழந்தைங்களுக்கெல்லாம் மீன்ஸ் ஏஜில் மேரேஜ் பண்ணும்போது நமக்கு என்ன ஹெல்த்துக்கு தேவையான அந்த ஒரு ஊட்டச்சத்து வந்து அங்கே கிடைச்சாதானே அவங்களோட குழந்தைங்களுக்கும் அவங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் கிடைக்கும். இவங்களே வந்து சின்ன வயசில் இருப்பாங்க அவங்க, அதுவும் ஒரு 25-26 வயசுல பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள மாதிரி இருக்கவங்களும் சரி அந்த வயசான அதை ஒரு மகளிர்கிட்டையும் போய் ஒரு டெஸ்ட் மாதிரி மெடிக்கல் கேம் மாதிரி போடும்போது அவங்களுக்கு ஊட்டச்சத்து வந்து ரொம்ப குறைபாடு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இப்போது அதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு உமன்ஸ் டேக்கும் வந்து கிராசரி கிட் இல்லாமல் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டோட கொடுத்த ஒரு கேம்பெயின் பண்ணோம், ஒரு கிட்டு மாதிரி கொடுத்தோம். அதாவது என்னென்னா அப்படின்னா டேட்ஸு, பாதாம், அதே மாதிரி நியூட்ரிஷன் ஹெல்த் மிக்ஸ்லாம் கொடுத்தோம். அப்போ அங்கே இருக்கிற குழந்தைங்களும் அங்கே இருக்கிற மக்களும் சொன்னேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெறும் நான் ஒரு டிவியில் ஆடாக தாங்க பார்த்துருக்கோம், இப்போ தான் எங்களுக்கு கைக்கு வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது இவங்களுக்குலாம் இது தேவையா, உனக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நாமே அதை ஒரு க்வெஸ்சனாக கேட்டுக்கிறோனால இது இன்னமும் போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம்.
1: ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க சார். ஸோ நேர்காணலோட இறுதி பக்கத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்ட்டு பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு குப்பையில போட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்?
0: சோ என்னோட பர்சனல் லைஃப் தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து என்னோட குழந்தை வந்து 4வது படிக்கிறா. ஸோ நான் அவங்ககிட்ட காலையில் எதுவுமே அவங்க அம்மா கிட்ட வந்து எப்பயுமே சொல்லுவாள், இதா இன்றைக்கி இதுவா அதுவான்னு. அப்போ நான் போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடு கூட இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்றைக்கி வந்து உப்புமாவா, இன்றைக்கி வந்து இதுவா அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நமக்கு காலையில் மொதல் உணவே வந்து ஒரு சைக்கிளிங் ஆஃப் சாப்பாடு வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த ஒரு கேப்புக்கு வந்து ஃபில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் தான் நமக்கு தேவை. அது அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது மூலியமாக நம்மளால வந்து ஒரு படிக்கிற குழந்தைங்களாகட்டும் எவ்வளோ அந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், ஒரு மெமரி பவரும் அந்த சாப்பாடு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது நீ கண்டிப்பாக சாப்பிட்டாகணும், அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோ, அது அப்படிங்கிறத வேல்யூனஸ் ஆட் பண்ணால ஓரளவுக்கு இன்னைக்கு அவள் மாறிட்டு இருக்கா. அதையும் மீறி சாப்பாடு ஸ்கூலில் போய் ஏதாவது சாப்பிட டைம் இல்லை, இல்லைனா ஸ்லோவாக சாப்பிட்டா அப்படின்னா அவர்களே வந்து சொல்லிடுவாள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் எங்களோட மக்களோடையும் சரி, நான் கூட இருக்கவங்க சரி, இவன் வந்துட்டானா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த சாப்பாடு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் தேவைக்கு அதிகமாக இருந்ததுன்னா யாருக்காவது போய் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம போய் பார்ப்போம், மெரினா சைடும் சரி, கோயம்பேடு சரி, சென்ட்ரல் சைடு அவ்வளோ மக்கள் வந்து நைட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போது ஒரு 10 மணிக்கு மேலே எந்த ஒரு கடையும் இருக்காது. பசிச்சாலும் ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தாலும் கடை இல்லைனா இல்லை, சாப்பிடவே முடியாது. நம்ம அதே மாதிரி நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும் போது யாருக்காவது கொடுக்கலாம். நம்ம நினைப்போம் இது வந்து தேவை இல்லைன்னு. நாங்கள் இன்றைக்கி ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்டு மீதமாக இருந்தது, கைப்படாமல் இருந்தது, பேக் பண்ணி வந்து இப்பயும் நாங்கள் கொடுத்துட்ருவோம். யாருக்காரு ஒருத்தர், நம்ம துப்புரவு பணியாளர்கள் ஆகட்டும், ஏதோ ஒரு மக்கள் வந்து இருப்பாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு அன்றைக்கி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு வேலையோட காசு வந்து அவங்களுக்கு சேவாச்சு அப்படின்னா அடுத்த நாளைக்கே அவங்க அது யூஸ்ஃபுல்லாகும். நாங்கள் இன்றைக்கி வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இதில் அட்டண்டர்ஸ்க்கு வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில கார்பெட்ஸோட ஒரு ஃபுட் பேக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்ரி வெனஸ்டே தேர்ஸ்டே ஒரு 500-600 ஃபுட் பேக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணும், 2 நாள் மட்டும். அதை போய் அங்கே இருக்கிற அட்டண்டர்ஸ்க்கு கொடுப்போம், நாட் வந்து பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு அன்றைக்கி வந்து ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது அந்த எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய சாப்பாடு வேலை சேவ் ஆச்சுன்னா அடுத்த நாளோ இல்லை அவங்களோட மெடிக்கல் சப்போர்ட்டோ ஒரு சின்ன ஒரு உதவியாக வந்து நம்ம வந்து சேவ் பண்ணும். இப்போ நம்ம தேவை இல்லைன்னு சொல்கிறோம், அதே சமயம் இவ்வளோ மக்கள் தேவையோடு இருக்காங்க, இது சாப்பாடு தானே அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கடந்து போயிடலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய விஷயம் வந்து மக்களுக்கு இன்னும் போய் ரீச் ஆகணும். எப்படி ஒரு ஒரு பொருளாதாரம் நெருக்கடியோ இல்லைனா ஒரு டிசாஸ்டரோ இல்லைனா வந்து ஒரு சுனாமி இல்லைனா ஒரு பேரிடை வந்தால் மட்டுமே தான் நம்ம சாப்பாடுங்கிற விஷயத்த முன்னுரிமை கொடுக்கும். ஆனால் அதை கடந்து போயிடுச்சு, ரெகுலர் லைஃபுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பசிச்சா தான் அதோட இது, நமக்கு பசிச்சு அந்த டைம் கிடைக்கலனால தான் அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் சொல்கிறது அதுதான், இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுது, இவ்வளோ பேருக்கு போய் ரீச் அவுட் பண்ணுங்கள். அப்போ நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பற்றாக்குறை வரும்போது இந்த எக்கனாமிக்ஸ் லெவல் ஆஃப் இது நம்ம சுற்றுப்புற உள்ள நம்மளோட கையில் உள்ள ரிசோர்ஸை வந்து இப்போ சேவ் பண்ணால் நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கும் சரி, நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, அது போய் ரீச் அவுட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இதை வந்து வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும்.
1: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் சார். இப்போ கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்க நேயர்கள் உங்களோட தொடர்பில் வரணும், அவங்களுடைய ஃபுட்டை வந்து டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்?
0: ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, 9962790877. ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு சில மிடில் லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு 50+ இருந்தது அப்படின்னா நான் சொன்னேன்ல, நாங்கள் ரெகுலராக கலெக்ட் பண்ணுறது ஐஐடி மெட்ராஸ் ஜோகோ அந்த மாதிரி ரெகுலராக கலெக்ட் பண்ணுறதுலேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் டொனேட் பண்ணோம். எங்களுக்குன்னு ஒரு சில டோனர்ஸ் கொடுத்த அந்த சப்போர்ட் மூலியமாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு சில பேர் எங்கள் மேலே கோவப்பட்டிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் செய்ய மாட்டேறீங்க, 50 மேலே இருக்குது. ஏன்னா அந்த டைமில் எங்கள் டீமோல போய் பண்ண, ஏன்னா சென்னையில் 200 வார்டு இருக்குது, 200 வார்டுக்கு ஒரு ஒரு வண்டி வச்சா தான் இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். அப்போ 15 ஜோன் இருக்குது. நாங்கள் எங்களோட முழு நோக்கமே என்னென்னா இந்த 15 ஜோனில் ரெகுலராக 1-2 வண்டி இருந்தால் மட்டுமே தான் எங்களால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த மாதிரி யாராவது டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெஹிக்கிளாக டொனேட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு கிச்சன் இருக்குது, கிச்சனில் வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு சில பேர் கிராசரி டொனேட் பண்ணி விட்ருவாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது மூலிமா நாங்கள் குக் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் வாலண்டியரிங்காக ஏதாவது டொனேட் பண்ணலாம். நோ ஃபுட் வேஸ்ட் chennai.org எங்களோட ஒரு சோஷியல் மீடியாவில் வலைதளங்களில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அது மூலிமா அவங்க ரீச் அவுட் பண்ணி முடிஞ்ச உதவி. ஸோ இப்போ என்கிட்ட நோ ஃபுட்டே அதிகமாக இருக்குது. நோ ஃபுட் வேஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஏன்னா நியர்பை யார் இருக்காங்க, ஒரு பக்கமாக இருக்கவங்க யார் இருக்காங்க, அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு போய் ஃபஸ்ட்டு கொடுத்தாலே அது மொதல் ப்ரிஃபரன்ஸாக சொல்லலாம். அதை தாண்டி 500 பேர்த்துக்கு மேலே இருக்குது, 1000 பேருக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களோட சப்போர்ட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் ஒரு பொருளாதாரத்தை வச்சு தான் நாங்களும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். மாதந்தோறும் எங்களோட வெஹிக்கிளுக்கும் ஃபுல் டைமாக டீம் இருக்காங்க. இந்த நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் தான் இதுக்குன்னு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் எங்களால் வந்து ரன் பண்ண முடியும்.
1: Thank you so much for sharing that, sir. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இருக்க நேர்கள் எல்லாருமே உங்களுடைய இந்த மூமெண்ட்டுக்கு குரல் கொடுப்பாங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வரும். Thank you so much for spending the time with us, sir.
0: Thank you so much. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த September 29th வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் டே. ஸோ இந்த மாதிரி டே வந்து நம்ம இந்த டைம்ல மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கிரியேட்
1: பண்ணுவாங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கே நிறைய விஷயங்கள் ஓகே நம்ம இதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு தோணிருக்கேன். நானே அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா இன்னைக்கு உப்மாவா இன்னைக்கு சேமியாவா அப்படின்னு நம்ம வந்து முகத்தை சுழிக்கிறோம். ஆனா எத்தனையோ பேர் அதுவும் இல்லாம இன்னைக்கு பசியில இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இட் பிரிங்ஸ் அஸ் டு எ கிரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு
0: நினைக்கிறேன். முதல் அடி தான் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல
1: ஐ திங்க் எல்லாருமே வேலைகள் பண்றோம். ஆனா சில வேலைகள் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய ஸ்மைல்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பசியை போக்கிருப்பீங்க. ஐ திங்க் யூ ஹாவ் அ கிரேட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன்.
0: கண்டிப்பா மேம், அதான் எங்களுக்கு டீம்ல ஒரு ஒரு நாளும் வந்து இந்த விஷயத்தை போய் எடுத்து செஞ்சுட்டு வாட்ஸ்அப்ல போடுவாங்க. நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சார் இதை வந்து எப்படா எடுத்துட்டு போவோம்னா, ஆனா அந்த இமேஜஸ் பார்க்கும்பொழுது இந்த இவ்வளவு சாப்பாடு சேவ் பண்ணிருக்கோம், இவ்வளவு பேர் போய் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஓகே அடுத்த நாள் அந்த கவலைகளாலும் சரி அந்த விஷயம்
1: வாழ்த்துக்களும்
0: என்னோட ரொம்ப நன்றி. எங்க டீம் சார்பாகவும் எங்க வாலண்டியர் சார்பாகவும்
1: நன்றி சார்.
0: தேங்க்யூ.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாது வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு? டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: ஆமா. நாங்க இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எல்லா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூமா அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்க எல்லாம் போக கூடாது. அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க. எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டா அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
2: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு.
1: ஏமா ஒரு முளைப்பூ எவ்வளவு?
0: 20 ரூபாமா. என்ன ஒரு முளைப்பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: சரி கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நினைக்கிற என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஏன் நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: கழிச்சு விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எழுந்திருக்கும்
1: போது
0: பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்திருக்கோம், எடுத்துட்டு போறேன்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இத வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய், நான் உங்க கலைச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.

0: ஏய், அந்த ரேனோ இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகா தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் இப்ப பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
1: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சமுதாயம் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதே சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? இல்லன்னு சொல்லுதா? சமுதாய தொண்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்படிலாம் நினைச்சிருந்தா நமக்கு ஒரு வெள்ளை தேவதையான மதர் தெரசா கிடைச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை தங்களோட மனசு உணர்ந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக பணி செய்யற மனிதர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சமுதாயத்திற்காக

வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு காலம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஓட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருக்குன்னு கேக்கிறதுக்கு கூட நமக்கு நேரமே கிடையாது. இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்து மக்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க, வீட்டுல வயதான பெற்றோர்கள் இருப்பாங்க, ரொம்ப நாளா இருமேட்டு இருக்கு, மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்ம அதை அலட்சியம்

0: ஏற்படுத்திடுவோம். அலட்சியம் அப்படிங்கிறது வந்து பர்பஸாக பண்ணுறது இல்லை, நமக்கு டைம் இருக்காது. அவங்க மருந்து சாப்பிட்டாங்களா, அவங்க டாக்டருக்கு ஒழுங்காக செக்கப்புக்கு போகிறாங்களா, அவங்களுடைய கண்ணாடி கரெக்டாக இருக்குதா, சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா ரெகுலராக போகிறாங்களா, டெஸ்ட் எடுத்துக்கிறாங்களா, இது எல்லாமே ஒரு மகன் அல்லது மகள் அல்லது மருமகள் உறவினர்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுங்கிறது தான் வேதனையான ஒரு பதில். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட இன்னைக்கு தேதியில் யாருக்கும் ஆட்கள் துணை இருக்கிறது கிடையாது. பெரும்பாலும் எல்லாரும் வெளியூரில் போய் செட்டில் ஆகிடுறாங்க, பெண்ணோ இல்லை மகனோ மகளோ யாராக இருந்தாலும். அப்போ இந்த வயதான தம்பதியினர் இந்த முதுமையில் ஒரு துணை இல்லாமையே இந்த மருத்துவமனை வசதிகளை அவங்க வந்து தவற விட்டுடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு சாத்தியம் இருந்தும் ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் இறந்து போகிற எத்தனையோ முதியவர்கள் நம்ம நாட்டில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி சொந்த வீட்டிலேயே யாரும் நம்ம பார்த்துக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு காலகட்டம் இருந்துட்டு இருக்கிறப்போ ஒரு வித்தியாசமான தம்பதியினர் இருக்காங்க. இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில அவங்க கிட்ட தான் பேச போறோம். என்ன வித்தியாசமான தம்பதியினர், அவங்க என்ன செய்யறாங்க, அதுல என்ன வித்தியாசம், இதெல்லாம் நான் சொல்றதை விட இன்னைக்கு அவங்க கிட்ட பேசும் போதும் நீங்களே அதை ஒத்துப்பீங்க. மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒருத்தர் பணத்தை தேடுறதுலேயே அவங்க நேரத்தை செலவழிப்பாங்க, ஒருத்தர் கேளிக்கை இன்பத்தில் செலவழிப்பாங்க, ஒருத்தர் பக்தியில செலவழிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஆனா இந்த தம்பதியினர் அடுத்தவங்களுக்கு சமுதாய தொண்டு செய்யணும், சமுதாய சேவை செய்யணுங்கிறதுலயே அவங்க குறிக்கோளா இருக்காங்க. அதுலேயே மனநிறைவா இருக்கு அப்படிங்கிறது, அதுலேயே மனநிறைவு இருக்குன்னு அப்படியே பூரிப்போட சொல்றாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் இப்படிப்பட்ட மக்கள் நம்ம ஊர்ல இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அந்த சந்தோஷத்தோட எம்ஓபி சமுதாய வானொலி சார்பா இவங்களுக்கு ஒரு சல்யூட். இப்போ இவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் கஜலட்சுமி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஒரு பேட்டிய நான் ஒரு பத்திரிகையில படிச்சேன்,
1: சொல்லுங்க.
0: ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. சரி, இவங்களையே நம்ம ரேடியோவில் கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னு நான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட உடனே என்னோட அழைப்பை எடுத்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. எங்கள் வானொலி நேர்கள் மூலமாகவும் எங்கள் எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி மூலமாகவும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: எனக்கும் சந்தோஷமாக இருக்குது மேடம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கெல்லாம் செஞ்சது வெளியவே தெரியாத ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எனக்கு தினமலர் பத்திரிக்கை மூலமாக வந்து எனக்கு அது வெளியானது. நிறைய பேருடைய அன்பு பாசம் வாழ்த்துக்கள் எல்லாம் கிடைக்கும்போது மேலும் மேலும் இதை நான் ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பெட் டோனர்லாம் கூப்பிட்டு பிளட் கொடுக்க சொல்லி எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தான் இந்த ப்ரோக்ராமுக்கே நான் வந்திருக்கேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்க, என்ன குறிப்பாக நீங்கள் உங்களுடைய சேவை எப்படி, அந்த மருத்துவ உதவிங்கிறது வந்து எப்படி வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: எனக்கு வந்துட்டு மருத்துவ உதவிங்கிறது வந்து பேஷண்ட்டுங்களுக்கு அட்டெண்டர் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு டெஸ்டெல்லாம் எடுத்து கொடுக்கறது, பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலி வேதனையோடு இருந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப தட்டி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்னா, ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது அந்த நோய் கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதை அவங்கள பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இன்னும் ரெண்டு பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மனசு நிறைவு இருக்குது. அதனால் நான் வந்து அவங்கள அழைச்சிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கொடுக்குறேன். பிறகு வந்து அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கிட்டு வரணும்னா அவங்களால போக முடியல, காசு இருக்கும், அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், அவங்க வீட்டில் இருந்து யாரோட சேவையும் அவங்களுக்கு செய்ய முடியாது. அதை வந்து நான் குறைய சொல்ல விரும்பலை. பட் அவங்க வந்து உத்தியோகத்துக்கு போனால் தான் தன்னுடைய வேலையை பார்த்தா தான் குடும்பன்ற நிலை தான் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. எல்லாருமே வந்து சேவை செய்யணும்னு நினச்சா செய்ய முடியாது. ஒத்துமை வேண்டும் குடும்பத்தில். கணவர் வந்து விட்டு கொடுக்கணும் இல்லை மனைவி விட்டு கொடுக்கணும், ரெண்டு பேருமே பணம் தான் பிரதானம்னு போகும்போது தான் இந்த நிலைமை வரும். அதை வந்து நாங்கள் பிரதானமாக நினைக்காதனால வந்து எங்களால் சேவை செய்ய முடியுது.
0: ஓகே, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி அவங்கள ஃபுல்லும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பார்த்துக்கிறீங்க.
1: என்னுடைய பிள்ளைங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேவி ஓசியப்பில் படிக்கிறான், அவனுக்கு 8:20 பெல்லு, அதை அவனை கொண்டு விட்டுட்டு நான் என் மகனை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ஒர்க்கும் செஞ்சுட்டு நான் வந்து 2:45 போய் என் மகனை அழைக்கிறதுக்கு போயிடுவேன். அப்போ அவனை அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி என்னால் முடிஞ்சது ஈவினிங்கில் யாருக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி எனக்கு வந்து சீசன் எடுத்துக்கிட்டு வருவேன். நான் வந்து டிக்கெட் எடுத்து வந்து வரணும் போகணுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அதுக்கு வந்து டைம் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து 1:00 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 1:00 வந்து பண்ணும்போதே தான் என்னுடைய சேவை செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எனக்கு என் மகனையும் பார்த்துக்கிடுறேன், அடுத்து வந்து மற்றவங்களுக்கு சேவையும் செய்கிறேன், பிறகு என் மகளையும் நான் பார்த்துக்கிறேன், என் கணவருக்கும் நான் எல்லா சேவையும் செய்கிறேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வரல.
0: ஓகே, ரொம்ப அழகாக வந்து நீங்கள் டைம் போட்டுட்டு வேலை செய்கிறீங்க. சாதாரணமாக வந்து வேலைக்கு போகிறவங்க தான் காலையில் 9 குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு 2 வரைக்கும் நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன், அப்புறம் திருப்பி 2 மேலே என்னுடைய வேலையை செய்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த இடைப்பட்ட டயத்தை வெட்டியாக்காம ஒரு வேலை ஒரு அடுத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்க செய்யறதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸோட நீங்க வந்து உங்களுடைய சேவை தொடருது, அதாவது உங்க ஏரியால இருக்கிற ஆரம்ப மருத்துவமனையா இல்ல சென்னை மாதிரி கவர்மெண்ட் GH மாதிரியா?
1: எனக்கு வந்து எல்லா வகையான ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை வளர்த்து விடுதுன்னு சொன்னீங்கன்னா சங்கர் நேத்ராலயா, அதில் வந்து ஐக்கியம் நடத்துறது, அவங்களுக்கு வாலண்டியராக போயிட்டு கிட்ட இருந்து எல்லா சேவையும் செஞ்சு அவங்களுக்கு ஃப்ரீ கண்ணாடி வாங்கி கொடுத்து கொண்டு வந்து அவங்கள வீட்டில் விடுற வரைக்கும் எனக்கு ஆத்ம திருப்தியோடு அதை நான் செஞ்சேன்.
0: ஓகே,
1: அது செஞ்சதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேஷண்ட் வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கிலலாம் நோயில் நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், பட் அவங்களுக்கு எல்லாருமே போயிட்டு இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கோ அது வந்து கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். கடல்னு சொல்லும்போது அந்த கடலுக்குள்ளே எங்கெங்கே எது எது இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தான் எல்லாமே தெரியும். நான் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால வந்து இப்போ ஒரு சாதாரணமாக பிளட் டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சுகருக்கு பிபிக்குன்னு சொன்னால் 7 இருக்குது. வந்து உங்களுக்கு மற்ற டெஸ்ட்டு உங்களுக்கு குரூப் எடுக்கணுன்னா உங்களுக்கு 5 இருக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட்டும் வந்து நான் சொல்லியும் அனுப்புவேன். அவங்களுக்கு அதுவும் தெரியலம்மா கொஞ்சம் வாங்க அப்படின்னு நான் ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போமா இன்னொரு பேஷண்ட்டுக்கு அது செய்யறது எனக்கு கஷ்டமாக தெரியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அந்த வாழ்த்து வந்து எனக்கு 1 crore என் எதிரில் வச்சா கூட எனக்கு சந்தோஷம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ பார்த்து சொல்லுவேன், அம்மா நீ உங்களுடைய வாழ்த்து எனக்கு நல்லாவே இருக்கேன், நான் நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் செய்கிற வாழ்த்து அதை வந்து நீங்கள் செய்கிற அந்த புனிதமான ஒரு சேவை வந்து எத்தனை 100,000 கொடுத்தாலும் யாரும் செய்ய மாட்டாங்க. என் வீட்டில் என் மருமக இருக்காங்க, மகன் இருக்காங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கம்மா, பணம் இருக்குது எங்ககிட்ட, ஆனால் எங்ககிட்ட உழைப்பு வந்து யாரும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பணம் குறையதாம்மா, ஆனால் மனசு குறையலை, நான் உங்களுக்கு செய்வேன். அப்பா சொல்லுவார், பலனை வந்து நீங்கள் அதை கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு எங்கள் அப்பா சொன்னது வந்து அந்த சிறு வயசில் சொன்னது பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி என் மனசில் பதிஞ்சு போச்சு.
0: ஓகே, அப்போ கஜலட்சுமி நீங்கள் ரொம்ப வந்து சொன்னீங்க, பணம் வந்து எனக்கு குறைவு தான் ஆனால் மனம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு. நிச்சயமே நீங்கள் ஒரு வித்தியாசமான பெண்மணி தான். ஏன்னா எப்பயுமே பெண்ணை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்காரர் தவறான வழியில் போகிறாரு அப்படிங்கும்போது கூட வீட்டில் வந்து அவங்க அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு இன்னும் பக்கத்து வீட்டு அக்கம் பக்கம் எல்லாம் அப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கணவனை தூண்டி விடுறது கூட ஒரு பெண்ணு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பணம் வேண்டாம் ஆனால் வந்து சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ உங்கள் அப்பாவை சொல்லும்போது உங்கள் கண்கள் கலங்கிடுச்சு. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் இந்த நீங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை வந்ததுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒன்று ரத்தத்தில் ஊறின விஷயமா இருக்கும், இல்லை நமக்கு ஏதோ ஒரு வலி இருந்திருக்கணும், அந்த வலி இன்னொரு கருத்தருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வித்தியாசமான விஷயங்கள் செய்யறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் எது திருப்புமுனையாக உங்களுக்கு இருந்தது?
1: என்னோட தந்தை தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
0: தந்தையோட பேர்
1: பழனிமலை.
0: ஓகே,
1: வந்து பிறந்தது வளர்ந்ததுலாம் சென்னை தான்.
0: ஓகே,
1: அவங்க வந்து
0: சென்னை திருமுல்லை வாயில் தான்
1: இல்ல, அவங்க வந்து பேரம்பாக்கம் பக்கம் கொண்டஞ்சேரி.
0: ஓகே,
1: அவங்க வந்துட்டு
0: பேரம்பாக்கம்னா இது கிட்டயா கடம்பத்தூர் கிட்ட? ஓகே,
1: பேரம்பாக்கம் பக்கத்துல வந்து கொண்டஞ்சேரி சொல்லுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா கிராமம் தான், அந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்து அப்பாவும் வந்து 8th படிச்சுட்டு 8th எச்சமா இருந்தவங்க. அப்போ படிக்கிற காலத்துல வந்து என்ன நல்லா படி சொல்லுவாங்க, வாத்தியாருக்குள்ள மக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு படிப்புல அவ்வளவு நாட்டம் போகல.
0: தமிழாசிரியரா?
1: தமிழாசிரியர். எனக்கு படிப்பில் வந்து அவ்வளோ நாட்டும் போகலை. எனக்கு வந்து விவசாயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு நெற்கதிரை பார்த்தா இதில் எத்தனை மணி இருக்குது, இது வந்து நமக்கு நல்ல உணவாகுமே, இது எப்படி தினையை பார்த்தா, அப்படியே ஒவ்வொரு தானிய வகைகளை பார்க்கும்போது ஒரு ரசனை எனக்கு ஜாஸ்தி. அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் விவசாயம் அப்படின்னு எனக்கு வாழ்க்கையில் வந்து இதுதான் எனக்கு வேணும், எனக்கு மற்றதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒருவேளை உணவு இல்லாமல் இருமா அப்படின்னு சொன்னாலும் அந்த விவசாயத்தை வேலையை செய்யும்போது நான் விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அப்போ அப்பா சொல்லுவாங்க, எனக்கு மகளாக பிறந்ததை விட நீ மகனாக பிறந்திருக்கணும், ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்து வைக்கலை சொல்லி அப்பா ரொம்ப என்னை வந்து, அப்பா அடிக்கடி சொல்லும்போது என்ன உங்கள் பொண்ணை நீங்கள் இப்படியெல்லாம் வளர்க்குறீங்கன்னா, அவர் சொல்லுவார், ஜவஹர்லால் நேரு வந்து இந்திரா காந்தியை வளர்த்த மாதிரி என் மகளை வளர்க்குறேன், ஆனால் அவள் படிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறா என் மகள், அதுதான் கஷ்டமாக இருக்குது, விவசாயமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கு.
0: இன்றைக்கி விவசாயங்கிறது ஒரு படிப்பாக இருக்குதுங்க, பிஎஸ்சி அக்ரி எல்லாம் இருக்குதுங்க
1: அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்வேன், அப்பா நான் படிப்பை பற்றி, அதாவது கல்லைத்தான் மண்ணைத்தான் கரைக்கத்தான் குடிக்கத்தான் கற்பித்தான் அப்படின்னு சொல்லி அப்பா அடிக்கடி சொல்லும்போது அந்த மண்ணோட மண்ணாவும் கல்லோட கல்லவனும் கரைஞ்சி என்னுடைய விவசாயத்தில் நான் ஈடுபடுவேன்.
0: நீங்க விவசாயியா இருந்திருக்கீங்க?
1: ஆமா, விவசாயி இருந்து விவசாயத்துல நல்ல ஈடுபாடு. அத வந்து
0: என்ன விளைவிச்சிருக்கீங்க?
1: சாமை, கேழ்வரகு, கம்பு, சோளம், மக்காச்சோளம், தெனை, காராமணி, கொள்ளு, எள்ளு,
0: சொந்த சாகுபடி.
1: சொந்த சாகுபடி. அது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு விவசாயத்துல இடம் கிடையாது. எங்க அப்பா வந்து அங்க வாதியாரா இருக்கும் போது அண்ணன் வந்திருக்காரு, சரவணன் பேரு. அவங்க எஸ்ஆர்எஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வேலை பார்த்துருந்தபோது என்னுடைய வீட்டுக்கு வந்து செலவுக்கு எங்களுக்கெல்லாம், நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க நாலு பேர், அண்ணா சொல்லுவாங்க எல்லா சேவை உங்களுக்கு தேவையெல்லாம் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து 2000 தருவாங்க. தரும்போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம இடம் வாங்கியாச்சுன்னா இதில் விவசாயம் பண்ணி நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அப்பா சொல்லுவார், ஓகே நீ பண்ண, உன்னுடைய விருப்பப்படி நீ செஞ்சுக்கோ அப்படி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் வந்து அடமானம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்,
1: இந்த அடமானன்றது வந்து 500 கொடுத்து நான் ஒரு 5 அடமானம் வாங்கினேன். வாங்கிட்டு ஃபஸ்ட்
0: குத்தகையை தான் நீங்கள் அடமானம்னு சொல்லுவாங்க
1: அந்த ஊரில். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மலைவாழ் மக்கள். அதில் அப்பா வாதியார போன
0: என்ன மலை இருக்குங்க அங்கே?
1: செவ்வாது மலை.
0: ஓகே,
1: அந்த இடத்துல பெருங்காட்டூர்ன்ற கிராமத்தில் நாங்கள் இடம் வாங்கினோம். இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொள்ளுங்கிறது. அப்போ அந்த ஊரில் எனக்கு கிண்டல் சொல்லுவாங்க, என்ன சார் வீட்டு பாப்பா வந்து கொளுத்தவன் கொள்ளு விரைப்பான், இளைச்சவன் எள்ளு விரைப்பான், நீ கொளுத்து போயிட்டு கொள்ளு விரைக்கிறியம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணா, நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணா, அதை சுண்டல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி அப்படியா சரி சரி. அப்போ ஃபஸ்ட்டு தான் வந்து அதை தான் பயிர் செய்ய ஆரம்பித்தேன். அதில் வந்ததை வச்சு அப்படியே ஒவ்வொன்றா செய்யும்போது அடுத்தது சாமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், மேட்டு பூமியை வாங்கினது வந்து கழனியாக செய்ய ஆரம்பித்தோம். அப்போ அங்கெல்லாம் ரேட் வந்து ரொம்ப குறைவான ரேட்டு. அந்த குறைவான ரேட்டில் வந்து அப்பா சொன்னார், சரி ஏன் நம்ம இப்படி வந்து குத்தகைதாரராக இருக்கணும், வேண்டாம், அதை வந்து அடமானம்னு சொல்லுவாங்க, அடமானதாரராக வேண்டாம், நம்ம பணத்தை கொடுத்து அதை வந்து சொந்தமாக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஏக்கரை வந்து ஒரு 1000 1500 2000 அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு 10 இடத்த நாங்கள் வாங்கணும். இந்த 10 வாங்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிச்ச எல்லா விவசாயத்தையும் நான் அதில், பிறகு ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாமே வச்சுட்டு இருந்தோம். ஆடு ஆடுலாம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி 3 குட்டியெல்லாம் போடும், அதில் பெரிய சந்தோஷம், நம்ம இவ்வளோ வந்து செய்கிறோமா எல்லாரும் சொல்லுவாங்க. சார் வீட்டு அக்கா வீட்டுது மட்டும் எப்படி 3 குட்டியெல்லாம் போடுது? டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். அப்போ டாக்டர் வந்து எங்களுக்கு நல்ல பரிந்துரை பண்ணுவாங்க, இந்தந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது நல்லா வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பால் பண்ணை, அதை வந்து 30 மாடு கிட்ட வச்சுருந்தேன். விவசாயத்தில் வந்து பாலெல்லாம் கறந்து
0: இது எல்லாமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஆர்வத்தில் செய்தது?
1: என்னுடைய ஆர்வத்தில் தான். ஃபஸ்ட்டு ஒரு மாடு, அது வந்து எதுக்குமே யூஸ் இல்லாத மாடுன்னு வந்து ஒரு 500 கொடுத்து நான் வாங்கிட்டு, பிறகு அதுலேருந்து உற்பத்தி ஆனது ஜெசி பசு அந்த மாதிரி நல்ல ஓங்கோல் புங்கனூர் அந்த மாதிரி மாடெல்லாம் வாங்கி
0: பசுக்கள் வச்சு நீங்கள் பண்ண
1: நல்லா வச்சுட்டு வேலைக்காரங்க 2 வச்சு விவசாயம் பண்ணி.
0: எத்தனை பசுக்கள் மாத்தினீங்க இந்த ஒரு பசு?
1: ஒரு பசு வச்சு அதுக்கு உள்ளார கன்று போட்டதே வந்து 7 கன்று குட்டி போட்டது. அதில் வந்து 2 வந்து எருது கன்று, மற்றது வந்து
0: பசுங்கண்ணு.
1: அதில் அப்படியே உற்பத்தி ஆகி எங்களுக்கு மாடு, அதுக்கப்புறம் பால் மாடுன்னு தனியாக வாங்கிட்டு எருது தனியாக வாங்கி விவசாயத்தில் ஏர் ஓட்டி எல்லா வேலையும் செய்வேன். சரி, ஏத்தம் போடுறது, ஏத்தம் இறைக்கிறது, கவலை போட்டுறது நல்ல இன்ட்ரெஸ்டாக நான் செஞ்சுட்டே இருக்கும்போது எங்க அப்பா சொன்னாரு, தேக்கு மரம் வைக்கலாம், மாமரம் தென்னை மரம், சரி அதையும் வச்சு இன்னைக்கு நல்ல நிலமையில நான் அதை விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்க காலத்துல வந்து எனக்கு வரன் பார்த்தாங்க. வரன் பார்த்து சென்னையில் தான் கொடுப்பேன். எங்கள் அண்ணா சொல்லுவார், நீ வந்து விவசாயத்துலேயே இப்படியே இருக்க வேண்டாம், நீ நல்ல நிலமையில நீ போயிட்டு கணவர் வீட்டில் சந்தோஷமாக நீ கால் மேலே கால் போட்டு டிவி பார்க்கறத நான் சந்தோஷமாக உன ரசிக்கணும் அப்படின்னு. இல்லை நான் விவசாயம் பாருங்கள் வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேன் நான். இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ எப்போவுமே வந்து சென்னை வாசி ஆகணும், நீ வந்து இங்கே மலைவாழ் மக்களவே கூட அவங்கள கூட வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா எங்கள் அண்ணா வந்து
0: உங்கள் அண்ணா வந்து அந்த சினிமாவில் கூட வருமே, விஜயோடைய தங்கச்சி வந்து சென்னையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாச்சி படம் மாதிரி. ஆனா வந்து அந்த காலத்திலேயே வந்து பொண்ணு வந்து தங்க வந்து கிராமத்துல இருக்க கூடாது, சென்னை வாசி, சென்னை வந்து அப்படி எல்லாரையும் கவர்ந்திருக்கிற ஒரு.
1: அப்போ என்ன அவர் வந்து கூட்டிட்டு வரும்போது 79 என்னை வந்து சின்ன போதிலே கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 அண்ணா கூட இருந்தேன் நான்
0: சென்னையில் இருந்தேன்.
1: அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் எனக்கு இங்கே பிடிக்கல, நான் ஊருக்கு போயிடுவேன், எனக்கு இங்கே சுத்தமாக பிடிக்கல சொல்லுவேன். அப்போ நான் ஜவாது மலைக்கே போயிடுவேன்னு சொல்லும்போது, வேண்டாம் நீங்கள் இருமா அண்ணா எவ்வளோ ரெக்யூஸ் பண்ணார், இல்லை எனக்கு பிடிக்கல நான் விவசாயம் பண்ண போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாவோட நான் ஜவாது மலைக்கே போயிட்டேன். அப்போ ஜவாது மலையில் போகும்போது எனக்கு விவசாயத்தில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அதிகப்படியாக எல்லாமே புளிய மரம், தேக்கு மரம், மாமரம், தென்னை மரம்லாம் வச்சு என்னுடைய தோட்டம் வந்து வந்து எப்படி சொல்கிறது கார்டன் மாதிரி என்னுடைய தோட்டம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து கோழி வளர்ப்பு, புறா வளர்க்குறது எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் செஞ்சு நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது எங்கள் அப்பா வந்து இதுக்கப்புறம் நீ விவசாயத்தையே பார்த்துட்ருக்கோண்ணா, உனக்கு நான் மேரேஜ் பண்ண போகிறேன், இல்லை வேண்டாம்ப்பா நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன், எனக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு பெண்ணுன்னு சொன்னால் ஒரு துணையோடு தான் வாழணும், இது இப்படியே போயாச்சுன்னா எங்களுக்கு அப்புறம் யார் வந்து உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க.
0: ஓகே.
1: அப்போது வந்து நான் அந்த விவசாயம் செய்கிற காலத்தில் எனக்கு இடம் கொடுத்த பாட்டி வந்துட்டு முடியாமல் ஆகிட்டாங்க. முடியாமல் ஆகும்போது ரொம்ப அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா யாருமே தொடமாட்டாங்க, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் கால்ரா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு பாட்டிக்கு வந்து வாந்தி பேதி தொடர்ச்சி ஆயிட்டுருக்கு.
0: கால்ராவில் பாதிக்கப்பட்ட ஒரு பாட்டி
1: அவங்களுக்கு வந்து ஆண் துணை கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், என்ன பாட்டி நீங்கள் வரப்பில் படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். பாட்டி சொல்கிறாங்க, என்னால் முடியல, நீ வந்து சாருட்டு பாப்பா தானே பேசுறது. ஆமா, அங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பாட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஆச்சா ஆச்சியா தான் சொல்லுவாங்க. நான் ஆச்சா என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன். அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப முடியல, வயித்து போக்கு, என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க தாய் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என் கூட வரீங்கன்னா வாங்க போகலாம், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என்னை எப்படியா தான் நீங்க கூட்டிட்டு போவ, உன்னால முடியுமானே, நான் உங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே, நான் சைக்கிள் ஓடுவேன், சைக்கிளை கூட்டிட்டு போறேன், என்னை பத்திரமா கூட்டிட்டு போவியான்னு. வேற யாரும் துணைக்கு வச்சு தள்ளிட்டு போட்டுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை மற்றவங்களாம் வேண்டாம், நீ கூட்டிட்டு போறேன்னா நான் நம்பி வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நான் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது இப்போ ஆச்சு நீங்க வரேன்னு சொல்லுங்க, அதுவே பெரிய விஷயம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க கூப்பிட்டு சொன்ன உடனே என்னோட சைக்கிளில் வந்தாங்க. அங்கே போனோடனே டாக்டர் சிஸ்டர்லாம் பார்த்து அவங்களுக்கு குளுக்கோஸ் எல்லாம் போட்டு, அப்போ கண்ணாடி பாட்டில் வரும் குளுக்கோஸ், என்ன இப்படி குளுக்கோஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க, நீங்கள் அப்போ எனக்கு அறியாமல் ஒரு வயசு, நீங்கள் குளுக்கோஸ் எல்லாம் வந்து பாட்டில் இப்படி போட்டு ஊசி மூலியமாக போடுறீங்களே சிஸ்டர் கேட்டால் அவங்க சொன்னாங்க. நர்சம்மா தான் சொல்லுவோம் அப்போ, இப்போ தான் நான் சிஸ்டர்னு சென்னைக்கு வந்து தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கஜலட்சுமி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டியை நான் சைக்கிளில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது சைக்கிளில் வச்சு அவங்கள மெதிக்க கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறேன், வரும்போது நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க என்னோட. இல்லை இல்லை வாங்க சைக்கிளே கொண்டு வந்தேன். வந்து உட்கார வச்சோடனே அவங்க நிலமும் எங்கள் நிலமும் பக்கத்து பக்கத்தில், அவங்களுக்கு பலாமரம் ஒன்று உண்டு, அதில் பழத்தை பறித்து நீ இந்தா சாப்பிட்டு தரேன். இல்லை பாட்டி இது அதை ஆச்சு நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் இதை நான் சாப்பிட்டேன் உங்ககிட்ட கைக்கூலி வாங்கினதுக்கு அர்த்தமாயிடும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வீடு பக்கத்தில் இருக்குது, என் வீட்டில் சாப்பிட்ற உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா ஆச்சிக்கு ரொம்ப முடியலன்னு, அரோட்டி மாவு கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி கொடுமா, நீங்கள் காய்ச்சி கொடுத்தா எடுத்துகிட்டு போய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, சரி இப்போ மெடிசன்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா பார்க்கலாம் ஈவினிங் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாட்டியை பார்த்தா ஒரு டேப்லெட்லாம் போட்ட உடனே அவங்க கொஞ்சம் நல்லா தெம்பாயிட்டு, சாரு விட்டு பாப்பா நான் நல்லா இருக்கேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வயிற்றுப்போ குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லுவோம். மகத்த சந்தோஷம், அதுதான் என்னுடைய முத
0: ஓகே. உங்களுடைய முதல்
1: வந்து
0: ஒரு விதை, உங்களுக்கு ஒரு சமுதாய, ஒரு அதாவது அடுத்தது வந்து பின்னாடியும் இந்த மாதிரி வந்து மருத்துவமனைக்கு போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சமுதாய சேவையில உங்களுக்கு தொடர்றதுக்கு அந்த
1: தான்
0: ஒரு முதல் அவங்களுக்கு தான் நீங்க முதல் எடுத்திருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமான பெண்மணியா இருக்கீங்க கஜலட்சுமி நீங்க, ஏன்னா ஒரு விவசாயத்துக்கு வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம வந்து பண்ண வச்சிருக்கீங்க, கார்டனிங்னு சொல்றீங்க, ரொம்ப பல முகங்கள் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம். நேர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. இப்போ சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட கஜலட்சுமி வந்திருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது வந்து யாரும் உதவி இல்லாதவங்களுக்கு உதவுறதையே ஒரு சேவையா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க ஊர்ல செய்யறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம்.
2: முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களை விட முதுமையில் தான் வயதானவர்கள் இளமையாகிறார்கள். இளமை என்பது குழந்தை போன்றது, ஆகவே அவர்களின் மனோபக்குவம் ஒரு குழந்தையை போல் ஆகுகின்றது. ஆகவே இப்பருவத்தில் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்தவர்களுக்கு நாம் தான் அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: நேர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில நான் இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அருணா, என் கூட பேசிட்டு இருக்கிறது கஜலட்சுமி. கஜலட்சுமியை பத்தி நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சமுதாய தொண்டுலேயே வித்தியாசமான சமுதாய தொண்டு, அதாவது வந்து யாரும் இல்லாத அனாதைகள், அப்புறம் யாரும் கூட இருந்தும் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு வந்து துணை இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ உதவி செய்யறதே தன்னுடைய சமுதாய சேவையா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இவங்க ஆச்சரியமா இன்னும் என்னென்ன செய்யறாங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க கஜலட்சுமி, நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டம், அப்புறம் வந்து ஒரு விவசாயத்துல வந்து இவ்வளவு ஒரு பெண் வந்து ஆர்வமா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இன்னும் நீங்க படிப்புல ஆர்வம் இருந்தா நீங்க பிஎஸ்சி அக்ரி படிச்சு ஒரு பெரிய விவசாய விஞ்ஞானியா கூட ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலயே புதுசு புதுசா தானியங்கள்லாம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. கொள்ளை பத்தி பேசுனீங்க, இப்ப கொள்ளு கேழ்வரகு ராகி எல்லாம் வந்து இப்ப திரும்ப வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது நீங்க ஃபர்ஸ்ட் கொள்ளை தான் நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப உடம்பு எல்லாருக்கும் வெயிட் போட்டுடுது, ஒபீசிட்டி ஆயிடுது, அப்ப அதனால கொள்ளு சாப்பிடுங்க கொள்ளு சாப்பிடுங்கிறாங்க. திருமண விஷயம் ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேக்குற ஒரே விஷயம் வந்து என்னன்னா, எல்லாருக்கும் வந்து தான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும். நம்மளுடைய ஆசைகள் குறிப்பா பெண்களுக்கு மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரியே கணவர் வந்து அமைவாருங்கிறது வந்து இன்னும் கூட எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றம் இருக்கலாம், அப்படியும் அமையலாம். இப்ப சில பேருக்கு வந்து பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கணவருக்கு வந்து சுத்தமா வந்து கத்திரிக்காய் கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கிற, சாரி சங்கீதம் கிலோ என்ன விலைன்னு கேட்கிற ஒரு மேட்சா வந்திருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கோயில் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கும், அவங்க வந்து ஒரு ஏத்திஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் கொண்ட கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டா நம்மளுடைய தனிப்பட்ட ஆசைகளோ ரசனைகளோ அதை வந்து தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பல பேருக்கு பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு சமுதாய சேவையும் விவசாயத்திலையும் இவ்வளவு ஈடுபாடு இருந்தது, உங்களுக்கு வந்த கணவர் எப்படிப்பட்டவர்?
1: எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா பொக்கிஷனும் சொல்லிக்கலாம், காண கிடைக்காத தங்கம்னு சொல்லலாம்.
0: ஓகே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த விதம் சொல்லுவாங்க.
1: எனக்கு கணவர் அமைவதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்தவரா, நான் இப்படி அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி சொல்லிக்கிறேன். ஓகே,
0: சோ கணவன் சாரி கடவுள் கொடுத்த கஜலட்சுமி அவர்களுடைய பொக்கிஷமான கணவர் அவங்க கிட்ட இப்ப பேசலாம். அவங்க பேர் என்ன சொல்லுங்க?
1: பச்சையப்பன்.
0: ஓகே, இப்போ பச்சைப்பன் சார் கிட்ட நம்ம பேசலாம். சொல்லுங்க சார், எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை ரொம்பவே சந்தோஷத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு நினச்சிட்டு உங்கள் மனைவி இருக்காங்க. நீங்கள் எப்படி அதை எப்படி நீங்கள் ஊக்குவிக்கிற ஒரு நபராக இருக்கிறனால தான் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனைவி வந்து இப்படி சமுதாய தொண்டில் ஆர்வமாக இருக்கிறது வந்து உங்கள் இளமை பருவத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க, அதை எப்படி நீங்கள் ஊக்குவிச்சிங்க, உங்கள் கதையை சொல்லுங்கள்.
3: வணக்கம் மேடம். நம்மளுடைய வைஷ்ணவா காலேஜோடைய மாணவர்கள், இந்த ரேடியோவுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் பச்சையப்பன். ஸோ எனக்கு வந்து ஆரம்ப காலத்திலேருந்து திருமணம் பண்ணுவதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு எல்லா ஆண்களும் ஆசைப்படுற மாதிரி ஒவ்வொரு ஆண்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தனக்கு வரப்போகிற மனைவின்னு நினச்சிருப்பாங்க. அதுபோல் நான் நினச்சது என்னென்னா ஒரு கிராமிய பெண்ணாக இருக்கணுன்றது தான். ஒரு கிராமிய கலாச்சாரத்தோட நல்ல மஞ்சள் முகத்தோட பொட்டெல்லாம் நல்லா வைக்கிற மாதிரி கை நிறைய வலையில் போகிற மாதிரி அந்த கிராமிய ஸ்டைல் எனக்கு வந்து எனக்கு அப்படி தான் மனைவி வேணும் அப்படின்னு நினச்சேன். நினச்ச மாதிரி நான் வந்து அதுவும் கிராமியத்துலேருந்து இன்னும் மலையில் வாழக்கூடிய ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுத்து நான் திரும்ப பண்ணேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் நினைச்சபடியே வாழ்க்கையில என்னுடைய மனைவி அமையணும்னு நினைச்சபடி கிடைச்சது. கிடைச்சதுல என்னன்னா படிக்கல, அப்படி திருமணத்துக்கு அப்புறம் என்னன்னா படிக்கலன்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து என்னுடைய மனைவிக்கு இருந்தது. மனைவிக்கு இருக்கும்போது படித்தவங்களை விட படிக்காதவங்க தான் இந்த நாட்டில் வந்து அதிகமாக இந்த நாட்டை ஆழ்ந்திருக்கிறாங்க, அறிவுபூர்வமான செயல்பாடெலாம் செஞ்சுருக்காங்க. அந்த திறமை என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குது, அதை நீ செயல்படுத்துவதற்கு நானும் உன்னை கூட இருந்து உங்கள் கூட நான் ஒத்துழைக்கிறேன், நீ அதை செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தேன். ஒத்துழைப்பு தான் மெல்ல மெல்ல கை குழந்தைய வந்து வெளியில் நடக்க வைக்கிறது, கை பிடிச்சி ரோட்டுக்கு தனிமையில் அனுப்புறது, அது போன்ற பாணியில் தான் என்னுடைய மனைவி ஃபஸ்ட்டு தெரு தன் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது. ஒரு ஃபீவரு கொண்டு போகிறது, நைட்டானா ஒரு 10 மணிக்கு மேலே ஐயோ போயிட்டு வரனா சிரமம், தனிமையில் போகிறதானா அந்த தனிமைங்கிற பயம் வந்து என்னுடைய மனைவி கிடையாது. ஏன்னா அங்கே ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்ததுனால இது எல்லாமே பகல் மாதிரி தெரியும் சென்னை நகரம் முழுவதும் என்னுடைய மனைவிக்கு. அதனால் தைரியமாக என் மனைவி கூட போனால் அதை இன்னும் வெளிப்படியாக சொன்னால் என் மனைவி என் கூட வந்தால் எனக்கு 4 பேர் துணை இருக்காங்கன்றது தான் எனக்கு, நான் அந்த மாதிரி தான் என்னுடைய மனைவி பார்க்கறது. அப்போ மற்றவங்களுக்கு உதவிக்கு சின்ன சின்ன உதவிங்களுக்கு அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் உள்ளூர்லேயே நான் வசார்ந்திருக்க ஆவடி நகரத்தை பொறுத்த வரைக்கும் நகராட்சிக்குள்ளே பருத்திப்பட்டு மருத்துவமனை இருக்குது. அந்த செவிலியர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கிட்ட திருமணத்துக்கு முன்னாடியே உதவி கேட்பாங்க. எப்படி உதவின்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு உதவி கேட்பாங்க, நான் உருவான விதம் அப்படிதான். அப்போ அந்த பிள்ளைகளை வந்து தமாஷா விளையாட்டாக அவங்க கூட ஜாலியாக பேசி கூப்பிட்டு வந்து ஊசி போடன்னா பயப்படுவாங்க. அப்போ பிடிச்சிட்டு வந்து நிற்க வச்சு ஒவ்வொருத்தராக ஊசி போட்டு அனுப்புவோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஊசி போட்ட பிறகு அந்த குழந்தைங்க சத்தம் போட்டு அழறது, சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துறது, இப்படி எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு வருவோம், டக்கு டக்கு டக்குன்னு கூப்பிட்டு வந்து ஊசி போடுவோம். இப்படி ஆரம்பித்து கடைசியில் அந்த ஆரம்ப சுகாதாரத்துறை செவிலியர் சிஸ்டர் வரும்போது திருமணத்துக்கு அப்புறமும் அது என் மனைவி மூலமா சோஷியல் ஒர்க்கு உருவாகுது. அப்போ உள்ளூருக்குள்ளரை உருவாச்சு, தெருக்குள்ளரை உருவாச்சு, இப்படி உருவாகி படிப்படியாக என்னுடைய மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்தை அந்த 15வது வார்டு விட்டு நகரன்ற லெவலில் கொண்டு வந்தது, மாவட்ட லெவலில் கொண்டு வர்றது, அப்புறம் அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் அப்ரோச் பண்ணுறது, இது போன்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் என் மனைவிக்கு அப்படியே கொண்டு வந்தேன். கொண்டு வந்து நடைமுறையில் வரும்போது அப்போ எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்ட போது இந்த தருணத்தில் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஒரு மோஷன் கூட கழுவி விடக்கூடிய ஒரு சூழல், இதை எந்த மருமகளும் இன்றைக்கி செய்வதற்கு முன் வரமாட்டாங்க. இது போன்ற காலகட்டத்தில் என்னுடைய மனைவி வந்து என்னுடைய தாய்க்கு வந்து சிறந்த சேவை செஞ்சுருக்கேன். அப்போது அவளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு அனைவருக்குமே அவருடைய சகோதரிகளுக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ இது போன்ற ஒரு மனநிலையில் ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டோன்னே எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வந்து இனிமேல் பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. குடும்பத்துக்குள்ளார அம்மா அப்பா சகோதரன் சகோதரிக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்தால் கூட என் மனைவி நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் தீர்த்துக்கிறோம், நீ கிளம்பு வேலைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி. ஆக ஒரு மனைவி மாமியார் மாமனார் சகோதரன் தன்னுடைய நாத்தனாருங்களுக்கு கூட ஒரு சகஜமான உறவுகள் ஏற்பச்சுன்னா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வரே வராது. அது போன்ற மனைவி எனக்கு இயல்பாக எனக்கு அமைஞ்சது. அதன் பிறகு இந்த பொது சேவைகள் அப்படின்னு வரும்போது இந்த மருத்துவங்கள் ஆரம்பித்து ரேஷன் கார்டுகள் குடும்ப அட்டைகள், அந்த குடும்ப அட்டைகளை எப்படி வாங்கி கொடுப்பது ஐக்கம், இது போன்ற இது பொது காரியங்கள் செய்யும்போது. அப்போ முதியவர்களுக்கான அரசு கண் மருத்துவமனை வந்து சென்னையில எக்மோர்ல
0: இப்படிதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க மனைவி வந்து பொது சேவை மனதளவுல ஒரு சமுதாய தொண்டு செய்யணுங்கிற ஆசை உங்களுக்கும்
3: இருந்தது. அப்போ எனக்கு தகுந்த மாதிரியான என்னுடைய மனைவியோட குண அம்சங்களும் இருந்து அந்த மனைவிக்கு என்னன்னா படிக்கலைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து தூக்கி எறியணும். அப்போ அந்த தூக்கி எறியணும் போது அதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கும்போது அந்த கண் மருத்துவம்
0: ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னைக்கு படித்த பெண்கள் இருந்தால் கூட கணவன் என்ன சொல்றாரு பத்திரிகையில் எழுதும்போது, பொண்ணு பிஇனா கணவன் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டா அந்த பொண்ணு வேண்டாங்கிறாங்க. அப்படியே வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டா கூட பத்திரிக்கையிலயோ வெளியில சொல்லும் போதும் பிஇ பொண்ணு படிக்கலன்னு சொல்ற ஒரு ஆண்கள் தான் இருக்கிற இடத்துல. மனைவி படிக்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தேன்னு சொல்ற நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஜென்டில்மேன் தான் சார்.
3: அந்த நான் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையை முழுமையா அகற்றணும் அப்படின்னா அப்போ வந்து படித்தவங்களை விட இவளுடைய செயல்பாடு செயல் வடிவம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அது அந்த மனதை விட்டு போகும். இது அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அந்த மக்களுக்கு சேவை செய்யும்போது அது தானாக மறையின்ற ஒரு நோக்கத்தில் ஃபஸ்ட்டு கண் மருத்துவமனை சங்கர் நேத்ராலய மருத்துவமனை மூலிமா ஒரு வாலியண்டியராக இவ முன்வைத்து இவங்களை அனுப்புவதற்கு அனுப்புவதுக்குன்னா அந்த சக மருத்துவ படித்த மக்களோடு இவங்க பேசுவதற்கு வாய்ப்பு, அந்த பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது அதுக்கான ஃபஸ்ட்டு ஊக்கத்தை அங்கே உருவாக்கி கொடுத்து அதன் மூலிமா அந்த கண்ம எங்கள் பகுதியில் வந்து சங்கர் நேத்ராலயா துளசி ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு நடத்தின ஒரு விஷயத்தில் வந்து கண் மருத்துவம்.
0: எந்த வருஷம் அது
3: திருமணமானது? 93 ஆச்சு. 95 இந்த 95-96 இந்த கண் மருத்துவம்
0: கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி
3: ஆயிடுச்சுங்க. இது இப்பவும் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. ஸோ அந்த ஆரம்பித்தது கண் மருத்துவம். அதுக்கு பிறகு என்னாச்சு,
0: கண் மருத்துவம் அவங்க சங்கர நேத்ராலயா மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அந்த மாதிரி பண்றாங்க, ஊர்ல வந்து ஒரு கேம்ப் போடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த கேம்ப்?
3: நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சங்கர நேத்ராலயால இருந்து அவங்க அரசு இடம் இருந்து அனுமதி பெற்று அந்த ஏரியாவுக்கு வந்து எங்களை தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கண் மருத்துவம் நடக்கிறது, நாளைக்கு இப்ப 6 மணிக்கெல்லாம் நீங்க மருத்துவம் இந்த இடத்துக்கு இந்த ஸ்கூல் அங்க வந்து நிக்கணுங்கிறத அதை ரீச் பண்றது கொண்டு போறது. நானும் என் மனைவி அப்ப வந்து மகன் இந்த தகவலை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்த பிறகு அதுக்கு ஒரு நாள் இடைவெளி விட்டு திரும்ப அந்த தகவல் ரீச் ஆச்சான்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணுற விஷயம் இருக்கு. யா ரீச் ஆச்சுன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிருக்கும் நாம் கொண்டு போனது, அந்த நோயாளிக்கு ரீச் ஆச்சாங்கிறது அதில் முக்கியம். அப்போ ஒரு வீட்டில் எத்தனை முதியவர்கள் இருக்காங்க, எத்தனை பேருக்கு பார்வை தேவைப்படுது அப்படின்னு கொண்டு போயிட்டு அந்த முகாம் நடத்தும் போது
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க. சாரி நான் உங்களை இன்டர் பண்றதுக்கு, வீட்டுக்கு ரீச் ஆயிடுது ஆனா அங்க வீட்டுல இருக்கிற நோயாளிகளுக்கு ரீச் ஆயிருக்கா அப்படிங்கறது அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த கருத்து வந்து ரொம்பவே அடுத்தவங்களை உழுக்கிற ஒரு விஷயம்.
3: அதுதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம் கேக்கனா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து உடல் உழைப்பையே அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் பெண்கள் இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய இந்த காலகட்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் 7:30 to 8:00 அந்த பெண்கள் கம்பெனிக்குள்ளே போனாங்கன்னா, அந்த பெண்கள் வேலைக்கு அதிகமாக போன சீக்கிரமாக ஒரு மாதங்குள்ளே நீங்கள் காலதாமதம் இல்லாமல் வந்தால் ஒரு 500 அக்னஸ் போனஸ். அதுக்காக இந்த பெண் நேர தன் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவது நேரத்தை விட அங்கே சீக்கிரம் போகணுன்ற எண்ணத்தோடு ஓடி இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கம்பல்சரி நீ ஓட்டி செஞ்சினா உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறன்றது. அப்போது இந்த காசு மணியோடைய விஷயத்துக்கு இந்த பெண்கள் ஓடி ஓடி ஓடி இருக்கும்போது, அவங்க வந்தவனே தன்னுடைய மனைவி இது பிள்ளைகளுக்கு கணவனுக்கு பெற்ற தாய் தந்தையோ மாமனாரோ இல்லை மாமியானுக்கோ உணவுகளை செஞ்சு வச்சுட்டு அவங்க அசந்து போயிடுவாங்க. இந்த நோட்டீஸ் வந்து இப்போ எடுத்து படிப்பு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. அப்படியே பார்த்தாலும் சரி காலையில் சொல்லலாம் மாமனாருக்குன்னு இவங்க நினைப்பாங்க, இல்லை தாத்தாவுக்கு சொல்லலாம் காலையில் நினைப்பாங்க, அதுக்குள்ளே அது மறந்து போயிடும். அப்போ அந்த ஆப்ரேஷன் வந்து அவருக்கு போய் சேராது. அதனால் இந்த விஷயத்தை நாம் கையில் எடுத்துக்கிட்ட செயல் வடிவம் கொடுத்து கரெக்டாக நம்ம பகுதியில் இவ்வளோ முதியவர் இருக்காங்க, அந்த இவ்வளோ பேர் முதியவர்களும் போய் சேர்ந்துதான்னு சொல்லி அவங்கள அந்த கேம்பில் கொஞ்சம் நிற்க வச்சு கண் டெஸ்ட் பண்ணி, அதன் மூலிமா அவங்க காலையில் 6 மணிக்கெலாம் இந்த நோயாளிகளை மீண்டும் ஒருங்கிணைக்கணும். யார் யாரெல்லாம் ஆப்ரேஷனுக்கு கண்டெஸ்ட்டுக்கு சென்னைக்கு வரணுன்றவங்க ஒருங்கிணைச்சு நிற்க வச்சு அவங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு அவங்கள உற்சாகமாக, நான் இருக்கேன் எல்லாரும் வண்டியில் என்ன இவங்களுடைய மனைவி இவங்களுடைய முகத்தை பார்த்தவொடனே அவங்க உற்சாகமாக வேனில் ஏறுவாங்க பாருங்க, அவ்வளோ சந்தோஷம். ஆமாம், நம்மள ஒருத்தர் இருக்காங்க கஜலட்சுமி இருக்காங்க, நமக்கு என்ன நாம் தைரியமாக போகலாம் நம்மளை பார்த்துப்பாங்க. அங்கே மருந்து 1 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு மருந்து விடுவதுக்கு கூட அந்த உறவுக்காரங்க எத்தனை பேர் முன் வருவாங்க, வர மாட்டாங்க. அப்போ இவங்க இருந்து அந்த மண் அந்த மருந்துகளை விடணும், பராமரிக்கணும். ஒவ்வொரு கண்டெஸ்டுக்கும் வரிசையா கொண்டு வரணும், இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபைல ஒருங்கிணைச்சு அதை சக்சஸ் பண்ணி அந்த டாக்டர் ஓகே சொல்ற வரைக்கும் இவங்களுடைய வேலை இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனைக்கு உள்ளர கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து சேர்த்த பிறகு மீண்டும் தன்னுடைய குழந்தை பார்த்துக்கூடிய பொறுப்பு பொது சேவை செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கு. தன்னுடைய குழந்தையை எப்படி நாம் பார்த்துப்போமோ பிரசவம் ஆனதுக்கப்புறம் அதே சூழ்நிலையை அந்த குழந்தையை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அட்டெண்டருக்கு, அந்த பொது சேவை செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அந்த மருத்துவருக்கு தான் செஞ்ச நோயாளிகளை நல்லா சிறப்பாக செஞ்சுருக்குமா நல்லா இருக்கான்னு பார்த்து அனுப்பிச்சு வச்சு மீண்டும் தன்னுடைய கிராமத்துக்கே வந்து எங்கேருந்து கொண்டு போனாங்களோ அதே கிராமத்துக்கு 15 நாள் கழித்து மறுபடியும் அவங்களுடைய கண் பார்வைகள் நல்லா இருக்கா, ஏதாவது சிரமம் இருக்கா, சொன்னபடி மருந்து போட்டாங்களா போடலையா அப்படின்ற வந்து அந்த டாக்டருக்கு இருக்கு. அதே மாதிரி அன்றைய தினம் நாங்கள் அவங்கள ஒருங்கிணைச்சு நிற்க வைக்கணும், மீண்டும் அவங்களுக்கு எந்த விதமான பார்வை குறைபாடும் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவனை பிரார்த்திக்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா ஒன்று எங்கள் பேர் கெட்டு போயிடும், இன்னொன்று மருத்துவருடைய பேர் கெட்டு போயிடும், அது வராமல் பார்த்துக்கிட்டு இது வரைக்கும் எந்த விதமான நான் எங்களுடைய சிந்தனையில் நல்ல நோக்கத்தில் இருக்கிறதுனால எந்த சிரமமும் இல்லாமல் எல்லாரும் சக்ஸஸாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க கண்ணா.
0: ரொம்ப சந்தோஷம்.
3: அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 5 வயசு இருக்குமாம்மா, அந்த குழந்தைக்கு வந்து கண் பார்வை தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது என்னுடைய மனைவிக்கும் தெரியாது. அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தைங்க விளையாடும் போது அந்த சத்தம் சிரிப்புக்காக அந்த குழந்தை வேகமாக ஓடி வந்து தவறி விழுந்துடும், அப்போ தான் எனக்கு வந்து அந்த குழந்தைக்கு கண் தெரியாதுன்னு. அப்போது அந்த குழந்தைக்கு கண் பார்வை கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு அனுபவம் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். அப்போ அந்த குழந்தை தவறி அந்த விளையாடும் போது அந்த குழந்தை வந்து ஆர்வத்தில் ஓடி வந்து விழுந்துடும், தனக்கு கண் தெரியாதுன்னு அந்த குழந்தைக்கு புரிகிற சக்தி இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன கண் பெறுவதுங்கிறது வந்து எனக்கு அதுதான் எனக்கும் என் மனைவிக்கும் முதல் அனுபவம். அப்போது இந்த சங்கர் நேத்ராலய மருத்துவமனை மூலிமா அந்த குழந்தைக்கு கண் வாங்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் இறங்குறோம். இறங்கி அந்த குழந்தைக்கு பார்வை கொடுப்பதுக்கு என்னன்னு கேட்கும்போது அப்போது அந்த மருத்துவர்கள் ஆலோசனை இயல்பாக அந்த கண் பொருத்தினா அவங்களுக்கு பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கண் பொருத்தலான்னு முதல் சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக அதை நினைச்சோம். அப்புறம் அந்த குழந்தைய பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது கண் பொருத்த முடியும், பொருத்தனா இந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்கும் எதிர்காலத்துல அப்படின் போது எனக்கு இன்னும் மேலும் இன்னொரு ஆசை என்னன்னா, ரெண்டு கண்ணும் எங்களுக்கு வேணும் அந்த குழந்தைக்குன்னு என்னங்களுக்கு கோரிக்கை. நாங்க முயற்சி பண்றோம் கொடுக்குறோம் நாங்க, ஆனா அதுக்கப்புறம் ஒரு கண் பார்வை அந்த குழந்தைக்கு பொருத்தினாங்க, இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த சமூகத்தை பார்க்க முடியுது. எங்களுடைய குரலை கேட்டா அந்த குழந்தை ஓடி ஓடி வந்து ஓடி வரும். அந்த அளவுக்கு ஒரு உதவியை அங்கேருந்து கிடைச்சதுக்கு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லணும்.
0: ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஒரு குழந்தை, அதுவும் ஒரு பெண் குழந்தைக்கு பார்வை வர்றதுக்கு, பெண்ணோ பையனோ எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கண் பார்வை தெரிஞ்சு இந்த உலகத்தை சந்தோஷமாக பார்க்கறதுக்கு வந்து முக்கிய காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம். அது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி வயசானவங்க 60-65 வயசுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த மருந்து விடுறதுக்கு ஆள் வீட்டில் இருக்காது. நீ லீவ் போடுறியா இந்த வருஷம், ஒரு நாள் ஒரு 10 நாள் லீவ் போடுறியா, 15 நாள் லீவ் போடுறியான்னு மகனையோ மகளையோ அதுங்கத்தோட கேட்டுட்டு இந்த கண்ணு ஆப்ரேஷனுக்கு தள்ளி போட்டுட்டு இருக்கிற முதியோர்களை நான் தினசரி ஒரு 4 பேர் 5 பேர் வந்து எனக்கு தெரியுது. நீங்க வந்து அதை உங்க சேவையா உங்க ஊர்ல நீங்க செஞ்சு ஒரு தவ வாழ்க்கை தான் நீங்க வாழறீங்க. இத்தனை பேருக்கும் நீங்க வந்து ஹெல்ப் பண்றது கேட்கும்போதே ரொம்ப புள்ளரிக்குது. இந்த நம்ம பேசலாம் தொடர்ந்து நம்ம சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில. நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: சுட்டுருச்சு.
1: ஐயோ என்னாச்சு தாத்தா?
0: கால் சுட்டுருச்சுப்பா. என்ன
1: பைக் நிக்குது தாத்தா, அந்த சைலன்சர்லதான் நீங்க சுட்டுக்கிட்டீங்க.
0: ஐயோ
1: பாத்து போக கூடாதா தாத்தா?
0: என்னால பாக்க முடியாது அப்பா.
1: ஐயோ இந்த பெரியவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி எல்லாம் வழியில வண்டியை நிறுத்தி வச்சுட்டு மனிதாபிமானமே இல்லாம போறாங்களோ தெரியல. பாவம் கண்ணு தெரியாம அந்த தாத்தா சைலன்சர்ல சுட்டுக்கிட்டாரு. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா தாத்தா?
0: இல்ல வேண்டாப்பா, நீ போ, நீ வீட்டுக்கு போ. ஸ்கூல் படிக்கிறியா நீனு?
1: ஆமா தாத்தா.
0: ரொம்ப நன்றி கேட்டதுக்கு.
2: பார்வையற்றவர்களுக்கு பார்வையாக இருப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.
3: கண் தானம் வந்து எவ்வளவு நல்லது அப்படிங்கறது வந்து இப்போ இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல கூட கேட்டோம். நேர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் அருணா பேசிட்டு இருக்கிறது கஜலட்சுமி மற்றும் பச்சைப்பன் தம்பதியினர் கிட்ட. ரொம்ப வித்தியாசமான ஒரு தம்பதியினர். இந்திய நாட்டுக்கே ஒரு பெரிய மரபு, அதுவும் தமிழ்நாட்டுக்கே உரிய மரபு என்னன்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஓடி ஓடி போய் உதவி செய்யறது தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி தான் அது. அது அது அதில் தான் நம்ம ரொம்ப வந்து பேர் போனவங்க. இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது நம்மளுடைய வேல்யூஸ் நம்மளோட கல்ச்சர்ஸை வந்து இன்னும் நம்ம சாகடிக்கலை, இன்னும் இருந்துட்டுருக்குங்கிறத வந்து நம்ம கண் முன்னாடி நமக்கு தெரியுது. ஒரு கண் பார்வைக்கு, அதுவும் முதியவர்களுக்கு, வயசான முதியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க எடுத்து பண்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சார், உங்க ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்க?
4: கிட்டத்தட்ட ஒரு 10,500 நபர் இருப்பாங்க.
3: 10,000 பேர்
4: இருக்காங்க. 10,500 மேல இருக்காங்க. ஆமா இருக்காங்க.
3: சரி, இந்த ஒரு 10,000 பேருக்கும் நீங்க ஒரு பிரபலமானவரா இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க இல்லையா? சரி, இந்த ஹாஸ்பிட்டல் வேலைகள் மட்டும்தான், அந்த உதவிகள் மட்டும் இல்லாம உங்களுடைய உதவிகள் வேற விதத்துல அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா?
4: எங்களுக்கு அரசு மருத்துவமனைங்கிறது மட்டும் இல்ல, அரசு அறிவிக்கின்ற நலத்திட்டங்கள் இந்த மக்களுக்கு வந்து சேர்ந்துதா அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அரசு நல திட்டங்கள் சொன்னா, முதல்ல எடுத்தவனே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொன்னா, அமைப்பு சாரா எல்லாருக்கும் தெரியும். அதுல பல தொழிலாளர்கள் வரும்
3: வரிசையா,
4: சென்னை நகரம் புறநகர் பகுதி பனைமரம் ஏறுதுல இருந்து மண்பாண்டம் செய்யக்கூடிய கடைசி மூட்டை சுமக்கிறவங்க இப்படி வருங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு அரசியல் கட்சிகள் பின்னணியில ஒரு அமைப்பு ரீதியா ஒரு சட்டத்துக்குள்ளர உறுப்பினர் ஆயிருப்பாங்க, சில பேர் ஆயிருக்க மாட்டாங்க. உறுப்பினர் ஆனவங்களுடைய பலன் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னா, வந்த உடனே நம்ம உறுப்பினர் ஆயிட்டா நமக்கு எல்லா சலுகையும் கிடைச்சிரும்னு அரசு அறிவிச்சது. என்னன்னா, ஆண் மகனா இருந்தா அந்த பிளஸ் டூ இந்த மாதிரி படிச்சு காலகட்டத்தில் கிடைக்கும். பெண் பிள்ளையா இருந்தனா ஆணை விட கொஞ்சம் விரைவா திருமண செலவு, போக்குவரத்து, காலேஜ் இந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும். அப்போ இந்த பென்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து 60 வயது ஆனதான் அந்த பென்ஷன் திட்டம். இவங்க என்ன நினைப்பா, ஆரம்பத்துல தனக்கு எல்லாமே உதவி உடனே வந்துரும்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது உடனே வரக்கூடியதுல காலப்போக்கில் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பான நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவி, அதுதான் அந்த அமைப்பு சாராவுடைய திட்டம் நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும். ஸோ நடைமுறையிலும் பார்த்தீங்கன்னா, அதை ரினியூவல் பண்ண வேண்டிய கடமை அந்த பொதுமக்களுக்கு இருக்கு. அமைப்பு சாரா சாவுக்கு இந்த பொது சேவை செய்யக்கூடிய எங்களை மாதிரி பொதுமக்களுக்கு அவங்கள ரினியூவல் படுத்த வேண்டிய ஒரு விஷயம், நாமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அவங்களுக்கு இந்த தேதியில் உனக்கு ரினியூவல் பண்ணணும், விட்டு போச்சுங்க, இது ரினியூவல் விட்டு போனால் உனக்கு பென்ஷன் கிடைக்காது, இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்காது, இந்த மகப்பேறு உதவித்தொகை கிடைக்காது இப்படிங்கிறது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுடைய நாலேஜுக்கு, நான் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், மற்றவங்களாகட்டும், அந்த வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களும் அன்றாட உழைப்பாளர் வர்க்கமாக இருக்கக்கூடியவங்க, அந்த தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதை கொண்டு போய் வேண்டியது நம்மளுடைய கடமை. அது இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு நம்ம அந்த சேவை சிறப்பாக போய் சேரும். அது என்னுடைய ஒரு நோக்கம். அப்புறம் இதிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தப்புறம் இந்த அரசு திட்டங்கள் முதியோர் பென்ஷன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 10 பேருக்கு நான் பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 பேர்னு உதாரணம் இல்லை, உண்மையிலே பண்ணியிருக்கிறோம். இந்த உண்மையிலே பண்ணும்போது அரசு என்ன நினைக்குதுன்னு சொன்னால் பொதுமக்கள் நினைக்கிறது வேற, அரசு நினைக்கிறது வேற. இந்த ஜமாபந்தின்னு சொல்லி வரவு சில கணக்கு பார்ப்பாங்க. அப்போ அந்த ஜமாபந்தி டயத்தில் தான் வந்து அந்த நிதியை ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஒதுக்கீடு பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அப்ளிகேஷன் போயிடணும், ஜமாபந்திக்கு முன்னாடியே போயிடணும். போகும்போது ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது 60 வயது 70 வயது ஒரு 80 வயது இருக்காங்கன்னா, இந்த 60 70 80 வயது இருக்கக்கூடியவங்கள 80 வயது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 80 வயது தானே ரொம்ப சீனியர், அவருக்கு தானே கிடைக்கணும். அப்படி இல்லை, எழுத்து ரீதியாக தாசில்தார் பார்க்கும்போது, ஒரு அதிகாரி பார்க்கும்போது சைக்காலஜிக்காக அவங்களுடைய மனநிலை என்ன உருவாதுன்னா, இந்த 80 வயது உள்ளவர் நல்ல திடகாத்தமாக இருக்கிறார், இவரால் உழைக்க முடியும், ஒரு வாட்ச்மேன் வேலைக்குள்ளே ஒரு வீட்டை அந்த ஸ்கூல் போட்டு உட்காந்து அந்த வீட்டை பார்த்து காத்துக்கிற தன்மை இருக்குது. ஆனால் இந்த 60 வயது உள்ளவர் உடல் வாகு ரீதியாக சத்தான உணவு இல்லாமல் கண் பார்வை தோண்டு போய் ஆயிலே குறைவாக இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 60 வயசில். அப்போ இவருக்கு கொஞ்சம் முதல்ல கொடுத்துருவோம், இந்த 10 பேரில் 2 பேருக்கு கொடுத்துருவோம், நீங்கள் 10 பேர் பரிந்துரை பண்ணிங்க, இன்றைக்கி இந்த ஜமாபந்திக்கு 2 பேர் எடுத்துவாங்க அப்படின்னு 2 பேர் சேங்ஷன் பண்ணிவிடுவாங்க. அப்போது மீதி 8 பேருக்கு என்ன ஒன்னா, எங்கள் பேரில் வந்து ஒரு சின்ன வருத்திருக்கும், அவருக்கு மட்டும் 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, எங்கள் 8 பேருக்கு வாங்கி கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் என்னுடைய எங்களுடைய அந்த சமூக சேவை சோஷியல் ஒர்க்கில் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, அவங்க 2 பேர் கிடைச்சிருக்கு, நம்ம ஊருக்கு இல்லை கிடைச்சிருக்கு, அதை பெருமையாக பாருங்கள், அடுத்த ஜமாபந்தியில் உங்கள் 8 பேருக்கும் வாங்கி கொடுக்குறோம், இப்படி தான் நாங்கள் சொல்கிறது. அப்போ இப்படி தான் வரும். இதில் மற்ற நீங்கள் கேட்கும்போது அந்த அரசியல் வட்டாரங்கள் வரும்போது என்ன, அவங்க ஒரு 2-4 பேர் கூப்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த 4 பேருக்கு வாங்கிட்டு போகிற வாய்ப்புகள் வரும், அப்போ கொஞ்சம் வருத்தம் இருக்கும். இருந்தாலும் சரி, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, அடுத்த ஜமபதியில் இன்னும் 2 பேர் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. அது போன்ற அரசு விஷயங்கள், இந்த அமைப்பு சாராவில் இந்த மகப்பேறு மருத்துவம் போக்குவரத்து இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. இதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள முழுமையாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் பொதுமக்கள், அவனை விட்டு விலகி போயிடுவாங்க பொதுமக்கள். இந்த அரைகுறையாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த நிமிஷம் நல்லா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், அதுக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுடைய புத்தி கூர்மையாக பேசுவாங்க, இவன் பைத்தியக்காரனா, இவன் வந்து பைத்தியம்லாம் இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவன் இல்லை, இவ்வளோ கேள்விகள் பேசுகிறான், இவ்வளோ அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க, இவ்வளோ திறமையாக பேச, இதெல்லாம் தெரியும், அப்போ அது மட்டும் தெரியாதாம்பாங்க. அது அந்த நோயாளியோட தன்மை அதுதான் அந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ அவங்கள சரியான முறையில் அடையாளம் கண்டுக்கிட்டு அரசு மருத்துவமனை நம்ம கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது பாருங்க, மனநல மருத்துவமனை, அங்கே கூட்டு போனீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜிலே அவங்கள குணப்படுத்த முடியும்ங்கிறத எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறோம், குணமாக இருக்கிறாங்க. ஸோ இதில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்கள அட்மிட் பண்ணணும்னா அந்த மருத்துவமனையினுடைய விதிமுறை சிலது தடங்களாக இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் ரிலேஷன் கேட்குறாங்க, தாய் மாமா இருக்கணும், இல்லைன்னா கூட பிறந்தா அம்மா, சாரி அம்மா அப்பா இருக்கணும், இது போன்றவங்களுக்கு தான் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு பரிந்துரை, அந்த சட்டம் அவங்களுடைய விதிமுறைகள் சொல்லுது. எங்களை மாதிரி சோஷியல் ஒர்க்கர்னு போது அவங்க மனிதாபிநயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களான் போது நம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்க அட்மிஷன் எங்களுக்கு போடுறாங்க, ஆனால் அது சட்டப்படி அவங்க செய்கிறது தப்பு, ஆனால் நாங்கள் 24 மணி நேரம் இருப்போன்ற உறுதி அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த போன்ற நோயாளிகளுக்கும் கொண்டு போய் மருத்துவம் செய்கிறோம், உதவி செய்யறோம். ஆனால் அவங்க எல்லாருடைய ஆரம்ப கால கட்டத்தில் எங்களை பார்க்கும்போது இவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு இந்த காலத்தில் வந்து இப்படியெல்லாம் ஒரு சோஷியல் ஒர்க் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது அந்த சந்தேகங்கள் நீண்ட காலம் அவங்களுக்கு இருந்தது. இப்பெல்லாம் நாங்கள் போயாச்சுனாக்க சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு ஒன்று ரைட் ஓகேன்னு மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் குணப்படுத்த முடியும். இதை போல் குணப்படுத்த முடியாதது அப்படிங்கிறது லெவல்ன்றதை விட அவங்களை பொறுத்த வரைக்கும் குணப்படுத்த முடியணும், பிறவிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு, வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும். இந்த ட்ரக் அடிட்டு ட்ரிங்க்கு ஆல்கஹால் இவங்களெல்லாம் வந்து மிக விரைவில் குணப்படுத்தலாம், மீண்டும் அவங்கள நல்வாழ்க்கைக்கு நல்வாழ்க்கை கொண்டு வந்துடலாம், அது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. அந்த குடும்பம் மட்டும் மென்டலி ஆயிடுவாங்க, ஒருத்தர் அந்த குடும்பத்தில் அப்படி இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே டென்ஷன்ல மென்டலி ஆயிடுவாங்க, நாம இப்படி இருக்கிறோமே நாம இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர அதுக்கு மாற்று வழி இருக்குதுன்றதுக்கு போக மாட்டாங்க.
3: கரெக்ட், கரெக்ட், கரெக்ட்.
4: அதை நாங்க சரியான நேரத்துல புரிய வச்சிருவோம்.
3: ஓகே, ஓகே
4: இந்த ஒரு வேலையை செய்வோம்.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா ஒருத்தர் வந்து மனநலம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து பைத்தியம்னு சொல்லி அவங்கள சிரிச்சு அவங்கள கேலி பொருள் ஆக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நிறைய பேர் வந்து நீங்க பழனி அடிவாரத்திலயும் சரி திருவண்ணாமலையிலயும் சொந்தக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்ப நிறைய. இப்ப ஈவன் வந்து போன கார்பரேஷன்ல கூட ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிற மனநல பாதிப்ப நோயாளிகளை வந்து அதுக்காக ஒரு முகாம் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு உதவி பண்றேன்னு நீங்க சொல்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.
4: அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நல்லவங்களை காட்டிலும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப
3: நல்லவங்க.
4: அவங்க கூட நீங்க பழகுனீங்கன்னா உங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை பேசுவ மாதிரி உண்மை, அதை பொய் சொல்ல தெரியாது. வேற யாரு என்ன கேட்டாலும் பதில் பேச மாட்டேன்.
3: மனசு ரொம்ப சாஃப்டா இருந்து அது எந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாதவங்க தானே சார். மனசு வந்து மனநலம் போயிடுது இல்லையா. இப்போ அது மாதிரி வந்து ரொம்ப வீக் மைண்ட், ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க உண்மையை ரொம்ப கிரகிச்சுக்க முடியல. ஐயோ இங்க பாரு ஒருத்தர் வந்து ஒரு ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஐயோ பாரு என்ன ஏமாத்திட்டாங்களே, அந்த அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாதவங்க தானே மனநிலை இருக்காங்க.
4: குற்றமே செய்ய தெரியாதவன் தான் மனநிலை பாதிக்கப்படுறான்.
3: கரெக்ட்.
4: தவறு செய்ய திட்டமிடுறவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட மாட்டான்.
3: கரெக்ட்.
4: அந்த குற்றமே செய்ய தெரியாதவன் தான் தன்னை தாங்கிக்க முடியாம ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க பாதிக்கப்படுறான்.
3: மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாததுனால.
4: ஆமா அதுதான்.
3: கரெக்ட். அதிர்ச்சியினால ஏற்படுற விஷயம். ஓகே சார், இப்போ நீங்க பல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க போறீங்க. இப்போ நீங்க என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களை பார்த்தா உங்களை அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வந்து? ஏன்னா தொடர்ந்து நீங்க ஒரு சமுதாய சேவை சமூக சேவகர் அப்படிங்கிற அடிப்படையில பலருக்கும் உங்களை வந்து தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் சரி
4: நர்ஸ்க்கும் இருக்கவங்களுக்கு
3: தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அவங்களோட உங்களுக்கு இருக்கிற தொடர்புகள், அவங்களே உங்களை கூப்பிடுவாங்களா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, உங்க ஊர் இல்லாம உங்க தெரு இல்லாம யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம இப்ப வெளி மாநிலத்தில இருந்து வந்திருக்காங்க, இல்ல ஒரு கேன்சரோ இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் உதாரணத்துக்கு ஜிஹெச்ல யாரோ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, யாருமே அட்டெண்டர் இல்ல, அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ், ஆக்சிடென்ட், யார் என்னன்னு தெரியாம கிடக்குறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா, கூப்பிட்டுருக்காங்களா?
4: எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து பெரிய இந்த ஆக்சிடென்ட்ன்ற மாதிரியான விஷயங்களில் யாரும் கூப்பிட்டதில்லை. ஸோ என்னுடைய நான் டிரைவருங்கிற விஷயத்தில் ஒரு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்னு ஒரு ஞாபகம் இந்த நேரத்தில் சொல்லுறேன். ரோட்டில் நான் டிரைவரும் போது ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் டிரைவிங்க்கு வந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா உயிர் துடிக்கும், அவனுக்கு தண்ணி கொடுப்பதுக்கு கூட மனம் வராது, போலீஸுக்கு பயப்படுவாங்க. அப்போ ஆரம்ப கட்டத்தில் ஐயோ நம்ம போய் தண்ணி ஊற்றினா போலீஸ்கார் நம்மளை கூப்பிட்டு தொல்லைப்படுத்துவார், நீ பார்த்து நீ கையை போடு அதை போடு அப்படியே போலீஸ் வந்து டார்ச்சர் நம்மளால் தாங்க முடியாதுன்னு அந்த பயம் இருந்த காலத்தில் கூட நான் போய் உதவி பண்ணியிருக்கேன். காவல்துறையினர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, விசாரித்தா ஐயா நான் இந்த நேரத்துக்கு நான் இந்த டியூட்டிக்கு போகிறேன், எனக்கு இடையூறு இல்லாமல் உங்களுக்கு தேவையான என்ன தகவல் வேணாலும் நான் என்ன உதவி செஞ்சேன் எப்போ செஞ்சேன்றதும் சொல்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் படிப்படியாக காவல்துறையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கும் சரி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கும் அது பயன்பெறும் நினைக்கிறேன். அப்போ கமிஷனர் விஜயகுமாரை சொல்லலாம்னு நினைக்கிற ஞாபகத்துக்கு வந்த வரைக்கும் இன்னும் அதுக்கு முன்னாடி உள்ள பல ஐபிஎஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, விபத்து நேரத்தில் உதவி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களை காவல்துறையினர் உபத்திரம் கொடுக்க மாட்டாங்க, தொல்லைப்படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுடைய விலாசத்தை கொடுங்க, அவங்க மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுங்கள், உங்களை தொல்லைப்படுத்த மாட்டாங்க, அப்படி தொல்லைப்படுத்தினா எந்த காவல்துறையினர் தொல்லைப்படுத்தினாலும் நீங்கள் உடனடியே எனக்கு புகார் கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது படிப்படி படிப்படியாக ரீச் ஆகி வரும்போது தான் இப்போ சாலை விபத்தாகட்டும் எதுவும் ஆகட்டும் யார் பார்த்தாலும் முடிஞ்ச மட்டும் தன்னால் முடிஞ்ச ஒரு தண்ணியாவது கொடுக்கறதுக்கு அளவுக்கு முன் வந்திருக்காங்க. இன்னும் இதில் இருந்து நான் ஒரு டிரைவருங்கிற லெவல் ஹில்ஸ் ஏரியாவில் இதை போலலாம் பார்த்துருக்கேன். விபத்து நேரத்தில் வந்து அந்த சாலை போக்குவரத்து அந்த விதிமுறைகள்லாம் பொதுமக்களும் ஃபாலோ பண்ணணும். விபத்து நேரத்தில் அது எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, அவனை கொண்டு போய் மருத்துவமனைக்கு, அதுவும் இப்போ ஒன்னாய் தேய்த்தலாம்

0: குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்து, இல்லைனா உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த ஆசுவாசம் இருக்கும்போதே, பேச தன்மை இருக்கும்போதே ஒரு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு, ஐயா அவங்க மகன் இப்படி இருக்கா, உடனடியாக நீங்கள் 188 பண்ணித்தான் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் முன் வரணும் அனைவரும். அப்போ உள்ள காரில் இருந்துக்கிட்டு டூ வீலர்ல இருந்துக்கிட்டு அப்படியே ஆக்ஷன் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுதான் எனக்கு ஒரு சில வருத்தம்.
1: கண்டிப்பா
0: மாறிக்கணும்.
1: கண்டிப்பா சார், அப்படின்ற உங்க இந்த பேட்டியை கேட்கிற எல்லாருமே இந்த மாதிரி வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி உதவிகளை கண்டிப்பா செய்வாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்தா கூட வழி விடாம நம்ம வந்து பண்றோம். அது வந்து ஆம்புலன்ஸ்க்காவது அட்லீஸ்ட் வழி விடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை நம்ம முன் வைக்கிறோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 சமுதாயத்திற்காக இவர்கள் பகுதியில சமுதாய சேவை செய்யற கஜலட்சுமி பழனியப்பன் தம்பதியினரோட, சாரி சார், கஜலட்சுமி பச்சையப்பன் தம்பதியினரோட பேசிட்டு இருக்கிறது நான் அருணா. சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம்.

0: உடனே வண்டியை நகர்த்திக்கோ, ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சா, உடனே வண்டியை நகர்த்திக்கோ, பாத்து போ பாத்து போ, ஆம்புலன்ஸ் வருது பாத்து போ, ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சா, உடனே வண்டியை நகர்த்திக்கோ.
1: ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கள், உள்ளிருக்கும் உயிரை காப்பாற்றுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வித்தியாசமான தம்பதியினர் மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு நினைச்சு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அபூர்வமான தம்பதியினர் கஜலட்சுமி பச்சையப்பன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சார்பா பல விஷயங்கள் நிறைய ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு எனக்கு கேட்க கேட்க. ஓ, நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து உங்களுக்கு வந்து த டாக்டர்ஸ் நர்ஸுமே நல்ல கான்டாக்ட்ல இருப்பாங்களா, அவங்க எல்லாமும் கூப்பிடுவாங்களா?
2: டாக்டர்ஸ் கூப்பிட மாட்டாங்க, அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய செவிலியர் மூலமா, அந்த சிஸ்டர் மூலமா, ஒய்ஃபுக்குள்ள இப்போக்குள்ள சமீபத்தில் ஃபோன் வந்து நீங்கள் வந்து அந்த பேஷண்ட்டை கூட்டு போய் அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ரே, அந்த பிளட் டெஸ்ட்டு, இசிஜி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, இது போன்ற உதவிகள் வரும். உதவிகள் வரும்போது போயிட்டு உதவி செய்வோம். அது மட்டும் இல்லைங்க, மின் நேரத்தில் மிட் நைட்டில் வந்து எந்த விதமான உதவிகள் இருந்தாலும் சில நேரத்தில் கூப்பிடுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த சரௌண்டிங் குள்ளர வரும். அப்படி வந்த சம்பவத்தில் இப்போ சமீபத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா அப்ரெண்டிஸ் ரொம்ப துடிச்சாங்க, அப்போ கொட்டு மழை, கடுமையான மழை. அப்போ என்னுடைய ஒய்ஃப் ஒரு மணிக்கு எழுப்பி அனுப்பிச்சு போயிட்டு வாமான ஆம்புலன்ஸ் வந்து, அந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் எங்களுக்கு பெரிய விஷயம், நாங்கள் உதவி பண்ணதை விட. ஏன்னா அந்த சாலை சரி கிடையாது, தார் ரோடு இல்லை, மண் சாலை, கொட்டு மழை, ஆமாம், கரண்ட்டு கட் ஆகி போச்சு, இவ்வளோ விஷயத்தில் இடி மின்னல் அடிக்குது. அந்தம்மா வந்து பேரியான ரொம்ப ஃபேட்டானவங்க, அவங்கள தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அந்த வண்டி வந்து குறைஞ்சபட்சம் நம்ம மெயின் ரோடு அளவுக்கு நிற்குது, ஏன்னா ஆம்புலன்ஸ் வர முடியல, இந்த பக்கம் 4 ட்ராக்கை தாண்டணும். இது எல்லாம் சமாளித்து எடுத்து போயிட்டு அன்னைக்கு உதவி பண்ணாங்க. ஒரு இது ஒரு சிம்பிள் உதாரணத்துக்காக. இது போன்ற உதவிகள் எப்போ வந்தாலும் யாருமே தயங்க மாட்டோம். என்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக அனுப்பா, அப்பா நீ போகிறத்தானே பரவாயில்ல, அம்மா போகிறத்தானே போயிட்டு வாங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், வீட்டுக்குள்ளார நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான உதவிகளும் செய்வோம். இதில் என்ன ஒரு எனக்கு ஒரு விஷயம்னா, சமூகத்தில் நாம் போயிட்டு ஒரு உதவி பண்ணும்போது பொதுமக்கள் நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி.
1: ஆமாம் ஆமாம், அதாவது அதை நான் அடுத்து கேட்கலான்னு உங்ககிட்ட நினச்சேன். ஆமாம், அதாவது வந்து உதவி செய்யறோம் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து 2 பேர் பாராட்டுவாங்க, 10 பேர் நம்மள கமெண்ட் அடிப்பாங்க. அதை விட இல்லாம நம்ம மனசு புண்படுத்துற மாதிரி இவங்களுக்கு இதுல என்ன ஆதாயமோன்னு நம்மளையே தோலுரிச்சு பார்ப்பாங்க. இந்த அந்த பார்வைகள், அந்த கிண்டல், இதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி தாங்குறீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பல சேவைகள் செய்யும் போது மனம் புண்படும் போது பேசுறவங்க இருக்காங்க. அது வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம அவங்க நம்மளை பேசுகிறாங்கன்ற மாதிரி யோசித்தா மட்டும்தான் நமக்கு அந்த மனவேதனையும் துன்பமும் நமக்கு கண்ணீர் வர மாதிரியும் இருக்கும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காது வாங்கிறதுக்கும் ஒரு காது விடுறதுக்கும், நல்லதை ஒரு காதில் வாங்கிக்கிட்டோன்னு வைங்க, கெட்டதை வந்து ஒரு காதில் விட்டுடணும். அதுதான் என்னுடைய பாலிசி. நான் நினைக்கிறது என்னென்னா, சேவை செய்யும்போது சில இன்னல்கள் வரதான் செய்யும். அந்த இன்னல்களை தாங்கிட்டு நம்ம செஞ்சிட்டே போகும்போது பெரிய பெரிய நன்மைகளும் நமக்கு முன்னாடி நிற்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் அன்னை தெரசா.

0: அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க ஒரு வாக்கியத்தில், அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஆனால் அந்தளவுக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, படித்தவங்க சொல்லும் போது அதுக்கு பெருமை கிடைக்கும், படிப்பு இல்லாதபோது இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்பாங்க. நான் அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு உதவி கேட்டு போயிட்டு அம்மா எனக்கு இந்த ஒரு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்களாம், டொனேஷன் கேட்டு வந்துட்டேன், இதெல்லாம் டொனேஷன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பும் போது அந்த அம்மா சொன்னாங்களாம், என் முகத்தில் நீங்கள் துப்புறது இருக்கட்டும், நான் தொடச்சிக்கிறேன், ஆனால் டொனேஷனை மட்டும் கொடுத்துருங்க கேட்டாங்களாம். அந்த மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா, நீ யார் எதை சொன்னாலும் சரி, என் பேஷண்ட்டுக்கு குணம் ஆகணும், என் ஊருக்குள்ளே வந்து எனக்கு பெருமைக்காக நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் நான் அந்த பெருமைக்காக வந்து கஷ்டம் வரும்போது மனசு வேதனையோட நான் விலகி போக தோணும். நான் என் மனசு திருப்திக்கு செய்யும் போது நீ யார் எதை பேசுனா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அவளுக்கு உட்காரத்துக்கு வீடை பார்த்தா கூரை வீடு, ஓடுறத பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கா, வேலைக்கு போனா சம்பாதிக்கலாமே, இவளுக்கு வேலை வெட்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு. அப்ப நான் சொல்லுவேன், இதே வார்த்தை உனக்கு தலைவலி வரும்போது நீ அடுத்தவங்களை கூப்பிடாம நீ படுத்துட்டே கிடப்பன்னு சொல்லு, பரவாயில்ல, அப்போ நான் சந்தோஷமாக உன்னை வேடிக்கை பார்த்துட்டு போனால் நீ ஏற்றுக்குவியா, அந்த மாதிரி சொல்லாதீங்க, இது வந்து மனசு ஏற்றுக்கிற அளவுக்கு மற்றவங்களை புண்படுத்துகிற வேலை, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறத விட என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி உங்களால் நினைச்சது நான் நாலவர் செய்கிறேன்னா நீங்கள் ஒரு ரெண்டவர் செஞ்சு பாருங்கள், அதில் உள்ள சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அது மாதிரி சொல்லும்போது என்னை பார்த்து இப்போ யோசித்து சில பேர் நானும் வரேன் உங்கள் கூட, என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுறாங்க. அதை பார்க்கும்போது என்னுடைய மனசுக்கு வந்து சந்தோஷன்றத விட ஏகப்பட்ட பெருமையை நான் அனுபவிக்கிற மாதிரி என் மனநிறைவு இருக்கு.
1: ஓகே, அதாவது நீங்க செய்யறதோட மட்டும் இல்லாம உங்க ஊர்ல இருக்கிறவங்களையும் பல பேரையும் இந்த உதவி இந்த சேவையில செய்ய வந்திருக்கீங்க. இதை தவிர உங்க ஊர்லயும் வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பீங்க. சோ இந்த முகாம்லாம் நடக்கும் போதும் ஊர்க்காரவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க?
2: ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பொது சேவை செய்யணுன்னாவே ஒரு சிலவங்ககிட்ட கேட்கும்போது அதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போவாங்க அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், என் மனைவி பொறுத்த வரைக்கும், நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச சமூக சேவையை பொறுத்த வரைக்கும் பணம் பிரதானமாக இருந்ததே இல்லை, பணத்தை பற்றி நான் சிந்தித்ததும் இல்லை, பணம் இருந்தால் தான் இதை செய்ய முடியுன்றது இல்லை. நான் வந்து இந்த முகாம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா சாமினார் பந்தல் தேவையா அப்படின்னு நான் திங்க் பண்ணல, உட்காருவதுக்கு சேர் தான் தேவை, குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்ணி தேவை, ஒரு பொது ஸ்கூல் இருக்குது தனியார் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இடம் வேணும், டாக்டர் உட்காந்துருவாங்கன்னு. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ளூருக்குள்ளார பந்தல் போடக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, நான் அண்ணன் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க, நான் சாமினார் பந்தல் போட்டுடுறேன் அப்படின்னு அவர் பந்தல் போட்டு சேர் கொடுத்துட்றாரு. உள்ளூரில் இருக்கக்கூடிய மல்லிகை கடைக்காரர் என்ன பண்ணுறாங்க, குடிக்க தண்ணிக்கு கேன் எடுத்து வந்து வச்சிடறாங்க. டாக்டர்ஸுக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய சீட்டு பெஞ்சு கிடைச்சி போகுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவிகளை அவங்களே வந்து செஞ்சுறாங்க. அந்த இடத்துல வந்து பணம் தேவையில்லை, வெறும் உடல் உழைப்பு தான் தேவைப்படுது. அப்போ உடல் உழைப்பு தேவைப்படும் போது படித்த நான் எங்களுக்கு படிப்பு இல்லை, மக்கள்கிட்ட சென்றடையக்கூடிய விஷயத்தை அந்த விளம்பரம் அந்த ரீச் ஆகக்கூடிய விஷயம் அந்த நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய விஷயத்தை நான் கொண்டு முதல்ல சொன்ன மாதிரி அவங்களை கொண்டு போச்சான்றதை முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த கட்டம் கற்றவர் சென்றெல்லாம் சிறப்புன்னுவங்க. அப்போது இந்த பணம் பிரதானம் இல்லை, என்னுடைய உழைப்பு பிரதானம் இல்லை, ஆனால் கற்றவர் எனக்கு தேவைப்படுது, படித்தவங்க எனக்கு தேவைப்படுது. அப்போ படித்தவங்க தேவைப்படும் போதுன்னு போதுனா அப்போ என்னுடைய மகன், என்னுடைய மகள், மகளை சார்ந்த நண்பர்கள், அவங்களுடைய சார்ந்த என்னுடைய மகனை சார்ந்த நண்பர்கள், இப்படி அப்போ அந்த ரிஜிஸ்டர்ட் புக்கில் ஒவ்வொருத்தருடைய பேர், வயசு, ஊர், அவங்களுடைய ஆரம்ப கால மருத்துவ சீட்டு இதெல்லாம் ஒரு வரிசைப்படுத்துவதற்கு படித்த மாணவர்கள் மாணவிகள் அங்கே தேவைப்படுது. அப்போ என்னுடைய மகனும் மகளும் அந்த சமூக சேவைக்கு கொண்டு வரோம். கொண்டு வரும்போது அவங்களுடைய நண்பர்களும் வந்து அதை வரிசையை உட்காந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு மேலே படித்தவங்க தேவை. அவங்க அந்த ரிஜிஸ்டர் அவங்களை கொண்டு வர வேலையை என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மகளும் மகளை சார்ந்த நண்பர்கள் தோழிகள் மகன் இது போன்றவங்க வருவாங்க. அப்போ அவங்க அந்த படித்தவங்க சென்றடலாம் சிறப்பு அப்படின்னு படித்தவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களாம் படிச்சுட்டு அப்படி சென்னை ஹைகோர்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கோட் எல்லாம் போட்டு போகும்போது எனக்கு என் மக ஒரு நாளைக்கு இது போல வருவாளான்னு ஒரு ஆசை உண்டு. அது மாதிரி படித்தவன் நான் படிக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னுடைய மனை கடைக்கு போய்க்கிருக்கேன், ஆனால் நான் அதை வச்சிக்கல, நானும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு சேவை செஞ்சுருக்கேன். ஸோ என்ன தான் நான் சமூக சேவையில் வந்தாலும் அந்த படிப்பு படித்தவர் சென்ற கல்வி கற்றவருடைய சிறப்பு எனக்கு தேவைப்படுது, அதை அந்த வழியில் அவங்க மூலிமா நான் பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த உதவிகள் அப்படின்ற விஷயத்துகளுக்கு பார்த்திங்கன்னா இது போன்ற ஒவ்வொருத்தரும் ஒரு உதவிகளை செஞ்சுருவாங்க. அப்போ அந்த உதவிகளுக்கு அந்த உள்ளூருக்குள்ளே எங்களுக்கு கிடைக்கிறதுனால நான் பணம் எனக்கு கைக்கு தேவைப்படலை, காசு பிரதானமாக நினைக்கல. மற்றவங்க சொல்லுவாங்க இந்த சேவைகள் செய்யும்போது இவன் பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க, கேலி கூத்தா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து யாரும் எங்களை அப்படியெல்லாம் பேசுறதில்ல, அவங்களே உதவிக்கு வருவாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்வோம். இது போன்ற ஒரு சூழல்கள்
1: ஊர் கூடி தேரிழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் மூலமாக அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த தேரை நவுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு முக்கிய ஒரு புள்ளியாக இருக்கீங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, அதாவது வந்து படிப்பு இல்லை அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது வந்து கொடைக்கு கொடுக்குறவங்க வந்து எல்லாருமே வந்து உயர்வானவர்கள், வாங்குறவங்க எல்லாருமே வந்து கை கீழே இருக்கு அப்படின்னு கர்ணனை பத்தி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கொடை வள்ளல் தன்மைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. எவ்வளோ பேர் வந்து கோடீஸ்வரராக இருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசு வராது, சரிங்களா? அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வந்து செய்யணும்னு ஆசை இருக்கும், செய்யறதுக்கான சூழ்நிலை அமையாது. மனம் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் வந்து அதை குணம் இருக்காது, சூழ்நிலை இருக்காது. எனிவே, ஆனால் உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கார், உங்களுக்கு நல்ல குணம் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொடை பள்ளல், யூ ஆர் பிளெஸ்ட், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையில உங்களுக்கு வேண்டாம்.
2: பட்
1: உங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா, உங்களுடைய மகன், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்?
2: ரெண்டு, ஒரு மகள் ஒரு மகன்.
1: ஓகே, ஒரு மகன் இங்க வந்திருக்காரு, கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மகள் எங்க படிக்கிறாங்க?
2: மகள் BSc குயின் மேரிஸ்ல படிச்சு.
1: ஓகே,
2: அவங்க ஜான்சி ராணி.
1: ஜான்சி ராணி, உங்க மனைவி வந்து ஒரு கூட வந்தா எனக்கு வந்து நாலு பேர் துணை இருக்கிற தைரியமானவங்கன்னு இருக்காங்க. நீங்க அந்த ஜான்சி ராணின்னு அவங்க பேரே வச்சிருக்கீங்க. ஓகே, உங்க பொண்ணு வந்து ஒரு லாயர் ஆகணும், உங்க கனவு வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நான் உங்களை கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே சார், ஆனால் நான் இப்போ எனக்கு தோணின ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், நீங்கள் அதை தவறாக நினைக்காதீங்க. உங்களுக்கு இவ்வளவு நேரம், இவங்க சொன்ன மாதிரி நேரத்தை நீங்கள் ரொம்ப சமுதாய சேவைக்கு கொடுக்குறீங்க, நிறைய இதுக்கு வந்து கூட சீசன் எடுத்துகிட்டு போகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணுறதுக்கான பணம் வேலையாக, இப்போ இப்போ நீங்கள் செய்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் PRO-ன்னு இருப்பாங்க, அவங்க தான் வந்து நோயாளிகளுக்கு வந்து இங்கே போ அங்கே போன்னு செய்கிற உதவி, அதையே நீங்கள் வந்து சமுதாய தொண்டாக செய்கிறீங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பணம் பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு எப்பயாவது வந்து அது தோணுமா, ஐயோ இதை மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கை வசதியை மேம்பட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம காலத்தை இப்படி விரயமாக்கிட்டோமே அப்படின்னு? இப்ப ஏன்னா காலம் வேற விதத்துல ஓடிட்டு இருக்கு, அதாவது எல்லாரும் வந்து பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடி போறோம் இல்லைங்களா? அப்படி வந்து உங்களுக்கு அந்த சமயங்கள்ல தோணிருக்கா?
2: அதாவது எனக்கு வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், பணம் பிரதானம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். பணம் வந்து தேவை, அனைவரும் தேவை. எப்படி தேவைன்னா, இருப்பதுக்கு இருப்பிடம் ரொம்ப முக்கியம், உடுக்க உடை முக்கியம், உண்ண உணவு முக்கியம். இது உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடை, இதுக்கு இந்த மூன்றுக்கு அப்பாற்பட்டு தான் மற்ற தேவைகள். அது வந்து ஆடம்பரத்தில் கூட கொண்டு போகலான்னு வச்சுங்களேன், என்னுடைய கருத்து. நான் அந்த சிந்தனைக்கு, நானும் என் மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு போகலை, என் மனைவி உள்பட போகலை. ஆனால் இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? இருக்குது. ஒரு சின்னதாக இருந்தாலும், எலி வலையாக இருந்தாலும், தன் வலை, அது குடிசையாக இருந்தாலும், யாரும் வந்து எனக்கு வாடகை கேட்க போகிறதில்ல, அதனால் சொந்தமாக ஒரு இடம் இருக்குது. உடுக்க உடை இருக்கானா, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சாதாரண, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாங்கள் ஒரு சாதாரண உடைகளில் இருக்கோம். இருக்கிறோம். இது போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். உண்ண உணவு இருக்கா? இருக்கு. மூணு வேளைக்கும் இப்போ நம்மளை விட கீழே பசி பட்டினியில் இருக்கிறவங்கள விட நாங்கள் வந்து மூணு வேளை வீட்டில் சாப்பாடு இருக்குன்ற உத்தரவாதம் இருக்கு. என்னுடைய தொழில் பார்த்தீங்கன்னா டிரைவர் தொழில். ஒரு காலத்தில் வந்து டிரைவர்னு சொன்னால் காலையில் 7 மணிக்கெலாம் போனோம், நைட்டு அந்த ஓனர் அனுமதித்த பிறகு 9 மணிக்கு 10 மணிக்கு எப்போ அனுப்புகிறாங்களோ அப்போ தான் போகணும். இப்போ அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்போ நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு வாகனம் சொந்தமாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து பர்மனெண்ட்டாக ஒரு டிரைவர் வச்சுக்க முடியாது. அவங்க அவங்களுடைய தற்காலிக தேவைக்காக அந்த டிரைவரை கூப்பிடுவாங்க. அப்போ இது இப்போ வந்து கால் டிரைவர்னு சொல்லுவாங்க. மினிமம் 4 மணி நேரம் நான் வந்து போகிறேன்னு சொன்னால் அந்த 4 மணி நேரம் நீங்கள் 1 ஹவர் யூஸ் பண்ணாலும் சரி, 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவர் யூஸ் பண்ணாலும் எனக்கு அந்த 350 ருபீஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபிக்ஸட். அப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 50 ரூபா அப்படின்னு வச்சுருக்கோம். இது ஆரம்ப கட்டத்தில் வந்து எங்களை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 2 மணி நேரம் வேலை முடிஞ்சிச்சுன்னா அந்த 350 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ அது போல இருக்கு. அடுத்த சில மணி நேரத்துக்கு அடுத்த டியூட்டி வரும்போது நான் அந்த வேலைக்கு போயிட்டேன்னா 350 + 350 700 ருபீஸ். அதான் ரெகுலராக வேலைக்கு போகிறவனை விட அன்னைய தினம் டெய்லி வேகன்ஸ் மாதிரி நான் 700 ருபீஸ் ஏற்றும்போது அந்த 700 ரூபாயில் 500 ரூபாய் எனக்கு போதுன்ற போது 200 ரூபா பொது காரியத்துக்காக ஒதுக்கிடுவோம். இல்லை தண்ணி தினம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பென்சில் வேணும், பேனா வேணும், என்னுடைய மகளுக்கு ஒரு ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னா 100 ரூபா பொது காரியத்தை ஏற்றிட்டு 100 ரூபா பிள்ளைங்களுக்கு ஒசம் ஒதுக்கிடுவான். அப்போ மறுநாள் வந்து எனக்கு டியூட்டி இருக்காது. ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு 8 மணிக்கு கூப்பிடுவாங்க, ஒரு 4 ஹவர் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவேன். வெளியூர் போனேனாக்கா 850 ரூபா கொடுப்பாங்க ஒரு 12 ஹவர்ஸ் கணக்கு, 6 to 6. அப்போது எனக்கு வந்து அந்த டைமே இல்லைன்னு சொல்கிறத விட டைமை நான் உருவாக்கிக்கிட்டேன். எப்படி உருவாக்கிட்டேன்னா இந்த 4 மணி நேரம் இந்த மாதிரி என்னென்னா இந்த 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எனக்கு 20 மணி நேரமும் தூங்குகிற டைமை கூட இன்னைக்கு தூக்கத்தை நாளைக்கு தூங்கிக்கலாம், இன்னைக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றலான்ற ஒரு சிந்தனை இப்படி தான் எங்களுடைய போக்கு போயிருக்கு. அப்போ டைம் இருக்கும்போது தூங்குவோம், மிட் நைட்டில் கூப்பிட்றாங்கன்னா மிட் நைட்டு ஒதுக்கி போவோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. டைம் இல்லை நான் அறியாம வெரி பிஸின்னுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு அப்படி பிஸின்னா என்னன்னு தெரியாது. எப்போ இருந்தாலும் ஏதாவது ஒரு மருத்துவமனையில், என் மனைவி ஒரு மருத்துவமனையில் இருந்தால் நான் ஒரு மருத்துவமனையில் இருப்பேன், என்னுடைய மனைவி வீட்டில் இருந்தாச்சுன்னா நான் ஏதாவது டியூட்டியில் இருப்பேன், யோக டியூட்டியில் இருப்போம் இல்லைன்னா சோஷியல் ஒர்க்கில் இருப்போம், இப்படியே ரொட்டீனில் இருப்போம். என்னுடைய பிள்ளைகளும் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக கிளம்பிப்பாங்க. இப்போ நானே போய்க்கிறேன்னு நீ போயிட்டு இந்த வேலையை பாருமான்னு அவனே போய்க்கிறான், மகன் மகளும் அதே மாதிரி போயிருக்காங்க. அதனால எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை.
1: சந்தோஷம் சார். நீங்க சொன்னீங்க நாங்க சாதாரண உடை அப்படின்னு.
2: ஆமா,
1: நீங்க சாதாரண ஒரு வீடுல இருந்தாலும் சாதாரண உடையில இருந்தாலும் நீங்கள் செய்யும் பணி வந்து ரொம்பவே மகத்தானது, உயர்வானது. அது வந்து ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு. ஓகே, நான் இப்போ குழந்தை கிட்ட வரேன். தம்பி உங்க பேர் என்ன?
3: என் பேர் கௌதம்.
1: கௌதம் என்ன படிக்கிறீங்க? அழகான பேர் கௌதம புத்தர், மதர் கௌதம் அப்படின்னு ரொம்ப சாதுவாக உட்காந்துருக்கீங்க. அம்மா அப்பா பேசுறது அப்படியே ரசிப்போடையும் பெருமையோடையும். வெரி குட். என்ன படிக்கிறீங்க?
3: படிக்கிறேன்.
1: எங்க படிக்கிறீங்க?
3: கேந்திர வித்யாலயா ஓசேஃபா அப்படியில.
1: ஓகே. ஸோ அம்மா அப்பா இவ்வளோ இப்போ பாரு வந்து இந்த மாதிரி சமுதாய வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா? ஆமாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வேற புறப்பட்டுட்டாங்க சமுதாய தொண்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு அப்படி அப்படி பண்ணுவாங்களா? இல்லை நீ என்ன நினைக்கிற?
3: ஒரு சில ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஆனாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்மா போகிறாங்களேன்னு என்னை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுவாங்க.
1: ஓகே.
3: அதனால சரி போகிறாங்க, ஒரு நல்லதுக்கு தானே போகிறாங்கன்னு எனக்கும் ஹாப்பி ஆகிடும்.
1: ஓகே.
3: இப்போ ஒரு வாட்டி வந்தாங்க ஒரு பாட்டி வீட்டுக்கு, வந்து அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் வேற ஒருத்தவங்களுக்காக போயிருந்தாங்க. ஏன் பாட்டி என்ன வேணும்னு கேட்டேன். இல்லை உடம்பு சரியில்லைன்னாங்க. வீட்டில் ஃபோன் இருந்துட்டு எடுத்து கால் பண்ணேன் அம்மாவுக்கு. அம்மா என்ன இப்படி வந்திருக்காங்க, வீட்டில் மாற்றம் இருக்காடான்னு கேட்டாங்க. இருக்குன்னா எத்துக்கூடு இதை போச்சு சொல்லுன்னாங்க. சரி தேங்க், சரி மண்ட்டு அவங்கக்கிட்ட குத்த நல்லா இருப்போம் தம்பின்ட்டு குத்துட்டு போனாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்தது. சரி அம்மா வாழ நம்மளுக்கும் ஒரு இது கிடைக்குது. சரி அம்மாவும் அப்பாவும் போனாலும் சேர்ந்தும் அப்போ அங்கம்மா நானும் அக்கா வந்துக்கிறோன்னுட்டேன். 8th or 7th முடிக்கிற வரைக்கும் அம்மா வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா நானே பார்த்துக்கிறேன் ஸ்கூலுக்கு போகுது, நீங்கள் மற்ற வேலைங்களை போகிறதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு அம்மா இது சொல்லி போங்கன்னு சொல்லிட்டேன் நான்.
1: ஓகே. சரி, அக்கா வந்து லாயர் ஆகணும்னு அப்பா ஆசைப்படுற மாதிரி, ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வச்சு நீங்கள் வந்து சேவையெல்லாம் செய்கிறீங்க. நீ ஒரு டாக்டர், நீ கட்டிட்டான் எல்லாருக்கும் அம்மா இலவசமாக அந்த சர்வீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ நீ டாக்டர்.
3: ஆனால் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நான் மிலிட்ரியில் சேரணுன்றது அவங்களோட ஆசையும் என்னோட ஆசையும்.
1: மிலிட்ரியில் என்ன பண்ணும், என்னவாக
3: மிலிட்ரியில் ஒரு கமாண்டரா அவங்களாம், இல்லை டிஐஏலாம் ஒரு சடன ஏஜென்ட்டாக கூட சேரலாம் அந்த மாதிரி.
1: ஓகே, ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கீங்க. ஓகே, வெரி குட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கௌதம். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் குடும்பம், அதாவது வந்து குழந்தைகள், பிரச்சனை பண்ணாத குழந்தைகள், இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு தொந்தரவு பண்ணாத குழந்தைகள், கணவனை வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வந்து மனைவியை வந்து ஊக்குவிக்கிற கணவனை வந்து சமுதாய தொண்டில் வந்து சந்தோஷப்படுற ஒரு மனைவி, இப்போ இந்த மாதிரி குடும்பமே வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்காக செய்து அப்படிங்கிறத பார்க்கும்போதோ கேட்கும்போதோ நீங்கள் செய்கிற சேவைகள்லாம் ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்குது. எனக்கு வந்து எப்படி பேசுறதுன்னே தெரியல, இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது.

0: மாவட்ட லெவலில் மாவட்ட வழங்கல் துறை அதிகாரி மூலமா உணவுத்துறை கமிஷனர் மூலமா இப்படி அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு அமைப்பு சாராவில் உதவியாளராக சேர்க்க முடியும். இப்போ சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு எதுவும் தேவையில்லைன்னு போது அப்போ அதன் மூலிமா அவங்க நன்மை அடைஞ்சதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளூர் தபால் நிலையத்து மூலிமா அவங்களுக்கு வந்து ஆர்டினரிக்கு வந்து 250 ரூபா, அப்புறம் வந்து ஸ்பெஷல் 30 நாளுக்குள்ள 40 நாளுக்குள்ள வாங்கும்போது 600 ரூபா 650 ரூபா, அந்த ஐடென்டி கார்டு அவங்களுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுக்கறது, இது போன்ற வேலைகளை செய்யறது, அதன் பிறகு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதன் மூலமா அவங்கள எந்த அந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இவங்க சார்ந்திருந்தா அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த கார்டு உறுப்பினர் அட்டையை வாங்கி கொடுக்கறது முயற்சி பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் அது அந்த விஷயத்துல காவல்துறையினரோட நாம சேர்ந்து செய்வது நமக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா ஒருத்தரை பத்தி ஒண்ணுமே தெரியாம எடுத்தெடுப்புல அவங்களுக்கு வந்து உதவி பண்றது வந்து நாமளும் குற்றவாளி ஆயிடும். உதவி செய்வதை கூட சட்ட ரீதியான உதவிகளுக்கு உட்பட்டு நாங்க அதை செயல்படுறதுன்றது முடிவெடுக்கும்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்க சொன்னீங்க அரசு சாரா தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்கள் எல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க வந்து உதவுறோம், அதாவது இப்ப வந்து லைசன்ஸோ அதெல்லாம் ரினியூ பண்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்.
0: அவங்கள ஞாபகப்படுத்துவ வேலையை ஃபர்ஸ்ட் நாம செய்யணும். அதுதான் இன்னைக்கு உள்ள சூழல். இன்னைக்கு மனிதனுடைய நேரம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ற அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல நேரத்தை வீணடிக்கிறாங்க, அது நல்லா தெரியும். என் மகன் கூட இன்னைக்கு ஒரு பொது சேவைக்கு எனக்கு ஒத்துழைக்கிறான், அடுத்த நிமிஷம் அவன் ஒரு டைமை வீணடிக்கிறான். ஒன்று படிக்காம விளையாடுவான், இல்ல படிச்சுட்டு விளையாடிட்டு வந்த அடுத்த நிமிஷம் தூங்குவான்.
1: விளையாட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து
0: இல்ல இல்லைங்க சொல்றேன், அந்த இது எல்லாம் கடந்து அவனுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் கடந்தும் கூட ஏதோ ஒரு சில நேரத்துல வீணடிப்பான். அந்த வீணடிக்கக்கூடிய நேரத்தை அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கறத மாதிரி நான் ஆசைப்படுற மாதிரி பொதுமக்களும் அந்த நேரத்தை வீணடிக்கிறாங்க. அந்த நேரத்தை வந்து அவங்க அதை பயன்படுத்தணும், அதில் கவனம் செலுத்துவது இல்லை. அதுக்காக தான் என்னுடைய மகன் ஒரு உதான் அந்த கவனத்துக்குள்ள நாம செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அவங்களுடைய தேவையை கூட
1: என்னோட இதை வந்து ரினியூ பண்ணணும்னு நீங்க சொல்ல வேண்டிய
0: சொல்லணும். சொன்னாதான் அவங்க முறையா அந்த வருஷம் வந்து அவங்க ரினியூல் பண்ணுவாங்க, இல்லைன்னா கவனக்குறையா போயிட்டா அதுக்கு ஒரு வந்து காலதாமதம் விரையுமாறு.
1: கரெக்ட். நீங்க உங்களுக்கு எப்படி இந்த அரசு திட்டங்கள்லாம் தெரியுது, அரசு அதை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க?
0: தினந்தோறும் அந்த பத்திரிகைகள்ல வரக்கூடிய விஷயங்கள், அப்புறம் பொதுவா வந்து இப்ப அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அங்கங்க மேடையில வந்து இப்ப முதலமைச்சர் இருக்காங்கன்னா முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரணும் மேடையில பேசுறாங்க. அந்த திட்டத்துக்கு நாம பார்க்க வேண்டியதுனா மேடையில கேட்கறது வந்து அப்படியே நமக்கு மக்களுக்கும் நமக்கும் வந்துடாது, அது ஜிஓ ஆயிருக்கான்னு பாக்கிறோம்.
1: கவர்மெண்ட் ஆர்டர்,
0: கவர்மெண்ட் ஆர்டர். அந்த ஜிஓ வந்துன்னா அந்த பேப்பர்ல அந்த செக்ஷனுடைய ஐஏஎஸ் அதிகாரியோ தலைமை செயலாளரோ இந்த ஜிஓ படின்னு ஒரு உத்தரவு போட்டு வரும், இதை அமுல்படுத்துறது இந்த தேதியில. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பேப்பர் எல்லாம் கட்டிங் பண்ணி ஒரு ஃபைல்ல வச்சுப்பேன், இன்னென்ன தேதியில இந்த ஜியோ வந்திருக்கு, இன்னென்ன தேதியில இந்த வெப்சைட்ல வந்து கான்டாக்ட் பண்ணலான்பது. அது ஏன்னா எல்லா படிச்சவங்களும் படிச்சவன அதை தூக்கி போட்டுருவாங்க. நான் அந்த டீ கடை பெஞ்சில இருந்து அதை கேட்டு பர்மிஷனோடு கேட்டு கட் பண்ணி எத்தனை வந்து ஃபைல்ல வச்சுப்பேன். இந்த மாதிரி ஃபைல்ல வச்சுக்கும் போது அந்தந்த துறையோட அட்ரஸ் ஈஸியா கிடைக்கும் தொடர்பு கொள்வது.
1: அதான் ரொம்ப சரியா சொன்னீங்க சார். தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து படிப்பை விட அனுபவம் ரொம்ப பெரிய விஷயங்கிறது நான் உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் எங்க கூட வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்க பேசினீங்க. இந்த நிகழ்ச்சி நிறைவு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம், நீங்க சமுதாயத்துக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன?
0: என்னுடைய ஆசைகள் என்னன்னா என்ன மாதிரி மற்றவங்களும் சமூகத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அந்த மருத்துவமனையில் அந்த அனாதைகள், அந்த வார்த்தை வந்து எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு அதை கேட்கறதுக்கே சகிப்புத்தன்மை இல்லை. யாரும் வந்து அனாதைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆசை. என்ன மாதிரி மற்றவங்க வந்து சேவை செய்யணும், அப்படி சேவை செஞ்சாச்சுன்னா இந்த நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து தேவைகளே இருக்காது அப்படின்னு அந்த ஒரு பெரிய எனக்கு ஆசை. இப்போ மருத்துவமனையில் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் இன்னைக்கு நான் லீவ் போடுறேன் நான் போயிட்டு ஒரு எல்எஃப்சி போகிறேன், இல்லை ஒரு டூருக்கு போகிறேன், இல்லை ஒரு டைம் பாஸ் பண்ண போகிறேன், வேஸ்ட்டாக இருக்கு நேரம். என்ன கூட வந்தால் ஒரு பேஷண்ட்டுக்கு நீ போயிட்டு

0: மதியம் உணவு மட்டும் அவங்களுக்கு ஊட்டி விடு, இல்லை அந்த மத்தியானம் உணவுக்கு அப்புறம் அந்த மாத்திரையை எடுத்து குத்திட்டு நீ வேலைக்கு போயிடு. அந்த ஒரு மணி நேரம் அவங்க வேலை செஞ்சால் மருத்துவமனையில் வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த நாட்டில் தன் பக்கத்து வீட்டில், அக்கத்து வீட்டில், ஊருக்குள்ளற மருத்துவமனையில், நம் நாடு கடந்து கூட யாருக்கும் அந்த கஷ்டம் இருக்காது. என்னுடைய ஆசைகள் என்னென்னா, எல்லாரும் வந்து தன்னால் முடிஞ்சது அவங்க லெவலில் இருந்துட்டு ஒரு மணி நேரம் உதவி பண்ணலாம், பண்ண முடியும், அதுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். இந்த விஷயத்தை கொண்டு போனோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை என்னென்னா, இந்த உங்களுடைய வானொலி மூலிமா, இந்த வைஷ்ணவி காலேஜ் மூலிமா, அரசு வந்து எங்களை போன்ற ஆட்களை வந்து ஒரு அடையாளம் கண்டு, இவர் வந்து ஒரு சமூக சேவகர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிஃபி கார்டோ இல்லை இந்த மாதிரி கொடுத்து, இவர் வந்து கீழே ஒருத்தர் விழுந்திருக்கார், இவர் வந்து தூக்கிட்டு போனார் அப்படின்னா, இன்னொரு சமூக சேவகர் வந்து எடுத்துன்னு போயிருக்கார், இந்த ஜிஹெச்சுக்கு 188 போயிருக்காங்க, அவங்களுக்கு தகவல் பொதுமக்களுக்கு ரீச் ஆகும், காவல்துறையினருக்கு வேலை பளு குறையும். இப்போ காவல்துறையினர் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னால் காவல்துறையினர் வந்தாதான்ற நிலமை இருக்குது. இப்போ தான் இந்த 188 வந்தோடனே தூக்கி போட்டு போகிறார், அதுக்கப்புறம் காவல்துறையினர் போகிற, காவல்துறையினர் போய் ஆகணும். ஆனால் அந்த காவல்துறையினரே இன்னொரு பணியில் ஏற்கனவே வேலை பளு காரணமாக அதிகமாக இருப்பார், ஆனால் அந்த நேரத்தையும் விட்டு திரும்பவும் வந்து இதை அட்டன் பண்ணிவிட்டு திரும்பவும் போகும்போது அவருக்கு இன்னும் வேலை பளுவுகள் அதிகமாகல. அப்போ இந்த சமூக சேவகர் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கக்கூடியதை வந்து ரெக்கக்னிஷன் பண்ணணுன்ற, காவல்துறையினராகட்டும் அரசு மருத்துவமனைகளுக்குள்ளே இப்போ நம்ம போயிருக்கோன்னா எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த 4 பேஷண்ட்டை கொண்டு போய் பாருங்கன்றது வந்து ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு போகணும். இவ்வளவுதான் அவங்கள வந்து வேற ஒன்னும் எதிர்பார்க்க.
1: கரெக்டா நீங்க சொல்லுங்கம்மா, உங்க மெசேஜ் என்ன?
2: என்னோட மெசேஜ் என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னமும் வந்து என்னை விட அதிகமா சேவை செய்யறவங்க உருவாகணும்ன்றது என்னுடைய கருத்து. அப்படி ஆவாங்களா அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்புல ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். அப்படி ஆனாங்கன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: ஓகே,
2: என்னுடைய பூரிப்பு அளவில்லாம இருக்கும்.
1: நீங்க இதை பத்தி சொல்லும் போதே உங்களுடைய மனசுல வந்து அவ்வளவு சந்தோஷத்தோட பேசுறீங்க. உங்க சேவையை பத்தி பேசும்போது மனசுல வந்து அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்றீங்க, ரொம்ப பெருமையோட சொல்றீங்க. சோ நீங்க உங்க இதயத்துல இருந்து பேசுறீங்கிறது என்னால உணர முடியுது. நேர்களே, நம்மள எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க உடம்பு சரியில்லைன்னா சிகிச்சைக்கு கூட்டிட்டு போறோம், அவங்கள கேர் எடுத்துக்கிறோம், கிடையவே கிடையாது. பணக்காரவங்க காசு இருக்கு, நர்ஸை வந்து வீட்டிலே வச்சுக்கலாம், ஆனால் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல தான் நம்மளுடைய வானொலிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் கஜலட்சுமி மற்றும் பச்சையப்பன் தம்பதியினர். அவங்களுடைய சேவை மகத்தானது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சமுதாயத்துக்காக பாடுபடுறவங்கள உங்க கூட பேச வைக்கிறது தான் சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியோடைய நோக்கம். இன்றைக்கி இவங்க பேசிகிட்டு இருந்ததுலேருந்து நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கும். நம்மளும் சார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்காக செய்து இன்னும் நம்ம சமுதாயத்தை இன்னும் நல்ல சந்தோஷமான சமுதாயமாக ஆக்கிறதுக்கு நம்மளால் நம் முயற்சிகளை நம்ம செய்யலாமே. இந்த மெசேஜோடு உங்ககிட்டேருந்து விடைபெறேன். நான் அருணா, நீங்கள் கேட்குறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. என்னோடய அழைப்பை கேட்டு இன்றைக்கி வானொலிக்கு வந்து ரொம்ப நேரம் என்னோட பேசினதோடு இல்லாமல் உங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்ன நம்ம கஜலட்சுமி மற்றும் பச்சையப்பன், அவங்களுடைய மகன் கௌதம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் சார்பாக. நன்றி, வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
0: நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
3: இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கிற மனிதர்களோட குரலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களோட மனசுலையும் இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நாங்கள் நம்புறோம். சமுதாயத்திற்காக உழைக்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சமுதாயத்துல உங்களை ஒருங்கிணைச்சுக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நீங்க கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.

0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே சிவநந்தினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீகிருத்திகா.
0: இன்னைக்கு நம்ம MOP ஸ்டார் நிகழ்ச்சியில தனது அழகான குரலால பல இதயங்களை கவர்ந்து வரும் டேலண்டட் சிங்கர் இனியா ராஜ்குமரன் அவர்கள் இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க மக்களே, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் இனியா.
2: வணக்கம்.
0: வெல்கம் பேக் டு அவர் CRS அகைன்.
2: Thank you so much.
0: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். ஃபைன். சோ முதல்ல நம்ம இன்ட்ரஸ்டிங்கான கேள்விகளுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி, இனியாக்கு மியூசிக் துறையில தான் என்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது எப்போ எங்க இருந்து ஆரம்பிச்சது?
2: என்னோட இன்ட்ரஸ்ட் ஃபார் மியூசிக் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது இதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 8th standard 9th standard அந்த மாதிரி டைம்ல ஆரம்பிச்சது. நான் ஸ்கூல் குயர்ல இருந்தேன், ஒரு சிங்கரா. ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே மியூசிக் என்ஜாய் பண்ணுறது தான், பட் இது வந்து சீரியஸாக இதில் நம்ம ஒரு இதனோட பேஷன், இதை நான் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. அப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் பியானோ, அப்புறம் கிட்டார், இது ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுருக்கேன். ஸோ அந்த கற்றுக்கிட்டு அந்த மாதிரி அதை கற்றுக்கிட்டு, அப்புறம் அதே மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்டுட்டு அதை அப்படியே பாடுவேன், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்படி தான் என் இன்ட்ரெஸ்ட் வளர்ந்தது. அண்ட் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு இட்ஸ் மியூசிக்கை ஒரு கரியராக கூட பார்க்காம நான் எப்போவுமே பண்ணக்கூடிய ஒரு பேஷனாக பார்க்குறேன், ஒரு ஹாபியாக எப்போவுமே வில் பி தேர்.
1: சூப்பர். ஸோ ஒரு துறையில சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த துறையில ஆல்ரெடி இருக்கிறவங்களை பார்த்தா பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ அந்த வகையில நீங்க யாரை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்க?
2: வெரி நோட்டபிள் சிங்கர்ஸ் லைக் ஹிந்தியில எனக்கு ரொம்ப பிடிச்ச லதா மங்கேஷ்கர் ஜி. ஷீஸ் நோ மோர், சேட்லி. Such a big loss to the industry. அவங்க ரொம்ப, அவங்களோட சாங்ஸை ரொம்ப விரும்புவேன். அண்ட் ஜானகி அம்மா, எஸ் ஜானகி அம்மா, அவங்களும் அவ்வளோ ஆயிரம் மேலே, அதுக்கும் மேலே கணக்கான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. சித்ராமா, எஸ்பிபி சார், இளையநிலா எஸ்பிபி சார், ரொம்ப இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் எப்போவுமே.
1: They are like legends.
2: அவங்கள மாதிரி வேற யாரும் வர முடியாது, ட்ரையும் பண்ண முடியாது, வரவும் முடியாது. They are irreplaceable.
1: ஆமா
0: ஆமா. இப்போ வந்து ஒரு சிங்கருக்கு வாய்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா? சோ ஒரு சிங்கரா வாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, நீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சோ ஒரு சிங்கரா நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு பாட போற முன்னாடியோ இல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்குற முன்னாடியோ வார்ம் அப் பண்றது ரொம்ப முக்கியம். இது வந்து நான் ஷோல சரிகமா பால தான் கத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்ரீனிவாசன் சார் வந்து இது சொன்னாரு, சிங்கர் ஸ்ரீனிவாசன். ஏன்னா நான் நம்ம ஷோல நான் இருக்கும்போது நமக்கு நம்ம பாடுற சான்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப நைட்ல வரும். நம்ம காலையிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம், நைட்டு திடீர்னு 12 மணிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது என்ன, நம்ம அப்படியே வெயிட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் டயர்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு வார்ம் அப் எக்ஸசைசஸ் பண்ணா வாய்ஸ் திரும்ப ஆக்டிவ் ஆயிரும். அது வார்ம் அப் பண்றது இருக்கு. அண்ட் இந்த நிறைய இந்த ஐசி கோல்டு ஜூஸஸ் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நான் அவாய்ட் பண்றேன். பட் சாப்பிட்டு வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்குது இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. பட் நான் பர்சனலி இதெல்லாம் அவாய்ட் பண்றேன். அண்ட் ஒரு மாதிரி டஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். மாஸ்க்ஸ் எங்கெங்க மாஸ்க்ஸ் போடணுமோ போட்டுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஹைஜீன் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்.
1: ஏதாச்சும் தருணத்துல ஃபீல் பண்ணிருக்கேன், ஐயோ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட முடியலையே அப்படின்னு.
2: ரொம்ப நான் சரிகமா ஆரம்பிச்சது மேல, எண்ட் ஆனது வந்து நவம்பர்ல. அந்த 6 months நான் எதுவுமே
1: சாப்பிடல,
2: சாக்லேட் சாப்பிடல, ஸ்வீட் சாப்பிடல, ஐஸ்கிரீம் சாப்பிடல. புலம்பிட்டே இருப்ப வீட்டுல, ஐயோ எனக்கு வேணுமே, வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்க. ஐ வாண்ட் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அந்த ஒரு ஒரு கலை மேல உங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் அண்ட் அந்த டெடிகேஷன் கண்டிப்பா
1: ஆட்டோமேட்டிக்கா கொண்டு
2: வந்துரும். எஸ்.
1: ஸோ லைஃப்னா ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரகிள்னா லைஃப்ன்ற மாதிரி எல்லார் லைஃப்லயுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ சினிமா அதாவது இண்டஸ்ட்ரிஸ், மியூசிக் இண்டஸ்ட்ரி தான் எனக்கான ஒரு இதுவு, அதுங்க நான் பேஷனா எடுக்க போறேன்னு அந்த ஒரு மூமெண்ட் நீங்க டிசைட் பண்ணது இருக்குல்ல, என்ன மாதிரி சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரகிளை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அந்த டைம்ல?
2: ஒரு நல்ல வாய்ப்பு வந்து என்னோட டேலண்ட்டை காட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் சரிகமப்பா வந்தது என் வாழ்க்கையில். ஆடிஷன் பண்ணி அண்ட் I got into the show. Huge amount of love enak public la indu kedachidu, nalla response, avlo perod appreciation. Na adukku dhaan engittirundha namma talent namma sonda individuality varuma veliya abindra oru vishayathukku engittirundhathu andha show moolayama enak kedachidu. அந்த ஷோலேயே எனக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இப்போ நான் பாடுறது நிறைய பப்ளிஷ் ஆகுது, பார்க்குறவங்க வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, சேம் டைம் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ரெண்டுமே எடுத்துக்கக்கூடிய மெச்சூரிட்டி லெவல் வந்து நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஒரு நீ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க போகிற அப்படின்னா இதை கண்டிப்பாக எவ்ரி ஆர்டிஸ்ட் ஷுட் லேர்ன். ஒரு அப்ரிஷியேஷன் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்களோ சேம் டைம் கிரிட்டிசிசமே அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அது வாஸ் ஒன் அப் அண்ட் டவுன். அதை நான் ஸ்ட்ரகிள் பண்ணேனா எனக்கு புதுசு இல்லை, நான் அப்போ தான் ஷோ இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகிற இந்த பப்ளிக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ அது எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது, அது வாஸ் ஒன் ஸ்ட்ரகிள். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்மளோட ஜேர்னியை நம்மளோட பர்சனல் லெவல் ஆஃப் ஸ்கில்லை எப்போவுமே இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இப்போ அந்த ஷோவில் என்னை தவிர்த்து ஒரு 20-26 பசங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அந்த மிச்ச 25 பேரும் 26 பேருக்கும் தனித்தனி யூனிக்னஸ் இருக்கு. எல்லாரும் எல்லா 5 விரல் எப்படி ஒன்றா இருக்கு இல்லாத மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. நம்ம இவங்களை விட அவங்க நம்மளை விட நல்லா பாடுறாங்களே அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் குறையும். ஸோ எப்பவுமே அந்த கம்பேரிசன் எடுக்கக்கூடாது, நான் நல்லா பண்ணணும், இதுக்கு மேலே நல்லா பண்ணணும், என்னோட சொந்த ஸ்கில்லை எப்படி நான் வந்து இன்னும் மேற்கொண்டு மேலே எடுத்துகிட்டே போகலான்றது தான் யோசிக்கணும். அது நான் கற்றுக்கிட்டேன். இட் வாஸ் ஒன் அப் அண்ட் டவுன் பிகாஸ் நான் பார்க்குறேன் எனக்கு கூட இருக்கிறவங்க என்னை விட நல்லா பாடுறது. இப்போ எனக்கு சில டைம் ஷோவில் வந்து கோல்டன் பஸர் கிடைக்காது, ஆனால் நிறைய பேருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கும். ஆனால் என்னடா நம்ம நல்லா பண்ணலையா, ஐயோ எனக்கு பாட வரலையா, அவங்க எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, அந்த மைண்ட் செட்குள்ளே போகக்கூடாது. ஸோ தட் அது நான் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி.
3: ஸோ இன்னைக்கு வரல, நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுவோம்.
2: எஸ் அவ்வளோதான். ஈச் பர்சன் ஹேஸ் தியர் ஓன் ஜேர்னி. ஸோ இன்னொருத்தவங்களோட ஜேர்னியோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கூடாது. தட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணது.
3: ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் பாடுறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா, அதை வந்து மற்றவங்களும் ரசித்து பார்க்குறாங்க கேட்குறாங்க அப்படின்றதே ரொம்ப நமக்கு ஒரு விதமான ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேன்ஸ்லாம் ஏதாவது ஒரு மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா?
2: ஃபேன்ஸ் அதாவது சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்தது வந்து என்னோட அம்மாவோட பேரும் புகழும் என் அப்பாவோட பேரும் புகழும் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட டாட்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிளெஸ்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் என் அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைனா நீ என்னை விட வாழ்க்கையில் வந்து பெரிய ஆள் ஆகணும். இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க தேவயானி ராஜகுமாரனோட பொண்ணு தான் இனியா அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நாளைக்கு இனியாவோட அம்மா அப்பா தான் தேவயானியும் ராஜகுமாரன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீ வரணும், அதுதான் என் அப்பா அம்மாவோட ஆசை. இந்த ஷோவில் வந்துட்டு நான் என் டேலண்ட்டை காட்டினக்கப்புறம் கோடிக்கணக்கான பீப்புள் எனக்கு அவ்வளோ லவ்வும் காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து நாங்கள் உன் அம்மா அப்பா ஃபேன்ஸாக தான் இருந்தோம், இப்போ நாங்கள் உன் ஃபேன்ஸ் ஆகிட்டோம் அப்படி சொல்லும் போது அந்த ஒரு தனி ஜாய் ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது சத்தியமாக அது வார்த்தைகளில் வந்து எடை போட முடியாது. அண்ட் என்னோட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேன் இருக்காங்க மோனிஷான்னு சொல்லிட்டு, அவங்கள ஏன் மறக்க முடியாது அப்படின்னா என் பேரை டாட்டூலாக குத்திருக்காங்க, அவ்வளோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும். ஷீ செட் அவங்க ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருந்தாங்க, என் வாய்ஸ் அவங்க கேட்டு அவங்களுக்கு ஹீல் பண்ணிடுச்சு என் வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டுட்டு நம்ம ஏதோ பாடுறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கஷ்டப்படுறோம், பட் அந்த ஒரு வாய்ஸ் வந்து மிச்சவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்றது எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அது
3: ஒரு ஷாக்கிங் கலந்த ஒரு ஹாப்பினஸ்,
2: மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அவங்க காட்டினாங்க எனக்கு போட்டோ, அவங்க பேரை நான் டாட்டூ குத்திருக்கேன், தட்ஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் யூ ஆர் டு மீ அப்படி சொன்னாங்க. ஸோ அது மறக்கவே முடியாது எனக்கு.
4: கண்டிப்பாக பயங்கர ஸ்பெஷலாக இருந்திருக்கும்.
2: யாருமே பச்சை குத்தி என் அம்மா, இன்ஃபேக்ட் என் அம்மா சொன்னாங்க இத்தனை வருஷமா நான் இருக்கேன் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, யாருமே என் பேர் பச்சை குத்தினதே கிடையாது அப்படின்னாங்க.
1: ஸோ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு படி மேலதான் போயிட்டு
2: இருக்கோம்.
1: அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நானும் சிங்கர் ஆகணும் அப்படின்னு நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருக்கு. ஸோ ஆஸ் எ யங் சிங்கரா என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க அவங்களுக்கு தருவீங்க?
2: அட்வைஸ் வந்து என்னன்னா நெவர் ஸ்டாப் சிங்கிங். இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்ப உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி உங்க டேலண்ட்டை ஈஸியா காட்ட முடியும். முன்ன அப்படி கிடையாது, இப்போ எஸ்பிபி சார் டைம்லயோ ஜானகி அம்மா டைம்லயோ அந்த பிளேபேக் குள்ள வரதே கஷ்டம், பிளேபேக் சிங்கிங் குள்ள. இப்போ சோஷியல் மீடியா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க டேலண்ட்டை காட்டுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லுவேன். கவர்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, பாடி போஸ்ட் பண்ணுங்க, ஐயோ இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா யோசிக்காதீங்க, பண்ணுங்க. பண்ணதான் நீங்களும் கத்துப்பீங்க, தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். ஸோ கீப் போஸ்டிங், கீப் சிங்கிங் ஏதாவது ஒன்று டெய்லி பாடிக்கிட்டே இருங்க. என்றைக்குமே ப்ராக்டிஸ் நிப்பாட்டக்கூடாது. எனி திங் அட்லீஸ்ட் ஒரு ஹம்மிங் ஆச்சு டெய்லி பண்ணணும். ஏதாவது ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய கேட்கணும், சாங்ஸ் நிறைய கேட்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக் கேட்கணும். ஒரு செட் ஆஃப் மியூசிக்கில் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கக்கூடாது. ஆ வெஸ்டர்ன் தான் நல்லாயிருக்கு, இல்லை இந்தியன் மியூசிக்கும் நல்லாயிருக்கு. ஆ 2000 சாங்ஸ் தான் நல்லாயிருக்கு, இல்லை 90s மியூசிக்கும் நல்லாயிருக்கு. எல்லாமே கேட்கணும், வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் கேட்கணும். அண்ட் அதே மாதிரி அதான் சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் டேலண்ட்ஸ் சிங்கர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா இன்ஸ்டா எல்லாம் பார்த்துட்டு எடுக்கிறாங்க சிங்கிங்க்கு. ஸோ ரொம்ப அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான டைம் இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு சிங்கிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளே நம்மளே நான் தானாக கற்றுக்கிறதுக்கும் ஒருத்தங்க நம்மளை கூட கைட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 6 மாதத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியதை 3 மாதத்தில் கற்றுக்கலாம் ஒரு கிளாஸ் போனால். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணா நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும். சோ 1000 பேர் எப்படி வேணா பண்ணணும், உன் டேலண்ட நீ டெய்லிக்கு டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கியா, அதுதான் முக்கியம். சோ அத கன்சிஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா அதுக்கான அவுட்கம் கிடைக்கும். என்ன the seed you plant is what grows as a tree. So நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் நாளைக்கு முளைக்கும். Consistency.
3: Yes. So இப்ப நாங்க நிறைய சோஷியல் மீடியால எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்களா தேவயானி மேம் இருந்து உங்களை சப்போர்ட் பண்றது, உங்களை போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறதுலாம் நாங்க நிறைய பாக்குறோம். சோ அம்மாவா அவங்க முகத்துல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். சோ அதை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அம்மாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள்?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ரீசென்ட்லி கூட ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோட இன்ஸ்டாவில். நான் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணாலும் என் அம்மா ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துட்டு என்னை சேர் பண்ணுறது அண்ட் என்னை ஃபோட்டோஸ் எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் இட் ஹஸ் திஸ் கோட்ல சேயிங் தட் ஐ வில் கிளாப் ஸோ லவுட் ஃபார் யூ தட் யூ வோன்ட் நோ ஹூ டிடன்ட் கிளாப் தட் யூ வில் நாட் நோட்டிஸ் ஹூ டிடன்ட் கிளாப். அதுதான் என் அம்மா. என்னை சரிகமாப்பா ஷோவில் நான் பாடும்போது அவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாலும் என் அம்மா வந்து நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா பண்ணுற அம்மா நம்பு நான் சொல்கிறேன்லன்னு சொல்லி சொல்லி நான் மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ஷீ இஸ் ரியலி ஸ்பெஷல் அண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு. நான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்ததுலேருந்து நான் ஷூட்டிங்க்கு என்னை சப்போர்ட் பண்ணது எவ்ரி ஏ டு ஜெட் எனக்கு சப்போர்ட் கொடுத்தது அம்மா அப்பா. ஸோ தட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எப்போவுமே நர்வஸாக இருந்ததுன்னு வைங்களா, ஃபர்ஸ்ட் ரோல் அவங்க சிரிக்கிறது என்ஜாய் பண்ணது பார்த்தாலே எனக்கு எல்லா நர்வஸ்னஸும் போயிடும். ஸோ ஷீ இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ. ஆடியன்ஸில் ஒரு 50,000 பேர் இருந்தால் கூட அம்மா இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஐ எம் ரியலி பிளெஸ் டு ஹாவ் சச் யூனோ சப்போர்ட்டிவ் ஹூ லவ் மீ. நான் பண்ணுறத வந்து ரசிக்கிறாங்க. அண்ட் நான் எப்பவுமே விளையாட்ட சொல்லுவேன், அம்மா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதாம்மா அப்படி சொல்லுவேன். ஏ அப்படிலாம் இல்லை, ஏ கொஞ்சம் பொன் கொஞ்சம் அப்படின்னு
1: வாங்க. அதேதான் நீங்க வந்து உங்களோட மியூசிக் பேஷனை வந்து கரியரா நம்ம மாத்தலான்னு டிசைட் பண்ணும் போது எந்த அளவுக்கு ஃபேமிலி நீங்க உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க?
2: ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப. பிகாஸ் இப்போ எனக்கு நிறைய ரியாலிட்டி ஷோ நான் போகலண்ணா, சரிகமாப்பா போகலண்ணா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. அதோட எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு என்னை தெரிய வந்தது, என்னோட டேலண்ட் தெரிய வந்தது, என் வாய்ஸ் பிடிச்சி நிறைய இந்த மாதிரி ஷோஸ் நடக்கிறோம், லைவ் ஷோஸ் நடக்கிறோம், வந்து பாடுங்கன்னு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வருது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சரிகமாப்பா. நான் சரிகமாப்பா போகாமல் சும்மா இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்திருக்காது. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்க தெரியணும். நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப பயந்தேன் ஃபஸ்ட் அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா கம்மிங் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட், பீப்புள் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க தெரியாது, பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த பயம் எல்லாம் தூக்கி போட்டு இல்லை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் எனக்கு இப்போ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு கரியராக அதை மாற்றிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த விதத்தில் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ். ஏன்னா நான் ஷோஸ் போகிறேன்னா என்னை அனுப்புறது இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தில் சப்போர்ட், லைக் போய் பண்ண
1: எனக்கு
2: ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் தான் எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அந்த விதத்துல

0: என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.
1: நீங்கள் நிறைய ரியாலிட்டி ஷோவில் இப்போ பார்ட்டிசிபேட்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ அதில் கிடைச்ச அந்த லைவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு உங்கள் மியூசிக் கேரியரில்?
2: கண்டிப்பாக நான் வந்து சரிகமா போகிற முன்னாடி எனக்கு லைவ் சிங்கிங்க்கும் எனக்கு சுத்தமாக இது இல்லை. எனக்கு லைவாக ஒரு எப்படி பாடணுன்றது எனக்கு தெரியாது. ஒரு ரூமில் பாடுவேன், மைக்கில் பாடுவேன், பட் லைவாக ஒரு ஸ்டேஜில் ஆர்கெஸ்ட்ராவோட மைக்கோட யூனோ அது பாடுறது எனக்கு தெரியாது. அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த அந்த சவுண்ட் சிஸ்டமோட பாடுறோம்ல, அந்த இன்இயர்ஸ் ஒரு டிவைஸ் இருக்கா, அதை யூஸ் பண்ணி பாடுறதா இருக்கட்டும், நம்ம லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு லைவ் சிங்கருக்கு. அதை நான் அந்த எபிசோட்ஸ் தாண்டதான் அந்த கத்துக்கிட்டேன் நான். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு நீங்க லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஏன்னா நான் அது ஃபுல்லா கத்திருக்கேன். பை த டைம் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தி எண்ட் ஆஃப் த ஷோ ஐ காட் கம்ஃபர்டபிள் வித் த ஸ்டேஜ்.
1: இம்ப்ரூவ்மெண்ட் அதுல தெரியும்
2: கண்டிப்பா. அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என்னோட சிங்கிங்ல கிடையாது. சிங்கிங்ல கண்டிப்பா இருக்கு. இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த பொண்ணு சுமாரா தான் பாடுதுப்பா, ஆனா பை த எண்ட் அவ நல்லா பாட கத்துக்கிட்டா. கண்டிப்பா நல்லா பாட கத்துக்கிட்டேன், பட் என்னோட சிங்கிங் டேலண்ட் இருந்தது. அதை வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸோட எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல.
1: அந்த லைவ் எக்ஸ்
2: பிரஸ் பண்ண தெரியல. ஒரு மைக் இல்லாம பாடுறது எனக்கு ஈஸியா இருந்தது. மைக்கோட பாடும்போது ஆயிரு காதுல நமக்கு இஷ்யூஸ் இருக்கும், மியூசிக் ஒழுங்கா கேட்காது, பிச் இஷ்யூஸ் இருக்கும், இதெல்லாம் தான் நான் ஃபேஸ் பண்ணது. அண்ட் ஜட்ஜஸ் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா. இப்ப எனக்கு லைவ் சிங்கிங் நான் ஷோஸ் பண்றல, அவ்வளோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிஎட் அந்த இன்னியர் லெவல்ஸ் ஒழுங்கா வைக்கிறதும் சரி, உங்களோட பாடி பாஸ்டர் எப்படி இருக்கு பாடும்போது, அது எல்லாமே மேட்டர்ஸ். ஸோ இதெல்லாமே தான் நான் கத்துக்கிட்டேன். ஆல் தீஸ் டிப்ஸ் ரியலி ஹெல்ப்ட் மீ.
1: சோ எங்களுக்கு டிவில இருந்து பாக்கும்போது வா அழகா பாடுறாங்க அப்படின்ற இப்படின்றதுக்குள்ள நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறோம். பட் அது பின்னாடி எவ்வளவு இருக்குன்னு இந்த மாதிரி சொல்லும் போதுதான் எல்லாமே தெரியுது.
2: அவ்வளவு இருக்கு அதுக்கு பின்னாடி. அவ்வளவு ரிஹர்சல் பண்றோம், அண்ட் ரிஹர்சல் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஷூட் அன்னைக்கு டேக்ல அந்த நர்வஸ்னஸ்லயே 1000 மிஸ்டேக்ஸ் வரும். எப்பவுமே இந்த மாதிரி லைவ் சிங்கிங் வச்சுட்டு ஒரு சிங்கரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. லைவ் சிங்கிங் அன்னன்னைக்கு அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ, என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருக்காங்களோ அது அப்படி இருக்கும். சோ அதான் அந்த ஒரு 1-4-3 minutes பாடுறோமா 1 take அந்த 3 minutes பின்னாடி அவ்வளோ பிராக்டிஸ் இருக்கு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு.
1: சோ இது இவ்வளவு நேரம் வந்து ஒரு மாதிரி சீரியஸான இதுல வந்து அட்வைஸ் அது இதுன்னு போயிட்டு இருந்தோம். ஒரு சூப்பர் ஃபன் ஃபேக்ட்காக சின்ன ஒரு ரேபிட் க்வெஸ்சன்ஸ் மாதிரி இதுசா தட் மாதிரி. சோ நாங்க கேட்போம், அதுக்கு நீங்க வந்து எதுன்னு சொல்லுங்க. லைவ் கான்சர்ட் ஆர் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்?
2: லைவ் கான்சர்ட்.
3: மெலோடி சாங்ஸ் ஆர் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்?
2: மெலோடியஸ் சாங்ஸ்.
1: கிளாசிக்கல் மியூசிக் ஆர் வெஸ்டர்ன் மியூசிக்?
2: கிளாசிக்கல் மியூசிக்.
3: சிங்கிங் சோலோ ஆர் சிங்கிங் டுயட்?
2: Solo.
1: Morning practice or night practice?
2: Night practice. I'm a night owl. எனக்கு இந்த 12 மணி மேலதான் மூணாவது கண்
1: திறக்கிறேன்.
2: மோஸ்ட்லி நிறைய மியூசிஷியன்ஸ் அப்படிதான், அந்த நைட் டைம்ல தான் they get active. அந்த நைட்ல தான் ஏதாவது ஒரு பியானோல போய் உட்கார்ந்து எனக்கு பாடணும்னு தோணும். So night.
3: So stage performance or playback singing?
2: Both actually. Both.
1: Both.
3: Okay.
1: Old songs or new songs?
2: Both.
1: Both.
2: I can't choose.
3: Listening to music or creating music?
2: Both. But listening ivlo nalla na panit irukiradhu listening to music, but inamela na panna try panna porudhu creating music. That's what I'm working towards. எனக்கு ரொம்ப மியூசிக் ப்ரொடக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோட ஓன் ட்ராக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரிஜினல் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அதுதான்
1: ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட்.
2: யா.
1: ஸோ கிட்டார் ஆர் பியானோ?
2: One perfect take or multiple takes? One perfect take or multiple takes? I think one perfect take is not possible. Multiple takes. One more போலாம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப லைக் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் பண்ற ஒரு ஆள். So multiple takes.
1: Okay. So recording with band or solo performance?
2: வித் பேண்ட்.
1: வித் பேண்ட்
2: எனக்கு பேண்டா பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிக்கும். ரீசென்ட்லி கூட நான் பஞ்சு மிட்டாய் நான் பேண்ட் கூட பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன். நல்ல
1: நல்ல கேங் வைப்.
2: சோ எனக்கு ஐ லவ் யூ நோ டு ஹேவ் தி இன்ஸ்ட்ருமென்ட்ஸ். அது ஒரு தனி வைப்.
1: அவங்களோட அந்த
2: கோஆர்டினேட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணி பண்றது இட்ஸ் ஃபன். சோ ஐ லைக்
3: ஃபோக் மியூசிக் ஆர் ஃபியூஷன் மியூசிக்.
2: ஃபியூஷன் மியூசிக் வேற. எனக்கு ஃபோக்கும் பிடிக்கும் பட் ஐ ஃபீல் இப்ப ஃபியூஷன் ரொம்ப நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. இப்ப பவழமல்லி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஃபோக் அண்ட் வெஸ்டர்ன். சோ ஐ திங்க் இட்ஸ்
1: இங்கோட ராபிட் ஃபயர் முடிச்சிட்டு மறுபடியும் செக்மெண்ட்.
2: சரி ஓகே.
3: சோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் ஏதாச்சும் எங்க நேயர்களுக்காக.
2: ஸோ வந்து நான் இப்போ அப்கமிங்காக நான் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது லைவ் ஷோஸ் தான் ஃபுல்லாக. பிகாஸ் நான் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபுல் அகடமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சேம் டைம் லைவ் ஷோஸ் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் பிளேபேக் சிங்கிங் ஆஃபர்ஸும் வருது. ஸோ ஐ எம் லுக்கிங் இன் டு தட். ஷார்ட் ஃபிலிம்ஸில் பாடுறேன். இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்கேன் பட் இன்னும் அது ப்ராசஸ் ஆகி ட்ராக் ரிலீஸ் ஆகும் சூன். பிளேபேக் சிங்கிங்கும் ஐ எம் லுக்கிங் அட் த ஆஃபர்ஸ். என்னென்னா பாட்டு நல்ல பாட்டாக இருக்கணும். I should be able to on the part la I should be able to give a justification to the song and the song ku or meaning or emotion I must be able to add and on the song oda enak connect avunu personal or artist ah ena na or singer ah nama voice la emotion kondu varanumla so we have to be able to connect with the song so and mari na selective ah I am looking at that's what the upcoming I'm doing shows the mail or show irukku june la show irukku november la show irukku ஷோஸ் போயிட்டு இருக்கு. அப்ராட் ஷோஸ் இருக்கு அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு பாடியிருக்கேன் ரெண்டு ட்ராக். அதே மாதிரி எனக்கு மூவி ஆஃபர்ஸும் வருது பிளேபேக்.
1: கண்டிப்பா எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம்.
2: கண்டிப்பா.
1: ஸோ சிங்கர் இனியாவே எங்க எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இனியா எப்படி ஒரு நாட்டியான கால இதே மாதிரி சைலண்டா அப்படி அப்படி இருப்பாங்களா?
2: நான் வந்து கேமரா முன்னாடி ஃபுல் லைக் சீரியஸ் மோட்ல இருப்பேன் பட் கேமரா வெளியே வரும் ஏர்லி லைக் நாட்டி பர்சன் சில் பர்சன். ஒரு ஐ ஃபீல் லைக் பர்சனலி இப்போ நம்ம ஒரு இப்படி ஒரு கேரக்டர் நமக்கு தெரியும்ல. ஐ ஃபீல் லைக் அவன் வெரி ஒரு இன்னோசென்ட் நாட்டி கியூட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஐ ஆல்வேஸ் சீ த குட் இன் பீப்புள். நான் எப்பவுமே நெகட்டிவான சைடு பார்க்க மாட்டேன். எப்பவுமே ஒரு விஷயத்துல பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆப்டமிஸ்டிக்கான பர்சன். ஸோ அந்த மாதிரி. பட் ஆக்சுவலி மியூசிக் என்னோட ஹாபி பேஷனாக இருந்தாலும் எனக்கு ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு டிரெக்ஷன் சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அதான் படிக்கிறேன், விஸ்காம் படிக்கிறேன். ஸோ ஐ எம் டேக்கிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலாக ஷூட் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒரு கரியராக ஃபிலிம் மேக்கிங்கும் ஐ எம் லுக்கிங் ஆஸ் இன் டு ஆஸ் வெல்.
1: ஃபியூச்சர்ல ஒரு டைரக்டர் இனியா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: கண்டிப்பா. எனக்கு ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னோட ஓன் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி கண்டிப்பா ஒரு படம் எனக்கு பண்ணணும். நான் எடுக்கிற படம் கண்டிப்பா பிக் ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ஆசை எனக்கு. அண்ட் நான் எடுக்கிற படத்துல நானும் பாடுவேன். சோ அதுவும் இருக்கு. ஃபிலிம் மேக்கிங் ஆல்சோ ஐ அம் இன்ட்ரஸ்டட் பை.
3: இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இல்லையா? ஸோ அது முன்னாடி இப்போ ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அதுக்கு பேக்கில் வந்து நம்ம ரிஹர்சல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நார்மலாகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திப்பீங்க?
2: நான் எப்படி தயார் பண்ணிப்பேன்னா இப்போ எனக்கு ஒரு பாட்டு நான் இந்த பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல அந்த பாட்டு ஒரு 100 வாட்டி லிசன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வோக்கல் கார்ட்ஸ் நம்ம சிங்கிங் பண்ணுறது எப்படின்னா நம்ம இயர் எல்லா சென்சஸும் கனெக்டட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ த சாங் வில் ரெஜிஸ்டர் இன் யர் வோக்கல் கார்ட்ஸ். ஸோ சாங் ஒரு 100 வாட்டி கேட்கணும். இது ஒன் அட்வைஸ் ஐ வில் சே டு சிங்கர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாங் இதான் பாட போகிறோம், எடுத்தோடனே அந்த பாட்டோட கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக பாட்டு ஒரு 2 வாட்டி கூட கேட்க மாட்டோம், அதுக்குள்ளே கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன பண்ணும்போது அந்த பாட்டோட ஆக்சுவல் டியூனோ மெலடியோ அந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் நமக்கு வராது. ஒரு சிங்கராக அந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் அந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 100 வாட்டி கேட்பேன். இதான் ஃபஸ்ட்டு பண்ணுறது. 100 வாட்டி கேட்டக்கப்புறம் 101வது வாட்டி தான் அது ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். பிட்டு பிட்டாக அது ப்ராக்டிஸ் செக்ஷன் செக்ஷனாக அது எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். இது ஃபுல்லாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் அகெயின் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். லிரிக்ஸை மனப்பாட பண்ணுவேன். ஏன் லிரிக்ஸை மனப்பாட பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது லிரிக்ஸை பார்த்து பாடணுன்ற அந்த கான்ஷியஸ்னஸில் போயிட்டா நம்ம அந்த பாட்டை என்ஜாய் பண்ண முடியாது, இமோஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் அந்த சிங்கிங் கூட டைனாமிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த லிரிக்ஸ் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி செட்டா இருந்துச்சுன்னா தென் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் அவர் டோன், இமோஷன், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பாட்டுல, அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இதுல பண்ண முடியாது, அது போயிடும். அதுல பண்ணா இது போயிடும். ஸோ வந்து லிரிக்ஸ் மனப்பாடம் பண்ணுவேன். அண்ட் வேற என்ன பண்ணுவேன், இவ்வளோதான், இதுதான் என்னோட. அண்ட் பாட்டெல்லாம் நல்லா நமக்கு இந்த பாட்டு வந்து தெரியும், பர்ஃபெக்டாக தெரியும் பண்ணும்போது இம்ப்ரவைசேஷன், இது ஒரு சிங்கரை ரியலி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம். இந்த லைனை வேற எந்த மாதிரி நம்ம பாடலாம், இந்த டியூனை வேற எந்த மாதிரி நம்ம பாடலாம் அப்படின்னு ஜஸ்ட் குட்டி குட்டி இம்ப்ரவைசேஷன் ஏதாவது பாடி கூட காட்டலாம். இப்போ வளையோசை சாங்கில் வலையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது, இதுதான் ஒரிஜினல் மெலடி. என்னோட ட்ரெய்னர் சரிகமாப்பால இம்ப்ரவைசேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது சில நேரம் சிறு சிறு சிறு என சிறு விரப்பட பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது, இது ஒரிஜினல் மெலடி. இம்ப்ரவைசேஷன் சில நேரம் சிறு சிறு சிறு என சிறு விரப்பட பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது, இது இம்ப்ரவைசேஷன், நம்மளோட ஒரு ஓன் எலமெண்ட் ஆட் பண்றது. ஸோ ஒரு பாட்டு நீங்க தரோவா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃபரன்சஸ் நீங்க கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு சிங்கரா, ஒரு மியூசிஷியனா உங்களை ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டிட்டு போவோம். இந்த மாதிரி இம்ப்ரவைசேஷன் அதுல
1: என்ன ஒரு இன்னோவேஷன் கொண்டு
2: வரலாம், புதுசா நம்ம என்ன கொண்டு வரலாம்
1: அப்படின்னு. உங்க கரியரை நோக்கி ஓடும் போது உன்னால முடியும், நீ பண்ணனு மோட்டிவேட் பண்றவங்கன்றது மிகப்பெரிய ரோல் அவங்க நம்ம கரியர்ல பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யார் இருக்காங்க, நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த ஒரு மூமெண்ட் நீங்க பயன்படுத்த.
2: நிறைய பேர் இருக்காங்க, அம்மா அப்பா பத்தி சொல்லிட்டேன், நிறைய இடத்துல நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப என்ன சப்போர்ட். அவங்க தான் என்ன ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக. அப்போல்லாம் சும்மா ஒரு கிட்டார் வச்சுட்டு நான் உட்காந்து கிளாஸ் ரூமில் பாடிட்டு இருப்பேன். ஃப்ரம் தேட் தே ஆர் நவ் சீயிங் மீ பர்ஃபார்ம் லைவ். இல்லை அவ்வளோ எது ஒரு 3-4 இயர்ஸில் இவ்வளோ ஒரு சேஞ்ச். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். நேம்ஸ் மென்ஷன் பண்ணணுமா, நிறைய பேர் இருக்காங்க, சுமையா, தீக்ஷா, விஜய், இவங்க எல்லாருமே என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே ரியலி மீன் அ லாட் டு மீ. ஆண்ட்ரியா, சத்ருப்பா, ஆல் ஆஃப் தெம், தீக்ஷா.

0: தமிழ்ல நாங்க நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி.
1: சினிமா ஃபிலிம் மேக்கிங்.
0: ஓ ஓகே.
1: அதான் எனக்கு ஃபிலிம்ஸ், என்னோட ஓன் ஃபிலிம்ஸ் மேக் டிரெக்ட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் யூ வில் ஆல்சோ சீ மீ சூன் ஆஸ் அ டிரெக்டர் ஆர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ மேபி. ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் சீ மீ, பிகாஸ் நான் மியூசிக்கு என்னோட கரியர் தான் ஆஸ் ஐ எம் டூயிங் இட் சைட் வேஸ், பட் சைடில் நான் இதையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்க்கலாம். அண்ட் எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும், பட் த திங் இஸ் நான் இன்னும் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இப்போது நான் வந்து ஷோஸ் எல்லாம் போகிறேன், ஸோ என்னோட சேலரியெல்லாம் ஏர்ன் பண்ணுறல, ஸோ சேர்த்து வச்சு கண்டிப்பாக இனிமே ஐ ஸ்டார்ட் ட்ராவலிங். ஸோ இனிமேல் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இனியா தானே அப்படி சொல்லுவீங்க.
2: அப்போ நிறைய போஸ்ட் நாங்கள் பார்க்கலாம்,
1: நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசை ரொம்ப.
0: ஸோ ஐ வில் பெரிய ட்ராவலிங், ஸோ அதாவது ஒரு பெரிய டிராவலிங் ஏதாவது பிளான் பண்ணி.
1: ஆமாம்,
2: ஸோ இதை நான் கண்டிப்பாக கேட்கணும். நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சரில் நிறைய அடுத்தடுத்து இருக்கு. என்னதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி மைக்கை பிடிச்சி ஆடியன்ஸ் முன்னாடி நின்று பாடுறது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதை பற்றி
1: ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நான் லைக் முதல்ல பண்ணதுன்னா ஸ்கூலில் தான், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு டீச்சர்ஸ் டே பர்ஃபார்மன்ஸ் நாங்க ஒரு குரூப்பா போய் பாடினோம். அதுல எனக்கு ஒரு சின்ன பிட் சொன்னாங்க, அந்த பூ பூக்கு மோசை அந்த பாட்டு தான் என்னோட சாங். ஸோ அதுல ஒரு 5 லைன் 6 லைன் பாடணும். அதான் ஃபர்ஸ்ட் டைம், லைக் நான் பாடுவேனே தெரியாத டைம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்ரௌட் முன்னாடி பாடுறேன். பாடி முடிச்சுட்டு நீஸ் எல்லாம் முட்டி எல்லாம் ஆடுது, ஸ்டேஜ் ஃபியர் அவ்வளோ. பாடியெல்லாம் அழகா பாடி முடிச்சிட்டேன், ஆனாலும் அந்த ஒரு அங்கசைட்டியும் எல்லாம் ஷேக் ஆகுறது, அப்படியே பிளாங்க் ஆயிரும் நமக்கு ஒரு மாதிரி. அந்த அது சொல்ல முடியாது வார்த்தையால, என்னதான் நம்ம ரிஹர்சல் எல்லாம் அவ்வளவு ஃப்ரீயா இருப்போம், பட் அந்த ஸ்டேஜ்ல போய் பாடும்போது அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், பிளாங்க் ஆயிரும், உடம்பெல்லாம் இதாகும். ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட்
0: திங். இப்போ அந்த மொமெண்ட் ஞாபகம் வருது,
1: ஞாபகம் வருது சின்னதுல 8th or 7th படிக்கும் போது.
2: ஓகே, இவ்வளோ விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியாச்சோ. இனியாவோட லைஃப் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. இவ்வளோ பேசிட்டீங்க, நடுவில் ஒரு 2 பீட் எங்களுக்காக பாடினீங்க, இப்போ ஒரு ஃபுல் பாட் எங்களுக்காக ஃபேன்ஸ்க்காக கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ்க்காக ஒரு 2 வரைக்கும்.
1: ஓகே, என்ன பாட்டு பாடட்டும்?
2: உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டு வேணாலும் பாடுங்க.

0: அடே அவ்வளோ காலுக்கு வந்து இனிமையா இருக்கு, சூப்பரா இருக்கு வாய்ஸ்,
1: சூப்பர் வாய்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பக்கம் மியூசிக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஃபைனல் இயர் விஸ்காமும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? அதுக்கு உங்க காலேஜ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது?
2: ஐயோ, எம்ஓபிக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும், என் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்கல்ட்டிக்கு. சீரியஸ்லி அவ்வளோ சப்போர்ட்டு, நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா யூஸ்வலாக காலேஜஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஸ்கூல்ஸே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, பட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட். பிரின்சிபல் மேம் அர்ச்சனா மேம், சத்தியமாக தேங்க்ஸ் டு ஹர். நான் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி மேம் நான் ஷோ போகிறேன் மேம், எனக்கு வந்து இந்த மாதிரி லீவ் வேணும் கொஞ்சம் அப்படின்ட்டு. அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறது, கண்டிப்பாக போ, வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்டுவா அப்படின்னாங்க. ஸோ எம்ஓபிக்கு கோடான கோடி நன்றிகள், வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு எப்படின்னா, நான் ஷோ போயிட்டு வந்த நடுவில் லீவ் எடுப்பேன்ல, எனக்கு வந்துட்டு என்னென்னலாம் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் பெண்டிங், என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் மிஸ் பண்ணனா அதை எப்படி ரீஷெட்யூல் பண்ணி என்னை எழுத வைக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நான் சப்மிட் பண்ணலன்னா அதை எப்படி அடுத்தடுத்து சப்மிட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அட்டெண்டன்ஸ் இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அட்டன் பண்ணி, இந்த மாதிரி நிறைய நானும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய அதில் எஃபர்ட் போட்டு, ஏன்னா அகடமிக்ஸ் ரொம்ப. ஸோ அதில் விதத்தில் காலேஜ் ரொம்ப சப்போர்ட் எனக்கு.
1: நீங்கள் ஏற்கனவே சிஆர்எஸ் வந்திருக்கீங்க, உங்கள் அனுபவங்கள்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க.

0: ஸோ உங்க ஆல்ரெடி நீங்க வந்தது வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் பேண்டோட வந்திருக்கீங்க, பட் இப்போ சோலோவா வந்து உங்க ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப் பத்தி நிறையவே ஷேர் பண்ணீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் லைக் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ண கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு MOPCRS அண்ட் டு போத் ஆஃப் யூ. ரொம்ப இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து யூஸ்வலாக இப்படி பீப்புள் பேசி தான் பார்த்துருக்கேன். நான் இப்படி பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணணும், நிறைய பேசணும் அந்த ஆசை. யா, and it's nice. போன மாதிரி எங்க பேண்ட் பஞ்சு பட்டையோட வந்திருந்தேன், அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. இது மோர் சீரியஸ் லைக் இப்பதான் நான் இப்ப நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் நான் யோசிச்சு யோசிச்சா எனக்கு இப்பதான் தோணுது. இப்ப எவ்வளோ பெரிய
2: ஜேர்னி நம்ம
1: ஜேர்னி இல்ல. அண்ட் இன்னும் இதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஸ்டார்ட் தான், இன்னும் நிறைய இருக்கு. பட் எவ்வளோ இப்ப எனக்கு என்ன நினைச்சாலே பெருமை இருக்கு. வா இனியா, 5 years back how you were, now how you have improved. இல்ல
2: சின்ன சின்ன விஷயமே அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மென்ட் தான்.
1: டைம் இப்படி போகுது, ஒரு ஒன் பிளிங்க் ஆஃப் அன் ஐ டைம் ஜஸ்ட் கோஸ். ஸோ கீப் அந்த ஒரு ஒரு விஷயத்து மேல நமக்கு அவ்வளோ லவ் இருந்தா அதை கண்டிப்பா கிவ் அப் பண்ணவே கூடாது. ஸோ அதுதான் நான் கத்திருக்கேன்.
0: இன்னும் ஒரு 20 years ஆஃப்டர் இனியாவோட ஜேர்னி ஃபுல்லா நாங்க ஒரு இன்டர்வியூ கேட்கணும்
1: அப்படின்னு.
2: கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்களை வந்து அவ்வளவு அழகா ஷேர் பண்ணீங்க, உங்களோட ஹோல் லைஃப், உங்க ப்ரொஃபஷனல் சைடு, உங்க பர்சனல் லைஃப்னு. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களையும் மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. கரியர் ஃபோக்கஸ்டா இல்லாதவங்களுக்கும் வந்து இப்போ பண்ணுன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய பிளேபேக் சிங்கரா ஆகணும். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய படம் டைரக்ட் பண்ணி அது பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகணும். அண்ட் இன்னும் நிறைய நிறைய நீங்க வளர்ந்துட்டே போகணும்னு MOP சமுதாய வானொலி சார்பாக நாங்க ஆசைப்படுறோம். சோ இது போல இன்னொரு சிறப்பான நேர்காணலுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க RJ ஸ்ரீகிருத்திகா.
0: நான் உங்க RJ சிவநந்தினி.
2: நன்றி.

ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ பாவனா. இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மரக்கன்றுகள் நடுதல் விழிப்புணர்வு. ஆமாங்க, மரம் இருந்தாதான் மனுஷன் வாழ முடியும், மரம் இல்லைன்னா பூமிக்கு உயிர் இல்லை. சரி, கொஞ்சம் போன சைட்ல வச்சுட்டு அமைதியா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது ரோடு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். பறவைகளோட சத்தம் அலாரம் மாதிரி எழுப்பும். மழை வரும் முன்னாடி மண்வாசனை வந்த உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். மரத்தோட நிழல உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா அந்த சந்தோஷம் இப்ப நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல மக்களே. இவ்வளவு அழகான இயற்கை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கான்கிரீட் கட்டிடங்கள், நாளுக்கு நாள் அதிகரிக்கிற வெயில், வாகனத்திலிருந்து வரும் புகை, இதனால காற்று சுவாசிக்க கஷ்டமா இருக்குல்ல மக்களே. இது எல்லாம் ஏன் இப்படி மாறிச்சுன்னு யோசிச்சா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இயற்கைய கொஞ்சம் கொஞ்சமா மறந்ததுதான். நம்ம முன்னோர்கள் மரங்களை வெறும் செடியா பாக்கல, அவங்க அது உயிர் காக்குற தெய்வமா மதிச்சாங்க. வீட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு மரம் இருக்கும், குளம் பக்கம் மரம் இருக்கும், சாலை ஓரம் போகிற மக்களுக்கு நிழல் கொடுக்க மரம் இருக்கும். அதனால அந்த காலத்துல காற்று சுத்தமாவும் மனசும் அமைதியா இருந்துச்சு. ஆனா இப்போ வளர்ச்சின்னு சொல்லிட்டு மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். புது ரோடு வேணும், மாலு வேணும், ஃபேக்டரி வேணும்னு சொல்லிட்டு தினம் தினம் மரங்களை அழிக்கிறோம். மரங்கள் குறைஞ்ச உடனே பூமியோட சமநிலையும் மாறுது மக்களே. வெயில் அதிகமாகுது, மழைக்காலங்கள் மாறுது, காற்று மாசு அதிகமாகுது. அதனோட எஃபெக்ட் நம்ம உடல் நல மேல கூட தெரியுது. திருக்குறள்ல கூட சொல்லிருக்காங்க, நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. இந்த குறளோட பொருள் என்னன்னா, இந்த உலகத்துல யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தண்ணி இல்லாம வாழ முடியாது. அதே மாதிரி மழை பெய்யலனா உலகத்தோட இயல்பு வாழ்க்கையும் ஒழுக்கமும் சரியா நடக்காது. ஆனா அந்த தண்ணீரை சேவ் பண்ண மரங்கள் ரொம்ப முக்கியம்னு நம்ம மறந்துட்டோம். மருத்துவர்கள் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, காற்று மாசுனால சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் மூச்சு பிரச்சனை, ஆஸ்துமா, அலர்ஜி, இந்த மாதிரி பல உடல் நல பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி நிபுணர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல வாழும் மக்களுக்கு உடலும் மனசும் நல்லா இருக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், மரம் நடுறது ஈஸி, அத வளர்க்கறது தான் உண்மையான பொறுப்பு. சில பேர் நிகழ்ச்சி நடக்கும் போது மரக்கன்று நட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்புறம் அந்த செடிய பாத்துக்கவே மாட்டாங்க. அதனால மரக்கன்று நடுறதோட மட்டுமில்ல, தினம் தண்ணீர் ஊத்தணும், ஆடு மாடு கிட்ட இருந்து பத்திரமா பாத்துக்கணும், சூரிய ஒளி சரியா கிடைக்குதான்னு பாக்கணும். அப்பதான் அந்த சின்ன செடி நாளைக்கு பெரிய மரமா வளரும். அந்த பெரிய மரம் தான் பின்னாடி சுத்தமான காற்று கொடுக்கும், வெயிலின் தாக்கத்தை குறைக்கும், மழை வர உதவி பண்ணும், பறவைகளுக்கு இருப்பிடமாகும், நிலத்தடி தண்ணீர் அதிகரிக்கும், மனசும் அமைதி கொடுக்கும். காலையில பச்சையான மரங்கள் பக்கத்துல நடந்து போன உடனே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் பாத்தீங்களா, அதுதான் இயற்கையின் உண்மையான சக்தி. அதனால சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு மரம் நடுறது சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இயற்கை மேல பாசம் வரும், பொறுப்புணர்வு வளரும், பூமிய பாத்துக்கணும்னு புரியும். சோ இனிமே நம்ம வீட்டுல நடக்கிற பிறந்த நாள், கல்யாணம், நினைவு நாள், இது மாதிரி மறக்க முடியாத நாட்கள்ல நினைவு படுத்துற விதமா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுல மரக்கன்றுகளை நடணும். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கிற சின்ன முயற்சி நம்ம நாட்டையே மேல் நோக்கி நிறுத்த உதவும். அதனால இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம், அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்று நடுவேன், அத அன்போடு வளர்ப்பேன்னு. நம்ம கையில இருக்கிற சின்ன மாற்றம் நாளைக்கு பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம் ஆகலாம். அதனால நம்ம இனில இருந்தே முடிவெடுப்போம், மரம் காப்போம், மனித வாழ்க்கைய காப்போம். இது உங்க அன்பு ஆர்ஜே ஸ்ரீ பாவனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

97.8. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்எபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: நேர்களே, வெல்கம் டு another exciting show here with us on MOPFM at 91.2. It's enriching. ஒரு குழந்தையின் வாழ்விலே டீச்சர் ரொம்ப முக்கியமான அங்கமா இருக்காங்க. நான் டீச்சர் சொல்றது ஸ்கூல்ல சொல்லி தர டீச்சர் மட்டும் இல்ல, நம் வாழ்விலே ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும் நம் உறவினர்கள் தான். உறவுகளின் வாசம் நாடி நம் ஓடி வருகின்றோம். நம் அங்கே காண்பது வாசம் மற்றும் இல்லை, வாசமும் தானே.
1: இப்போ கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவம் பத்தி நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காங்க ஒரு ஃபேமஸ் டிராமா ஆர்டிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிரேசி மோகன் மற்றும் நல்லி குப்புசுவாமி செட்டியார். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா?
2: ஃபேமிலி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி டைஸ். அந்த கல்ச்சர் வந்து எங்கேருந்து வரும் கல்ச்சர் நமக்கு? இப்போ எனக்கு எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது, உங்களுக்கு உங்கள் அப்பாட்டேருந்து வரும், தாத்தா பாட்டி, ஜாயின்ட் ஃபேமிலி. நான் சொல்றது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் தான் கல்ச்சரை வந்து சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து கூட்டு குடும்பமே இப்போ இல்லாமல் போயிடுது. நான் வந்து ஐ பிலாங் டு ஜாயின்ட் ஃபேமிலி. அதாவது ஜாயின்ட் ஃபேமிலினா நான் சொல்றது வந்து நான் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியமான்னு எல்லாரோடையும் ஒன்றா இருக்கேன். ஏன் இவ்வளோ டீட்டெயிலில் சொல்கிறேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒன்றா இருக்கிறது கூட்டு குடும்பம் ஆகிடுது. நானும் என் ஒய்ஃப் 20 வருஷம் ஒன்றா இருக்கும் சார்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வெரி வெரி இம்மா. ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ விமன் பிஹைண்ட் அப்படிம்பாங்க. என்னுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பல பெண்கள் காரணம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து என்னோட பாட்டி, எங்கள் அம்மா, என்னுடைய மனைவி. அந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் தான் வந்து இப்போ எனக்கு ஒரு என்னோட எழுத்தோ என்னோட டிராயிங் பெயிண்டிங் ரொம்ப நல்லா போடுவேன், கவிதை ரொம்ப நல்லா எழுதுவேன், அண்டு ட்ராமா எழுதுறேன். இது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் யாருமே எழுதுறவங்க கிடையாது. ஈவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் கூட போட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிம்பிள் ஃபேமிலி தான். பட் எங்கள் தாத்தா மூலியமாக அவர் நல்ல ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிதர். அவர் மூலியமாக நிறைய காளிதாசன் அது ரகுவம்சம் எல்லாம் படித்தேன். அண்ட் அவர் ஈஸ் ஆல்சோ ட்ராமாவில் நடிச்சிருக்கார் அவர். ஸோ எங்கள் பெரியப்பா வந்து கிருபா மச்சூர் ட்ரூப்பில் இருந்திருக்கார். ஸோ இவங்க சொல்லி சொல்லி என் காதல் விழுந்து விழுந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ஆம்பியன்ஸு இது எல்லாமே சேர்ந்து இதோட டோட்டல் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் கிரேசி மோகன். ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் டைஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு மேற்கு நாடுகளை பார்த்து நாம காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பல விஷயங்கள்ல. அந்த பல விஷயங்கள்னால அதனால நம்ம பாதிக்கப்பட்டு டெஃபினட்டா ஒன் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இப்ப முதியோர்களை வந்து விலக்கி வைக்கிறது, அண்டு வந்து டைவர்ஸ் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து, டீனேஜ்ல வந்து வந்து கெட்டு போறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து.
3: பள்ளிக்கூடங்களும் பாருங்க, நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை பத்தி நான் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா, அந்த காலத்துல படிக்கும் போது மாரல் சயின்ஸ் வந்து கம்பல்சரி எவ்ரி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு 1 hour. இப்போ எனக்கு வந்து மற்ற கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுத்தெல்லாம் மறந்து போச்சு, அது அப்படியே மனசில் படிஞ்சிருக்கு. அதில் ஒவ்வொரு இதுவும் ஒரு நீதியோடு முடியும். அப்போ நம்ம உருவாக்குறது அதுதான் உருவாக்குறது.
0: குடும்பம் என்பது ஒரு கோவில். இதில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் தெய்வமாக இருக்காங்க. விட்டு கொடுப்பது, பாசம் காட்டுவது உறவினர் மத்தியிலே சுமூகமான நட்பையும் நல் எண்ணத்தையும் வளர்க்கும்.
4: வித்தியாசமான பெயர், வாயில் நுழையாத பெயர் என்று கூட சொல்லலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும், அவர் எப்படி நம்ம நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்டவர் என்பதுதானே முக்கியம். இயக்கோக்கா அமெரிக்காவில் ஒரு பெரிய மோட்டார் தொழிலதிபர். ஆண்டுக்கு ஒரு முறை காரை மாற்றுகிறார். அமெரிக்கர்களின் ஆசைகளுக்கு இவர் பேராசிரியர் என்று கூட சொல்லலாம். இதற்கு தீனி போட மோட்டார் கார் தொழில் புது புது யுக்திகளை கையாள வேண்டியிருக்கும். இதிலெல்லாம் மகா நிபுணர் இவர். இந்த நிபுணருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. முதலில் அவர் புகழ்பெற்ற ஃபோர்ட் நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருந்தார். ஒரு நாள் மாலை ஃபேக்டரி மூடும் சமயம், அனைவரும் வீடு செல்லும் சமயம், நிர்வாகம் அவருக்கு ஊதிய பட்டுவாடா செய்து வாழ்த்து அட்டை வழங்கி கை குலுக்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தது. காரணம் கூட சொல்லவில்லை. இயக்கோக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி. இன்னும் பலருக்கும் தான் அப்படிப்பட்ட நிர்வாகி இயக்கோக்கா. மோட்டார் கார் உற்பத்தியின் அனைத்து நுணுக்கங்களும் அவருக்கு அத்துப்படி. அப்படிப்பட்டவருக்கு அதிர்ச்சி பதவி நீக்கம். என்ன செய்வது? தவிர்க்க முடியாததை தலை குனிந்து ஏற்கத்தானே வேண்டும். இயக்கோக்கா தமது வீட்டை அடையும் போது 8 மணி. மனைவியும் இரு மக்களும் வழக்கம் போல குதூகலமாக அவரை வரவேற்றனர். இயக்கோக்காவுக்கு விஷயத்தை எப்படி சொல்வது என்றே கவலை. இந்த இரட்டை கவலை ரேகைகள் அவரது முகத்தில் தெரியவும், குடும்பம் அதை புரிந்து கொண்டு அவரை சூழ்ந்து கொண்டு காரணத்தை கேட்டறிந்தனர். இதெல்லாம் ஒரு பெரிய தோல்வியா? நீங்கள் மோட்டார் நிபுணர், புதிதாக தொழில் தொடங்கலாமே என்றனர். சொல்வது எளிது, செய்வது கடினம் என்ற பழமொழி அமெரிக்க மோட்டார் கார் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். பணம், இடம், ஆட்கள், அடே அப்பா, நிறைய வேணும். இயக்கோக்காவுக்கு இப்போது புதிய கவலை, புதிய மோட்டார் தொழிற்சாலை ஆரம்பிப்பதா? துவண்டார். ஆனால் குடும்பம் விடவில்லை. ஆளாளுக்கு ஒரு யோசனையை அவருக்கு உற்சாகமாக கூறினர். அடுத்த சில மாதங்களுக்கு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கை கொடுக்க இயக்கோக்கா புதிய மோட்டார் தொழிற்சாலை தொடங்கினார். அதிர்ஷ்டம் அவர் பக்கம் என்று சொல்ல மாட்டேன். அவரது அற்புதமான குடும்பமும் நிபுணத்திறனும் கை கொடுக்க இயக்கோக்கா போட்டிகள் நிறைந்த அமெரிக்கா தொழில் உலகத்தில் ஒரு நட்சத்திர தொழிலதிபரானார். இந்த மிகப்பெரிய வெற்றி கதைக்கு காரணம் தமது குடும்பம்தான் என்று சுயசரிதியில் சொல்கின்றார்.

0: far, we've always spoken about the beauty of the different bonds in a family and how it is family that gives you the right values. But did you know that the values of this micro unit of society can and are practically applied in the field of management? Ms. Sri Priyamani, a management consultant, is here to tell us about this interesting combination of family principles and management.
1: We are a happy family, a happy family. Our members always do agree, we always do agree. We are a happy family, a happy family. We are skeptical, ever fanatical, always very musical. இப்படியே சொல்லிக்கிட்டே போலாங்க ஒரு ஃபேமிலியை பற்றி. சந்தோஷமான குடும்பம் அப்படிங்கும் போதே எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் தொத்திக்கிறது இல்லையா? இதுக்கு காரணம் வந்து ஒரு மோட்டிவேஷன் அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது தான். இப்போ வந்து நம்ம நான் அப்படிங்கிற எண்ணத்தை எடுக்கணும்னு சொல்லும்போது நான்கிற எண்ணத்தை வளர்த்ததும் நாம தான். என்னுடைய அப்படிங்கும் போதே ஃபேமிலி வந்துடுறது. ஆதி காலத்தில் நொமேடா இப்படியே அலைஞ்சிட்டே இருந்த ஒரு மனிதன் தனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், ஏன்னா என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கறத கொண்டு வந்து அதுலேருந்து இன்னும் உழைப்பு, இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். இப்போ கிரைண்டர் ஏன் வந்தது? எதுக்காக கிரைண்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க? என் மனைவி ஈஸியாக மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்கு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க? துணியெல்லாம் ஈஸியாக என் ஒய்ஃபும் துவைக்கணுமே, அப்புறம் அதை மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பொருளை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத தான் அந்த ப்ராடக்ட்லேயே கொண்டு வராங்க. ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இப்போ வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ERP-ஐ வந்து வீட்டுக்கே ரன் பண்ண முடியுமா? ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அவன் ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு உழைக்கிறதுலேருந்து தான் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது. என்னுடைய அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம் நம்ம. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கார்த்தால் எழுந்திருக்கும் போதே அந்த குழந்தைகளை வந்து எழுப்பும் போது எரிச்சல, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் எழுந்துருங்க, ஸ்கூல் பஸ் டைம் ஆயிடும், நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் அ லாட் ஆஃப் அஃபெக்ஷன் அண்ட் லவ் ஆல்தோ வி சீம் டு பி ரூட். ஸோ இந்த குடும்பம் தான் நம்மளை வந்து டெய்லி நடைமுறை வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உதவியாக இருக்கு. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு, இட்ஸ் அ பிக் இன்ஸ்டிடியூஷன். பீப்புள் சா திஸ் ஃபேமிலி ஆஸ் அ வெரி ஹியூஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் லேர்ன் திங்ஸ் ஃப்ரம் தேர். ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறது. The hand that rocks the cradle rules the world அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து அவங்கள ரோல் மாடலாக வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர் மை பேரண்ட்ஸ் பங்க்சுவல், ஆர் தே ட்ரெஸ் டீசென்ட்லி, டூ தே அப்ராப்ரியேட்லி ட்ரெஸ், ஹவு இஸ் தேர் பிஹேவியர், ஆர் தே ஹார்ட் ஒர்க்கிங், ஆர் தே கைண்ட், ஆர் தே கோயிங் டு டொனேட் சம்திங் டியூரிங் தீபாவளி, ஆர் வி ஆர் கோயிங் டு ஈட் ஆல் த ஸ்வீட்ஸ் அவர் செல்ஃப். ஸோ இந்த குழந்தைகள் வந்து பெற்றோரை பார்த்து கற்றுக்கொள்றதுங்கிறது தான் வந்து ஜாஸ்திங்கிறதுனால தான் பிறந்தானவே ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளீனாக டைப் அடிச்சு கொடுத்துருவாங்க, திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பிஹேவ், யூ ஆர் பார்ன் இன் திஸ் பர்டிகுலர் ஃபேமிலின்னு. அப்படி இல்லாததுக்கு காரணமே ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க வழி நடத்தி கொண்டு போகிறதுக்குன்னு. இது வந்து அ லாட் ஆஃப் சேஃப்டி டு தட் சைல்டு. கீழே விழுந்த குழந்தை எப்படி ஓடி போய் அம்மா அப்படின்னு அந்த குழந்தை வந்து அம்மாவுக்கு பின்னாடி நின்றுக்கிறதோ, அந்த அம்மா வில் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற அந்த கண்டிப்பான ஒரு தீர்மானமான நம்பிக்கை இருக்கோ, அது மாதிரி ஒரு ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸ் கிவ் அ லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் கைட். நம்ம நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதே சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் லேட்டர் ஆன் த பேரண்ட்ஸ் கெட் ஃப்ரம் த சில்ட்ரன். ஸோ தொடர்ந்து ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பில் வேறு மனிதர்களும் உள்ள வந்து டாட்டர் இன்லா, சன் இன்லா, வேறு குடும்பங்கள்லேருந்து உள்ள வந்து எல்லாருமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காந்திஜி சொன்னார், கீப் த விண்டோஸ் ஓப்பன், லெட் ஆல் கல்ச்சர்ஸ் கம் இன் சைட்னு. அந்த மாதிரி குடும்பம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல வி சி த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ரோல் பிளேயிங். அம்மாங்கிறவ ஒரு சமயத்தில் ஒய்ஃபா, ஒரு சமயத்தில் குழந்தைகளுக்கு ஒரு தாயா, மதர் இன்லாக்கு ஒரு நல்ல டாட்டர் இன்லாவா, அந்த மாதிரி டிஃபரண்ட் ரோல்ஸ் பிளே பண்றோம். இதே தான் ஆர்கனைசேஷன்ஸ்லயும் ரோல் பிளேயிங்லாம் நம்ம ரொம்ப கான்செப்சுவலைஸ் பண்ணி சொல்றோம். எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு குடும்பம். சோ ஃபேமிலி இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் அஸ், பிகாஸ் ஆஃப் விச் வி ஆல் சர்வைவ். என் குழந்தைக்காக நான் வாழ்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்ல ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணுறாங்க. இல்லாட்டி இப்போ பெரிய காரெல்லாம் இவ்வளோ விற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபேமிலி ரைட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஆட் பார்த்தீங்கன்னாலும் ஒரு தனியாக ஒரு மனுஷன் போகிறதுக்கு அவ்வளோ பெரிய காரே வேண்டாமே. ஸோ குடும்பத்தை மையமாக வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். ஒரு இடத்துல வசிக்கணும்னா கூட நம்ம என்ன நினைப்போம், ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, காய்கறி கடை பக்கத்தில் இருக்கா, கோவில் பக்கத்தில் இருக்கா, அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இந்த காலத்தில், ஸோ எல்லாருக்கும் சௌரியமான ஒரு இடமா இருக்கா, இதை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். அதுக்கேதான் அதே மாதிரி சாமான்கள் வாங்கும்போதும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினருக்கும் அது தேவையான பொருளாக இருக்கிறதா, எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இதை பற்றி திங்க் பண்ணுறோம். பணம் வந்து சேமிக்கும் போதும் சரி, செலவு பண்ணும்போதும் சரி, ஒரு குடும்பத்துடைய நாளைய தேவைகள் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அந்த பிளானிங்கெல்லாம் பண்ணும்போது ஒரு ஃபேமிலிக்காக பிளான் பண்ணுறோம். ஸோ ஃபேமிலி இஸ் த ரூட் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். பீப்புள் விதவுட் ஃபேமிலி லேக் சம்திங். நம்ம வந்து என்னை ஐ ஷுட் பி கில்ட் அப்படிங்கும் போது அது உள் நோக்கத்தோட உள் அர்த்தத்தில் சொல்கிறது, அதாவது கடவுளை அடைய வேண்டும்னு. அதுக்கு வந்து ஒரு ரூட்டாக இருக்கிறது ஃபேமிலி தான். நீங்கள் உபநிஷஸ் இதிலெல்லாம் வேதம் இதிலெல்லாம் பார்த்தா கூட பிரம்மச்சரியத்துக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலி மேனாக இருந்துட்டு தான் சன்னியாசியாக போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் ஃபுல்லி. ஸோ ஃபேமிலி இஸ் சம்திங் விச் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ப்ளஷர். அட்லீஸ்ட் ஐ கேன் சே வித் கான்ஃபிடன்ஸ் தட் லவ், அஃபெக்ஷன், எவ்ரி திங் இஸ் கிண்டில்டு இன் த ஃபேமிலி. நம்ம வெளியில் வரும்போது நம்ம யாராக இருக்கோங்கிறது கூட நமக்கு பின்னாடி இருக்கிற குடும்பத்தை பொறுத்து தான் இருக்குது. குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுன்னா நம்ம வெளியில் வரும்போது அதே எண்ணத்தோடு வருவோம், சரியாகவே செயல்பட முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மூஞ்சியே காமிச்சு கொடுத்துரும். வீட்டில் என்ன ப்ராப்ளமா அப்படின்னு தான் உடனே கேட்பாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கிற அன்னைக்கு வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறது கிடையாது. ஆனால் மூஞ்சி வந்து சேடாக இருந்தால் உடனே கேட்டுருவாங்க, வீட்டில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ மிச்ச நாளெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலி தானே காரணம். அது மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃபேமிலி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் மோட்டிவேஷன். மாஸ்லோஸ் ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்க்கு அடுத்ததாக இருக்கிறது பிலாங்கிங்னஸ். அந்த பிலாங்கிங்னஸ் வந்து வெளியில் மாத்திரம் இல்லை, வீட்லேயும் இருக்கணும். வீட்டில் உள்ள ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ஐ பிலாங் டு திஸ் ஃபேமிலி, இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ பேசிக் நீட், செக்யூரிட்டி அண்ட் பிலாங்கிங்னஸ் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் தி ஃபேமிலி. இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டதுனால தான் அடுத்த ஸ்டெப் ஆஃப் மாஸ்லோஸ் ஹைரார்க்கியில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் எஸ்டீம்னு வெளியில் போயிட்டு நல்லா ஒர்க் பண்ணி பேரும் புகழும் வாங்குறதுக்கு இந்த பேசிக் நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. ஸோ லெட் அஸ் ஆல் லிவ் இன் ஹெல்த்தி, நியூட்ரிஷியஸ் அண்ட் லவ்விங் அண்ட் கைண்ட் ஃபேமிலிஸ். தேங்க்யூ.
0: Back listeners, moving on to a more serious topic, let's discuss about the intricacies of marriage and the role a family counselor plays in smoothing out the turbulence in the sacred bond. We have a telephone interview lined up with a family counselor, Miss Brinda Jayaraman, who will tell us more of the same. Mom, could you please tell me, what are the most usual kinds of conflicts that arise in a family that you have come across?
2: The conflicts may generally arise from four areas in relationship. One could be the emotional area where the expectation of each other is not met. The other could be the sexual area, and I'm generally talking about couples. The other could be in the sexual area where there is no compatibility between them in sexual life. The third one could be in the financial area where one is dominating and controlling the other in finances. The fourth one could be in the social area where with the extended family members, that is the in-laws and their family members, there are issues which they cannot sort out.
0: Mom, so how do you handle it when somebody comes to you with one of these four problems?
2: Very often these four areas are very interconnected. So when there is one problem in one area, it percolates into other areas too. So generally when couples come to me for counseling, I listen to them separately for the first time, and then I get an overall view about how she views, how he views. Actually speaking, you know, the issues may be the same, but the perceptions may be very different. And because of that, there are problems. So, if I'm able to present one's perception to the other and make them understand that this is the nature of this person or this is the personality of this person, they would be able to accept it or demand a change in them. For example, among couples, when someone when one of them is able to demonstratively show the affection, the other may not be able to do that. So this person who is very demonstrative will demand a lot of overt expression of love and affection, which may not be possible for the other person. So until I explain this to them, they won't look at it from this angle at all. We usually say, you know, the love language of each person differs. To one person, love language will be very verbal. To another person, it may be expressed through body language. To a third person, a love language may just mean, you know, respect the other individual, not intruding into their private area. So it's all, you know, about the way they are brought up in the family.
0: How open are people to the idea of approaching a counselor or a lawyer with their problems?
2: Yeah, this is a very valid question. There are two categories, you know. One type of people are already aware about counseling and how they can look for help from counseling. These people come very willingly. The other group of people are just those, you know, who recognize they cannot sort out their problem within themselves. And everyone is talking about counseling, let me try this. That kind of an attitude. Where, of course, you know, they do come with open mind. But after coming to the counselor only, they recognize that counseling is not advising. Counseling is empowering you to deal with your situation effectively.
0: Ma'am, what about children? How are they affected?
2: Having to witness the fights between parents, very emotionally they are drained, these children. They don't find any security in the parent-child relationship. To them, the home doesn't look like a home. In some cases, where the children are mentally very strong, they somehow come up resiliently in their life. Beyond a point, they start thinking, okay, they will be fighting, I have to take care of my life. But in cases where the children are very emotionally vulnerable, non-resilient children, we call them, these children get terribly affected. And in some cases, I have come across, the children take it out on the parents after they grow up.
0: Mom, what about single parenting? It seems to be an upcoming trend today.
2: Definitely. Single parenting is a challenge for the parent. If the parent is able to take a lot of care as to not to make the child miss the other partner, they can bring up the child very well. But then, in the case of single parenting, there is always a fear or insecurity that the other parent might snatch the child away. So the single parent is always insecure in that matter. Not letting the other partner see the child or trying to pollute the mind of the child by all negative picture about the other partner who got separated. All these things they do mainly because they are basically insecure.
0: Nowadays, youngsters give a lot of importance to individual space. What is your take on that?
2: Yeah, I totally agree with that. But, you know, there's a thin line, you know, is drawn about the individual space. If the individual space is going to exclude the partner in everything, then that's not going to be a welcome change. But with partners, they have their own value systems, they have their own belief system, they have their own interests. Unless one partner respects the beliefs and interests of the other partner, and allows the partner to have the belief or to pursue their interest, it's not going to be very happy for both of them. So that way, allowing each other to have their own interests and pursuits will be a very healthy attitude. And that's what I mean. You know, for example, the man may not love to go to the wife's family every weekend. But if the wife wants to go every weekend, he can say, I don't mind if you're going, but as long as you don't force me, it's okay for me. The same way the woman can also say that if they have the freedom to do that, individual space is maintained.
3: Thank you so much, ma'am. On a positive note, ma'am, what is your advice to youngsters about family?
2: Family, I think, is the strongest micro unit we Indians have in our macro society. And it is still because the family is strong in our country, we don't face the magnitude of problems the other Western countries face still. But right now, probably because the young generation of today are suddenly exposed to the Western world because of the technological development, they seem to get confused about their values because their values contradict those of their parents. So I guess if the youngsters are able to decide on their life, not emotionally but intellectually, I think that will help them a lot in the long run.
3: Thank you so much, ma'am. It was a pleasure talking to you.
2: Wish you all good luck.
4: One of the most common reasons for a fight at my place is the remote control. My dad wants it, my mom wants it, my brother wants it. Everybody seems to want it at the same time. And I wondered, does this only happen at my place? Here's what the others have to say.
5: In my house, we are 5 members, and there's always a fight as to who gets to control over the remote. My brother wants to watch all those rock and roll music. My mom wants to watch those boring serials. I would like to watch news, and my sister likes to watch the English movies that comes in the channels. My dad prefers watching those old god songs and all that stuff that keep rolling over on the TV. So there's a constant fight, especially during the evening times when the serials and music shows have a clash. There's a clash in timing. Generally, my brother wins. He wins in the weekends because during the weekends there's no clash between the serials and music shows. So during the weekends he has control over the remote, whereas during the weekdays it's my mom. Minnal.
6: Okay, I stay in a joint family. So basically I fight with almost everybody for the remote. And first it begins with my brother. Okay, at 6 o'clock there is this channel for sports and then something about cars. So he keeps watching. And when I go at 6:30, my dad comes in and he'll want to watch the news. So then I go at 7, my mom will want to come watch a serial. So finally I end up getting the TV only at 10 or 10:30 when there's hardly any good program. So, almost the same scenario.
7: Yeah, this remote fight, as far as the fighting for the remote is concerned, it happens almost every day and it's really irritating because the entire day, my mom is a housewife, so she gets to see the TV almost the entire morning as a business and a share market stuff to watch. And in the evening, once I come back home, she's got her serials from 6 to 9. And by 9 o'clock, my dad wants to watch the news. And so basically, I get to watch TV only from 9:30 to 10. And it gets really irritating because from 9:30 to 10 you hardly have any good programs, and if there are also you have just sports programs and stuff, which is really boring. Yeah, that's about it.
8: About television viewing at home, well, everybody in the household have their own times of watching whatever kind of serials or programs they'd like to watch. Like for instance, my brother comes and he has to watch his his cartoons and all that at odd timings, whatever time it may be, evening, morning, or even night. Well, even if it's sports, even if it's a cricket match which is being telecast again, he wouldn't mind watching it again and again and again. And that actually disturbs my viewing, viewing of programs at my time and all that. And then comes the mother and the grandmother who have to watch their serials from 4 to 6:30. And it is then that I think that, finally I have got myself alone with the remote. And then my father comes to watch his daily news, you know, the coverage that goes on air and all that. So there is a lot of compromise, but we do get to watch, you know, here and there.
9: அட நம்ம பாட்டி வந்திருக்காக, அப்பா வந்திருக்காக, அம்மாவும் வந்திருக்காக, குழந்தைகளும் வந்திருக்காக. அட இதான் இந்த குடும்பமா?

0: வாமா, எப்படி இருக்க?
1: ஹாய் பாட்டி, எப்படி இருக்கேன்?
2: எப்படி இருக்க? குழந்தைகள்லாம் இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டா பாரு.
0: அம்மா, நீ அவளை பார்த்து 5 வருஷம் ஆறுது.
2: நீ நடுவில் 1 வருஷமாவது வந்திருந்தேன், குழந்தைகளை பார்த்துருப்பேன்.
0: அம்மா, நாட் ஃபேர். நான் உனக்கு எவ்வளோ தடவை டிக்கெட் அனுப்புறேன்னு சொன்னேன், நீ தான் வரல.
2: அதான் ஆட்லாம் கூட்டிட்டு வர முடியாதுரா. நீ ஏதோ கிரகப்பிரவேசம் சொன்னேன், அதான் வந்துட்டேன்.
0: அம்மா, இதெல்லாம் விடு. மெட்ராஸ்ல என்ன விசேஷம், அந்த கதையெல்லாம் முதல்ல சொல்லு.
2: பத்தியாடா ராகவ, இவ்வளோ நேரம் ஆச்சு. நான் வந்து என்னோட பார்த்துக்காரு ஒரு தடவையாது எப்படிமா இருக்கேள், நல்லா இருக்கேளான்னு கேட்டானே.
0: அம்மா, வந்த உடனே உன்னோட கோல்டு வார் ஆரம்பிச்சாச்சா? இன்னும் 1 மாசம் இங்கே தான் இருக்க போறேன். நீ ஆச்சு, உன்னோட மாட்டு பொண்ணாச்சு, நான் நடுவில் வரவே இல்லை.
2: வா அஞ்சலி, என்ன இவ்வளோ லேட்டா? யாரு கொண்டு வந்து விட்டாமா? சுரேஷா?
1: இல்ல, என் ஃப்ரெண்ட் பாட்டி.
2: ஓ, அன்னைக்கு யாரோடயோ படம் போனேன்னு சொன்னியே, அந்த பையனா?
1: பாட்டி, வாட் யூ வாண்ட் நவ? நான் தான் அது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல.
2: சரி சரி, நீங்க தான் அதிசயமா சாயங்காலமே வந்திருக்க. போ, பொண்ணு மாதிரி முதல்ல போய் எதையா ட்ரெஸ் மாட்டின்னு வந்து பூஜாரில் வந்து வழக்கேத்து.
1: சாரி பாட்டி, நான் அக்ஷயோட பாட்டி போனோம்.
2: அக்ஷய், அக்ஷயாவா? ஏண்டி, உனக்கு எப்ப பார்த்தாலும் பசங்க பேரையே சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாவது இருக்காளா உனக்கு?
1: ஏன் கிடையாது, நேத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தி வந்திருந்தாளே.
2: நேத்துக்கு வந்தவ பொண்ணா? அடராமா, அவ முடியும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து நான் பையன் தானே நினைச்சேன். நேத்துல பொட்டு கூட இல்லையாமா?
1: பாட்டி, தட்ஸ் ஃபேஷன்.
2: ஓ, இதுதான் உன் தம்பி டெய்லி பத்திரிக்கை வந்து பார்த்துட்டு இருக்கானோ? கூப்பிட்டுருக்க
3: பெருமாள்
2: பேரு கிருஷ்ணா. சரி, அதை விட, அன்னைக்கே உன கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா அது, நம்ம ஊர் பேய் ஓட்டுற மாதிரி தலைமுடியை வளர்த்துட்டு இருக்க, அதுல இருந்து வேற ஏதோ தொங்கிட்டு இருக்க.
3: பாட்டி, இதுதான் ஃபேஷன்.
2: சரியா போச்சு, போ. அக்காவும் தம்பி இதே சொல்லிட்டு இருக்கோம். உங்களை இல்லடா, உங்களை வளர்த்தவாட சொல்லணும். பாடிமா, இதான் குழந்தைய வளர்க்கல லட்சணமா?
4: அம்மா, நான் இப்பதான் டயர்டா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். நேக்கு உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது.
2: இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்தேனே, என்னன்னா சொல்லணும். இதெல்லாம் எனக்கு தேவையா?
0: என்ன அதிசயம், இப்படி வீட்டுல சத்தமே வராம இருக்கு.
2: ஏண்டா, இங்க சண்டைதான் உனக்கு பொழப்பா போச்ச? ஏண்டா எப்ப பார்த்தாலும் காலை பிராணின் இருக்க. அவளும் பாவம், கார்த்தால போயிட்டு ராத்திரி வர பாரு, எனக்கா தேங்காய் பால் பாயசம் வேற பண்ணி கொடுத்துருக்கா.
0: அதான பாத்தேன், சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதே.
2: அவளுக்கே இதுல கவலை இல்ல, உனக்கு எங்கடா வேர்க்கறது? எனக்கு என்னமோ வயசாயிடுது, ஏதோ புலம்பின் இருக்கேன். என் குழந்தை கவலை எனக்கு, அவ குழந்தை கவலை அவளுக்கு. நாங்க ஏதோ அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம், கூடிப்போ நாளைக்கு அவன் புரிஞ்சுதான் நடந்துக்கிறா. நீ என்னடா நடுவில் நாரதர் மாதிரி?
0: நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போறோம்.

0: change in the society. I remember when I was a child, I saw a movie called A Piece of Action, where two robbers were given a novel judgment by the judge to reform about 15 delinquents. You know, it's an excellent movie, which actually taught me a lot of lessons in my career as well as my conduct and character over the years. I still remember that movie so vividly, which I saw about 35 years back. But I don't think you have movies like that.
1: Ma'am, what would your take be on the subject?
2: There are good movies, like Charan's directions, Pandava Bhumi, and there are nice movies, Autograph, right? It talks about a family theme. But what I observed is all my age group only watched that movie, not the youngsters. That's the problem.
1: Thank you so much, Dr. Mani and Ms. Radha.
2: Thank you. This discussion
1: has been very educating. Today, the system seems to work in such a way that I takes more importance over we. Let's hope it turns around and we becomes more important than I. Thank you.
2: Thank you.
3: சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சச்சரவுகள் வாழ்க்கையில சகஜம் தாங்க. இப்ப பார்த்த நிறைய குடும்பங்கள்ல சின்ன பிரச்சனைனால பிரிஞ்சு போறாங்க. இப்ப இவங்க பாருங்களேன், கீதா உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு. என்ன சாப்பாடு கடினமா இருக்க, உப்பே இல்ல, எப்படி சப்பு சாப்பிடுறது?
4: என்ன சொல்லுதா, இப்படி உப்பு சாப்பிட்டு சாப்பிட்டுதான் உங்க உடம்பு ஃபுல்லா பிபி உப்பு ஊர்கா மாத்தி மாத்தி சாப்பிட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. உப்பு கொஞ்சமானு கட் பண்ணுங்க.
3: என்னால நம்ம பத்தி சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது. காத்தால வாக்கிங் போறேன், டாக்டர் சொன்னா சொல்லதான் இருப்பா, அதெல்லாம் நல்லா கண்டுக்க முடியாது. ஒன்லி ஃபார் 65 இயர்ஸ், அதுவும் இந்த மாதிரி.
4: உங்களோட கட்டி என்னால மாள முடியாது. யோ ராமா, உங்களோட ரெண்டு பேரோட இதே ஆயாச்சு. அப்பா அம்மா பிளீஸ், ஏன் இப்படி பண்றேன்? ஒரு நாளாவது இந்த வீட்டுல சண்டை இல்லாம இருக்க முடியாதா?
3: இருக்கு.

0: வாட் மேக்ஸ் எ மேரேஜ் ஸ்டிக் அப்படின்னு நாங்க மிஸ்டர் கண்ணனை கேட்டோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
1: போத் பர்சன் நீ நாட் பி தி சேம், சேம் மென்டல் மேக்கப் இருக்க முடியாது டெஃபினட்டாக. ஆஃப்டர் மேரேஜ் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் வந்து ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ஹெல்ப், தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் ப்ராப்ளம், ஹெல்ப் ஈச் அதர், then only it will sustain. Despite all the odds and other things, they have to remain together always. And whenever some common problem, they should definitely unite. There is no difference of opinion. At least you should not show your difference of opinion outside. So mostly you have to take things lightly and you have to laugh it out. And you don't get into any serious discussion which is going to affect the harmony. Okay, that's the main thing. If you remain like that, okay, and despite your age and other things, I mean, you should not think of the age first of all, though the responsibilities are increasing because of the offsprings. But you should remain the same throughout your life. Then the offsprings will note you and they also behave like that. That makes the marriage tick.
2: இந்த காலத்துல பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேர்ல்ட் வார் வரக்கூடிய சங்கதியே கல்யாணம் தான். ஆனா இந்த குடும்பம் அப்படி இல்ல, சம கூல். மிஸ்டர் நாராயணன் ஃபேமிலி இத எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாமா?
3: குட் மார்னிங் மா, வாட் எ நைஸ் மார்னிங்.
0: மார்னிங் அப்பு, என்ன உன் காஃபி? என்ன இன்னைக்கு இவ்ளோ சியர்ஃபுல்லா இருக்க
3: மா? உன் காஃபி மாதிரி வரவே வராது மா. ஐ லவ் யூ சோ மச்.
0: இந்தி, இது இவ்ளோ வருஷமா என் காஃபி தானே குடிச்சிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன திடீர்னு என் மேல இவ்ளோ பாசம்
3: மா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் ஐ லவ் யூ சோ மச்.
0: நீ ஏதோ சொல்ல வர நன்னா தெரியறது. சரி சொல்லு.
3: மா, நீ அப்பாவை பார்த்தபோது உனக்கு என்ன தோணித்து?
0: உங்க அப்பா ஃபர்ஸ்ட் பாக்கிறது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஆனா அன்னைக்கு அவர் கண்ணை பார்த்து வாங்கினவ தான். 25 வருஷம் ஆறுது. ஐ ஸ்டில் லவ் ஹிம்.
3: மா, நான் உனக்கு சொல்லணும். ஐ ஃபெல் இன் லவ் வித் ராகுல் தி மினிட் ஐ சா ஹிம். அவனை பார்த்த உடனே எனக்கு என்னமோ எனக்கு சொல்ல தெரியலமா, பட் ஐ ரியலி லவ் ஹிம் மா. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு.
0: அப்போ இதுல நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீ உங்க அப்பாவை தான் கேட்கணும். நீ தான் உங்க அப்பாவோட பிரின்சஸ் ஆச்சே, நீயே பேசி பாரு
3: மா. நான் அப்பா கிட்ட பேசும்போது தொண்டை வத்தி போடுதுமா. நீ தான் ஏதாவது பண்ணணுமா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் ப்ளீஸ்.
0: அப்புமா, இதுல நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹம், சரி நான் சொல்லி பாக்குறேன், ஆனா அதுக்கப்புறம் நீ ஆச்சு உங்க அப்பாவா
3: ப்ளீஸ் மா.
4: சாவித்ரே, I'm back home. என்னமா ஒரே கமகமன்னு இருக்க?
0: வாங்கண்ணா, நான் உங்களுக்கு பிடிச்ச வெத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் ரெடியா வச்சிருக்கேன், குடிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம்.
4: பிரமாதம். சொல்லு, நீ என்ன பண்ண?
0: நல்லா படிச்சு அழகான பையனா இருந்தா நம்ம அப்பு கொத்துப்படா.
4: டேய், திடீர்னு சொல்ற?
0: திடீர்னு தான், நீ சொல்லுங்க.
4: யாரு பையன், என்ன விஷயம்?
0: பையன் பேர் ராகுல், அப்புவோட கிளாஸ்மேட். தேர் இன் லவ் நா.
4: என்னது,
0: டென்ஷன் ஆகாதீங்கோ ப்ளீஸ், நான் சொல்றத நன்னா கேளுங்கோ. அப்புக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் அப்பு கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஓகே சொன்னதா நான் ஓகே சொல்லுவேன்னு. ஆனா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. நம்ம அப்பு எவ்வளவு சென்சிட்டிவ்னு உங்களுக்கு தான் தெரியுமே.
4: சரி சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். இந்த பையன் வர சொல்ல அவனோட பேசலாம் முதல்ல.
5: ஹலோ அங்கிள், நான் தான் ராகுல்.
4: ஓ, நீ தான் ராகுல?
5: ஆமா அங்கிள், எப்படி இருக்கே?
4: நான் நல்லா இருக்கேன். என் அப்பு ரொம்ப பிடிக்குமாமே, அவளுக்காக என்ன வேணா பண்ணுவியோ?
5: நான் அவளை காதலிக்கிறேன், அவளுக்காக நான் உயிரும் கொடுப்பேன்.
4: சினிமா டைலாக்லாம் அடிக்க வேண்டாம், என் பொண்ண நான் ராணி மாதிரி வளர்த்துருக்கேன்.
5: ஆமா, இது மட்டும் டயலாக் இல்லையா?
4: என்ன என்ன சொன்ன?
5: ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல,
4: அவளுக்கு நான் ஒரு குறையும் வச்சதில்ல. என் குழந்தைக்கெல்லாம் சமைக்கலாம் தெரியாதுப்பா, அவள் லேட்டாக தான் எழுந்திருப்பா.
5: நான் நம்புறேன் என் நாராயண என்னை கைவிட மாட்டான்.
4: அவள் டெய்லி ஷாப்பிங் போவா.
5: எனக்கு என் நாராயணன் இருக்குவான்.
4: அவளுக்கு சாட்டர்டே ஆச்சுன்னா வெளியில் தான் ஷாப் பண்ணும். டிஸ்கோ கூட போயிட்டு வருவா சாட்டர்டேனா.
5: நாராயணா நாராயணா.
4: ஒரு மாசத்துக்கு மினிமம் ஒரு மூணு தடவையாவது பார்லர் போவா, ஸ்பா கூட போவா.
5: நாராயணன் தான் இருக்கானே.
4: அவளுக்கு லாவெண்டர்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. எத லாவெண்டர்ல பார்த்தாலும் முதல் வேலையா போய் வாங்குவா. ஹனிமனுக்கு அவ பாரிஸ் தான் போனோம்னு சொல்லிட்டா. அதே மாதிரி குழந்தையெல்லாம் பிறந்ததான், ஐயோ என் குழந்தையால பார்த்துக்க முடியாது, அவளே குழந்தை, அவங்க அடுத்தவா குழந்தைய போய் பார்த்துக்க போறா. யாராவது நீ வேலைக்கு தான் வச்சுக்கணும்.
5: அந்த எல்லாம் அந்த நாராயணன் பார்த்துப்பான்.
4: இப்ப சொல்லு, இதுக்கு மேலையும் என் குழந்தை என் பொண்ணு, அப்புறம் நான் நீ காதலிக்கிறியா?
5: எனக்கு நாராயணன் இருக்கான்.
0: என்னண்ணா என்ன ஆச்சு? பையனை பார்த்தேளா? நன்னா இருக்கானா? அந்த அவங்கிட்ட அப்பு பத்தி எல்லாம் சொல்லிட்டேளா?
4: யூ நோ வாட், அவன் நான் தான் பெருமாள்னு நினைச்சிட்டு இருக்கான்.
2: ஒரு குடும்பம் உறுதுணையா இருக்கும் போது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி அந்த குடும்பமே கொடுக்கும். இத பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க இந்த கதையை கேட்போமா? இரண்டாம் உலகப் போரின் போது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏகப்பட்ட பாதிப்புகள். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பம் பற்றிய செய்தி இது. பாட்டி, தாய், தந்தை, மூன்று குழந்தைகள் என்று மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் போர் எனும் பூகம்பம் வெடித்தது. குண்டுவீச்சில் தாயும் தந்தையும் உயிரிழந்தனர். 70 வயது மூதாட்டி தனது பேரக்குழந்தைகளை காப்பாற்றி ஊரை விட்டு, ஏன் நாட்டை விட்டே ஓடி இங்கிலாந்தில் அடைக்கலம் புகுந்தனர். முதுமை வறுமை இரண்டும் போதாதென்று புகுந்த நாட்டிலும் போரினால் ஏகப்பட்ட பாதிப்புகள். தனது பேரக்குழந்தைகளை பாதி கால்வயிறு உணவுடன் வளர்க்கலானார் அந்த மூதாட்டி. நாள்தோறும் இரவில் பேரக்குழந்தைகளுக்கு சோறூட்டும் முன் பிரார்த்தனை செய்வார். குழந்தைகளுக்கு பல கதைகள் சொல்வார். பேரக்குழந்தைகள் கேட்டதற்கிணங்க தனது கதையையே சொல்ல ஆரம்பித்தார் பாட்டி. சில நாட்களில் கதை ஓய்ந்தது. இடையிடையிலேயே குண்டு வீச்சு, குளியல் பதுங்குதல் என்ற கஷ்ட நஷ்டங்களும் தெரிந்தன. கதையை கேட்ட குழந்தைகளில் ஒரு குழந்தை ஒரு நாள் கேட்டது, பாட்டி, உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியை நீங்கள் மிகவும் மகிழ்ந்து நினைத்து போற்றுவீர்கள் என்று தயங்காது சொன்னார் அந்த தள்ளாத வயது பாட்டி. நான் இப்போது உங்களுடன் இருக்கும் இந்த காலகட்டத்தையே நான் மிகவும் மதித்து மகிழ்ந்து போற்றுகின்றேன் என்று. ஆமாம், குடும்ப சவால்களை சந்திக்கும் வல்லமையை தருகிறது இந்த அற்புத கதை அமைப்பு.

ஒரு விஷயத்த ஸ்பீச்சா சொல்றத விட பாட்டா படிச்சு அதை ரீச்சே தந்துதாங்க. இப்ப பார்த்தா நம்ம வில்லு பாட்டுக்காரங்க அழகா ஃபேமிலி வேல்யூஸ் அதாங்க நம்ம நல்லதொரு குடும்பம் கான்செப்ட சொல்ல வராங்க. வாங்க நம்ம போய் அவங்களோட நல்ல கருத்து கேட்கலாம்.

0: அப்படி போடு. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்?
1: எல்லாம் குடும்ப பிரச்சனைய பத்தி தான். வேற என்ன?
0: குடும்ப பிரச்சனையா?
1: ஆமா.
2: அப்படின்னா தனி குடும்ப பிரச்சனையா இல்ல கூட்டு குடும்ப பிரச்சனை பத்தியா?
1: தனி குடும்பம் தான பிரச்சனையே.
0: அப்படின்னா கூட்டு குடும்பத்துல பிரச்சனையே இல்லையா?
1: பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா? பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு, அதே நேரத்துல சந்தோஷங்களும் அதிகமா உண்டு.
0: சரி, அப்ப தனி குடும்பத்துல சந்தோஷமே இல்லையா?
1: கூட்டு குடும்பத்துல பிரச்சனை நினைச்சு ஓடி போனதுனால தானே தனி குடும்ப முறையே உருவாச்சு. இன்றைக்கு நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: என்ன?

0: வந்தாச்சு.
1: சரி, இப்படி வந்ததால என்ன ஆச்சு?
2: குழந்தை பராமரிப்புல பிரச்சனை, குழந்தை வளர்ப்புல பிரச்சனை, குழந்தைக்கு கல்வி பிரச்சனை, குழந்தைக்கு நல்லொழுக்கம் பிரச்சனை, இது மட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு. தம்பதியருக்குள்ள உறவு பிரச்சனை, உரிமை பிரச்சனை, நிதி பிரச்சனை, பணி பிரச்சனை, பந்த பிரச்சனைன்னு வாழ்க்கையே பிரச்சனையா அமைஞ்சிடுச்சு.
3: அதனால என்ன
2: என்னவா தன்

0: இப்படியாக நம்ம சமுதாயம் சீரழிவுக்கு வந்துடுச்சு.
1: கூட்டு குடும்பத்துல இப்படியெல்லாம் இல்லையா?
0: கூட்டு குடும்பம் பெரியவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்பா அம்மா மட்டும் இல்லாம தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, சின்னம்மா, அத்தை, மாமா, அக்கா, தங்கை, அண்ணன், தம்பின்னு உறவு முறைகள் நிறைய இருக்கும்.
1: அப்புறம்
0: ஒருத்தருக்கு சாதாரண ஜுரம்னு படுத்தாலே நாலு பேர் கவனிக்க இருப்பாங்க. வீட்டுல நல்லது கெட்டதுக்குன்னு நாலு பேர் கூடுவாங்க. பெரியவங்க சின்னவங்க என்கிற மதிப்பு நிறையவே இருக்கும். பற்றும் பாசமும் அதிகமாகவே இருக்கும். பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இருக்கும். பிரச்சனைகளை எழுவதற்கு முன்னமே எல்லாரும் கூடி பேசி அந்த பிரச்சனையை அடக்கிடுவாங்க. இங்க சுயநலத்துக்கே இடம் இருக்காது.
1: அப்படின்னா

0: ஒருவன் நடத்த தவறி நடந்தால் என்ன நடக்கும்?
1: என்ன நடக்குமாவா? ஒரு விசாரணை கமிஷனே நடத்தப்படும், காரணம் அறியப்படும், கண்டிக்கப்படுவான், மீண்டும் அப்படி நடந்திடாம இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும், மற்றவர்களின் நோட்டத்திற்கு ஆளாவான், மீண்டும் தவறிடாமல் இருக்க கண்காணிக்கப்படுவான்.
2: தனி கொடுத்தன முறையில இது சாத்தியம் இல்லையா?
1: நிச்சயமாக சாத்தியம் இல்ல. ஏன்னா அங்க இயந்திரத்தனமான வாழ்க்கை, அவர் அவர்களின் மன அழுத்தமே அவர்களுக்கு சுமையாக இருக்கும். பணியிடத்துல பிரச்சனை, பயண நேரத்துல பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பந்த பிரச்சனைன்னு எத்தனையோ பிரச்சனைகள் இப்படியாக இருக்கும் பட்சத்துல பக்கத்து வீட்டுல கொலை ஏன் நடந்தாலும் கண்டு கொள்ளாத மனப்போக்கத்தான் நம்ம பார்க்க முடியும்.
2: அதனால
1: கூட்டு குடும்ப முறையே சமுதாயத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: சரிதான், கூட்டு குடும்பமே கோடி இன்பம், கூட்டுறவே நாட்டு உயர்வுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க.
3: அப்ப சரிதான், நாமளும் பெரியவங்க சொல் கேட்டு நடப்போம், நாமளும் உயர்ந்து நாட்டையும் உயர்த்துவோம்.
4: ஃபேமிலி பத்தி எங்க எல்லா ப்ரோக்ராமே நன்னா இருந்ததுன்னு நான் நம்புறேன்.
2: நல்லாவா? சூப்பரா இருந்தது காயத்ரி.
4: தேங்க்யூ அழகலட்சுமி. ஆனா அழகலட்சுமியோட சேர்த்து நானும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாம் ஹரீஷ், சுபாஷ், அபர்ணா, அக்ஷயா, மஹிந்தா, மினால், பார்வதி, ஏவ்லின், மிஸ்டர் கண்ணன் மற்றும் மிஸ்டர் இமாமுதீன் கோஸ். அபார்ட் ஃப்ரம் தீஸ் பீப்புள், அ ஃபியூ அதர் பீப்புள் நீட் அ ஸ்பெஷல் மென்ஷன். தே ஆர் மிஸ்டர் திருவேங்கடம், மிஸ்டர் சந்திரமோகன் அண்ட் மிஸ் ஆர்த்தி. Thank you listeners for spending your valuable time with us.

0: MOP FM 91.2.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
2: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
3: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்க போறோம். எதை பத்தி பார்த்தோம்னா, அழகான மெமரிஸ் பத்தி தாங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெமரிஸ் இருக்கும். ஸ்கூல்ல ஒரு மெமரிஸ் இருக்கும், காலேஜஸ்ல ஒரு மெமரிஸ் இருக்கும், ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு மெமரிஸ் இருக்கும், கல்யாணத்துல ஒரு மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட கருத்தரங்கத்துல MOPY நவ கல்லூரி மாணவிகள் அவங்களுடைய பள்ளி தருணத்தை, அவங்களுடைய மெமரிஸ நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அதை கேட்கலாம். என்ன சௌமியா, நீங்க எப்படி வருஷம் வருஷம் ஸ்கூல் மாறுவீங்களா, இல்ல பல வருஷம் ஒரே ஸ்கூல்ல படிப்பீங்களா?
1: நான் ஒரே ஸ்கூல்ல தான் பல வருஷமா படிச்சேன். வாங்க, நம்மளோட அரங்கத்துல இருக்கிற அனைத்து மாணவிகள்கிட்டயும் அவங்க எப்படி படிச்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க லீலா.
2: என் பேரு லீலா. நான் என்னோட ஸ்கூல் டேஸ் பத்தி சொல்லணும்னா, என்னோட ஸ்கூல் டேஸ் எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நினைவுகளை கொடுத்துருக்கு. நான் 14 வருஷமா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சேன், வேற வேற ஸ்கூல்னு போகல. ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு என்னோட ஸ்கூல் மட்டும் தான் ஞாபகம் வரும். அதை பத்தி ஒரு சின்ன கவிதை நான் சொல்றேன். துள்ளி திரிந்த காலம் மீண்டும் துளிர்க்காதோ என்று தவியாய் தவிக்கும் நெஞ்சம். சிறைச்சாலை என்று நினைத்தாலும் சின்னஞ்சிறு குறும்புகளுடன் சிறகடித்து சிங்காரமாய் சிலிர்த்து கொண்டோம். வாழ்நாள் முழுவதும் நினைவுகளை நினைத்து பூரிக்க வைக்கும் புன்னகை தேசம். பட்டாம்பூச்சி கால்களால் துள்ளி ஆடிய பருவம் அது. ஆனந்த வாழ்வின் அர்த்தம் அறிந்து கொண்டேன். அழை

0: பள்ளி பருவத்தில்.
1: வணக்கம், என் பேர் பூமிகா. லீலா மாதிரியே நானும் வந்து 14 இயர்ஸ் ஃபுல்லாக ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கூலில் நான் படித்தது என் அண்ணனை சேர வச்சு, முதல்ல அவனை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன சேர்த்தாங்க சிப்ளிங்ஸ் அந்த ரூல்னு வச்சு. என்னோடது ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். நிறைய ரிக்ரெட்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது, நான் ஏன் அந்த டைமில் இதை பண்ணல, ஏன் இதை பண்ணலன்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து ரொம்ப ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது ஒரு பெரிய விஷயம். நான் ஸ்கூலில் இருக்கும்போது எல்லாருக்குமே இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஐயோ இதே டார்ச்சரா இருக்கே, எப்படா ஸ்கூல் டேஸ் முடியும்னு. ஆனால் இப்போ ஐ மிஸ்ஸிங் தோஸ் டேஸ்.
2: வணக்கம் நேர்களே, என் பேர் ராஜலட்சுமி. நான் என்னோட 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். 11th 12th மட்டும் நான் ஸ்கூல் மாறினேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மெமரினா நான் என்னோட 11th and 12th தான் சொல்லுவேன். 11th and 12th என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒரு மெமரபிள் லைஃப் ஜேர்னி தான் எனக்கு காட்டினாங்க. ஸோ யா,
3: ஓகே. கேட்ட வரைக்குமே ரெண்டு பேர் 14 வருஷம் ஒரே ஸ்கூல், பாப்பா சம்மல. அடுத்ததாக பள்ளி பருவம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கில் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும். லைக் இது சொன்னோன்னே, இப்போ பர்த்டேன்னு சொன்னால் கேக் ஞாபகம் வரும், சாக்லேட் வரும் ஞாபகம் வரும். அதே மாதிரி பள்ளி பருவம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது என்ன விஷயம்?
4: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தீக்ஷிதா. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கூலில் இல்லை, ரெண்டு ஸ்கூலில் படித்தேன். அது வந்து நடுவில் மாறி மாறி அப்படிலாம் இருந்தாலும் ரெண்டு ஸ்கூலில் படித்தேன். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. எப்படி வந்து பாஷா வந்து கேட்டாங்க என்கிட்ட பர்த்டேன்னொடனே கேக் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஸ்கூல்னே மேக்ஸ் கிளாஸ் ஞாபகம் வந்தது. மேக்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சார் இருந்தார். மேக்ஸ் கிளாஸ்னாலே அது ஒரு தனி ஃபன் தான். அது வந்து எப்படி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீல் மாதிரி, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் போயிட்டு இருக்கோம், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சார் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, இன்னொரு சைடு ஒரு பையன் வந்து தனியா நின்றுட்டு இருப்பான். என்னடா தனியா நிக்கிறேன்னு கேட்டா சார் வெள்ள நிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். சோ மேக்ஸ் கிளாஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரேஞ்சான வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் என்னோட மெமரபிளான மொமெண்ட்டு. நானும் அங்க நிறைய ஃபன் பண்ணிருக்கேன்.
5: என் பேர் வந்து ஹர்ஷினி. நான் வந்து லைக் 12th வரைக்குமே ஒரே ஸ்கூலில் மட்டும்தான் படித்தேன். எனக்கு வந்து மேக்ஸ் கிளாஸும் ஃபிசிக்ஸ் கிளாஸும் ரொம்ப பிடிச்ச கிளாஸ். எல்லோரும் கேட்பீங்க என்னடா பிடிக்கவே இல்லாத சப்ஜெக்டை வந்து இப்போ பிடிக்குதுன்னு சொல்கிற. எங்களுக்கு வந்து சப்ஜெக்டே பிடிக்காது, அந்த கிளாஸில் இருக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் ரெண்டுமே மேல் ஸ்டாஃப்ஸ் தான். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நாங்கள் கலாய்ச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்களை வந்து எங்கள்கிட்ட ஜாலியாக பேசுறது, எங்கள்கிட்ட வந்து லைக் மேக்ஸ் கூட ஃபன்னாக தான் சொல்லி தருவாங்க, ஃபிசிக்ஸ் கூட ஃபன்னாக தான் சொல்லி தருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு என்னோட 12th மெமரிஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது. அதுவும் எக்ஸ்பெஷலி மேக்ஸ் கிளாஸும் ஃபிசிக்ஸ் கிளாஸும் தான் ஞாபகம் வருது.
3: ஸோ என்னோட பேர் வந்து நிஷா. எனக்கு வந்து ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னு சொன்னாலுமே வந்து லைக் எனக்கு 9th and 10th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்பவே வந்து ஃபேவரட் சொல்லுவேன். பிகாஸ் வந்து என்னோட 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து நாங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10th அவங்களே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து லைக் டீச்சர் மாதிரியே இல்லாமல் ஒரு மாம் மாதிரியே மாறிட்டாங்க. எது எடுத்துகிட்டு வந்தாலும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரது. நாங்கள் வந்து ட்ரீஸ்லாம் இருக்குமா ஸ்கூலில், ஸோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் மாங்காய் அதெல்லாம் பறிப்போம். ஸோ அந்த மாங்காய்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு தருவாங்க, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செம்ம ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் இருக்குது.
0: ஸ்வீட்டான மெமரிஸ் அப்படின்னு கேட்ட உடனே பல பேர் உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸை மட்டும்தான் நீங்கள் மேஜராக சொன்னீங்க. அப்படி உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் யார் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் யார், அவங்க உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு உங்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள்.
6: எனக்கு 9th 10th ஒருத்தங்க சோஷியல் எடுத்தாங்க, அதே மேம் தான் எனக்கு 11th 12th எக்கனாமிக்ஸ் எடுத்தாங்க. அந்த மேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான மேம். ஆனால் எங்கள் எல்லாருக்குமே அந்த மேமை பிடிக்கும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதை வந்து பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு தடவை ஏதோ காமர்ஸ் குரூப்னாலே சேட்டை பண்ணுற குரூப்புன்னு சொல்கிற ஒரு சொசைட்டியில் தான் நாங்கள் ஸ்கூல் படித்தோம். எங்கள் குரூப்பை எப்போ பார்த்தாலும் மட்டை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை மொத்த பிரின்சிபல் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒன்றத்துக்கும் ஆக மாட்டீங்கன்னு எங்கள் கிளாஸ் மேமை சொல்ல எங்கள் மேம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எங்கள்கிட்ட வந்து அப்படி கத்துறாங்க. மற்ற கிளாஸ் பசங்களாம் வந்து கேட்குறாங்க என்ன பண்ணீங்க இவ்வளோ சத்தம் வருது உங்கள் கிளாஸில் இருந்துன்னு. எங்கள் மேம் பேசவே இல்லை எங்கள் கிட்ட அந்த எக்ஸாம் வர்ற வரைக்கும். ஸோ எங்கள் கிளாஸில் 4 மார்க் 2 மார்க் எடுக்கிறவங்க வரைக்கும் அந்த மேம் பேசணுங்கிறது அந்த வந்த எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் பண்ணாங்க. காமர்ஸ் குரூப்ல ஒரு ஃபெயிலியர் கூட இல்ல. இது ரொம்பவே எல்லா ஸ்கூலே எங்க கிளாஸை திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மேம் தான் காரணம்.
1: எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட இங்கிலீஷ் மேம், அவங்க வந்து எனக்கு இது வரைக்கும் எடுத்தது இல்ல. ஆனா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட ஜேர்னியில் அவங்க இருந்திருக்காங்க. நான் வந்து பரதநாட்டியம் டான்ஸு. ஸோ எனக்கு அகாடமிக்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணி இந்த டான்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணி ஷி வாஸ் த ஒன்லி பர்சன் ஹூ டோல் மீ தட் எஜுகேஷன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீ வந்து எந்த டிகிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டான்ஸில் வந்து ஏதாவது எனக்கு நீ பண்ணி காமிக்கணும். அண்ட் நான் வந்து அந்த ஒரு சேட்டையாக இருக்கிற கேர்ள், லெவன்த் டுவெல்த் ஃபுல்லாக எந்த மேம் பேச்சும் சுத்தமாக கேட்க மாட்டேன், எப்போதுமே பிரின்ஸிபல் வாசலில் போய் நிற்கிறாள். எனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு மேம் என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் பேசிடுவேன், அவங்கள எதிர்த்து பேசிடுவேன். அதனால நிறைய பேட் நேம்ஸ் வந்திருக்கு. என்னோட இங்கிலீஷ் மேம் மட்டும்தான் ஷி வாஸ் லைக், நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இரு, இது வந்து உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. ஸோ வந்து நீ என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியும், உனக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து இப்போ வரைக்கும் என்ன டவுட்டா இருந்தாலும் லைஃப் டவுட்ஸா இருந்தாலும் நான் அவங்ககிட்ட ஒரு செகண்ட் ஆகாது கால் பண்ணி கேட்டால் அவங்க திருப்பி எனக்கு வந்து ஷி கிவ்ஸ் மீ அட்வைஸ். ஸோ வந்து அந்த இங்கிலீஷ் மேம் வந்து லைக் ஃபார் எவர் கிஃப்ட் ஐ காட் ஃப்ரம் காட்னே நான் சொல்லுவேன்.
7: என் பேர் யஷ்மினி. ஸோ என்னோட ஸ்வீட் மெமரி, எனக்கு என்ன ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொன்னால் எனக்கு ஒரு டீச்சர் ஞாபகம் வருது என்னன்னா என்னோட காமர்ஸ் டீச்சர் அண்ட் எக்கனாமிக்ஸ் டீச்சர். நான் எனக்கும் லீலா மாதிரி தான் ஒரு காமர்ஸ்னாலே ஒரு பெரிய ஒரு பேர் அப்படின்ற அந்த காமர்ஸில் அப்படி என்னதான் தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு காண்ட் அந்த காமர்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட் பேர்லேயே. நாங்கள் எங்கள் நான் என்னையும் சேர்த்து ஒரு அஞ்சு பேர் பின்னாடி லாஸ்ட் பெஞ்சஸ் இருப்போம், அதுவும் ஒரு பெஞ்சு தள்ளி தான் நாங்கள் பின்னாடி உட்காந்துப்போம். அதான் நாங்கள் என்ன சேட்டப் பண்ணாலும் பின்னாடி சுத்தமாக தெரியாது, டீச்சர்ஸ்க்கும் சுத்தமாக தெரியாது. அதனால அந்த எங்களோட எக்கனாமிக்ஸ் டீச்சர் என்ன எங்களை பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் செய்கிறோம்னு. பின்னாடி உட்காந்து நல்லா தூங்கி சொக்கி வழிவோம், ஒரு ஒரு வாட்டி திட்டி போய் அவங்க கிளாஸ் மட்டுமே நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் நாங்கள் வந்து அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் ஆச்சு ஒரு நாளைக்கு மூஞ்சி கழுவாம வந்ததே இல்லை, அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் கிளாஸில்.
2: ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்னா நான் மூணு டீச்சர் சொல்லுவேன் என்னோட லெவன்த் டுவெல்த்தில். ஃபஸ்ட்டு லீகல் ஸ்டடீஸ் எடுத்தாங்க எனக்கு லா பேப்பர். அவங்க எப்படின்னா இன்னும் கூட இன்னைக்கு கூட அவங்க வீட்டுக்கெலாம் வர சொல்லுவாங்க, டெய்லி ஒரு நியூஸ் அனுப்புவாங்க. ஸோ எங்களை ரொம்ப என்டர்டெயின்டாகவே வச்சுப்பாங்க. அடுத்து சொன்னோன்னா எங்கள் எக்கனாமிக்ஸ் டீச்சர், நாங்கள் அவங்கள ரொம்ப கலாய்ப்போம் ரொம்ப திட்டுவோம், ஆனால் இன்னைக்கு கூட நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்ஸ் ஆக்சுவலி.
4: நீங்க எல்லாரும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப எங்க டீச்சர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல, நாலு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அதாவது வந்து சயின்ஸ் எடுத்தாங்க, சோசியல் எடுத்தாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தாங்க, வந்து முடிஞ்சா அவங்க ஹிந்தி கூட எடுத்திருப்பாங்க தெரிஞ்சா, அந்த அளவுக்கு அவங்க வந்து இது மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ரைட்டர் அண்ட் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு மல்டி ஃபேஸ்டட் பர்சனாலிட்டி அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மதர் மாதிரியே எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஒரு 4-5 இயர்ஸ்க்கு. அவங்க வந்து எப்படி சொல்றது, இப்போ கூட என் பர்த்டே இல்லை ஏதாச்சும்னா நான் அவங்க கிட்ட பிளெசன்ஸ் வாங்காமே போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சர், அவங்க வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு டீச்சர் அப்படி சொன்னீங்கன்னா க்ளோஸ் டு மை ஹார்ட், அது வந்து அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அமைவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு அமைஞ்சதுன்றது ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு அதை சொல்றது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு.
0: டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் மாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸில் அது கண் கூட தெரியுது. ஸோ ஸ்கூல் டேஸ் ஆர் இன்கம்ப்ளீட் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கூல் லைஃப் கண்டிப்பாக இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க, பேக் பென்ச்சில் பயங்கரமாக அரட்டை அடிச்சிருப்பீங்க, அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சிஆர்எஸ் லிசனர்ஸ்க்கு.
8: வணக்கம், என் பேர் தாரிணி. நான் படிக்கும்போது ரொம்ப அரட்டை அடித்தேன் அப்படின்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து ஒரு லெவன்த்து டுவெல்த்தில் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எல்லா பேரண்ட்ஸுமே சொல்கிற மாதிரி லெவன்த் டுவெல்த் மட்டும் எப்படியா கஷ்டப்பட்டுரு, அதுக்கப்புறம் நீ காலேஜ் போய் காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதை நம்பி நான் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப கடத்திட்டேன். ஆனால் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டுவெல்த், அதாவது டுவெல்த்து முடிய போகுதுன்னு தெரிஞ்சவொடனே எங்கள் ஹோல் கிளாஸுமே, கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது ஈவன் ஸ்கூலுமே வந்து ஹோல் டுவெல்த்துமே வந்து ரொம்ப ஒன்றா சேர்ந்துட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே நினச்சிருந்தோம், ஆஹா நம்ம வந்து படிக்கணும்னு ஓடாமல் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சிருக்கலாமோ, இன்னும் டுவெல்த்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிருக்கலாமோ, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக எங்களுக்கு இந்த கொரோனாவும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம், ஐயோ எக்ஸாம் டைமில் கூட நம்மளால ஒன்றாவே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த டுவெல்த்தோட லாஸ்ட் பீரியடில் ரொம்பவே ஜாலியாக வந்து படிக்கிறோம் படிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கூல் லைஃப் இப்போ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் லைஃப் ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி புரிஞ்சுது. ஐயோ நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஆனால் அது தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டுவெல்த்து எண்டில் அதாவது முடிய போகுது அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஆக்சுவலி புரிஞ்சுது.
9: வணக்கம், என் பேர் சஞ்சனா. எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்கூல் லைஃப்னு கேட்க போவேன், எனக்கு ஃபஸ்ட்டே என் மைண்டில் தோணது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போயுமே ஸ்கூல் லைஃப்னு யாராவது யோசிச்சா கூட கண்டிப்பா அந்த ஒரு ஃப்ரெண்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஞாபகம் வந்துட்டே இருக்கும் மைண்ட்ல. ஏதாவது திடீர்னு பண்ணப்போ கூட ஸ்கூல்ல நம்ம இது பண்ணிருக்கலாமேன்னு தோணும். எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல நான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருந்தேன், பட் தே வே வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இப்போ கூட பிகாஸ் ஐ ஹேட் லைக் ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால தான் ஐ கீப் இன் டச் வித் தெம், காண்டாக்ட் தெம். இப்போ கூட ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் போய் போவேன். அவங்க ஒரு எவ்வளோ பெரிய பார்ட் பண்ணியிருந்தாங்களோ என் லைஃப்ல, ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட். இப்போ வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து நான் காம்படிஷன்ஸ் நான் நிறைய அட்டெண்ட் பண்ணுவேன், பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ஸ்லாம் போயிருக்கேன், ஸ்டேட் ஸ்பான்சர்டா இருந்திருக்கேன். பட் எவ்ரி டைம் நான் ஏதாவது நோட்ஸ் மிஸ் பண்ணாலோ ஏதாவது மிஸ் பண்ணாலோ கரெக்டா அவங்க கிட்டே இருந்து ஒரு கால் வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்க மாட்டாங்க, அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்க அவங்களோட பண்ணது, கேன்டீனுக்கு போனது, பிளே கிரவுண்ட்ல லஞ்சுக்கு அப்புறமா நடந்து போறது, குட்டி குட்டி விஷயமானது வந்து இப்போ வந்து ஐ எம் திங்கிங் எவ்வளோ ரொம்ப ப்ரெஷியஸான மெமரிஸா இருக்குன்ட்டு.
5: ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட டுவெல்த் செட்டே ரொம்ப பிடிக்கும், அதாவது கிளாஸே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது சில டைம்ஸ் வந்து நான் வந்து கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த டைம்ல வந்து கொஞ்சம் மைண்டு சரி இருக்காது, ரொம்ப சோகமாக போவேன். எப்போ நான் கிளாஸ்க்குள்ளே எடுத்து வைக்கிறேனோ, காலடி எடுத்து வைக்கிறேனோ, அப்படியே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும், நான் அப்படியே வேற மாதிரி மாறிடுவேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அது எல்லாத்தையும் மாத்துனாங்க அந்த இடத்துல. இப்பயுமே எல்லாருமே க்ளோஸ் மை ஹார்ட்ல தான் இருக்காங்க, ரொம்ப எல்லாருமே க்ளோஸு, எனக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. சோ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது என் லைஃப்ல ஒரு பெரிய பார்ட்டாவும் இருந்திருக்காங்க.
6: எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கீங்க, ஆனா லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்கும்னு ஸ்கூல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் இருப்பேன். அதுக்காக நான் படிக்கிறதுனால என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சாங்கன்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேங்கிறனால என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்தே கிளாஸ் நடத்தும் போது தூங்கிடுவேன் நானும் என் ஃப்ரெண்டும். ஒரு தடவை எங்க கிளாஸ் மேம் வந்து எங்க மூஞ்சில தண்ணி அடிச்சு எழுப்புற அளவுக்கு நான் ஒரு தடவை தூங்கிட்டேன். ஒரு தடவை எங்களுக்கு நைட் ஸ்டடிலாம் வைப்பாங்க, 7:30 வர ஸ்கூல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா ஈவினிங் ஸ்டடிலலாம் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும் போது எங்க மேம் சொல்லுவாங்க, நீ தயவு செஞ்சு கண்ணை திறந்துகிட்டே தூங்கலீலா, நீ கண்ணை மூடி தூங்கினா என்னால கிளாஸ் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு தடவை நான் ரொம்ப தூங்கி விளைஞ்சதை பார்த்து என்னையும் என் ஃப்ரெண்டையும் பெஞ்ச் மேலாம் ஏறி நிப்பாட்டி விட்டுட்டாங்க. ஒரு 12th பொண்ணு பெஞ்ச் மேல ஏன் ஏறி நிக்கிறான்னு ஸ்பீக்கர்ல சொல்லி சின்ன பசங்கலாம் வந்து என்கிட்ட, ஏன்கா நீங்க பெஞ்ச் மேல ஏறி நினைக்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து அவ்வளவு 12th class வரைக்கும் நான் ரொம்பவே ஒரு பேட் நேம் வாங்கி வாங்கி கடைசியில ஸ்கூலை விட்டு வெளியே வந்தேன்.
4: ஆக்சுவலா லீலா சொல்றது எனக்கும் ரொம்ப ரிலேட் பண்ண முடியும், ஏன்னா நான் வந்து நான் பேசுறது கம்மியா இருந்தாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். சோ வந்து நான் ஒரு 3வது பெஞ்ச்ல இருந்தாலே வந்து பக்கத்து கிளாஸ் வரைக்கும் சவுண்ட் கேட்கும். சோ எல்லாரும் என்ன நினைச்சுறாங்கன்னா நான் பேசும்போதெல்லாம் ஐயோ அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மேம் எங்க எக்கனாமிக்ஸ் மேம் என்ன பண்ணாங்கன்னா செவத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க, ஏன்னா நான் செவருக்கிட்ட பேசுறவன்ல அப்படின்னு சொல்லிட்டு செவருக்கிட்ட பேச அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி என் கூட படிக்கிற பொண்ணு வந்து ரொம்ப ஒபீடியண்டான பொண்ணு, நல்ல பொண்ணு, அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அவள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட். என்ன பண்ணிட்டாங்க, அவளையும் இன்னும் தள்ளி தள்ளி உட்கார வச்சுட்டாங்க, ஏன்னா நான் அவளுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நான் கேட்கறதா, டீச்சர்ஸ் வந்து எப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எடுக்கிறான்னு சொன்னால் அப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஓகே இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி என் ஸ்கூல் மெமரிஸ் சொல்ல போனால் ஹர்ஷினி சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இன்னும் கூட டச்சில் இருக்கும். லைக் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னும் வரைக்கும் வந்து கூட வந்து என் பர்த்டே அப்போ சரி எல்லாத்துக்குமே ஒன்றாவே இருப்போம். நாங்கள் எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக கூட உடனே ஏதாவது வேலை செய்யணும் வருவாங்க, அந்த மாதிரி க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நான் சொல்வேன்.
10: வரேவா இன்னமா அரட்டை வச்சிருக்கீங்க, பயங்கரம் தான். சரி, அடுத்ததாக பார்க்கும்போது லைக் இந்த ஸ்கூல் பியூப்பிள் லீடர் இல்ல கிளாஸ் லீடர் அப்படி ஆயிட்டா கொஞ்சம் ஃப்ரீடம் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நம்ம ஃபீல் பண்ணும். ஸோ இங்க யாராவது இந்த கருத்தரங்களை யாராவது வந்து கேப்டனா இருந்து லைக் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல் லைஃப்ல?
11: ஆக்சுவலி எனக்கு என்னன்னா எவ்ரி இயர் வந்து நான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது லீடர் ஆயிடுவேன். ஸோ ஃபெமிலியரான ஃபேஸ் என்னோட கிளாஸ்லன்னு பார்த்தா என்னோடதாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு மேம் உள்ளே வராங்கன்னா அப்படி யாராவது ஒருத்தரோட மூஞ்ச தேன்னாங்கன்னா என் மூஞ்சு தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபேமஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆனால் டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேர்ளாக தான் இருந்தேன். ஸோ என்ன ஆச்சுன்னா எவ்ரி இயர் நான் வந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே, ஏன்னா வர மேமுக்கு எந்த பசங்களை பற்றி எதுவுமே தெரியாது, பட் ஆனால் என்னைய மட்டும் தெரியும், என்னை லீடராக போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஆப்வியஸாக என் கூட இருக்கவங்களுக்குலாம் நான் ஏதோ வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரியும் நான் ஏதாவது பண்ணா வந்து போய் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஸோ யாருமே வந்து என்கிட்ட வந்து வந்து வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் டீச்சர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்து நான் அப்போ ஏதாவது நான் ஏதாவது தப்பாக சொன்னால் போய் போய் டீச்சர் கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ நான் வந்து எவ்வளோதான் நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக சரி ஓகே எத்தனையோ டீச்சர்ஸ் கிட்ட நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஐயோ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நான் ஒரு நல்ல பேர் வாங்கினாலும் எனக்கு வந்து க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லைஃப்பில் இல்லவே இல்லை. இந்த ஸ்கூல் லைஃப் முடிச்ச பிறகு தான் நிறைய பேருக்கு என்னோட இன்னொரு சைடே, அதாவது இல்லை அவர் ரொம்ப சீரியஸ் கிடையாது இந்த மாதிரி ஜாலியான ஒரு டைப் ஆஃப் தாரணியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சம்டைம்ஸ் எடுக்கும் போது நம்மளோட ஒரிஜினல் சைடு தெரியாமல் போயிடுது ஸ்கூலில் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
1: என்னை பொறுத்த வரைக்கும் நான் மொத்தம் 3 லீடராக இருந்திருக்கேன். கிளாஸ் லீடர் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தேன். அப்புறம் கல்ச்சுரல் லீடர் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்தேன். அண்ட் தென் NCC லீடராக இருந்தேன். கிளாஸ் லீடர் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்த பூமிக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழம், பழத்துக்கும் பழமாக இருப்பேன். மேம் சொல்லதை அவ்வளோ கேட்பேன், படிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி நானே கிளாஸ் லீடருக்கு நான் இருக்க மேம் அப்படின்னா நான் சொல்லுவேன். பட் ஐ திங்க் என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணது 11th and 12th அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் தட் ஐ காட் இன் 11th and 12th. அதுலேருந்து கிளாஸ் லீடர் வேணான்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. NCC லீடர் இருக்கும்போது ஐ திங்க் நான் வந்து எதையும் நான் ரிக்ரெட் பண்ணல. ஏன் நான் இதை மிஸ் பண்ணேன்னு நான் வந்து ரிக்ரெட்டே பண்ணல. மார்னிங் NCC ப்ராக்டிஸ் இருந்தாலும் அது அந்த டைமில் ஒரு வேறு மாதிரி பூமிக்காவாக இருப்பேன், கிளாஸ் டைம்ஸில் இருக்கும்போது வேறு மாதிரி பூமிக்காவாக இருப்பேன். ஆனால் வந்து இப்போ தாரணி சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள்னு வந்தால் வி மிஸ் அவுட் ஆன் ஃபியூ திங்ஸ்ன்னுவா, எனக்கு அதோட ஆப்போசிட் தான் நடந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் கல்ச்சுரல் இவெண்ட்ஸ் எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் 11th ஸ்டாண்டர்டில் எங்கள் பேட்ச் தான் வந்து பிரின்ஸிபல் ரூம் வரைக்கும் போய் வி ஆக்சுவலி லெட்டர்னா கொடுத்து இந்த மாதிரி கல்ச்சுரல் இவெண்ட் வச்சே ஆகணும்னு சொல்லி என்னோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் லீடர் நான் தான். அப்போ வந்து இன்னுமே ஃபன்னாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி நிறைய மெமரிஸ் தான் எனக்கு அதில் கிரியேட் ஆச்சு. என்னை பற்றி நான் நிறையா தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ரிக்ரெட் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இருந்ததில்லை.
12: நான் வந்து ஓவர் த இயர்ஸ் நான் நிறைய வாட்டி நான் லீடராக இருந்திருக்கேன். 5th ஸ்டாண்டர்டில் இருந்த சஞ்சனா லீடர் வேற, 12th இருந்த சஞ்சனா லீடர் வேற. 5th வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அப்படியே யாராவது சத்தம் போட்டால் அப்போ ஒரு பிளாக் போர்டில் போய் அவங்க பேர் எழுதிடுவேன், பேட் நேம்ஸ் 1, 2, 3, 4, 5. ஸோ நான் 12th வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஆப்போசிட்டாக மாறிட்டேன். என்ன நடந்தது, நான் வந்து 12th வந்ததுக்கு அப்புறமா ஐ நியூ எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, தே நோ தேர் லிமிட்ஸ். இப்போ கிளாஸை போய் மைண்ட் பண்ணணும்னா பண்ண மாட்டேன். ஏதாவது டீச்சர் வந்து கத்திட்டு போவேன், என்ன கிளாஸ் இவ்வளோ சத்தம் போடுறது, லீடர் என்ன வேலை பார்க்குறீங்க, அவங்க முன்னாடியே தான் நான் சும்மா உட்காந்துருப்பேன் சாரி மேம்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்புவேன். பிகாஸ் 12th வந்தப்போ அதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்கூல் இயராக இருக்கும். கண்டிப்பாக பேசணும்னு ஆசைப்படுவோம், கண்டிப்பாக சத்தம் போடணும்னு ஆசைப்படுவோம். பட் எவ்ரி ஒன் நியூ தேர் லிமிட்ஸ். ஸோ எனக்கு அப்படின்னு எனக்கு வேலை இருந்ததே இல்லை.
13: ஸ்கூல் லைஃப்ல தான் நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாமே வெளிப்படும். அப்படி உங்க டேலண்ட்ஸ் ஏதாவது வெளிப்பட்டிருந்தா அதை எங்களோட CRS லிசனர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
14: என்னன்னா LKG படிக்கும் போது திடீர்னு என்னைய வந்து ஸ்டேஜில் ஏற்றி விட்டு நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரில, என்னோட கிளாஸ் டீச்சர் சும்மா ஏற்றி விட்டு நீ பேசுமான்னாங்க. நானும் என்னவோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மைக்கை வாங்கிட்டு LKG பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் மேம் இந்த பொண்ணு என்ன எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கு அப்படின்ட்டு பார்க்காம இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு தான் டேலண்ட் இருக்கு, ஸோ நம்ம அதை வளர்த்துடுவோம். என்னோட 2nd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் வந்து ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல். அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்திலயும் என்னை டேக் கேர் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் நான் அவங்களுக்கு பெட்டு மாதிரி. இத்தனைக்கும் நான் வந்து கிளாஸ்ல படிக்க மாட்டேன், அவங்க சொல் பேச்சை கேட்க மாட்டேன், ஆனாலும் என்னோட பேசுற டேலண்ட்டை எப்படியாச்சும் வளர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல சேர்த்து விட்டாங்க. நேருலாம் வேஷம் போட்டு போனேன். சரி நம்ம கேர் பிரைஸ் தரப்போறோம் அப்படின்ட்டு பார்த்தா 2nd பிரைஸ் கிடைச்சிச்சு. அதுல ஒரு மோட்டிவேட் ஆகி சார் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு 3rd ஸ்டாண்டர்ட்லயும் அப்படியே ஃபேன்சி ட்ரெஸ் போயிட்டே இருந்தேன். ஒரு 5th 6th வர ஃபேன்சி ட்ரெஸ் போனேன். அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. 7th 8th பெருசா நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே 2nd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் திரும்ப வந்து நீ ஏன் சும்மாவே இருக்க, உனக்கு தான் பேச நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூலோட மைக் ரூம் இன்சார்ஜா என்னைய மேம் கிட்ட கோஆர்டினேட்டர் மேம் கிட்ட சொல்லி என்னைய அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீச் காம்படிஷன் அது இதுன்னு அனுப்பிச்சு எனக்கு ட்ரைனிங் தனியா எனக்கு ஸ்பீச் கொடுத்து அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிராஸ் பண்ணி ஸ்டேட் லெவல் நான் போய் ஸ்டேட்ல ஜெயிக்கல, பட் நான் ஸ்டேட் வரைக்கும் வந்த ஸ்பீச்ல அதுக்கு என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் தான் ரொம்பவே காரணம். எனக்கு பேசுறத வந்து எல்லாரும் குறையா சொன்னப்போ அவங்க உன்னால பேச முடியும், நீ அதை வந்து மாத்தி காமி அப்படின்னு சொல்லி என்னை இந்த லெவலுக்கு கூட்டு வந்தது வந்து என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர்.
2: ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் வரைஞ்சு வைப்பேன். ஸோ எங்க மேம் அதை பார்த்துட்டு, நீ ஏன் பேப்பர்ல வரையக்கூடாது, நீ ஏன் இப்படி நோட் புக்ல எல்லாம் வரையறன்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்தா எனக்கு தெரிஞ்சது எனக்குள்ள இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வரைய ஆரம்பிச்சேன்.
10: வாவ், ஸ்கூல் நம்மளுக்கு எவ்வளோ அழகான டேலண்ட்ஸ்லாம் வளர்த்து கொடுத்துருக்குல. உண்மையிலே பருவம், ஸ்கூல் பருவம்னா பருவம் தான்ப்பா. ஸோ இப்போ ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே குட் மெமரிஸ்லாம் நம்மளுக்கு நிறையாவே ஞாபகம் வரும். அதே போல் ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே பேட் மெமரிஸும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இந்த மெமரிஸ் நம்மளுக்கு நடந்திருக்கவே வேண்டாம்ல அப்படின்னு சில மெமரிஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த கசப்பான மெமரிஸையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணால்

0: நல்லா இருக்கும்.
1: ஸோ ஃபஸ்ட்டு நான் போகிறேன். பட் கசப்பான மெமரிஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டேலண்ட் வந்து நிறைய வந்து ஸ்கூல்ஸில் வந்து வெளில கொண்டு வராங்க அப்படிங்க பேச ஒரு பாயிண்ட் வைக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு. என் ஸ்கூலில் பர்சனலாக நான் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, டான்ஸ் அப்படின்னா ஒரு நிச்சயமாக ஒரு 15 பேர் நல்லா ஆடுவாங்க தான். பட் அதில் வந்து ஒரு 5 பேருக்கு தான் ரெகுலராக வந்து அந்த சான்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 5 பேரை வந்து பிடிச்சிருச்சு, அவங்க நல்லா ஆடுறாங்கன்னு தோணுடுச்சுன்னா மீதி இருக்க அந்த 10 பேரை விட்டுறாங்க. ஸோ அந்த 10 பேருக்கு இருக்க டேலண்ட் வந்து விட்டு போயிடுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதை ஏன்னா வந்து நானும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். பட் ஒரு எந்த ஒரு காம்படிஷனுக்கு போகிறதானோ அந்த ஒரு ப்ரிஃபரபிள் ஒரு அந்த 5 பேரை மட்டும்தான் அனுப்புவாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நானே வந்து டான்ஸை விட்டுட்டேன். என்னை வந்து யாருமே என்கரேஜ் பண்ணி இல்லை. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்கூலாக இருக்கும் போது, ஸ்கூலில் வந்து அதை என்கரேஜ் பண்ணாத போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது டேலண்ட்டை எந்த அளவுக்கு அவங்க பூஸ்டப் பண்ணுறாங்களோ, சில பேர் ஒரு டேலண்ட்ஸ் மறையிறதும் நான் சொல்லுவேன். அது நிறைய பேருக்கு வெளில வந்தால் தான் தெரியுது. நிறைய பேர் வெளில இன்னும் சில பேருக்கு சில ஸ்கூல்ஸில் சில பசங்க டான்ஸ் கிளாஸ் போகிறதே தெரியாது. அவங்களா போய் நான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன்னு தான் தெரியும். அத்தனை வருஷமாக அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க டான்ஸ் கற்றுக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு டேலண்ட் வெளில வருதோ அதே அளவுக்கு உள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து.
2: தாரணி சொன்ன மாதிரியே தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் டான்ஸர்னு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரிய வந்தது 9th 10th தான் தெரிய வந்துச்சு. ஆனால் நான் டான்ஸ் கிளாஸ் வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுட்டுக்கேன். அப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து எனக்கு 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் சொல்ல இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் சொல்லி இருக்கும் போது நான் என் பேர் கொடுத்தேன். அவங்க என் பேரை கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து ஆஸ் தாரணி சைடு அந்த ஒரு ஸ்பெசிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்துன்னு போகும்போது நான் எல்லா டீச்சர்ஸ் முன்னாடியும் போய் அது எனக்கு என்ன வயசு அந்த வயசு கோளாராக தான் மோஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் போய் கத்திட்டு வந்தேன் அந்த டீச்சரை, மேம் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படி தானே மேம் கொடுக்கணும், ஏன் மேம் நீங்கள் எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலன்னு. பட் ஆனால் அது நான் ஏன் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஸ்கூல் டான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததே அந்த மேம் தான் அகேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பூமிகா நீ போய் ஆடுன்னு சொல்லும்போது அவங்க ஃபேஸ் என்னால் ஐ டு ஐ என்னால் வந்து காண்டாக்ட் வைக்கவே முடியல. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இட் டுக் மீ 2 இயர்ஸ் லிட்டரலா. ஸோ வந்து அந்த விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அந்த மேம் வந்து நான் எங்கே ப்ரோக்ராம் ஆடினாலும் வந்து பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க. ஆனால் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் அவங்கள அவ்வளோ அப்படி கத்தி பேசியிருக்க கூடாது. அது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரிக்ரெட் அது இருக்கு.
3: இப்போ பேட் மெமரின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு ஒரு வரி இருக்கு என் ஸ்கூல் மேலே. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு வருந்தா, எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு தான். ஆனால் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் டே வரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி மட்டும்தான் எங்கள் கிரவுண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறதே பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிடி கிளாஸ் இருக்கும்போது மட்டும்தான் கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே தவிர வேறு எந்த டைம்லும் எங்களுக்கு கிரவுண்ட்லேயே விட மாட்டாங்க, விளையாடவும் விட மாட்டாங்க. இது எனக்கு வந்து எப்பவுமே எங்க ஸ்கூல் மேல ஒரு வரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எஜுகேஷன்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, அவ்வளோ சொல்லி தருவாங்க, அவ்வளோ பூஸ்டப் பண்ணுவாங்களே தவிர அது வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல சுத்தமா காமிச்சதே இல்லை. நான் எனக்கு ஸ்கூல்ல நான் படிக்கும்போது நான் கொக்கோ நல்லா விளையாடுவேன், ஆனா எங்க ஸ்கூல்ல அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்ததே இல்லாதனால எனக்கு அது வந்து என்னை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு என்னாலுக்கு சான்ஸே கிடைச்சது இல்லை சுத்தமா. ஸோ எங்க ஸ்கூல் மேல எனக்கு அந்த ஒரு வரி தான் இருக்கே தவிர மற்றபடி such a hell of experience ana solva.
4: ஸோ எனக்கு லைக் நான் ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம்னா, 6th to 10th வரைக்கும் அந்த ஸ்கூலில் நான் மாறாமல் படித்தது தான் நான் ரிக்ரெட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு ஹாப்பி மெமரி அங்கே கிடையாது. நான் 10th 11th 12th மாறினதுக்கு நான் அப்பயே மாறிருக்கணுன்றது தான் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன்.
0: இப்போ யஸ்வினி சொன்னாங்கல்ல அதே மாதிரி தான். ஆக்சுவலாக என்னோடய ஸ்கூல் வந்து ரொம்ப சின்ன ஸ்கூல், எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து லைப்ரரியே இருக்காது, ஸோ பாரோ பண்ணுறது எதுவுமே பண்ணுவேன். லைப்ரரின்னு ஒன்று இருக்கும், அப்பப்போ லைப்ரரி இருந்ததில்ல, கிரவுண்ட்ன்ற ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருந்ததில்ல. இன்னும் இங்கிலீஷ் கூட எனக்கு அவ்வளோலாம் சின்ன வயசில் வராது. நான் இங்கிலீஷே நான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ எங்கள் ஸ்கூல் ஆக்சுவலாக மூடிட்டாங்க, லைக் அந்த ஸ்கூலே இல்லை இப்போ. ஸோ நான் படித்த ஸ்கூல் இப்போ இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு பேரே இல்லைன்ற போது அதுதான் எனக்கு என்னோட பெரிய வரியாக தான். ஸோ எனக்கு ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது நாங்களாம் யோசிப்போம், எங்கள் கிளாஸில் வெறும் 10-11 பேர் தான், நாங்கள் யோசிப்போம் நம்மளாம் வந்து வளர்ந்து நம்ம ஸ்கூலை பெருசாக ஆக்கணும், நம்ம ஸ்கூல் ஒரு கிரவுண்டு பெருசாக கட்டணும், நம்ம வந்து நிறைய பில்டு பண்ணணும், இங்கே நிறைய கொண்டு வரணும் பசங்களுக்குன்னு. பட் ஸ்கூலே இப்போ இல்லைன்னு கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு. ஸோ அதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் எனக்கு இவ்வளோ கொடுத்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்
5: ரொம்ப நல்லா பேசினீங்க. ஸோ எல்லாரோடைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ யாருக்காவது சாரி தேங்க்ஸ் ஸ்கூல் லைஃப்ல சொல்லணும்னு இருந்தால் டேக் அ மூமெண்ட் டு தேங்க் தெம் ஆர் டெல் சாரி டு தெம்.
6: ஸோ எங்க ஸ்கூல்ல வந்து எப்படின்னா லைக் ஸ்கூல் லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது கொஞ்சம் தான் போடுவாங்க, லைக் கொஞ்சம் தான் போடுவாங்கன்னா தயிர் சாதம் சப்பாத்தி அந்த மாதிரி தான் போடுவாங்க. இருந்தாலும் ரொம்ப செம்மையா இருக்கும் டேஸ்ட். காஸ்ட் வந்து 35 rupees தான். நான் 10th படிக்கிறப்பெல்லாம் வீட்டில் அடம் பிடிச்சி போய் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் 11th 12th அவங்களே வந்து மந்த்லி டோக்கன் சேர்த்து விட்டாங்க. ஸோ டெய்லியுமே நான் ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிடுவேன். ஸோ அந்த லஞ்சை வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அத்தனை பேத்துக்கு செய்யறது வந்து ஈஸி கிடையாது. அத்தனை பேருக்கும் டேஸ்டா செய்யறது கஷ்டம் தான். ஸோ அதை செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: எனக்கு வந்து ரெண்டு பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்னு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி 11th and 12th ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஸ்கூல் லைஃபை இருக்கிறதுலேயே மெமரபிளாக மாற்றி இப்போ வரைக்கும் என்னோட ஹாப்பி பர்சனாக வச்சுக்கிறது அவங்க தான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு தெம். அண்ட் செகண்டு, எல்லா ஸ்கூல் வாசல்லையும் ஒரு கடை நிச்சயமாக இருக்கும். எங்கள் ஸ்கூல் வாசலில் ரெண்டு பாய் கடை. என்ன நடந்தாலும் பாயண்ணா எனக்கு இதை தாங்கன்னு சொன்னாலும் பணம் இருக்கோ இல்லையோ அவர் தந்துடுவாரு. இன்னி வரைக்கும் நான் எப்போ ஸ்கூல் பக்கம் போனாலும் பார்த்து பூமிக்கா எப்படிமா இருக்க இந்த இதை இதை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த கிட்ஸ். உண்மையா, ஏன்னா ஸ்கூல் முடிச்சா அவ்வளோ டயர்டில் இருப்போம், வெயில் அப்படி இருக்கும். அந்த ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம், அந்த ஒரு கோலி சோடா, அதுக்கு தான் ஏங்கி நிற்போம். அப்போன்னு பார்த்து கையில் பணம் இருக்காது. ஸோ அந்த பாய் கடை அண்ணாக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன்.
1: ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபுல் 14 இயர்ஸுமே வந்து லைக் நான் டீச்சர்ஸ்க்காக நிறைய வேலை செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கே அது தெரியும். பட் வந்து நான் டீச்சர்ஸ்க்காக எவ்வளோ வேலை செஞ்சாலும் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ், அதாவது டீச்சர்ஸ்னு இல்லாமல் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து எப்போவுமே வந்து ஹெச்ஓடி மேம் ரூமில் இருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஹெச்ஓடி மேம் ரூமில் இருப்பேன். ஆனால் ஹெச்ஓடி மேமுக்கு வந்து அவர் அவ்வளோ வேலை செஞ்சிருப்பாரு எனக்கு தெரியாது. பட் நான் ஏதாவது வேலையின் போகும்போது இருமா நீ ரொம்ப நேரம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அதாவது அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பிஏ தான் இருப்பாங்க. பட் அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அங்கே இருக்க ஆயமாக ஏதாவது நான் வேலை செய்யறதை பார்த்தா ஏதாவது கீழே விழுந்தா கூட வந்து கையில் எடுத்து கொடுத்து இந்தாமா நீ ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கே, ஏதோ அவசரமாக ஏதோ போகணும் போல அப்படின்னு சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நான் ஏதாவது குடுகுடும் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த ஆயமாக வந்து இந்தா நீ இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு அப்புறமா போ, நான் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட்டாக டீச்சிங்கோட நான் டீச்சிங் ஸ்டாஃப் தான் வந்து நான் வந்து உண்மையில வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் என்ன மாதிரி அதாவது டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியும். அதாவது அவங்கவுங்க எவ்வளோ வேலை அங்கே செய்கிறாங்க, டீச்சர்ஸை விட அவங்க தான் நிறைய வேலை செய்கிறாங்கிறது. என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டீச்சர்ஸ்க்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணிட்டு டீச்சர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே புரியும் இது.
7: ஸோ நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோட 9th and 10th standard கிளாஸ் டீச்சர். அவங்க வந்து இன்னுமே வந்து என் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ என்னையும் இல்லாமல் என் தங்கச்சியும் சேம் ஸ்கூல் தான். ஸோ அவளையும் பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து என்னை எப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே பையன் தான். ஸோ அவங்க வந்து என்னை ஒரு பொண்ணு மாதிரியே பார்த்துப்பாங்க. அப்பப்போ வீட்டுக்கு கூப்பிடுறது, நான் வீட்டுக்கு போனாலே பாதாம் மில்க் வாங்கி தரது, அது வாங்கி தரது, அப்படியே பிரியாணி செஞ்சு தரது, அந்த மாதிரி தான். அவங்க வந்து என்னை ஒரு பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நான் எனக்கு மட்டும் அந்த இது கிடைக்காம என் தங்கச்சிக்குமே அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் வந்து ரொம்ப லக்கி. யாருக்குமே அந்த மாதிரி டீச்சர்ஸ் அமைய மாட்டாங்க. ஸோ அவளுக்குமே அந்த மாதிரி வந்து அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணுறது, கேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எப்போவுமே அவங்கள எப்போவுமே மறக்க மாட்டேன். அவங்கள எப்போவுமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்.
8: நிஷா சொன்ன மாதிரி என் லைஃப்ல ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா வந்து நான் அந்த ஸ்கூல் விட்டு போனது மட்டும் இல்லாம என் தங்கச்சி இருக்கும்போது அவ ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா ஆன்லைன்ல. அவளுக்கு வந்து பிசிக்ஸ்ல இருந்து சோஷியல்ல இருந்து எல்லாத்தையும் ஆன்லைன்ல சொல்லி கொடுத்தேன். அதுவும் ஃப்ரீயாவே வந்து நிறைய தடவை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ வந்து அவங்க நான் சொன்ன மல்டி ஃபேசிலிட்டான எங்களோட ஒரு டீச்சர், அவங்க தான் அவங்க. சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். இன்னொரு வந்து நான் ஆக்சுவலா நம்ம எப்பவுமே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசிதான் நம்ம கேட்டிருப்பாங்க. ஆனா நான் என் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க நின்றாங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து கஷ்ட ரெக்கக்னேஷன் இல்லாத போது கூட எங்களை படிக்க வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன்.
9: எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கேன்டீன்ல வந்து சாப்பாடு, ஹர்ஷினி சொன்ன மாதிரி எங்க ஸ்கூல் கேன்டீன்ல உள்ள சாப்பாடு அவ்வளோ சூப்பரா இருக்கும். காஸ்ட்டுமே 20 குள்ளதான் இருக்கும். ரொம்ப எல்லாம் காஸ்ட் இருக்காது. ஒரு சாப்பாடு தான் போடுவாங்க. ஆனால் அந்த ஒரு சாப்பாடுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. சேட்டை பண்ணும்போது கேன்டீன் உள்ள தட்டை உடச்சி வச்சிருவாங்க. அங்கே உள்ள கரண்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம். டீ போட்டுட்டு இருக்கும்போது டின்னோட தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சேட்டை நடந்தனால என்ன பண்ணிட்டாங்க, 10th 11th 12th கேன்டீன் ஃபுட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சு. எனக்கு கேன்டீன் சாப்பாடு இல்லாமல் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாச்சும் நான் போய் கேன்டீனில் சாப்பிட்ருவேன். ஈவினிங் கிளாஸுக்குலாம் நான் கேன்டீன் அந்த அக்கா கிட்ட போய் பேசாம அந்த அக்கா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடாம என்னால இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் டென்த்ல வந்து டுவெல்த்ல இப்படி பேன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஈவினிங் போடுற ஸ்நாக்ஸ் அந்த அக்கா வந்து எங்க குவாடினேட்டர் மேம்க்கு தெரியாம லீலா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு தனியா அவங்க சாரியில ஒளிச்சு வச்சிருப்பாங்க ஸ்நாக்ஸ், அவங்க எடுத்து எனக்கு ஒரு குட்டியா கிளாத் பேக் மாதிரி வச்சு கொண்டு போய் கிளாஸ்க்கு போய் மேம்க்கு தெரியாம சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. நான் அந்த அக்காக்கு இப்ப ரொம்ப தேங்க் பண்ண விருப்பப்பட்டிருக்கேன்.
0: ரொம்ப அழகாவே உங்களுடைய சாரி தேங்க்ஸ் எல்லாமே கண்டிப்பா அவங்களை போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ எல்லா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாமே நம்ம அதுல இருந்து பல பாடங்களை கத்துப்போம். இப்போ ஒரு வேலை செய்யறோம்னா அதுல இருந்து ஒரு பாடம் கத்துப்போம், இல்ல ஒரு தப்பு செய்யறோம்னா அதுல இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துப்போம். சோ எல்லாத்துலயுமே ஒரு லெசன் அப்படின்றத நம்ம கத்துப்போம். அந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்ட உங்களுடைய லைஃப் லெசன்ஸ் என்ன?
10: நான் மெயின் லைஃப் லெசன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக ஹவு டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள்னு தான் சொல்லுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பழகுவோம், நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பழகணும், பேசிக் எட்டிக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் லைஃப்பில் தான் நம்ம கற்றுக்கிறது தான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். எப்பயுமே சொல்லுவோம்ல சின்ன வயசுலேருந்து நல்ல நல்ல ஹேபிட்ஸ் இன்கல்கேட் பண்ணணுன்ட்டு, கண்டிப்பாக அது ஸ்கூல் லைஃப்லேருந்து தான் வந்தது. ஸோ ஐ வில் தேங்க் மை ஸ்கூல் ஃபார் டீச்சிங் மீ குட் ஹேபிட்ஸ் அண்ட் ஹவு டு ஹாவ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்.
1: ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து மேஜராக ரொம்ப அஃபெக்ட் ஆனது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் காலைல அந்த 8 to 3 வந்து நம்மளுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. நம்ம வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு 5-5:30 ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு படுத்துங்க, லைக் அந்த டே போக எப்படி போகுதுன்னே தெரியாது பட் போயிடும். அப்போனா ஆனால் அப்பயும் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது செய்யறதுக்கு, வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்கிற வேலை மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அளவுக்கு தான் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும். வீட்டுக்கு வருவோம், ஹோம்ஒர்க் செய்வோம், சாப்பிடுவோம், கார்ட்டூன் பார்ப்போம், தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்லேருந்து திடீர்னு ஸ்கூல் முடிஞ்சிச்சு, நீ இப்போ காலேஜ் வந்துட்டேன், நிறைய விஷயம் இப்போ பண்ணணும் அப்படின்னு வரும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஸ்கூலில் இதுக்கு வந்து 8 to 3 வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுறான். டைம் டேபிள் இவ்வளோ நேரம் நீ படிக்கணும், இவ்வளோ நேரம் நீ பிரேக் எடுக்கணும், இவ்வளோ நேரம் நீ விளையாடணும், இவ்வளோ நேரம் இது பண்ண, அவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட், இந்த டைம் நீ இதுக்கு ஒதுக்கு, அப்போ வந்து உன்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து கற்றுக்கிட்டேன்.
6: ஸோ நான் வந்து என்னன்னா லைக் இங்கே ஸ்கூல் டேஸ்ல நிறைய சேரிட்டி, அதாவது நான் வந்து எல்கேஜியில் சேர்ந்ததுலேருந்து 12th வரைக்கும் ஒரு தனி வேனில் கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறைய சேரிட்டி பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நான் 12th முடிச்சப்ப தான் கரெக்டாக அந்த குக் ஃபார் கோவிட்லாம் வந்துச்சு, நிறைய கோவிட் பேஷண்ட்க்கு முடியாமல் இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ்க்குலாம் நிறைய குக் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து லைக் அந்த அந்த சர்விங்ன்றதே எனக்கு எங்கள் ஸ்கூலில் இருந்தால் வந்துச்சு, சேரிட்டின்றதே எங்கள் ஸ்கூலில் இருந்தால் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சேரிட்டி பண்ண எங்களை மோட்டிவேட் பண்ணுறது, எங்களுக்கு அவ்வளோ சொல்கிறது அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ நான் கரெக்டாக அந்த கோவிட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் அவ்வளோ சொல்லி லைக் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் குக் ஃபார் கோவிட், ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்போ. லைக் இப்போ வரைக்கும் எனக்கு சேரிட்டி என்னோட மனசில் கொஞ்சமாவது சேரிட்டிக்கு இருக்குன்னா அது வந்து என்னோட ஸ்கூல்னால மட்டும்தான்.
3: என்னோட லைஃப் லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அசோசியேஷன், அது ஒரு அசோசியேஷன், ஒரு குட் அசோசியேஷன் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸை. ஏன்னா நான் அப்போலாம் இப்போ பேசுகிற அளவுக்கு கூட இவ்வளோ பேச மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா அவுட் கோயிங் பர்சனாக இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிற பர்சன்ஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து எப்படி பீப்புள்கிட்ட மூவ் பண்ணும், எப்படி பேசணும் அப்படின்றது, அதாவது நான் வாலண்டியரா வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னா இல்லை, எனக்கு அப்போ அவ்வளோலாம் நான் யார்ட்டையும் பேசினதில்லை அவ்வளோதான். பட் ஆனால் அவங்க கிட்ட பேசி பேசி பழக்கப்புறமா தான் இப்போ நான் இவ்வளோ வாட்சி நான் பேசினேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான் நான் சொல்லணும்.
0: சௌமியா சௌமியா இவங்கெல்லாம் அப்படியே பேசி பேசி என்னுடைய அந்த பள்ளி நினைவுகளையும் என்னை அப்படியே என்னை பூஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்னுடைய பள்ளியோட இதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன், பண்ணலாமா?
5: சொல்லுங்க சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க இல்லாம இல்லையா.
0: நான் எப்படின்னா லைக் ஸ்கூல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர மாட்டேன், தனியா இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். ஒரு 11th 12th என்ன பண்ணாங்க, எஸ்பிஎல் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த உடனே லைக் எல்லா பசங்களையும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற ஒரு இது. பட் அப்போதான் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கவே ஸ்டார்ட் பண்ணேன், எல்லா பசங்களையும் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாருமே அக்கா அக்கா அக்கா அப்படின்னு நிறைய ரிலேஷன்ஷிப் கொடுத்தது. இப்போ போனா கூட எங்க பார்த்தாலும் விஷ் பண்ணுவாங்க, ஏதோ டீச்சர் நம்ம தான் டீச்சர்லாம் இல்லையே ஏன் நம்மளை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்க இருந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் இப்போ வெளில பார்த்தா அப்படியே கண்டுபிடிச்சு ஆஷா அந்த மாதிரி அப்படியே செம்மையா இருக்கும் அந்த அவங்க பண்ற போது. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட நாங்கள் லெட்டர்லாம் எழுதி அப்போல்லாம் என்னன்னா ஸ்கூலில் வந்து டீசிங் நடக்கும், லைக் பொண்ணுங்களை வச்சு பையங்களை பேசுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் எழுதி எங்கள் பிரின்சிபல் கிட்ட கொடுப்போம், அவங்களாம் அடி வாங்கினாங்க. ஸோ அந்த நினைவுகள்லாம் நினைக்கும் போது இப்போ வந்து சிரிப்பு தான் வருது. ஸோ தி பெஸ்ட் எவர் மூமெண்ட் அப்படின்னா நான் ஸ்கூல் லைஃப் தான் சொல்வேன். இந்த ஷேர் பண்ண டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சௌமியா.
5: அப்படியே நானும் ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேனே.
11: ஓ தாராளமா.
5: சோ என்னோட ஸ்கூல் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அப்படியே ரிசர்வ்டா இருந்த டைப் தான். சோ ஒரு 11th வந்த உடனே

0: கன்யாவா இது அப்படின்ற மாதிரி ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாப்புலாரிட்டி கிடைச்சிச்சு ஸ்கூல்ல எல்லாம். சௌமியா தான நீ வா வா வா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர், சீனியர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்ல அங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் உடனே சௌமியாவா உட்காரு, வா இதை நான் உனக்கு கத்துத்தர அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்னைய வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாருமே என்னைய பேம்பர் பண்ணுவாங்க. இது உனக்கு வேணுமா உடனே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க. அப்படி என்னைய ரொம்ப பேம்பர் பண்ணி பாத்துக்கிட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். நீண்ட தூரம் சென்று மறைந்தாலும் மனதை விட்டு என்றும் மறைவதில்லை. பள்ளி நாட்கள், அரட்டை அடித்த நினைவுகள், இவை எல்லாமே அப்படியே ஒரு கிளான்ஸ் கொண்டு வந்த எல்லா மாணவிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாருமே இந்த டிஸ்கஷனை இவ்வளோ சுவாரஸ்யமா கொண்டு போறதுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு அளிச்சிருக்கீங்க. ஸோ மீண்டும் பள்ளிக்கூடம் போகலாம் அப்படின்ற பாட்டெல்லாம் எனக்கு நினைவு கொண்டு வந்தீங்க. அப்படியே நம்மளோட சிஆர்எஸ் லிசனர்ஸ்க்கும் அதே மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஃபிளாஷ் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன்.
1: நம்ம நினைவுகளை பெற்ற இடங்கள்ல இல்லைன்னா கூட அந்த நினைவுகள் எல்லாம் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே நம்ம போற இடத்துல எல்லாம் அந்த நினைவுகள் நம்ம கூடயே டிராவல் செய்யுங்க.
0: மீண்டும் இன்னொரு நல்ல அழகான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திப்பது உங்கள் ஆர்ஜே சௌமியா மற்றும்
1: ஆர்ஜே ஆஷா.
0: நீங்கள் இணைந்திருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
1: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
2: MOP சமுதாய வானொலி 107.8.
3: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
4: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே MOP வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க MOP சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு MOP சமுதாய வானொலி 107.8.

0: நம்ம ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடகக்கலை. நாடகக்கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடகக்கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் MOP சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடகக்கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு MOP சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து MOP சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: ஹலோ சென்னை, என்னடா புதுசா ஒரு வாய்ஸ் கேக்குதுன்ட்டு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, என் பேர் சரண்யா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம் யோசிக்கிறீங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன டிராமா பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். இந்த டிராமால நான் மட்டும் இல்ல, என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல யார் யார் கேரக்டர்ஸ் பாக்கலாமா?
2: டி பார்த்த சாரதி,
3: எம் தினேஷ்,
4: ஹெச் ரோஹித்,
5: ஆர் ஃபரீஸ்

0: மோகன்,
1: டி சுதர்சன்,
2: எம் பிரணீத்,
3: எஸ் தௌஃபிக்,
4: ஜி நிவேதா,
5: கே திவ்யா.
1: எல்லாரும் கேரக்டர்ஸ் பாத்துட்டீங்களா? இப்ப டிராமாக்கு போலாமா? டிராமாவோட தலைப்பு ஒண்ணுமே இல்ல, கலிங்கத்தில் பிறந்த கருணை. மௌரிய குலத்தின் ஒப்பற்ற அரசன் அசோகன் தான் அரியணை ஏறிய 9வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது படையெடுத்தார். போரின் விளைவு மன்னனை கலக்கியது. திக்விஜயம் தர்ம விஜயமாக மாறியதை இப்போது காணலாம். காட்சி 1, பங்கு பெறுவது மன்னர் அசோகராக தினேஷ், படை தளபதியாக பார்த்தசாரதி, அமைச்சர்களாக பெரோஸ் மற்றும் ரோஹித். அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் அருகில் படை தளபதியாரும் அமைச்சர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
6: வணக்கம் அரசே.
7: வணக்கம் தளபதியாரே, நான் உங்களிடம் 4 நாடுகளை கைப்பற்றி வர வேண்டும் என்று ஆணையிட்டேன். நீங்கள் 3 நாடுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளீர்கள். இதுதான் உங்கள் வீரத்திற்கு அழகா?
6: அரசே, 4 நாடுகளையும் கைப்பற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் நான் நமது படைகளை அழைத்து கொண்டு புறப்பட்டேன். ஆனால் 3வது நாட்டை கைப்பற்றிய உடனே நம் வீரர்கள் எல்லாம் களைப்படைந்து விட்டார்கள். எனவே 4வது நாட்டிற்கு செல்ல இயலவில்லை.
7: இதனை சொல்ல உமக்கு வெட்கமாக இல்லையா?
6: அரசே, மன்னிக்க வேண்டும். நம் படை வீரர்களின் நலன் கருதியே திரும்ப முடிவு செய்தேன்.
7: இயலாமை என்பது வீரனுக்கு அழகில்லை. வீரன் என்பவன் ஆமையைப் போல் தாமதம் கொண்டவனாக இருந்திடக் கூடாது. மதம் பிடித்து முயல்பவனாகத்தான் இருந்திட வேண்டும்.
6: மன்னிக்க வேண்டும் அரசே. இதோ இப்போதே நான் நமது படைகளை அழைத்துக் கொண்டு 4வது நாட்டையும் வென்று வருகிறேன். மாவீரர் அசோகரின் படைகளது திறமையை பற்றி உலகிற்கு புரிய வைக்கிறேன்.
7: ஆஹா, வெற்றியோடு திரும்ப வாரும். உமக்கு பரிசுகள் தயாராக இருக்கின்றன.
8: அரசே, போரிடுவது தமக்கு பொழுதுபோக்கு என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியாகத்தான் இருக்கின்றது.
7: அமைச்சரே, வேட்டையாடுவது போரிடுவது இவையெல்லாம் எனக்கு பிடித்தமானதுதானே. அது சரி, இன்று மதிய உணவிற்கு எத்தனை ஆடுகள், எத்தனை கோழிகள்?
6: அரசே, 60 ஆடுகளுக்கும் மேலாக வெட்டப்பட்டுள்ளன. 50 மேலான கோழிகள் உரிக்கப்பட்டுள்ளன.
7: பிரமாதம். இன்று மதிய உணவினை பிரமாதப்படுத்திவிட வேண்டும். இன்று மதிய உணவிற்காக நம்மோடு முக்கியமானவர்கள் விருந்துண்ண வருகின்றனர்.
6: அப்படியானால் விருந்துணவை சிறப்பாக செய்துவிடும்படி சமையல்காரருக்கு தெரியப்படுத்துகின்றேன்.
7: சரி, கரியெல்லாம் நன்றாக வேக வைத்த நிலையில் இருந்திட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் உடல் கறி போல் வேக வைக்கப்படும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்.
6: தங்களின் உத்தரவுபடியே எல்லாம் நடக்கட்டும் அரசே.
1: அமைச்சர்கள் அங்கிருந்து செல்கிறார்கள். அசோகர் தன் உறைவாளை எடுத்து அதன் நுனியை தொட்டு பார்க்கின்றார்.
7: வாளின் கூர்மை மலுங்கிவிட்டதே, இன்னும் கூர்மையாக்கிட வேண்டும்.
1: காட்சி 2, பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படை தளபதியார், கைதிகளான வீரர்கள். மன்னர் அசோகர் தன் அரண்மனையில் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் சவுக்கு ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் தளபதியார் உணர்ச்சி பொங்க ஓடி வருகின்றார்.
6: அரசே, அரசே, வெற்றி வெற்றி வெற்றி வெற்றி! அந்த 4வது நாட்டையும் நாம் வெற்றி வாகை சூடிவிட்டோம்.
7: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
6: அரசே, நான் சொல்ல போகும் செய்தியை கேட்டால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
7: என்ன செய்தி அது?
6: நான் எதிரி நாட்டு படை வீரர்களை போர் கைதியாக பிடித்து வந்துள்ளேன்.
7: அப்படியா? என் கையில் இருக்கும் சவுக்கிற்கு வேலை கிடைத்து விட்டது. அவர்களை உடனே இங்கு இழுத்து வாரும்.
6: இதோ வருகிறேன் அரசே.
7: என் கைகள் தினவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இதோ நான் அளிக்கும் பரிசினை வாங்கிக் கொள்ளுங்கள்.
2: அரசே, உங்கள் தளபதியார் எங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்து எங்கள் மன்னரை கொன்றுவிட்டார். அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த எங்களையும் சிறை பிடித்து வந்துள்ளார். என்ன செய்வது? இப்போது இந்த கொடுமை வேறு.
7: என் நாட்டுக்கு உட்படாத எல்லா நாடுகளும் எனக்கு எதிரி நாடுகள் தான். அங்கு வசிக்கின்றவர்களும் எனக்கு எதிரிகள் தான். ஆகையால் எனக்கு எதிரிகளான உங்களுக்கு நான் தண்டனை அளித்தே தீர வேண்டும்.
6: அரசே,
8: நீங்கள் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் படையில் அனுப்பி எங்கள் நாட்டை கைப்பற்றி விட்டீர்களே, இது எந்த வகையில் நியாயம்?
7: என் எண்ணப்படியே செயல்படுபவன் நான். அதை பற்றி வினவ உனக்கேது உரிமை. நீ ஏ ஒரு கைதி என்பது நினைவிருக்கட்டும்.
1: அசோகர் மீண்டும் வீரர்களை சவுக்கால் அடிக்கின்றார். அவர்கள் ஐயோ அம்மா என்று அலறுகின்றார்கள். காட்சி மூன்று. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், அமைச்சர்கள், படைத்தளபதியார் அனைவரும் ஆலோசனை கூட மண்டபத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
8: அரசே, தாங்கள் திடீரென இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றீர்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
6: ஆமாம் அரசே, நாங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம்.
7: உங்கள் ஆர்வத்தை காண மிக்க மகிழ்ச்சி. அது என்னவென்று இப்போது சொல்கிறேன். கவனம் தேவை.
6: உத்தரவு அரசே.
7: அது என்னவென்றால், கலிங்க நாட்டினை என் வசமாக்கிட வேண்டும். இது என் நீண்ட நாள் கனவு.
6: அரசே மன்னிக்கவும், கலிங்க நாட்டை வெல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே. அரசே, இதற்கு முன்னர் தங்களது தந்தையார் பிந்துசாரர் கலிங்க நாட்டை கைப்பற்ற எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார், அவையாவும் தோல்வியடைந்தன.
7: உண்மைதான். தந்தை செய்யாததை இப்போது தனையன் நான் செய்யக்கூடாதா?
6: தங்களால் முடியாதது எதுவும் இல்லை அரசே. தாங்கள் மட்டும் கலிங்க நாட்டை வசப்படுத்திவிட்டால் உங்கள் புகழ் உலகமெங்கும் பரவிவிடும்.
7: நன்றாக சொன்னீர்கள் தளபதியாரே, நன்றாக சொன்னீர்.
8: உங்கள் ஆசை நிறைவேறட்டும் அரசே.
6: அரசே, கலிங்க நாட்டு போர் வீரர்கள் நம்மை விட திறமையானவர்கள். ஆதலால் நம் நன்றாக போர் பயிற்சி செய்த பின்னரே போருக்கு சென்றிட வேண்டும்.
7: நாம் முறையாக போர் பயிற்சி செய்தால் வெற்றி நம் வசமாகிவிடும். அதனை தானே கூற வருகிறீர்கள் அமைச்சரே?
6: உண்மைதான் அரசே, உண்மை.
7: தங்களின் விருப்பம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும்.
6: அரசே, நாளை காலை முதல் மூன்று தினங்களுக்கு நம் வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சியினை நாம் அளிக்கலாம். போரில் வெற்றி நமதே.
7: நல்லது தளபதியாரே, இப்போது அவை களையலாம்.
1: காட்சி நான்கு. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படைத்தளபதியார், வீரர்கள். படைத்தளபதியார் அனைவருக்கும் போர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதனை மன்னர் அசோகர் பார்வையிடுகின்றார்.

0: வீரர்களே, இன்னும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். தளபதியாரே, வேலை நடக்கட்டும், வேலை நடக்கட்டும்.
1: மூன்று பேரும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அரசர் என்னை அழைக்கின்றார். வணக்கம் அரசே, கலிங்க போரில் நாம் வெற்றியடைய போகிறோம் என்ற மன உறுதியோடு வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: இந்த போரில் நமக்கு தான் வெற்றி, அதில் சந்தேகம் என்ன?
2: அந்த நேரத்தில் புத்த பிக்ஷு ஒருவர் அங்கு வருகின்றார்.

0: गच्छामि।
1: यार नी உமக்கு என்ன வேலை?
2: எங்கெல்லாம் பாவங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பாவங்களை நீக்குவதுதான் என்னுடைய வேலை. உன்னிடம் பாவ செயல்கள் நிறைந்திருக்கின்றது. அதோடு நீ மேலும் பாவங்களை செய்யவும் தயாராகிக் கொண்டிருக்கின்றாய். நீ நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உபதேசிக்க வந்துள்ளேன்.
1: துறவியாரே, எனக்கு இப்போது போதனையை விட போர்தான் தேவை. அங்கு வாழேந்தி போருக்காக காத்துக் கொண்டிருக்கும் எனது வீரர்களின் நடுவே நாம் பேச வேண்டாம். வேற எங்காவது சென்று பேசலாம்.
2: ஆகட்டும் மன்னனே.
3: காட்சி ஐந்து. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், புத்த பிட்சு. அமைதியான சூழ்நிலையில் மன்னர் அசோகரும் புத்த பிட்சுவும் நிற்கின்றனர்.
1: துறவியாரே, அமைதியான இந்த இடம் நீர் என்னோடு பேசுவதற்கு ஏற்ற இடம் என்று எண்ணுகின்றேன்.
2: மன்னனே, இந்த இடம் அமைதியான இடம் என்கிறாய். அமைதி என்ற சொல் உன் நினைவில் இருந்து வருகின்றது. ஆனால் உன் மனதில் அமைதி இருக்கின்றதா? எந்த நாட்டோடு போரிடலாம், எந்த நாட்டை கைப்பற்றலாம், எத்தனை உயிர்களை கொல்லலாம் என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றாயே. நீயும் அமைதி இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து நினைவிற்கேற்றபடி வாழாமல் நீ போலி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்.
1: துறவியாரே, என்னை குழப்பாதீர், குழப்பாதீர்.
2: நீதான் எப்போதுமே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மூன்று ஆசையிலும் மூழ்கி உன் வாழ்க்கையை குழப்பிக் கொள்கிறாய்.
1: துறவியாரே, நான் ஒரு மன்னன், எனக்கு ஆசைகள் இருக்க கூடாதா என்ன?
2: மன்னனே, உன்னுடைய ஆசைகள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகளாகத்தான் இருக்கின்றன. போரில் உன்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்படுகின்றன, அறமற்ற செயலல்லவா? இதற்கெல்லாம் உன்னுடைய பேராசைதானே காரணமாக விளங்குகின்றது.
1: துறவியாரே, நான் பேராசைக்காரன்தான். மன்னன் அசோகன் என்றாலே அண்டை நாட்டு மன்னர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டும். உலகமெங்கும் என்னுடைய புகழ் பரவிட வேண்டும்.
2: மன்னனே, புகழ் என்றால் என்ன?
1: புகழ் என்றால் என் வீரத்தை பறைசாற்றுவதாகும்.
2: வீரம் என்றால் என்ன?
1: இதென்ன கேள்வி? பல நாடுகளுடன் போரிட்டு நான் வெற்றி வாகை சூடுவதே எனது வீரத்தை காட்டுகின்றது.
2: மன்னனே, புகழ் என்பது அதுவல்ல. மற்றவர்களுக்கு ஆதரவு காட்டி அறிவுரைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவதே வீரனாகும். எவன் ஒருவன் இடைவிடாது பிறரது துன்பத்தை தன் துன்பம் போன்று நினைத்து போக்கின்றானோ அவனே வீரனாவான். நினைத்த நேரத்தில் போர் தொடுத்து உயிரினங்களை எல்லாம் கொல்ல நினைப்பவன் பாவியாவான்.
1: துறவியாரே, நான் இப்போது போரினை கைவிட வேண்டும். அதனை தானே கூற வருகிறீர்கள்?
2: ஆமாம் அண்ணா, உன் மனதிலும் கருணை பிறக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் வந்துள்ளேன்.
1: என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் துறவியாரே. என் காதுகளில் போர் முரசின் ஒளி ஆர்ப்பரிக்கின்றது. என் இதயமும் போர், போர் என எண்ணத் தொடங்கிவிட்டது. இனி இந்த போரினை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை. உங்கள் பேச்சினை கேளாததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளும்.
2: மன்னனே, நல்லவைகள் எப்போதுமே சற்று தாமதமாகத்தான் புரியும். நான் வருகின்றேன்.

0: புத்த பிட்சு அங்கிருந்து செல்கிறார். காட்சி ஆறு. இடம் போர்க்களம். பங்கு பெறுவது மன்னர் அசோகர், மூதாட்டியாக நித்யஸ்ரீ மற்றும் அனைத்து வீரர்களும். அனைவரும் மரண ஓலத்துடன் மாண்டு கிடக்கின்றனர். அதனை பார்த்து மன்னர் அசோகர் வருத்தம் அடைகிறார்.
1: ஐயோ, இது என்ன கொடுமை! போரில் நான் வெற்றி அடைந்து கூட என்னால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லையே. என் தளபதியார் இறந்து விட்டார், என் அன்புக்குரிய அமைச்சர்கள் இறந்து விட்டார்கள், என் வீரர்கள், நாட்டு மக்கள் அனைவரும் இறந்து விட்டனரே. ஐயோ,
2: ஐயோ மகனே, நீ எங்கிருக்கிறாய்? நான் உயிர் விடும் நேரத்தில் உன் முகத்தை கூட காண முடியவில்லையே.
1: மகனே, மகனே என்று வருந்தும் தாயே, தங்களுக்கு நான் மகனாக இருக்கலாமா?
2: யார் அது? உன்னை நான் மகனே என்று அழைக்கலாமா?
1: தாராளமாக அழையுங்கள் தாயே.
2: மகனே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும். என் மீது இத்தனை அன்பு காட்டுகிறாயே, நீ யாரப்பா?
1: நான் தான் மாமன்னன் அசோகன்.
2: ஐயோ, நீதானா அது? உன்னால் தானே இந்த போர்க்களத்தில் இத்தனை உயிர்கள் துன்பப்படுகின்றன. இப்போரினால் நான் என் மகனை இறந்தேன், உற்றார் உறவினர் இறந்து எத்தனை பேர் துன்படுகின்றன. உன் கையால் தண்ணீர் குடித்தால் பெரும் பாவம் எனக்கு ஏற்படும். அதை விட தண்ணீர் குடிக்காமலேயே உயிரை விடலாம்.
1: ஐயோ தாயே, நான் பெரும் பாவியாகி விட்டேனே, இப்போது நான் என்ன செய்வேன்?
0: அந்த நேரத்தில் புத்த பிட்சு அங்கு வருகின்றார்.

0: மக்களே, இந்த போர்க்களத்தில் எனக்கு ஆறுதல் தெரிவிக்க யாரும் இல்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் வந்துள்ளீர்.
1: மன்னனே, உன் பேராசையால் ஏற்பட்ட அழிவை பார்த்தாயா?
0: பார்த்தேன் பார்த்தேன். என்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் கண்டேன். இனி போரின் பேரொலி கேட்க வேண்டாம். இதுவரையிலும் கேட்டதே போதும். தர்மத்தின் சங்கொலி எங்கும் முழங்கட்டும். கூறிய வாள் கொண்டு பல உயிர்களை கொன்றது போதும். சீரிய அறநெறி கருத்துக்களை கொண்டு சத்தியம், தர்மம், நேர்மை ஆகிய கருத்துக்கள் பரவுதல் வேண்டும். அதுவே உண்மையானது, மகத்துவமானது, எல்லோரும் போற்றக்கூடியது.
1: மகிழ்ச்சி மன்னா, இப்போது உன் எண்ணமானது தர்ம பாதையை நோக்கி சென்று விட்டது.
0: உண்மைதான் துறவியாரே.

என்ன நேயர்களே, எங்க டிராமாவை பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் ஒரு சின்ன மோரல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மழை கைமாறு கருதாமல் கருணை உள்ளத்தோடு நீரை சொல்கிறது. பூமி கருணையோடு பயிர்களை விளைவித்து தருகின்றது. மனிதர்களாகிய நாமும் அனைத்து உயிர்களிடமும் கருணையோடு நடந்து அன்பும் மரணமும் வளர்ப்போம் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: கணபதி.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா கூடுமான வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில

0: விதிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
1: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
0: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
1: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா, ஆஹா பறக்குறாங்க.
2: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
0: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
2: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
3: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
3: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
2: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
0: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஐயோ, என்னப்பா சொல்ற?
0: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
3: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
5: மீண்டும்

0: விட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வரப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி

0: திறனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம், இந்த தவறை செய்ய வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
1: Welcome to Bhajan Vani. Today we have with us in the studio Asha. Asha, say hi.
2: Hi.
1: We will be learning a bhajan that's been made popular by MS Amma. It's called Hey Govinda. This bhajan tells the story of Gajendra Moksha. The first paragraph tells how Gajendra went to drink water from the banks of Sindhu, and suddenly a crocodile caught the foot of Gajendra with its jaws. Then began the four prahar battle between Gajendra and the crocodile. When Gajendra, running out of all avenues for help, called out, "Oh Parandama," to Krishna. Surdas says, like how Krishna came to the help of Gajendra when it was required, he will help us too when it's needed.

0: ஹாய் அண்ட் வெல்கம் டு சாயல். நான் உங்கள் நித்யஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறது கர்நாடிக் மியூசிக் அண்ட் லைட் மியூசிக்கோட பிளெண்டை பற்றி தான். இது எப்படி நடக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இப்போ இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ராகம் வந்து மோகனம். நான் மோகனத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த கர்நாடிக் மியூசிக்கை சாஸ்திர சங்கீதத்தை கற்றுக்கிற வாளுக்கு தெரியும் நான் ஏன் மோகனத்தை ஃபஸ்ட்டாக எடுத்து பாடுறேன்னு. எப்பயுமே வந்து வர்ணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சங்கராபரண ராகத்தில் தான் வந்து வர்ணம் கற்றுப்போம். ரெண்டாவதாக நம்ம கற்றுக்கிறது வந்து மோகன ராகம். ஸோ அதனால தான் நான் மோகன ராகத்தோட இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மோகன ராகத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த க்யூட் ராகாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆரோகணம் அவரோகணம் இப்போ நான் பாடி காமிக்கிறேன்.
1: சரிகா பதச சத பகரிசா.
0: இந்த ஸ்வர பிரயோகத்தில் மாவும் நீயும் மோகனத்தில் வந்து இருக்காது. போகிற ஆரோகணத்துலேயும் சரி அவரோகணத்துலேயும் சரி ரெண்டுத்துலேயுமே மாவும் நீயும் இருக்காது. இதுதான் இந்த ராகாவோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ராகம் வந்து ஒரு லைட் மியூசிக் பாடலாக எப்படி வந்து மியூசிக் கம்போசர்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸை வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லைன் பாடி காமிக்கலான்னு இருக்கேன்.

அடுத்ததா நம்ம பார்க்க போற ராகம் வந்து ரீதிகவுல. இந்த ராகத்தை பிடிக்காதவான்னு யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நானும், எனக்கும் இந்த ராகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோகணமே ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். இதை பாட்டு தான் பாடி இந்த ராகத்தோட அழகை வந்து தெரிய வைக்கணும்லாம் இல்லை. இந்த ஆரோகணம் அவரோகணம் பாடினாலே எல்லாரும் அப்படியே ஆஹா அப்படின்னு மயங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு அழகான ஆரோகணம் அவரோகணம் இந்த பாட்டுக்கு. இது எப்படி போகும்னு நான் சொல்கிறேன்.

இந்த பிரயோகமே ரொம்ப அழகு. பாடும்போதே அனுபவிச்சு பாடலாம், அப்படி ஒரு ராகம் இது. ஸோ இந்த ராகத்தை இப்போ சொன்ன உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துடுது, அதை நான் பாடியே ஆணும்.

ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதே மாதிரி சாருகேசி ராகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் சாருகேசி ராகத்தை அந்த ஆரோகணம் ஓரகத்தை பாடினாலும் இல்லை எந்த பாட்டை எடுத்து அதோட பேஸ் பாடினாலும் அது மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். லைக் எவ்ரி டைம் இந்த ராகத்தை நான் பாடும்போது ஐ ஃபீல் இட், என்னோடய கையெல்லாம் வந்து அப்படியே நம்மாயிடும், என்ன பண்ணுறதே தெரியும், அப்படியே கம்ப்ளீட் நம்மாயிடும் உடம்பே. அப்படியே வெறும்னு அந்த ராகத்தை ரசிச்சுண்டு ஒரு ப்ரீஸில் உட்காந்து பாடினா இந்த ராகத்தை, இந்த ராகம் தரக்கூடிய ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை வந்து வேற எந்த ராகமே தர முடியாதுன்றது தான் உண்மை.

அடுத்ததா உங்க எல்லாருக்கூடியும் பகிர்ந்துக்க போற ராகம் வந்து சித்சாரங். இந்த ராகத்தோட மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ரெண்டு நீயுமே இருக்கும், போத் நீ ஒன் அண்ட் நீ டூ இந்த ராகத்துல இருக்கும்.

யாருக்கு இந்த ராகத்தை கொடுத்து பாட சொன்னாலும் அப்படின்னு விஷயத்துக்கு பாடிண்டே போலாம். இதுவும் ஒரு ஒரு வகையில பீஸ் கொடுக்குற ராகம் தான். அண்ட் இந்த ராகத்தை வந்து ஈவினிங் நேரத்தில் பாடினா ரொம்பவே

வந்து கார்த்தால யாராலையும் காஃபி இல்லாம இருக்க முடியாதோ, அதே மாதிரி யாராலையும் காஃபி ராகத்தை மிஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் பாடின ஆரோகணம் அவரோகணம் வந்து காஃபி ராகம். ஸோ அந்த மாதிரி இப்போ காஃபி ராகத்தில் ஒரு ஹார்ட் கோர் ராகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது சினி மியூசிக்கில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் பாடிக்காம

இந்த பாட்டில் இது ஒரு கிளாசிக்கல் சாங் தான். இதில் ஸ்வரம் வரும், ஆலாபனம் வரும், எல்லாமே வரும். ஆனாலும் இந்த பாட்டில் நீங்கள் சரணத்தில் பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வரும். இதில் என்னை பார்க்கிறேன், அதில் உன்னை பார்க்கிறேன், அப்புறம் ஸ்வரம் கரிணி சரி கரி கரின்னு ஸ்வரம்லாம் வரும். ஸோ டயலாகும் வரும், ஸ்வரமும் வரும், ஆலாபனியும் வரும், அந்த கிளாசிக்கல் பாட்டுக்கான அந்த ராகமும் வரும். ஸோ எல்லாமே கலந்து ஒரு கோர்வையாக வந்து அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்துருப்பார். ஸோ திஸ் இஸ் ஹவு அந்த கிளாசிக்கல் ராகம் வந்து ஒரு சினி மியூசிக்கில் இப்படி தான் அது இடம் பிடிக்கிறதுன்றதுக்கு இந்த பாட்டு ஒரு

இது முதல் தடவை வருது. ரெண்டாவது தடவை வருது. சகமணி பமக இந்த நீமை இடம் பெறுது. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது நாட்டு

சித்சாரங் ராகம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அந்த ராகத்திலயுமே ரெண்டு நீ வரும், அதே போல நாட்ட ராகத்திலயுமே ரெண்டு நீ வரும். சோ சித்சாரங் ஓட இதுல வந்து நாட்டையோட சாயல்

இப்போ பாடின ராகம் பேர் மலையமாருதம். இந்த ராகத்தோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா, இதில் ஒரு க்ரையும் இருக்கும், ஒரு அட்வென்ச்சரும் இருக்கும். ஆரோகணத்தில் நீங்கள் போகும்போது இல்லை அப்படி நோட்டை தேடி தேடி போகணும். ஸோ இட்ஸ் அன் அட்வென்ச்சர். பட் ரிட்டர்ன் வரும்போது அந்த கரேசா அது பாடும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூஞ்சில் ஒரு சோகம் வந்துடும், ஒரு க்ரை வந்துடும், லைக் மிக்சட் ஃபீலிங்ஸ் வரும் இந்த பாட்டை பாடும்போது.

இப்போ நான் பாடின பாட்டு என்ன ராகம்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ராகம்ஸ், ஆல் டைம் ஃபேவரட். எப்போ போட்டாலும், எப்போ இந்த பாட்டை கேட்டாலும், இல்லை எப்போ இந்த ராகத்தில் ஒரு பாட்டு கேட்டாலும், இட் வில் இம்மீடியட்லி புட் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ராகம், இட்ஸ் அகேன் அ மேஜர் ராகம். இந்த பாட்டை வந்து ஒரு ஆல் இன் ஒன் சாங் அப்படின்னு நான் சொல்வேன். இதில் வந்து க்ரூவும் இருக்குது, அந்த கிளாசிக்கல் தேவையானதும் இருக்குது. அண்ட் ஸோ இந்த பாட்டு அஃப்கோர்ஸ் ஹரிணி மேம் பாடியிருக்கா. அவளோட நேச்சுரல் வாய்ஸோட டிம்பர், அந்த ஹஸ்கி வெல்வெட் ஃபினிஷ் அவளோட வாய்ஸில், அது வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மெலடிக்கல் ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ இந்த பாட்டில் வெஸ்டர்னும் இருக்குது, கிளாசிக்கலும் இருக்குது, மெலடியும் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு கலவை இந்த பாட்டு. அண்ட் அதுக்கு வைரமுத்து சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பல்லவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டோட பல்லவியில் சரணத்துலேயும் சரி, அந்த டக் டக் டக் டக் இந்த பீட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் சரணத்தில் நல்ல ஒரு ஒரு ஒரு குட்டி பாஸோட அந்த மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே அப்படிலாம் இருக்கும். மனம் ஏங்குதே அப்படிலாம் இருக்கும். ஸோ கிளாசிக்கலும் இருக்கும், வெஸ்டர்னும் இருக்கும், மெலடியும் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த பாட்டில் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராகம் வந்து மாண்டு, உங்களுக்காக கொஞ்சம்

இது திஸ் போர்ஷன், இந்த இந்த சாங்ல இந்த ஸ்பெசிபிக் போர்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிளாசிக்கல் எப்படி சினி மியூசிக்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க போனா, இந்த பாட்டுல ஒரு ஜதி இருக்கும். ஸ்டார்டிங்லயுமே சரி, சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு ஜதி ராமன் சார் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அது அகேன் ஒரு கோர்வ ஃபார்மேட்ல தான்

அப்படி வரும். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் கிளாசிக்கல ரொம்ப அழகாக அந்த சினி மியூசிக்லேயும் கொண்டு வர முடியும் அப்படின்றத ஒன்ஸ் அகேன் ஹி ஹஸ் ப்ரூவ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது அந்த டாபிக் தான், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சினி மியூசிக் அண்ட் த கர்நாடிக் மியூசிக் எப்படி வந்து ஒரு ஒரு படத்தில் பாட்டு எப்படி வருது அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ அகேன் திஸ் சாங் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எவ்ரி ஒன் வில் லவ் சச் சாங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கே இந்த சாயல் நிகழ்ச்சியில் கர்நாடிக் மியூசிக் லைட் மியூசிக்கோட எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகி நம்மளோட லைஃப்பில் எப்படி இது இவ்வளோ அழகாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டுருக்கு, எப்படி ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்றத நான் பேசினது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு ஒரு நிமிஷமும் இங்கே உங்களோட டிஸ்கஸ் பண்ண விஷயங்களும் உங்களுக்கு பாடின பாடல்களையும் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பாடினேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமும் ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நிதிஷ்ரீ சைனிங் ஆஃப். டேக் கேர். பை பாய்.

ஹாய் அண்ட் வெல்கம் டு சாயல். நான் உங்க நித்யஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த ஷோல பார்க்க போறது கர்நாடிக் மியூசிக் அண்ட் லைட் மியூசிக் ஓட பிளெண்ட பத்தி தான். இது எப்படி நடக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இப்போ இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ராகம் வந்து மோகனம். நான் மோகனத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த கர்நாடிக் மியூசிக்கை சாஸ்திர சங்கீதத்தை கற்றுக்கிறவாளுக்கு தெரியும் நான் ஏன் மோகனத்தை ஃபஸ்ட்டாக எடுத்து பாடுறேன்னு. எப்பயுமே வந்து வர்ணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சங்கராபரண ராகத்தில் தான் வந்து வர்ணம் கற்றுப்போம். ரெண்டாவதாக நம்ம கற்றுக்கிறது வந்து மோகன ராகம். ஸோ அதனால தான் நான் மோகன ராகத்தோட இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மோகன ராகத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த க்யூட் ராகாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆரோகணம் அவரோகணம் இப்போ நான் பாடி காமிக்கிறேன். இந்த ஸ்வர பிரயோகத்தில் மாவும் நீயும் மோகனத்தில் வந்து இருக்காது. போகிற ஆரோகணத்துலேயும் சரி அவரோகணத்துலேயும் சரி ரெண்டுத்துலேயுமே மாவும் நீயும் இருக்காது. இதுதான் இந்த ராகாவோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ராகம் வந்து ஒரு லைட் மியூசிக் பாடலாக எப்படி வந்து மியூசிக் கம்போசர்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸை வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லைன் பாடி காமிக்கலான்னு இருக்கேன்.

அடுத்ததா நம்ம பார்க்க போற ராகம் வந்து ரீதிகவுல. இந்த ராகத்தை பிடிக்காதவான்னு யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நானும், எனக்கும் இந்த ராகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோகணமே ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். இதை பாட்டு தான் பாடி இந்த ராகத்தோட அழகை வந்து தெரிய வைக்கணும்லாம் இல்லை. இந்த ஆரோகணம் அவரோகணம் பாடினாலே எல்லாரும் அப்படியே ஆஹா அப்படின்னு மயங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு அழகான ஆரோகணம் அவரோகணம் இந்த பாட்டுக்கு. இது எப்படி போகும்னு நான் சொல்கிறேன்.

இந்த பிரயோகமே ரொம்ப அழகு. சனிதமகமபமகரிசா அதை பாடும்போதே அனுபவிச்சு பாடலாம், அப்படி ஒரு ராகம் இது. ஸோ இந்த ராகத்தை இப்போ சொன்ன உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துடுது, அதை நான் பாடியே ஆணும்.

ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதே மாதிரி சாருகேசி ராகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் சாருகேசி ராகத்தை அந்த ஆரோகண ஓரகத்தை பாடினாலும் இல்லை எந்த பாட்டை எடுத்து அதோட பேஸ் பாடினாலும் அது மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். லைக் எவ்ரி டைம் இந்த ராகத்தை நான் பாடும்போது ஐ ஃபீல் இட், என்னோட கையெல்லாம் வந்து அப்படியே நம்மாயிடும். என்ன பண்ணுறதே தெரியும், அப்படியே கம்ப்ளீட் நம்மாயிடும் உடம்பே. அப்படியே வெறும்னு அந்த ராகத்தை ரசிச்சுண்டு ஒரு ப்ரீஸில் உட்காந்து பாடினா இந்த ராகத்தை, இந்த ராகம் தரக்கூடிய ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை வந்து வேற எந்த ராகமே தர முடியாதுன்றது தான் உண்மை.

அடுத்ததா உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்க போற ராகம் வந்து சித்சாரங். இந்த ராகத்தோட மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ரெண்டு நீயுமே இருக்கும். போத் நீ ஒன் அண்ட் நீ டூ இந்த ராகத்துல இருக்கும்.

யாருக்கு இந்த ராகத்தை கொடுத்து பாட சொன்னாலும் அப்படின்னு இஷ்டத்து பாடிண்டே போலாம். இதுவும் ஒரு ஒரு வகையில பீஸ் கொடுக்குற ராகம் தான். அண்ட் இந்த ராகத்தை வந்து ஈவினிங் நேரத்தில் பாடினா ரொம்ப

எப்படி வந்து கார்த்தால யாராலையும் காஃபி இல்லாம இருக்க முடியாதோ, அதே மாதிரி யாராலையும் காஃபி ராகத்தை மிஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் பாடின ஆரோகணம் அவரோகணம் வந்து காஃபி ராகம். ஸோ அந்த மாதிரி இப்போ காஃபி ராகத்தில் ஒரு ஹார்ட் கோர் ராகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது சினி மியூசிக்கில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு

இந்த பாட்டுல இது ஒரு கிளாசிக்கல் சாங் தான். இதுல ஸ்வரம் வரும், ஆலாபனம் வரும், எல்லாமே வரும். ஆனாலும் இந்த பாட்டுல நீங்க சரணத்துல பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வரும். இதில் என்னை பார்க்கிறேன், அதில் உன்னை பார்க்கிறேன், அப்புறம் ஸ்வரம் கரிணி சரி கரி கரி ஸ்வரம்லாம் வரும். ஸோ டயலாகும் வரும், ஸ்வரமும் வரும், ஆலாபனியும் வரும், அந்த கிளாசிக்கல் பாட்டுக்கான அந்த ராகமும் வரும். ஸோ எல்லாமே கலந்து ஒரு கோர்வையாக வந்து அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்துருப்பார். ஸோ திஸ் இஸ் ஹவு அந்த கிளாசிக்கல் ராகம் வந்து ஒரு சினி மியூசிக்கில் இப்படி தான் அதை இடம் பிடிக்கிறதுன்றதுக்கு இந்த பாட்டு ஒரு

பாப்பா மாமா மாப்பா மக, இது முதல் தடவை வருது. ரெண்டாவது தடவை வருது. சகமா நீ ப மக காமாப்பா பசச நீ நீ நீ நீ நீ நீ பாப்பா மாப்பா மக, இந்த நீமே இடம் பெறுது. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது நாட்ட ராகம். சுத்சாரம் ராகம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அந்த ராகத்துலேயுமே ரெண்டு நீ வரும், அதே போல நாட்ட ராகத்துலேயுமே ரெண்டு நீ வரும். ஸோ சுத்சாரங்கோட இதில் வந்து நாட்டையோட சா

இப்போ நான் பாடின ராகம் பேர் மலையமாறுதும். இந்த ராகத்தோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா, இதில் ஒரு க்ரையும் இருக்கும், ஒரு அட்வென்ச்சரும் இருக்கும். ஆரோகணத்தில் நீங்கள் போகும்போது அப்படின்னு நோட்டை தேடி தேடி போகணும். ஸோ இட்ஸ் அன் அட்வென்ச்சர். பட் ரிட்டர்ன் வரும்போது அந்த கரேசா அது பாடும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூஞ்சியில் ஒரு சோகம் வந்துடும், ஒரு க்ரை வந்துடும், லைக் மிக்சட் ஃபீலிங்ஸ் வரும் இந்த பாட்டை பாடும்போது.

இது மாதிரி நான் திருப்பி பாடுறேன். மனம் விரும்புதே உன்னை உன்னை, மனம் விரும்புதே. இப்போ நான் பாடின பாட்டு என்ன ராகம்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ராகம்ஸ், ஆல் டைம் ஃபேவரட். எப்போ போட்டாலும், எப்போ இந்த பாட்டை கேட்டாலும், இல்லை எப்போ இந்த ராகத்தில் ஒரு பாட்டு கேட்டாலும், இட் வில் இம்மீடியட்லி புட் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ராகம். இட்ஸ் அகேன் அ மேஜர் ராகம். இந்த பாட்டு வந்து ஒரு ஆல் இன் ஒன் சாங் அப்படின்னு நான் சொல்வேன். இதில் வந்து க்ரூவும் இருக்குது, அந்த கிளாசிக்கல் தேவையானதும் இருக்குது. அண்ட் ஸோ இந்த பாட்டு அஃப்கோர்ஸ் ஹரிணி மேம் பாடியிருக்கா. அவளோட நேச்சுரல் வாய்ஸோட டிம்பர், அந்த ஹஸ்கி வெல்வெட் ஃபினிஷ் அவளோட வாய்ஸில், அது வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மெலடிக்கல் ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ இந்த பாட்டில் வெஸ்டர்னும் இருக்குது, கிளாசிக்கலும் இருக்குது, மெலடியும் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு கலவை இந்த பாட்டு. அண்ட் அதுக்கு வைரமுத்து சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பல்லவியில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பாட்டோட பல்லவியில் சரணத்துலேயும் சரி, அந்த டக் டக் டக் டக் இந்த பீட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் சரணத்தை நடுவில் ஒரு ஒரு குட்டி பாஸோட

அப்படிலாம் இருக்கும். ஸோ கிளாசிக்கலும் இருக்கும், வெஸ்டர்னும் இருக்கும், மெலடியும் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த பாட்டில் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராகம் வந்து மாண்டு, உங்களுக்காக கொஞ்சம்

இது திஸ் போர்ஷன், இந்த இந்த சாங்கில் இந்த ஸ்பெசிஃபிக் போர்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிளாசிக்கல் எப்படி சினி மியூசிக்கில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க போனால், இந்த பாட்டில் ஒரு ஜதி இருக்கும். ஸ்டார்டிங்லேயுமே சரி, சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு ஜத்தி ராமன் சார் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அது அகேன் ஒரு கோர்வ ஃபார்மேட்டில் தான் வரும்.

ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் கிளாசிக்கில் ரொம்ப அழகாக அந்த சிரி மியூசிக்லேயும் கொண்டு வர முடியும் அப்படின்றது ஒன்ஸ் அகேன் ஹி ஹஸ் ப்ரூவ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது அந்த டாபிக் தான், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சினி மியூசிக் அண்ட் இந்த கர்நாடிக் மியூசிக் எப்படி வந்து ஒரு ஒரு படத்தில் பாட்டு எப்படி வருது அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ அகேன் திஸ் சாங் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எவ்ரி ஒன் வில் லவ் சச் சாங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கே இந்த சாயல் நிகழ்ச்சியில் கர்நாடிக் மியூசிக் இந்த லைட் மியூசிக்கோட எவ்வளோ அழகாக பிளெண்ட்

நாங்க பாடின பாட்டை இப்ப நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டு ரசிக்கவும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு குறை நிறைகள் இருந்ததுன்னா நீங்க அணுக வேண்டிய தொலைபேசி எண் 6512133333.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain became my existence.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.